0: நீங்கள் ஒரு நபருக்காக குறிப்பிட்டு ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள்.
1: வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த சில நிகழ்ச்சிகளிலே நாம் ஜெபத்தை குறித்தே மீண்டும் மீண்டும் சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலும் ஜெபமானது எவ்விதம் ஒருவனுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும், எவ்விதம் சிலரது வாழ்வை அசைக்கிறது என்றும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமையை அனுபவமாக பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், எவ்விதம் நீங்கள் அவருடைய வாழ்வில் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கவனித்து கேளுங்கள். மேலும் ஜெப வல்லமை எவ்விதம் உங்கள் சொந்த வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்.
0: என் அன்பான நேயர்களே, உங்களை சந்திப்பதை ஒரு மேலான பாக்கியமாக எண்ணுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒருவருடைய வாழ்விலே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வல்லமையான செயல் அந்த நபருக்காக நீங்கள் செய்யும் ஜெபமாகும். நீங்கள் சொல்வது சரிதான் சகோதரனே, ஆனால் அவரது வாழ்வில் மாற்றம் ஏற்பட எப்படி ஜெபிப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆகவே ஒருவர் வாழ்விலே நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபத்தின் மாதிரியை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதே சமயம் ஒரு உண்மையையும் கூற விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும்படி தேவன் ஒருவருடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் ஜெபிக்கும் போது நடைபெறுவது என தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆகவே இந்த ஜெபத்தை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் ஒரு சிறந்த மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களிடம் வேத புத்தகம் இருக்கும் என்றால் கொலோசியர் 1 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இதில் 9-12 வரை வாசிக்கப் போகிறேன். இதில் காணப்படும் ஜெபத்தை பவுல் கொலோசிய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக ஜெபித்தார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபித்தார். ஆம், இந்த வல்லமையான ஜெபத்தை எப்பேற்பட்ட மனிதர்களுக்காக ஜெபித்தாலும் நிச்சயம் அவர்களுடைய வாழ்விலே மாற்றம் ஏற்படும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஏறெடுக்கும் இந்த ஜெபமானது உங்கள் சொந்த வாழ்விலே முதலாவது கிரியை செய்யாத வரை மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமாக இருக்க முடியவே முடியாது. கொலோசியர் 1:9-12 வரை உள்ள ஜெபத்தை நான் ஆராய்ந்து காட்ட விரும்புகிறேன். அந்த ஜெபம் எவ்விதம் மற்றவர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியையிலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உடையவர்களாக்கின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜபத்தை நீங்கள் வாசித்ததும், இந்த ஜபத்தை எல்லாம் எவ்விதம் என்னால் செய்ய முடியும்? இதிலுள்ள வார்த்தைகளை என்னால் ஞாபகப்படுத்தியும் பார்க்க முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் என் அன்பு நண்பனே, இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்தே ஆக வேண்டும் என நான் சொல்லவில்லை. உங்களுக்காகத்தான் தேவன் இதை எழுதி வைத்துள்ளார். நீங்கள் கருத்தோடு ஜெபசிந்தையோடு இந்த வார்த்தைகளை வாசித்தால் நிச்சயம் தேவன் பதில் அளிப்பார். இந்த ஜெபத்தை முதலாவது உங்களுக்காக ஏறெடுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் யாரை குறித்து அக்கறை கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவனிடம் மன்றாடி அதை தேவன் செய்து முடிப்பதை கவனித்து பார்ப்பதன் மூலம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஏற்கனவே நீங்கள் செய்த ஜெபத்திற்கு தேவன் அளித்த பதில்களை ஞாபகப்படுத்தி பார்ப்பதே அடுத்தபடியாக நீங்கள் செய்யும் ஜெபத்திற்கு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து நீங்கள் பிறருக்காகவும் ஜெபிக்கலாம். நாம் வாசிக்க கேட்ட ஜபத்தை கண்டு இது நன்றாகத்தான் இருக்கிறது, இதை எனக்கு தெரிந்த அந்த நபருக்காக ஜெபிப்பேன் என்று மட்டும் சொல்லாமல் முதலாவது இந்த ஜபத்தை உங்களுக்காக செய்யுங்கள். இந்த ஜபத்திலே 7 முக்கிய அம்சங்களை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை கேட்கிறேன். முதலாவது குறிப்பு 9 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நாம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இங்கே பவுல் ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து பேசுகிறாரே தவிர உலக ஞானத்தை குறித்து பேசவில்லை. எல்லாவற்றையும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும், தேவ எண்ணப்படி புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எவ்விதம் செயல்படுவார் என்பதை நிதானித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. ஆனபடியாலே உலக ஞானத்தை பகுத்தறிய வேண்டிய சிந்தை நம்மிடம் இருக்க வேண்டும். நம் ஞானம் சொல்வது என்ன, தேவ ஞானம் சொல்வது என்ன என்பதை விளக்கமாக அறிந்திருக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருப்பீர்கள் என்றால், தேவனே, என் மகனுடைய மகளுடைய வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பித்தருளும் என்று உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அவ்விதம் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாகவே மிகவும் தெளிவான முறையில் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வை எந்த பாதையில் முதலீடு செய்யலாம் என்பதை தேவனே தெளிவுபடுத்தி காண்பிப்பார். அவ்விதம் அவர் செய்யும்போது அவர்களுடைய வாழ்விலே எந்தெந்த பகுதிகள் சரி செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் சரி செய்வார். அப்பொழுது அவர்கள் பாவ அறிக்கையுடனும் மனம் திரும்புதலுடனும் தேவனிடத்திற்கு வருவார்கள். தேவன் அவர்களது எண்ணத்தை சுத்தப்படுத்தி அவர்களுடைய குற்ற உணர்வை நீக்குவார். அப்பொழுது தம்முடைய சித்தத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கான ஆழ்ந்த வாஞ்சையை தேவன் அவர்களது வாழ்விலே வளரச் செய்வார். சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது, நான் சிறுவயதாக இருக்கும்போது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஜபத்தை ஒருவரும் எனக்கு சொல்லித்தரவில்லை. நானாகவே தேவனே என் வாழ்க்கைக்கான உம் சித்தம்தான் என்ன என்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே தேவனே என் பிள்ளைகளின் வாழ்விலே உம் சித்தம் என்ன என்பதை காண்பியும் என்று ஜெபித்தேன். மேலும் என் குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம், தேவனே என் வாழ்வில் உம் சித்தம் என்ன என்பதை எனக்கு காண்பியும் என்று ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுத்தேன். அந்த வரிகளின் பொருள் என்ன என்பதை அவர்கள் அறியும் முன்னே அந்த ஜபத்தை கூறும்படி செய்தேன் என்று கூறுகிறார். ஆகவே நம் வாழ்விலே நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்விலே தேவன் செய்ய விரும்புவது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஜபிக்க வேண்டும். இதுவே நாம் விண்ணப்பிக்க வேண்டிய முதல் காரியம். இரண்டாவதாக, நாமும் நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களும் தேவனுக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கும்படி 10 வசனத்தின் பின்பகுதி கூறுகிறது. வேதாகமானது கிறிஸ்தவ நடக்கையை குறித்து பேசும்போது நம் வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறது. நம் வாழ்க்கை முறை, நம் நடத்தை, நம் செயல்பாடுகள் யாவும் நாம் யார் என்பதை விளக்கமாக சொல்லிவிடும். 10 வசனத்திலே அவருக்கு பாத்திரராய் என்ற சொற்றொடரை பவுல் உபயோகித்துள்ளார் அல்லவா. அதன் மூலம் நமக்கு தரப்படும் சத்தியம் என்னவென்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு பிற்பாடு அதை உங்கள் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார் என கூறுகிறது. நம் வாழ்க்கையை எவ்விதம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இருந்த குணாதிசயங்கள், நற்பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? நம் வாழ்வின் மூலம் நாம் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை விட்டுச் செல்கிறோமா என்பதைத்தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் செய்ய வேண்டிய விண்ணப்பமானது 10 வசனம் இறுதி வாக்கியத்திலே காணப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு பாத்திரராக மட்டுமல்ல அவருக்கு பிரியமுண்டாக்கவும் நடந்து கொள்ள வேண்டும் என வசனம் கூறுகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழுதல் என்பது அடிமைத்தனத்திற்கு வாழும் வாழ்க்கை அல்ல. நீங்கள் தேவ சித்தத்தை குறித்த ஞானத்தால் நிரப்பப்படும் போது தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான சித்தத்தை வெளிக்காட்டுவார். அதுவே உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கும். அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே நம் இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருக்கும். நன்கு கவனியுங்கள், நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விருப்பம் கொள்வது முக்கியமல்ல, மாறாக செயலிலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சாதகமான சூழ்நிலையிலும் சாதகமற்ற சூழ்நிலையிலும் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போதும் மற்றவர்களுடைய நிர்பந்தத்திற்கு உட்படும் போதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே மிக அஸ்திபாரமான ஒரு செயலாகும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தாகமும் ஏக்கமும் உங்களிடம் இருக்கிறதா? நாம் சோதனைக்கு உட்படும் போது எது தேவனுக்கு பிரியமானது என்பதை கண்டறிந்து அதையே பின்தொடர வேண்டுமே தவிர நம் சரீர விருப்பத்திற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. ஒரு சில செயலுக்கு உலகம் ஆமோதிக்கலாம், ஆனால் தேவன் அதற்கு இணக்கம் தெரிவித்தாரா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை. ஏதோ சில காரியங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிவேன், எல்லா விஷயங்களிலும் அவருக்கு கீழ்ப்படிய என்னால் முடியாது என்று சொல்கிறீர்களோ? அன்பானவர்களே, நாம் மரணத்திற்கு பயப்படுவதன் நிமித்தம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நேசிப்பதினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவதாக, நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 10 வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லியிருக்கிறார். சகலவித நற்கிரியைகளின் கனியை தர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படி பவுல் நம்மை இங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அதாவது நம் செயல்பாடு, ஈடுபாடு, நாம் செய்யும் சேவை, நம்மையே கொடுத்து செய்யும் பணி போன்றவற்றின் மூலம் வெளிப்படும் கனியானது, பலனானது மிகுந்த பயனுள்ளதாக மாற வேண்டும். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள். அவர்களில் எத்தனை பேர் நீங்கள் பின்பற்றி செல்வதற்கான மாதிரியை பின்வைத்து சென்றிருக்கிறார்கள்? அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்பாடு கொஞ்ச காலத்திற்கு மட்டுமே ஞாபகப்படுத்தி பார்க்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கை நித்தியத்திற்கான காரியங்களை சார்ந்ததாக இராமல் உலகப் பொருட்களை சார்ந்ததாக இருந்தது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எதை பின்வைத்து செல்லப் போகிறோம்? எதினால் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம்? நித்தியத்திற்கான செயல்களை சார்ந்த கிரியைகள் இப்பொழுது நம்மிடம் காணப்படவில்லை என்றால் நம் வாழ்க்கை காற்றோடு காற்றாக மறைந்து போகும் புகைக்கு சமமாக இருக்கும். நீங்கள் இரட்சிப்பு அடைந்த காலம் தொடங்கி இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கை முறை யாரையாவது நித்தியமான பாதைக்கு வழிநடத்தியிருக்கிறதா? கனி கொடுக்கும் தன்மை உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பது நிமித்தமாக அந்த இடத்திலே உள்ள மக்கள் மத்தியில் மாற்றம் நிலவ வேண்டும். அதுவே கனியுள்ள வாழ்க்கைக்கு ஆதாரம். தேவனுக்கு பாத்திரராக நடந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பிரியப்படுத்தும் போதுதான் நம் செயல்கள் யாவும் கனி கொடுக்கும் செயல்களாக அமையும். ஐந்தாவதாக, நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும் என பவுல் 10 வசனத்தின் 2 பகுதியில் கூறியுள்ளார். இங்கே பவுல் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், விருத்தி அடையுங்கள் என்று கூறுகிறார். பரலோக தேவன் நாம் எதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார் என எண்ணுகிறீர்கள்? தாவரங்களை குறித்தும், பருவ காலங்களை குறித்தும், பறவைகளை குறித்தும், பறந்து விரிந்திருக்கும் கடலை குறித்தும், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை குறித்தும், மருத்துவம், வரலாறு, இலக்கியம், கணிதம் போன்றவற்றை குறித்துமா நாம் அதிகமாக அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார்? நாம் ஈடுபடும் தொழிலை குறித்து தெளிவான திட்டவட்டமான விளக்கங்களை நாம் அறிய வேண்டும் என தேவன் விரும்புகிறார் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதனினும் மேலாக நாம் தேவன் யார் என்பதையும் ஒரு நபரின் வாழ்வில் அவர் எவ்விதம் செயலாற்றுகிறார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். பரிதாபத்திற்கு மேல் பரிதாபமான செயல் என்னவென்றால் 50, 60 மற்றும் 80 ஆண்டுகள் உலகத்தில் வாழும் அநேகர் தேவனை கொஞ்சம் கூட அறியாதவர்களாகத்தான் தங்கள் வாழ்க்கையை முடிக்கின்றனர். தேவனின் இரட்சிப்பை தெரியாதவர்களாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை அறிவதற்கு பசிதாகத்தோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் செய்தித்தாள் வாசிக்கும் நேரத்தையும், தொலைக்காட்சியில் தொடர்கதைகளை பார்க்கும் நேரத்தையும், நீங்கள் வேத வாசிக்கும் நேரத்துடனும், ரேடியோவில் தேவ செய்திகளை கேட்கும் நேரத்துடனும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள். தேவன் எந்த உண்மைகளின் அடிப்படையில் செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? மனிதனுடைய இருதயத்தில் அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை அதிகமாக அறியும் போது அவரது வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் விசேஷித்த நபராக மாறுவீர்கள். உங்களை சந்திப்பவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல் மதிப்பு பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய பணிக்கு அதிகம் உற்சாகம் உடையவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் வாழும் ஊரில் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கும் போது நிகழும் சம்பவங்கள் உங்களை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்தாது. இந்த உண்மைகள் யாவும் வேதாகமத்தில் இருக்கிறது. இவ்விதமாகவே தேவன் செயலாற்றுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வழிகளை அதிகமாக அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்கள். ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்க, அவரை கொஞ்சமாக அறிந்து கொண்டதில் திருப்தியுடன் இருக்கிறோமோ அது நல்லதல்ல. நம்முடைய வாழ்விலே தேவனை அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆறாவதாக நாம் ஜெபிக்க வேண்டிய குறிப்பை குறித்து சற்று சிந்திப்போம். கொலோசியர் 1:11 சற்று பாருங்கள். மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும் என பவுல் இங்கே கூறுகிறார். இந்த வாக்கியத்திலே வல்லமை என்ற பதம் இரண்டு இடங்களில் வருகிறதை நாம் காணலாம். முதல் வரும் வல்லமை என்ற வார்த்தைக்கு கரட்டாஸ் என்ற கிரேக்க சொல்லும், இரண்டாவது இடம்பெறும் வல்லமை என்ற வார்த்தைக்கு டுனாமிஸ் என்ற கிரேக்க சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. டுனாமிஸ் என்ற பதம் எப்பொழுதுமே மனித வல்லமையுடன் தொடர்புபடுத்தி பேசப்படாமல் தேவ வல்லமையை மட்டும் தொடர்புபடுத்தி பேசப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இங்கே எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனே, நான் உமது சக்தியின்படியும் பலத்தின்படியும் நடந்து என் சொந்த வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் அல்ல, உமது வல்லமையுடைய மகத்துவத்தினாலே உமக்கு சேவை செய்ய எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை உங்கள் பிள்ளைகளுக்காகவும் துன்பத்திலும் பரீட்சையிலும் சிக்குண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஞானத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு தர வேண்டும் என்று விண்ணப்பித்தல் மிகவும் அவசியம். சிலர், தேவனே, உமக்கு சித்தமானால் என்னை பலப்படுத்தும், உமது வல்லமையே எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதுண்டு. அவ்விதம் ஜெபிக்கக்கூடாது. நமக்கு பலனை தருவது தேவனுடைய சித்தம்தானே? அப்படி இருக்க, தேவனே, உம் சித்தமானால் என்ற சந்தேகம் நிறைந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு தமது வல்லமையை அறிவது தேவ சித்தமாகவே இருக்கிறது. சந்தேகம் நிறைந்த வார்த்தைகளே ஜெபங்களில் நாம் பலவீனப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நாமும் நம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களும் பலப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாக இராதிருந்தால் இந்த ஜெபக்குறிப்பை பவுல் எழுதியே இருக்க மாட்டாரே. நம்மை பலப்படுத்தும்படி தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவதல்ல, மாறாக நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நாம் ஜெபிக்கும்போது நமது சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் பலனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்வில் நாம் பலன் அடையும் போது மற்றவர்கள் வாழ்விலே ஒரு விளைவையும் ஏற்படுத்துகிறோம். நம்மால் இயன்ற மற்றும் மிக சிறப்பாக நாம் வாழும்படி தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைக்கவில்லை, மாறாக அவரே நம்முடன் வாழும்படி வந்தார். ஆனபடியால் நாம் ஒருவருடைய வாழ்விலே தேவ வல்லமைக்காக ஜெபிக்கும்போது அந்த வல்லமையை தேவன் ஒரு புதிய ஈவாக தராமல் ஏற்கனவே நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த நபரின் வாழ்வில் வல்லமையை அருள் செய்கிறார். சிலர், என்னால் மட்டும் முடியுமானால் நான் தேவனுக்கு பணி செய்து எல்லா செயல்களிலும் நல்ல கனியை கொடுப்பேன் என்று சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் என் அன்பு நண்பனே, கவனியுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே எல்லா பலத்திற்கும் வல்லமைக்கும் மகத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவே அவர் உங்களுக்கு உதவ ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் பலனால் மாத்திரமே நீங்கள் செய்ய முடியும். தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியத்தை எப்படி என் சொந்த பலனால் செய்வேன் என்று நீங்கள் கவலை கொள்ளாமல் அவரின் பலத்தை சார்ந்திருங்கள். இனிமேல் நீங்கள் தேவனே உமக்கு சித்தமானால் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டாம். காரணம், அவரே நமக்குள் வந்து வாசம் பண்ணி அவரை சேவிப்பதற்கு பலனை தருகிறார். அவரை நம்பி சார்ந்திருப்பதால் தேவ வல்லமை உங்கள் வாழ்வில் இடம்பெறுவதை நீங்கள் உணரலாம். 7வது அம்சமாக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பவுல் 12வது வசனத்தில் கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்த வான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றியதற்கு பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றி வழிகளை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என பவுல் கூறுகிறார். தேவனுடைய கிருபை நம்மீது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலே தேவன் நம்மை ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 13 வசனத்தில் காணப்படுவது போல இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அதற்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டு நம் அனைத்து பாவத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் சிந்தித்த இந்த ஜபத்தை சற்று யோசித்து பார்ப்போமா? யாராவது ஒருவர் உங்கள் பெயரை சொல்லி, தேவனே, இந்த நபரை உம்முடைய எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்மை அறிகிற அறிவினாலும் நிரப்பும், தான் அறிக்கை செய்கிற கிறிஸ்துவுக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள போதியும், எல்லாவற்றிலும் உம்மை பிரியப்படுத்துகிற வாஞ்சையை இவருடைய இருதயத்தில் ஏற்படுத்தும், அதன் மூலம் இவர் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நற்கனிகளை தரட்டும், மேலும் உம்முடைய வழிகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு தேவையான புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் தந்தருளும், உமது வல்லமையாலும் மகத்துவத்தாலும் நிரப்பி எல்லாவித கஷ்டமான நிலையில் எழும் பரீட்சைகளை தாங்கிக் கொள்ள பொறுமையை தாரும். இவர் உம்முடைய மகத்துவமான செயலுக்கு நன்றி அறிதல் உள்ளவராகவும் கிருபையிலான உம்முடைய சுதந்திரத்தில் பங்கு பெறவும் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வரவும் தன் வாழ்வின் பாவங்கள் மன்னிக்கப்படவும் கிருபை செய்தருளும் என்று ஜெபித்தால் தேவன் இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இது ஒரு வல்லமை மிக்க ஜெபமாகும். 1 யோவான் 5:14-15 வசனத்தில் வேதம் கூறும் உண்மைகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் எதையாயிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் உரைக்கப்பட்ட தைரியத்தோடு இந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்த ஜபத்தை ஏறெடுப்போம் என்றால் நாம் மாற்றம் பெற்றவர்களாக காணப்படுவோம். இந்த ஜபத்தை தொடர்ந்து உண்மையோடு ஒருவருக்காக ஜபித்து பாருங்களேன். அவரது வாழ்க்கை பழைய நிலையிலே இருந்துவிடாது. இந்த ஜபத்தை நீங்கள் யாருக்காக செய்தாலும் கர்த்தர் அதை கேட்பார். ஆனால் மீண்டும் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த ஜபத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு செயல்பாடு ஏற்படாத வரையில் நீங்கள் இந்த ஜபத்தை மற்றவர்களுக்காக ஏறெடுக்க முடியாது.
1: அன்பானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வதே தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கும் ஒரு பெரிய சலாக்கியமாகும். எவ்விதம் ஜெபமானது உங்கள் வாழ்விலும் நீங்கள் அன்பு செலுத்துவோரின் வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கொலசேயர் 1:10 மூலம் இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டீர்கள். ஆம், தேவன் தமது பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு முன் கொண்டு வாருங்கள். சிறப்பான நன்மைகளை உங்கள் வாழ்விலே அவர் செய்வார் என்று நம்புங்கள். சங்கீதம் 37:3-9 வசனங்கள் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: கால் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: யோசனையே
1: நிலை நிற்கும்.
0: இந்த மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மெனி ஆர் த பிளான்ஸ் இன் அ மேன்ஸ் ஹார்ட். இந்த வயசுல என்னென்னமோ திட்டம் வரும் மனசுக்குள்ள,
1: என்னென்னமோ திட்டம் வரும்
0: போகும், என்னென்னமோ ஆசை வரும் போகும், என்னென்னமோ கனவு, கலர் கலரான கனவுகள்லாம் வந்து மறையும். ஆனா கடைசியில எதுதான் நிலைச்சு நிக்குமா? உங்களையும் என்னையும் குறிச்ச ஆண்டவருடைய நோக்கம் ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கும், பட் இட் இஸ் தி லார்ட்ஸ் பர்பஸ் தட் ப்ரிவைல்ஸ். என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்க, என்ன ஓடணும்னாலும் என்ன செஞ்சுக்க,
1: ஓடிக்க.
0: ஆனா உன்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் கடைசியில் என்ன செய்யுமா, நிலைச்சு நிக்குமா?
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுதான் என்ன செய்யுமா, கடைசியில்
1: நிலைச்சு நிற்கும்,
0: நிலைச்சு நிக்குமா? அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க பிறந்ததே எதுக்காகனா, இந்த நோக்கத்துக்காக தான்.
1: எஸ்,
0: அதனால இனிமே போய் நான் ஏன் பிறந்தேன், நான்லாம் ஏன் பிறக்கணும், நான்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே என்னன்னா
1: கூடாது
0: அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு அங்கலாய்ப்பு, மனச்சோறு வர்றப்ப எல்லாம் நீங்க சொல்லிக்கிறனோ, டேய், தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் சாதாரண ஆள் என்னன்னா
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: அதனால டெவில் என்ன பண்ணுவானா, நீங்க யாருன்னு தெரியாமலேயே நீங்க வாழணும், நீங்க யாருன்னு தெரியாமலேயே
1: நீங்க வாழணும்.
0: நான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி யங் ஏஜ்ல எல்லாம் எனக்கு நிறைய கனவுகள், நிறைய வாழ்க்கையில பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்கத்தோட நான் வாழ்ந்தேன். பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆகணும், பிசினஸ்ல பெரிய அளவுல ஷைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டியான கனவு எனக்கு இருந்துச்சு. ஒரு கனவு நிறைவேறலைன்னா உடனே அடுத்த கனவுக்கு தாவிடுவேன். என்ன மாதிரி கனவை மாத்திர இல்லை எக்ஸ்பர்ட் வேற, நடக்கலைன்னா போனா போயா இன்னொரு கனவு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவை ட்ரை பண்ணி எல்லா கனவுலையும் என்னன்னா ஃபெயிலானப்பதான் ஆண்டவருடைய நோக்கம் என்னுடைய 30வது வயசுல என் ஆண்டவர் என்னை சந்திச்சு, இதுக்கு தான் பிறந்த நீ என்னுடைய ஊழியக்காரன், என்ன உன்னை குறிச்ச என்னுடைய திட்டம் இது, இதை நிறைவேற்ற நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி வந்தேன் பாருங்க, என் லைஃப் தலையில மாறிடுச்சு.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல இருந்து, அவன் பேர் முருகன். அவனுக்கும் இப்ப என்ன மாதிரி 56 வயசாச்சு. சமீபத்தில் நான் வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு 30வது வயசில் ஆண்டோருக்கு நேராக நான் நடக்க தொடங்கினப்ப என் ஃப்ரெண்டு வந்து இதே முருகன் சொன்னது என்னன்னா, ஜோஷா வந்து லைஃபை தொலைச்சிட்டான், இனிமேல் அவனுக்கு வாழ்க்கை என்னன்னா
1: இல்லை,
0: இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்ப கரிசனையாக அக்கறையோடு பரிதாபப்பட்டேன். நான் எங்கே போனதை நினச்சி, பைபிள் ஸ்கூல் போனதை நினச்சி. ஆனால் அதே முருகன் பிஸ்னஸில் ஆகா ஓகோன்னு கொடி கட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்ச முருகன். முருகன் என் ஃப்ரெண்டு,
1: எஸ்.
0: அவன் இப்போ சரியான பயங்கரமான கடன் பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடியில் இப்போ அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய அவனோட பேசுவேன். அவன் வாயார மனதார இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான், பூரிக்கிறான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப அவன் சொல்றான், யாருக்குடா கிடைக்கும் இந்த கொடுப்புன்னு, எல்லாம் கோடியில் ஒருத்தனு கிடைக்கும் ஊழியம் பண்றது
1: அப்படின்னு.
0: கோடியில் ஒருத்தன்,
1: கோடியில் ஒருத்தன்.
0: எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கைன்னு என்ன செய்யறேன்னா, சொல்லிட்டு சொன்னான், என்னமோ தெரியலடா அந்த அந்த சாமி வந்து நீன்னா தடதடன்னு வந்து வேலை செய்யறாரு, என்னையே மாதிரி வேலை தான் போட்டு பாக்குறாருடா. அந்த மனுஷன்கிட்ட சொல்லிவிடா, என்னையும் கொஞ்சம் கருத்துல வைக்கிறதுக்கு சொல்லிவிடா அப்படின்னு. டேய் உனக்குள்ள கேட்கிற சத்தம் தாண்டா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சும்மா தியானங்கன்னு போகாதரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். 56 வயசுல திணறான். 56 வயசுல என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான், எப்படா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அவன் சொல்றான், அவ்வளவுதான்டா மாப்பிள்ளை ரிட்டையர்மெண்ட்டு, அதனால நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃப். என்னடா ஸ்மூத்தா போகுது, நானே ஒய்ஃபும் அப்படி நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கே போய் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணுவோம், 2 நாளைக்கு வீக்கெண்டில் அங்கே போய் தங்கியிருப்போம், அப்படி லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ரிட்டையர்மெண்ட்டில் பாரு மாப்பிள்ள, அதனால நம்ம அப்படி ஸ்மூத்தாக தான் என்ன செய்யணும்னா
1: போகணும்.
0: எனக்கு சிரிப்பு வந்துச்சு, டே 56ல எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது, எனக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அவனு என்ன சொல்றான், 56ல
1: முடிஞ்சிருச்சு,
0: நமக்கு இப்பதான் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைச்சுக்கிற காரியத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்தி உருவாக்கி அப்படி ரைப்பாக்கி நம்மளை கொண்டு வர்றப்ப நம்மளோட பழகினவங்க நம்மளோட வாழ்ந்தவன் அவன் என்ன சொல்றான், இந்த வயசுல எங்களுக்கு எல்லாமே
1: முடிஞ்சிருச்சு.
0: நீங்க ஆண்டவருடைய திட்டத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு த்ரில்லா இருக்கும்.
1: ஆமென்.
0: சுறு சுறு
1: விரு விரு
0: விருன்னு இருக்கும்.
1: எஸ்.
0: அதனாலதான் இந்த வயசுல நீங்க உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கத்தோட கனெக்ட் ஆகுறது அவனுக்கு என்னன்னா
1: பிடிக்கல.
0: நீங்க எதையும் நம்பாதீங்க. உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் இருக்கு பாருங்களேன், அதை நீங்க வாசிக்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்களோட பேசுறார் பாருங்க, அதான் உங்க ஃபியூச்சர்.
1: எஸ்.
0: அதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை.
1: எஸ்.
0: ஏன்னா ஆண்டவர் தான் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: I am not here to search. My future. என்னோட எதிர்காலத்தை தேடுறதுக்காக இங்க நான் இல்ல. ஐ நோ யூ ஆர் மை ஃபியூச்சர்.
1: எஸ்.
0: எனக்கு தெரியும் நீங்க தான் என்னுடைய எதிர்காலம் சொல்லி.
1: எதிர்காலம் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம்.
0: ஃபியூச்சர்.

0: ஹல்லேலூயா சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: அதனால உங்க எதிர்காலம் யாரு?
1: அவர்தான்.
0: உங்க எதிர்காலம் உங்க உள்ளங்கையில இல்ல, உங்களை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவற்ற இருக்கு.
1: ஆமென்.
0: சொல்லார், உன்னை என் கையில வரைஞ்சிருக்கிறேன், இவன் எதிர்காலத்தை உன் கையில தேடுறியாடா.
1: எஸ்,
0: நல்லவாடா இருக்குன்றார்.
1: எஸ்,
0: அதனால யாருக்கும் எதை கொடுக்காதீங்க,
1: உங்க உள்ளங்கைய கொடுக்காதீங்க.
0: உங்களை உள்ளங்கையில வரைஞ்ச ஒருத்தர் இருக்கிறார்.
1: எஸ்,
0: உங்க நினைவாகவே இருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உள்ளங்கையில்.

0: ஐயோ என் எதிர்காலத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணவே வேணாம் சாமி,
1: வேணவே வேணாம்.
0: உங்களை ஒருத்தர் ஏற்கனவே கையில வரைஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு.
1: எஸ்

0: பைபிள்ல நீங்க வாசிச்சப்போ அல்லது ஒரு செய்தியை கேட்கிறப்போ அல்லது ஒரு பாடலை பாடி ஆராதிக்கிறப்போ உங்களை நோக்கி கடந்து வந்த ஒரு வெளிப்பாடு தான் நீங்க.
1: ஆமென்.
0: யூ ஆர் எ ரெவலேஷன். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு. வெளிப்பாடு. அதான் 1 Corinthians 2:9 வாசிக்கிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன்
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவில்லை,
1: காது கேட்கவும்
0: மனுஷருடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: Your life is totally secured.
1: Yes.
0: முழுமையா உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கு.
1: பாதுகாப்பா இருக்கு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: உங்க கண்ணு அதை பார்க்கல,
1: காது கேட்கல,
0: உங்க இருதயத்துல
1: அவைகள் தோன்ற கூட இல்லை.
0: ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறாரா?
1: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
0: அதனால நான் சொல்றேன், யூ ஆர் எ ரெவலேஷன்.
1: ரெவலேஷன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, நான் ஒரு வெளிப்பாடு.
1: நான் ஒரு வெளிப்பாடு.
0: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
1: நான் ஒரு இறை வெளிப்பாடு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்படி ஆமன் சொல்ல.
1: ஆமென்.
0: நீங்களும் நானும் யாரு?
1: இறை வெளிப்பாடு.
0: இறை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இந்த பைபிள்ல இருந்து வர்றப்ப அந்த வெளிப்பாடு உங்களை குறிச்சு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதுதான் உங்க எதிர்காலம்.
1: ஆமென்.
0: தப்பிக்கவே முடியாது.
1: எஸ்.
0: என்ன செய்ய முடியாது?
1: தப்பிக்கவே முடியாது.
0: தப்பிக்கவே முடியாது. தப்பிக்க நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் வந்து தூக்கிட்டு போயிடுவார்.
1: தூக்கிட்டு போயிடுவார்.
0: அல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி, அவருடைய நேரம் வர்றப்ப உங்களை தூக்கி தோல்ல போட்டு போயிடுவார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எங்க தூக்கி போட்டு போக மாட்டாரு, தூக்கி தோல்ல போட்டு போவாருன்ற. நான் சொல்றதை கேட்காம இங்கே நடந்து கிடக்க நீ எல்லாம் ஒரு ஆள் என்ன அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டு போக மாட்டாரு, உங்களை தூக்கி
1: தோல்ல போட்டுக்கிட்டு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: என்ன அவருடைய நேரத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அந்த வேலைக்காக தான் இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: இந்த பூமியில நீங்க இன்னைக்கு வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன்னா, யுவர் சீசன் இஸ் த ரீசன்.
1: Hallelujah.
0: Your season
1: is the reason.
0: Is the
1: reason.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் வந்து உங்களை குறிச்சு உங்கள்கிட்ட பேசியிருப்பார்னா, நிச்சயமா பேசியிருப்பார்னா இல்ல, பேசியிருக்கிறாரு.
1: பேசியிருக்கிறாரு.
0: இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: If God has spoken, உங்களிடத்துல ஆண்டவர் பேசியிருப்பார்னா, டெஃபினெட்லி ஹி வில் மேனிஃபெஸ்ட்.
1: எஸ்.
0: உங்க வாழ்க்கையில அவருடைய நேரம் வர்றப்ப கட்டாயம் உங்களிடத்துல பேசினபடியே அவர் கிரியை செய்ய தொடங்குவார்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: உங்களை அசைச்சுக்கிற முடியாது.
1: எஸ்.
0: நீங்க இந்த மேப்புக்குள்ள இப்பமே வந்துடணும்.
1: ஆமென்.
0: வெரி சிம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆனா இதை நீங்க பிலீவ் பண்ணலன்னா நீங்க எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடா மாத்திடுவீங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: கட்டாயம் அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப உங்களை குறிச்ச தேவ திட்டம், உங்களை குறிச்ச தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும்.
1: தீரும். ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லுங்களே.
1: அல்லேலூயா.
0: மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான கிளைமேட் உங்களுக்கு தருவார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: நான் வந்து என்னோட நான் 3வது வகுப்பா அல்லது 4வது வகுப்பா என்னன்னு தெரியல. நான் சின்ன வயசுல எங்க தாய் மாமா வந்து எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பைபிள் எங்க வீட்டில் இருந்துச்சு. நான் கேத்தலிக்காக இருந்தாலும் ஒரு பெண்டிகாஸ்டல் பைபிள் வந்து எங்கள் மாமா தாய் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அந்த பைபிளை வந்து அந்த சின்ன வயசுல எங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்து நான் சத்தம் போட்டு என்ன வாசிப்பேன். நான் வாசிட்டு இருந்ததை கேட்ட எங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா, அவங்க பேரு துளசி அக்கா. அவங்க வந்து அவங்க வாயில் ஆண்டவர் வேர்டை போடுறாரு பாருங்க. அவங்க ஆண்டவர் அறியாத மனுஷியா இருந்தா கூட அவங்க சொல்றாங்க, அப்பா தம்பிய கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு வாசிக்க சொல்லுங்கப்பா, பெரிய பிரசங்கியாளர் மாதிரி என்ன செய்யறான் அண்ணா வாசிக்கிறான் அப்படின்னா. யாரு மாதிரி வாசிக்கிறான்?
1: பெரிய பிரசங்கியாளர் மாதிரி.
0: எனக்கு அந்த முளைச்சு மூணுல விடல இந்த நண்டுக்கு வந்துச்சு வருங்க ரோசம். சி, நம்மளை போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா
1: பிரசங்கியா
0: கேவலம் அப்படின்னு அன்னைக்கு முடி வச்சாருந்தான் பைபிள.
1: எட்டு வயசுல
0: திரும்ப அந்த பைபிளை நான் திறக்கவே இல்லை. அந்த ஆண்டவர் 30 வயசுல திறக்க வச்சாரு.
1: ஆமென்.
0: மூடுறதுக்கே உனக்கு இவ்வளவு தில்லுன்னா உன்னை திறக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
1: எஸ்,
0: எந்த கையை வச்சு மூடனியோ அதே கை

0: Yes.
1: நான் சபை போயிட்டு இருக்கேன்.
0: ஆமென்.
1: சாகுற வரைக்கும் போயிட்டு தான்
0: இருக்கோம். ஆமென்.
1: செத்த பின்னாடியே நாங்க செஞ்ச ஊழியம் பின்னல மாதிரி ஊழியம் செய்யும்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: அங்க ஒரு சரித்திரம்.
0: ஆமென்.
1: தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள்
0: வசனிக்கப்படும்.
1: உங்களை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டுனா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வரும்.
0: ஆமென்.
1: அப்பொழுது உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய நோக்கம் உண்ட தொடங்கும்.
0: ஆமென்.
1: விதை முளைச்சு வர்ற மாதிரி உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருடைய திட்டம் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
0: Yes.
1: அப்ப உங்களை பார்க்க உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும், என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில.
0: ஹல்லேலூயா.
1: ஜூடா அம்மா கல்யாணம் முடியறது முன்னாடி ஒரு வாலிப பெண்ணா இருந்த நாட்கள்ல அவங்களுக்கு ஆண்டவரை குறிச்சு ஒரு டிராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டிராக்டை வந்து அவங்க வாசிக்கிறப்போ அந்த டிராக்டில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க வாலிப வயசில் இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு பையன் பிறப்பான்னா அவனை வந்து நான் உங்களுக்கு பணி செய்ய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை அறியாது இருந்த நாட்களில் ஒரு ஃப்ளோவில் அப்படி ஒரு சின்ன தாட் அவங்க மைண்டில் வந்துட்டு போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க மறந்துட்டாங்க.
0: இப்போ கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியல, எப்போ ஒரு அக்கேஷனில் சொன்னால் மறந்துட்டேன் எப்போ அப்படின்னு
1: அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து கல்யாணம் முடியுது, அவங்களுக்கு ஒரு முதல் பையன் யூதா பிறக்கிறாரு. இவருக்கு சரியாக 12வது முடிக்கிறாரு, முடிக்கலை, ஃபெயில் ஆகுறாரு.
0: ஃபிசிக்ஸில் 5 மார்க்கில் போயிடுச்சு பிச்சுக்கிட்டு.
1: அதனால் தாயாருடைய கனவு மருத்துவர் ஆகணும். மகன் பிறக்கிறப்பே கையில் வாங்கினதே டாக்டர் செந்தில்நாதன் தான் வாங்கியிருக்கிறாங்க.
0: எஸ்.
1: அவருடைய பேர் செந்தில்நாதன்.
0: எஸ்.
1: ஆனால் ஆண்டவர் +2ல ஃபெயில் ஆக்கி சரியாக 12வது படிக்கிறப்ப தூக்கி தோளில் போட்டு போயிட்டார்.
0: ஆமென்.
1: தோல்வியில் தோண்ட மகனை
0: தோளில் தூக்கி
1: தோளில் தூக்கி கொண்டு போய்விட்டார்.
0: எஸ்.
1: அம்மா கிடந்து கதறாங்க, டேய் அப்பா இறந்துட்டாங்க, நீ தான் வீட்டுக்கு யாரு?
0: மூத்த மகன்.
1: மூத்த மகன்
0: பிரெட் வின்னர்.
1: போயிடாதரா போயிடாதரான்னு அம்மா கதறினாலும் இவர் என்னன்னா, நான் பயில் ஸ்கூல் போறேன். டேய் நீ பயில் ஸ்கூல் போனா எனக்கு நீ
0: மகன் இல்ல, நான் உனக்கு தாயும் இல்லை.
1: ஆனாலும் அவர் பாட்டு என்னன்னா போயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சு தாய் ரட்சிக்க போட்டாங்க. நேரத்துல அந்த தாயாருடைய மனதில் தேவன் கொடுத்த ஒரு எண்ணம், ஒரு விருப்பம். உங்க அம்மா ஜெபம் பண்றப்ப, உங்களை குறிச்சு ஜெபம் பண்றப்ப, உங்க அம்மாவுக்கு உங்களை குறிச்சு ஒரு வேர்ட் இருக்கு. உங்க டேடி ஜெபம் பண்ணப்ப உங்களை குறிச்சு உங்க டேடிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு.
0: ஆமென்.
1: பக்கத்துல கைய பிடிச்சுலுங்க, தப்பிக்கவே முடியாது,
0: தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. எஸ்.
1: உங்க தாய் தகப்பனுடைய ஜெபம் உங்களை விடாது,
0: விடாது.
1: அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படிதான் உங்களுக்கு நடக்கும்.
0: ஆமென்.
1: நீங்க எங்க போய் கூடாரம் போட்டாலும் சரி, எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் சரி, எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி, அந்த ஜெபம் உங்களை பிடிக்கும்.
0: ஆமென்.
1: உங்க தாயார் உங்களுக்காக வடிச்ச கண்ணீரை ஆண்டவர் பாட்டில புடிச்சு வச்சிருக்கிறார்,
0: புக்கில் எழுதி வச்சிருக்கிறார்.
1: டேய் அடங்காதவனே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நெஜம் இதுதான், இதுதான் நெஜம். ஆனா இத நாம புரிந்து கொண்டு ஆண்டவரோட நாம கனெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல டெவில் வந்து பயங்கர தந்திரசாலி. நம்ம எப்படியாவது என்ன செய்யணும், வஞ்சிக்கணும். இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சீடு, சொல்லுங்க சீடு.
0: சீடு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி நீங்க, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாரும் கோதுமை மணி,
1: கோதுமை மணி.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: ஒரு பக்கம் நீங்க யாரு?
1: கற்பத்தின் கனி.
0: பயாலஜிக்கலா மாம்சத்தின்படி, ஆனா தரிசனத்தின்படி நீங்க யாரு?
1: கோதுமை மணி.
0: உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பக்கம் நீங்க கண்மணி. இந்த மணி
1: கண்மணி.
0: ஆனா ஆண்டவர் பார்வையில் நீங்க என்னன்னா
1: கோதுமை மணி. ஹல்லேலூயா.
0: தி சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். என்ன ரெவலேஷன்?
1: சீடு.
0: நான் ஒரு கோதுமை மணி அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. நீங்க வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடிதான் டெவில் வந்து கதைங்கிற கான்செப்ட கொண்டு வர்றான். என்ன கான்செப்ட்?
1: கதை என்கிற கான்செப்ட்.
0: கதை கதை கதை கதை கதை.
1: எஸ்.
0: நம்மள சுத்தி அதுதானே இருக்கு.
1: எஸ்.
0: இதன் நடுவுல இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய கோதுமை மணிகளாக உங்களையும் என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நான் வாழ்கிற காலத்தின் தேவையை சந்திக்க ஆண்டவர் என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: உங்களாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க தேவனுடைய பிரம்மாண்டம்.
1: ஆமென்.
0: இதை நீங்க விசுவாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக உங்க காலத்துக்கு முன்னாடியே கதை விடுற வேலையை ஆரம்பிச்சிருவான். யாரு? நீ யாரு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ எதெல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேத்தி நம்ப கூடாத காரியத்தை எல்லாம் உங்களை
1: நம்ப வச்சு
0: நம்ப வச்சு நீ எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய லெவலுக்கு போக வேண்டியவன் தெரியுமான்னு சொல்லி கற்பனை குதிரையை உங்களுக்குள்ள தட்ட விட்டு பலவிதமான ஆசைகளை உங்களுக்குள்ள வளர்த்து உங்களை நாசக்கடாக்குறதுல அவன் பயங்கரமான கில்லாடி. ஆனா நீங்க ஒரு சீடுங்கிற ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கும்னா ஸ்கிரிப்சர்ல இருந்து வருகிற வெளிப்பாட உறுதியா பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கும்னா காத்து கருப்பு அண்டாது.
1: ஆமென். அண்டாது.
0: என்ன செய்யாது?
1: காத்து கருப்பு அண்டாது.
0: காத்து கருப்பு அண்டாது. சொல்லுங்க. நான் ஸ்டோரி இல்ல.
1: நான் ஸ்டோரி இல்ல.
0: சீடு
1: சீடு.
0: நான் கதை இல்ல.
1: நான் கதை இல்ல.
0: நான் விதை.
1: நான் விதை.
0: என் வாழ்க்கைய நான் ஒரு கதையை போல கழிச்சு போட என்னன்னா விரும்பல.
1: எஸ்.
0: அதான் நம்ம தியானிச்ச சங்கீதம் 90 9 வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல்
1: எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம்.
0: கதையை போல் எங்கள் வருஷங்களை
1: கழித்து போட்டோம்.
0: கழித்து போட்டோம். 20 வருஷம் 25 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னு ஆண்டவரே நாங்க ஒருத்தர் கூட பின்னாட்களை ரெக்ரெட் பண்ணக்கூடாது. இந்த இளம் வயசுலயே நாங்க மீனிங்ஃபுல்லா வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நாங்க ட்ராக்ல வந்து நிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க.
1: ஆமென்.
0: இந்த சின்ன வயசுலயே நான் ஓட வேண்டிய பாதை எனக்கு காண்பிச்சு இலக்குக்கு நேரா என்ன நடத்துங்க ஆண்டவரே.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய பார்வை, தரிசன பாதை.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: கதையில எதுவுமே நிஜம் இல்ல. கதையில
1: எதுவுமே நிஜம் இல்ல.
0: ஆனா விதைன்னு வந்தா எதுவுமே பொய் இல்ல.
1: எதுவுமே பொய் இல்ல.
0: உங்கள்ட்ட அவன் சொல்ற கதையில
1: எதுவுமே
0: எதுவுமே நிஜம் இல்ல.
1: எஸ்.
0: ஆனா அவருடைய விதையா இருக்கிற உங்களிடத்துல உங்களை குறிச்சு அவர் தருகிற வெளிப்பாடு எதுவுமே பொய் இல்ல.
1: பொய் இல்ல.
0: உங்களை குறிச்சு உங்களிடத்துல பேசுற காரியத்தை அப்படியே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சீசன் வர்றப்ப நீங்க தான் பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நீங்க யாரு?
1: பிரகாசிக்கிற நட்சத்திரம்.
0: அது என்ன பாஸ்டர் கதை, அது என்ன விதை, கொஞ்சம் புரியலையே.
1: எஸ்
0: கொஞ்சம் புரியற மாதிரி என்ன செய்யுங்களேன்
1: சொல்லுங்களேன்,
0: எங்களுக்கு புரியற மாதிரி எங்க பாஷையில என்ன செய்யுங்களேன் சொல்லுங்களேன்.
1: எஸ் எஸ் ஹல்லேலூயா.
0: நீ காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு மனைவி. அப்படின்னா என்னது?
1: கதை
0: கதை கதையை பார்த்ததுனால வந்த கதை.
1: எஸ்
0: கோலிவுட் எஃபெக்ட், பாலிவுட் எஃபெக்ட்,
1: ஹாலிவுட் எஃபெக்ட்.
0: என்ன கதை? இங்க பாருப்புல, நீ இந்த மனைவி, இங்க வரியா, நீ இல்லைன்னா செத்தே போயிருவேன். கை விட்டுறாத, உனக்காக வீட்டையும் தூக்கி போட்டு நான் என்ன செய்யறேன்,
1: உன் கூட ஓடி வந்துடுறேன்.
0: எனக்காகவா?
1: எனக்காகவா பிள்ள?
0: இந்த கருவாப்பைய எனக்காகவா?
1: உனக்காக தான்.
0: உடனே ஒரு ஃப்ரெண்ட் டயலாக் கொடுவாரு, எனக்காக எல்லாத்தையும் விட்டு வர்றாளா, கண்ணுங்களை நாம காத்துக்கணும்ல நம்ம.
1: எஸ்
0: நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு.
1: எஸ்
0: பைபிள் எல்லாத்தையும் விட்டு வருது நமக்காக.
1: எஸ்
0: அதை காப்பாத்த வேண்டாமா? ஏய் கதை
1: கதை,
0: நாலு டயலாக பார்த்ததுனால இந்த பஞ்சு டயலாக்லாம் வருது.
1: எஸ்
0: எவனோ எழுதுனவன் டைரக்டர், அவன் யாரோ ஒருத்தன் நடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான், அவன் நடிச்சிட்டு போயிட்டான், அது நினைச்சா இல்ல கதை
1: கதை.
0: அந்த டயலாக் நீ என்ன செய்யாத,
1: நம்பிடாத
0: நம்பிடாத
1: நம்பிடாத.
0: பொண்ணு ரெண்டு வார்த்தை சொன்னா இங்க அப்படியே உருகுது உள்ளமெல்லாம், என்னன்னா
1: உருகுது.
0: அந்த புள்ளைகிட்ட இருந்து ஒரு போன் வரலன்னா அன்னைக்கு என்னமோ மாதிரி, என்னன்னா
1: தலையே வெடிக்கும் போல இருக்கு.
0: காலையில என்னை 5 மணிக்கு அவ தான் எழுப்பி விடுறா,
1: ஜோம் பண்றியான்னு கேக்குறா,
0: ஜோம் பண்றியான்னு கேக்குறா.
1: பைபிள் வாசிச்சாடா
0: இன்னைக்கு? ஸ்பிரிச்சுவல் காதல் இதெல்லாம் வந்து.
1: எஸ்
0: கரிஸ்மேட்டிக் லவ்.
1: எஸ்
0: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்காங்களாம்.
1: எஸ்
0: எதுல கனெக்ட் ஆயிருக்காங்களாம்?
1: விஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும்.
0: சொல்லுங்க கதை
1: கதை.
0: சரி, காதலி தான் மனைவியா வருவான்றது கதைன்னா விதைன்னா என்ன பாஸ்டர்? மனைவி காதலியாவா?
1: மனைவி காதலி. ஹல்லேலூயா. இதுக்கு அதிகமான கைத்தட்டு வராது.

0: நீங்க காதலிய மனைவியா கற்பனை பண்ணீங்கன்னா சினிமா எஃபெக்ட் அது. என்ன எஃபெக்ட்?
1: சினிமா எஃபெக்ட்.
0: ஆனா உங்களுக்கு வருகிற மனைவி தான் உங்க காதலிங்கிறது அதான் நிஜம்.
1: நிஜம்.
0: எங்க பிறந்திருக்கோ தெரியல, ஆனா பிறந்திருக்கு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உங்க டைம் வர்றப்ப அந்த மனுஷிய உங்க வாழ்க்கையில கத்தர் கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென். ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு என்ன செய்தானா?
1: நேசித்தான்.
0: ஆனா கதை பிசாசு எப்படி விடுறான்? இங்க பாரு, நேசிக்கிறவள மனைவியாக்கு. ஆனா ஈசாக்கு கதை என்ன சொல்லுதுன்னா, மனைவியை நேசி,
1: மனைவியை நேசி.
0: ஏப்பா, முன்னாடி செய்யறத பின்னாடி செய்யும் தானே சொல்றேன். முன்னாடி செய்யறத
1: பின்னாடி செய்யும் தானப்பா சொல்ற.
0: ஏப்பா அவளை அவசரப்படுற?
1: எஸ்.
0: அதனால டெவில் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இங்க பாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வராது. உன்னை எல்லாம் ஒருத்தி பார்த்து சிரிக்கிறதே பெரிய விஷயம், விட்டுறாது.
1: எஸ்.
0: இந்த வாய்ப்பு என்ன செய்யாத,
1: நழுவ விடாதே.
0: டேய், ஆஃபர் தேடி வருதுடா.
1: எஸ். ஆடி ஆஃபர்ரா, பொங்கல் ஆஃபர்ரா, கிறிஸ்மஸ் ஆஃபர்ரா, நியூ இயர் ஆஃபர்.
0: பார்த்த உடனே கனெக்ஷன் கப்புன்னு பார்த்துக்கிட்டு என்ன செய்யுதுன்னா,
1: எஸ்.
0: ஸோ இதெல்லாம் ஸ்டோரி எஃபெக்ட். ஸ்டோரி சாங் அது இதுன்னு பண்ற வேலை, ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஆனா உனக்குன்னு ஒரு நபரை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறாரு.
0: அந்த நபரை, அந்த வேலை வரும்பொழுது கத்தர் உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்,
1: கொண்டு வருவார்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனால பி சீரியஸ். ஏன் வந்து இந்த வயசுல உங்களை ரொம்ப ஈஸியா பிசாஸ் வந்து டைவர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். போதுமான இன்சைட் இல்லைன்னா, ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு
1: இல்லை என்றால்,
0: இல்லை என்றால் அல்லது இருந்தாலுமே, இந்த வயசுல இந்த அட்டாக் எப்படி இருக்குன்னா, பயங்கர
1: ஹெவி,
0: ஹெவியா இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய அழகன் அப்படிங்கிறதுனால இந்த தாக்குதல் உங்கள் மேலே தொடுக்கப்படலை. லைவில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைங்க சொல்கிறேன், நீங்கள் அழகிங்கிறதுனால உங்கள் மேலே கண்ணு விழலை. உங்களை குறித்த தேவ திட்டம் பெருசு.
1: எஸ்.
0: உங்களுடைய சீசன் வர்றப்ப நீங்கள் ஆண்டவருக்கு அவைலபிளாக இருக்க கூடாது. அதனால அந்த நாய் என்ன பண்ணிருச்சுன்னா,
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: மோப்பம் பிடிச்சிருச்சுங்களா? நாய் என்ன செஞ்சிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு. அந்த நாய்
0: மோப்பம் பிடிச்சிருச்சு. மோப்பம் பிடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது உங்களை வசியம் பண்ணி உங்களை காலத்துக்கு முன்னாடியே காலி பண்ணணும்னு என்ன பண்ணிருச்சுன்னா, தந்திரம் பண்ணிருச்சு. ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க.
1: காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்க.
0: என்ன என்ன செய்யுங்க ஆண்டவரே?
1: காப்பாத்துங்க,
0: காப்பாத்துங்க ஆண்டவரே,
1: காப்பாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
0: சீசனுக்கு நீங்க தேவை. ஆண்டவருடைய நேரம் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன செய்யும்,
1: வந்தே தீரும்.
0: அந்த தருணத்துக்கு நீங்க தேவை. இந்த வாலிப கூட்டத்துக்கு நாங்க தேவை. அதனாலதான் எங்களை ஆண்டவர் முன்குறிச்சு உங்களுக்கு ஊழியம் செய்ய எங்களை கருவியா பயன்படுத்துறார்.
1: எஸ்.
0: இதே போல இந்த பூமியில நீங்க வாழ்ற நாட்கள்ல ஒரு கூட்ட ஜனத்துக்கு நீங்க தேவை.
1: எஸ்.
0: அதற்காக உங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத அந்த நாய் என்ன பண்ணிருச்சு?
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: மோப்பம் பிடிச்சிருச்சு.
1: மோப்பம் பிடிச்சிருச்சு.
0: பர்பஸோட என்ன செய்ய கூடாது? கனெக்ட் ஆகவே
1: கூடாது.
0: கூடாது. திசை மாறணும். திக்கு தெரியாம என்ன செய்யணும்?
1: அலையணும்,
0: அலையணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மக, ரொம்ப டெண்டர் ஏஜ்லயே, யங் ஏஜ்லயே எங்க செய்தியில அப்படி ஈர்க்கப்பட்டு அப்பா அப்பான்னு உயிரை விடுவா. அடிக்கடி போன் பண்ணி
2: ஏசப்பானாலே அழுதுருவா. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மேல ஒரு தீவிரமான ஒரு நேசம் வச்சிருந்த மக. வாரத்தில் எப்படியாவது ஒரு நேரம் என்னோட பேசிடுவா, அப்பா எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லுவா. நேரடியா ஒரு முறை அவங்க இருந்த தேசத்துக்கு நான் போயிருந்தப்போ அவ என் போனை வாங்கி அந்த போன்ல அவ பேரை அழிச்சிட்டு அவளே டைப் பண்றா, டாக்டர் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கிறான். என் பேர் இருக்கக்கூடாதுப்பா, உங்க மகன் தான் இந்த போன்ல இருக்கணும்னு சொல்லி. அவ்வளவு தூரம் ஒரு தேவ மனுஷன் மேல தேவனுடைய பாதையில நாட்டம் உள்ள மகளா, அதி தீவிரமான வாஞ்சை ஆண்டவர் மேல, ஆண்டவர் மேல. நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய காலிங் இந்த மக மேல இருக்கு, இவளுடைய நாட்கள் வர்றப்ப இவ எப்படி எப்படி பிரகாசிப்பான் நமக்கு என்ன செய்யலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை குறிச்ச ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த நாட்கள்ல, வயசு இப்ப 18, சிக்க கூடாத வலையில என்ன பண்ணியாச்சுன்னா சிக்கன உடனே. இப்ப எப்படி சிக்கல் எடுக்கிறதுன்னு என்னன்னா
1: தெரியல,
2: தெரியல. அப்ப ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்களை டெவில் டார்கெட் பண்றான்னா, இது தீவிரமா இருக்கு ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல, இது பயங்கர ஆர்வமா இருக்காங்க தேவனுக்கு எடுத்த காரியத்துல. சோ நீங்க இது போல அவருக்கு எடுத்த காரியத்துல நாட்டமா இருக்கிறத பாக்குற டெவில் என்ன பண்றான்னா, எப்படியாவது உங்க காலத்துல நீங்க பிரகாசிச்சிட கூடாதுங்கிறதுக்காகவே உங்களை நாசம் பண்றதுக்காகவே வலையில பிடிச்ச என்ன செஞ்சிடறான்,
1: சிக்க வச்சிடறான்,
2: சிக்க வச்சிடறான். ஆனா இந்த இந்த இந்த நோக்கத்தினாலதான் இந்த பாடுபடுத்துறாங்கிறது தெரியாம யங் ஏஜ்ல இந்த பிடியில சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவங்க நிறைய பேர் விட்டா. உங்கள்கிட்ட உட்காந்து கூட நான் பர்சனலா நீங்க உங்க மனசு திறந்து என்கிட்ட நீங்க என்ன செய்யலாம் பேசலாம், ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டிங் உட்காந்து உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வரும் அப்படின்னா எவ்வளவு கதை சொல்லுவீங்க தெரியுமா, எக்கச்சக்கமா வரும் ஸ்டோரிஸ் வந்துட்டு. ஆனா தேங்க் காட் இந்த மாதிரி கூட்டத்துல தான் ஆண்டவர் டெலிவரி பண்றாரு, இந்த மாதிரி கூட்டத்துல தான் விடுவிச்சு உங்களை டிராக்குக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு, திட்டத்துக்கு நேரம் அவர் தான் கொண்டு வர்றாரு. வாலிபர்களுக்கு நாங்க ஊழியம் சேர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கதை தெரியும் தெரியுமா எங்களுக்கு. அப்படியே சமீபத்துல சில தம்பிமார் எங்க கேம்ப்ல வந்து ஜெபத்தோடு நடந்த 5 கேம்ப்ல தொடப்பட்டு ஒரு 3 பசங்க நினைக்கிறேன், 3-4 பசங்க தான். அப்பா எங்கள் லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுதுப்பா, ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும் பேசணும்ப்பா, டைம் கொடுங்க அப்படின்னு. நான் சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்தில் இருந்தப்போ ஒவ்வொருத்தனா என் ரூமுக்கு வந்தான், வந்து உட்காந்து ஒவ்வொருத்தனும் அவனுடைய கட்டிச்சோர் அவுக்குறான். எப்பா நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சர்றா சொல்கிறா என்ன தெரிஞ்சா தானே சொல்லு அப்படின்னா, அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்லாம் சொல்கிறானுங்க, பயங்கர டர்ட்டியான லைஃப். அப்ப நான் பொறுமையா நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். தானே இப்போ ஆண்டவர் மன்னிச்சிட்டார்ல, மனசு ஃப்ரீ ஆயிடுச்சுல, இனிமேல் ஒழுங்காக வாழ்ந்துடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்களை தட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி அவனை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அவனுக்கு சொன்னானுங்க, எப்பா நாங்கள் என்ன மைண்ட் செட்டில் வந்தோம்னா எங்க கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம். என்ன செய்வீங்கன்னு சொல்லி
1: கதையை கேட்டு காரி துப்புவீங்கன்னு நினைச்சோம்.
2: ஆனா நீங்க அந்த மாதிரி அருவறுக்காம முகம் சுளிக்காம எங்களுடைய காரியத்தை நீங்க பொறுமையா கேட்டு எங்களை சரியா ஆண்டவருக்கு நேரம் நீங்க நடத்தினது எங்க மனசு ரொம்ப என்னன்னா தொட்டுருச்சு. 3 பைபிள் ஸ்கூல் போற பண்ணிட்டானுங்க.
1: ஆமென்.
2: பைபிள் ஸ்கூல்ல இருக்கான், மோன்ஸ் என்ன பைபிள் ஸ்கூல் டீம்ல இணைஞ்சு ஃபுல்ல சீரியஸா இருக்கானுங்க மினிஸ்ட்ரியில.
1: ஹல்லேலூயா.
2: விழுந்தவன் எழுகிறது இல்லையோ, வழி தப்பி போனவன் தன் பாதைக்கு
1: திரும்பினது இல்லையோ.
2: திஸ் இஸ் யுவர் டைம்.
1: எஸ்.
2: திஸ் இஸ் யுவர் மொமெண்ட்.
1: ஆமென்.
2: ரிபென்ட்.
1: எஸ்.
2: அருமையான வாய்ப்பு. உன்னோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்.
1: எஸ்,
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: உன்னை குறித்த தேவ திட்டம் ரொம்ப பெருசு.
1: எஸ்,
2: வருகிற காலத்தின் தேவை நீ.
1: எஸ்,
2: உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய தேவையை சந்திக்க விரும்புறார்.
1: ஆமென்.
2: அதற்கான அபிஷேகம் உங்க மேல இருக்கு.
1: ஆமென்.
2: அதற்கான தெரிந்து கொள்ளுதல் உங்கள்ட்ட இருக்கு.
1: ஆமென்.
2: இதுக்காக உங்க அம்மா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க அப்பா ஜெபிச்சிருக்கிறாங்க, உங்க பாஸ்டர் ஜெபிச்சிருக்கிறார். இன்னும் யாராவது ஜெபிச்சாங்கன்னு எனக்கு என்ன செய்யல
1: தெரியல.
2: தெரியல, நீங்க வேணும் ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
2: ஆமென்.
1: ஹல்லேலூயா.

0: உங்க வயசுல எல்லாம் என்னோட யங் ஏஜ்ல எனக்கு அதிகமா என்னை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்னன்னா கதை புத்தகங்கள். கதை புத்தகம்னா கண்ணா பண்ணு வாசிவேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சாண்டில்யன் ஒருத்தர் இருந்தார். சாண்டில்யன் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வயசுல சாண்டில்யன் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் பைபிளோட பெருசு பெருசா இருக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2, கடல் புற பாகம் 1-2, யவனராணி பாகம் 1-2, ராஜமுத்திர, இந்த மாதிரி 1000+ பக்கம் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும். 2 நாளில் முடிச்சிருவேன். அப்படின்னா சாப்பிட்றப்ப கூட இப்படி பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி ஸ்டோரி இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. பாலகுமாரன் இந்த மாதிரி சில MS உதயமூர்த்தியோட மோட்டிவேஷனல் புக்ஸ் வந்து, நீ தான் தம்பி முதலமைச்சர், நம்பு உன்னால் முடியும் தம்பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பஞ்ச நம்பி நம்பி தெருவுக்கு வந்தவன். எங்க வந்தவன்?
1: தெருவுக்கு.
0: அதுல பூ சுத்துறாங்கன்னு தெரியாம சுத்துங்கடான்னு சொல்லி விட்டு கடைசியில் எங்க வந்துட்டேன்னா
1: தெருவுக்கு.
0: பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்திருந்தார், மனதில் உறுதி வேண்டும்னு, பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஒரு மூவி. அந்த படம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப கவர்ந்ததுனால எங்கள் ஊரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நான் இருந்த கிராமத்தில் 7 முறை பார்த்தேன். ஃபஸ்ட் ஷோ, மேக்னி ஷோ, ஃபஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, 2 நாள் தான் போடுவாங்க. அந்த 2.5 நாளில் 7 நேரம் பார்த்தேன், திரும்பி திரும்பி பார்த்தேன். எந்தளவு அந்த ஸ்டோரி வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கும் பாருங்க. இப்போ டெவில் என்ன பண்ணிட்டான், என் கதைக்கு மயங்கிறவன் சொல்லி கதையை நம்ப வச்சே கழுத்தறுத்துட்டான். எதை நம்ப வச்சு?
1: கதையை நம்ப.
0: நான் கதையை நிஜம்னு நம்பி வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டேன், அடி வாங்கிட்டேன். அப்புறம்தான் ஆண்டவர் வந்து டே நீ விதை அப்படிங்கிற காரியத்தை சொன்னார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சொன்னது எதுவுமே பொய்யாவே போல.
1: ஆமென், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நல்ல வேளை கதையை நம்பினவனே ஆண்டவர் டே நீ விதடா அப்படின்னு சொன்னதை விசுவாசிச்சதுனால எனக்கான நேரத்தை கத்தர் தந்தார், எனக்கான கிளைமேட்டை கத்தர் தந்தார், முளைச்சொலி வந்தேன்.
1: ஆமே,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கதைக்கு எண்ட் என்னது? கிளைமேக்ஸ்,
1: கிளைமேக்ஸ்.
0: சொல்லுங்க, கிளைமேக்ஸ்,
1: கிளைமேக்ஸ்.
0: கதைன்னு ஒன்று இருந்தால் கிளைமேக்ஸுக்கு வந்துதானே என்னன்னா
1: ஆகணும்,
0: ஏதோ ஒரு முடிவை கண்டிப்பாக நினைச்சுவானுங்க,
1: கொடுப்பாங்க,
0: கொடுப்பானுங்க. இல்லை கதை என்ன, காணி எங்க வந்து ஆகும்?
1: முடிவுக்கு,
0: கிளைமேக்ஸ்க்கு வந்து ஆகும்,
1: கிளைமேக்ஸ்க்கு.
0: ஆனா நீங்க விதைனா உங்களுக்கான கிளைமேட் வந்தே தீரும்,
1: வந்தே தீரும்.
0: நீங்க கிளைமேக்ஸுக்கு பிறந்தவன் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழலுக்காக பிறந்தவன். உங்க கிளைமேட் வந்தே
1: தீரும், தீரும். ஆமே,
0: அந்த கிளைமேட் வர்றப்ப உங்களுக்குள்ள இருக்கிற வாரியரை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க,
1: ஆமென்.
0: தாவீது வனாந்தரத்துல என்ன மேய்ச்சிட்டு இருந்தாரு?
1: கொஞ்ச ஆடுகளை.
0: அவனை எல்லாரும் யாருன்னு நினைச்சாங்க?
1: ஒரு மேய்ப்பன்.
0: ஆனா சிங்கம் வந்தா தெரியும் அவன் யாருன்னு.
1: எஸ்,
0: கரடி வந்து ஒரு ஆட்டை கவ்வுனா தெரியும் அவன் யாருன்னு.
1: யாருன்னு?
0: அவன் மேய்க்கிற மேய்ப்பன் இல்ல, அவனுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி, அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்,
1: அல்லேலூயா.
0: சோ உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங்கை தந்தவர், உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர், அந்த அழைப்பு கிரியை செய்ய தேவையான கிளைமேட்டையும் உங்களுக்கு தருவாரு.
1: ஆமே, தருவாரு.
0: எந்த கால சூழ்நிலைக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்களோ அந்த கால சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தே தீரும்,
1: தீரும், தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஏலா பள்ளத்தாக்குல வந்து நிக்கிறான், எல்லாரும் சொல்றாங்க, என்னடா ஆடுமைக்கிறவனே, உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிறாங்க. நீ ஆடுகளோடு இருக்கிறவன், இந்த சண்டை கத்தி கப்படாலாம் பார்த்து பயந்துராத தம்பி, பயந்துராதரா. அண்ணன் எலியா சொல்றேன், பயப்படாத, அண்ணன் கூட இருக்கேன், பயப்படாதரா. சின்ன பையல அவன் அவன் என்ன சொல்றானா, அண்ணே உனக்கு ஒரு ரகசியம் தெரியாது, இது நமக்கு பிடிச்ச கிளைமேட்.
1: எஸ்
0: இந்த கத்தி கப்படா இந்த ராணுவம் இந்த யுத்தம் இது எல்லாமே நமக்கு பிடிச்ச கிளைமேட். இன்னும் சொல்ல போனா இதை கேட்டவொடனே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னமோ பண்ணுது. என்னைய உன் நேரம் வர்றப்ப உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை என்னமோ பண்ணும்.
1: எஸ்
0: உன் காலிங் வந்து உன்னை பாடா என்ன செய்யும்னா
1: படுத்தும்.
0: அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவியனர் சொல்வாரு, இதுதான் நீ சஞ்சரிக்க வேண்டிய மண்டலம்.
1: மண்டலம் மண்டலம். அல்லேலூயா.
0: பைபிள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுக்கான எந்த பேக்ரவுண்ட் எனக்கு என்னன்னா இல்ல. ஆனா பைபிள் ஸ்கூல் போய் முதல்ல ஒரு 6-7 மாசம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா வேதத்தை வாசிப்பேன், நான் பாட்டில் போவேன் வருவேன், அவ்வளோதான். ஆனால் எந்த கிளைமேட்டில் நான் இருக்கணுமோ அந்த கிளைமேட்டில் என்னை ஆண்டவர் தூக்கி போட்டப்போ எனக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருந்த அவருடைய காரியம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ரோட்டில் வர்றப்ப என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு பாசி பேர் டப்பால் இருக்கிற வரைக்கும் அது வெறுமனை பாசி பேர். ஆனால் அதே பாசி பேரை ஒரு ஈர துணியில் தண்ணியை தெளித்து வச்சிங்கன்னா அது முளைச்சி வந்துடுது. அதே போல உங்களுக்கான கிளைமேட்ல ஆண்டவர் உங்களை வைக்கிறப்ப உங்களுக்குள்ள அவர் விதைச்சிருக்கிற அவருடைய காரியம் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகி முண்டிக்கிட்டு வெளியில வரும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா
1: பிரம்மாண்டம்.
0: அப்ப நம்ம என்னடா சாதாரண ஆளுன்னு என்ன செஞ்சோம்
1: நினைச்சோம்
0: சர்வ சாதாரணமா இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோமே இப்போ
1: சங்காரம் பண்றோமே.
0: சங்காரம் பண்றோமே.
1: எஸ் அல்லேலூயா.
0: அப்படி அந்த இடத்துக்கு போன உடனே தாவீதுக்கு பாத்தீங்கன்னா பரபர துரு துருன்னு வர்றான்.
1: ஆமே.
0: டேய் ஏன் கிளைமேட் அது?
1: ஆமே.
0: யார் கிளைமேட்
1: அது? ஏன் கிளைமேட்ரா?
0: அதனால டேவிடுக்கு அந்த இடத்துல நிக்கிறப்ப அவருக்கு பயமே என்னன்னா
1: இல்ல
0: இல்ல.
1: ஹல்லேலூயா. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி.
0: உங்க கிளைமேட்ல நீங்க நிக்கிறப்ப உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆளுகையை எதிர்த்து நிக்க எந்த அந்தவார சக்தியாலும் முடியாது.
1: முடியாது.
0: சும்மா பாதாள கிட்டு கிட்டுன்னு நடுங்க உங்களை கண்டாலே என்னடா இவன் கிளைமேட்டுக்குள்ள வந்துட்டான், இனிமே இவனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகிற தேவனுடைய வல்லமைய எதிர்த்து நிக்க நம்மளால
1: முடியாது
0: முடியாதுன்னு தரிகட்டு ஓடுவான்.
1: மீனை படைச்சிட்டு தண்ணீரை படைக்கல தண்ணீரை படைச்சிட்டு மீனை படைச்சாரு.
0: புல்லுகளை உண்டாக்கிட்டு வெட்டாந்தரையை உண்டாக்குனாரா? வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்குனாரா?
1: வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு புல்லுகளை உண்டாக்கினார். அல்லேலூயா.
0: மீனை படைச்சவர் அது துள்ளி குதிக்க தேவையான சூழலையும் தந்தார்ல.
1: தந்தார்.
0: உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்தவர் அந்த அழைப்பு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய தேவையான காலத்தையும் நேரத்தையும் தருவாரு.
1: தருவாரு தருவாரு.
0: அந்த நேரத்துல உங்களை பாக்குறவனுக்கு தெரியும் வேற லெவல்.
1: வேற லெவல்.
0: நம்ம வீட்டுல பக்கத்துல அவன் பாட்டுல தேன்னு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா இந்த வாண்டு நின்னு வச்சுக்கிட்டு சங்காரிக்கிறானடா, என்ன ஆட்டி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டேவிட பார்த்து பிரமிச்சாங்க. காரணம் அது அவனுடைய கிளைமேட். அதற்கான அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறாரு. இப்ப கம்முன் இருக்கு அந்த அழைப்பு.
1: எஸ்
0: உங்களுக்கான கடவுளுடைய நேரம் வர்றப்ப வேலை செய்வாரு பாருங்க. உள்ளுக்குள்ள நீங்க இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு பயமே என்ன செய்யாது?
1: வராது.
0: நீங்க ஒரு கோழையா, ஒரு பயந்தாங்கோழியா, ஒரு தொட நெடுங்கியா, 10/11 உப்புக்கு சப்பானியா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போக போறீங்களா? அல்லது உங்க மேல இருக்கிற அழைப்பை இனம் கண்டு உங்களுக்கான நேரத்துல சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசையா?
1: சிங்கம் மாதிரி ஒரு ராஜ நட நடக்கணும்னு ஆசைப்படுறான்.
0: யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி கெத்தா எந்த பயமும் இல்லாம சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல. யோசேப்ப ஜெயில இருந்து தூக்கிட்டு வந்து ஃபேரோ முன்னாடி நிறுத்துறாங்க. பேரை சொல்றாரு, எப்பா ரெண்டு சொப்பனம் வந்துச்சு. எல்லாத்தையும் சொன்னேன், ஒருத்தனுக்கு அர்த்தம் என்னன்னா
1: தெரியல.
0: என்னமோ நீ ஏதோ சொப்பனம் கண்ட அர்த்தம் சொல்லுவாமே, நல்லா உன்னை குறிச்சு நல்லபடி என்ன செய்யறானுங்கண்ணா
1: எல்லாரும் சொல்றாங்க.
0: உடனே யோசேப்பு, அரசே அடியனை மன்னிக்க வேண்டும், ஏதோ ஜெயில வந்தேன் அவங்க ஆளு ஏதோ சொன்னாங்க, நான் பாட்டில் அடிச்சு விட்டேன் அப்படியே நடந்துருச்சு, அதை போய் பெருசாக எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? நீங்க சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் என்னன்னா
1: இல்லப்பா,
0: தயவுசெஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு பயந்தானா?
1: பயப்படல.
0: என்ன சொப்பனும் உங்களுக்கு, என்ன ஆச்சு, எத்தனை நாள் தூங்கல? ரெண்டு நாளாவா? டெய்லி வந்துச்சா? ரெண்டு சொப்பனம் வந்துச்சா? வேற வேறு சொப்பனமா? அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, எல்லாத்துலையுமே ராஜாவை ஆசீர்வதிக்கிற ராஜரீகம்.
1: ஆமே, ஹல்லேலூயா.
0: டேய், நான் தாண்டா ராஜா இங்க, நீ என்னடா ராஜாவுக்கே ராஜா மாதிரி பேசுற? யோ, இது ஏன் கிளைமேட்யா?
1: ஆமே,
0: இதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்.
1: எஸ்,
0: ஏன் கிளைமேட் வந்தா ஏன் கிளைமேட்டுக்கு நான் தாயா ராஜா?
1: ஆமே,
0: பகல் வந்தா பகலுக்கு சூரியன் தாயா ராஜா? இரவு வந்தா இரவை ஆளுகிற சுடராகிய சந்திரன் தாயா ராஜா?
1: ஆமே.
0: அதனால ஏன் கிளைமேட் வந்தா நான் தாயா ராஜா? உங்க கிளைமேட் வர்றப்ப உங்களோட போட்டி போட இன்னொருத்தன் இல்ல
1: இல்ல இல்ல.
0: அதனால டெவில் என்ன பாக்குறான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீ உன் வாழ்க்கை என்ன செய்யணும்னா வேஸ்ட் பண்ணி உன் காலத்துல என்ன பண்ணணும், உலகம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு நீங்க ஆகாதமே இல்லை, நீங்க தள்ளப்பட்ட கல் இல்லை, நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்.
1: எஸ்,
0: ஆட்ட நாயகன் இல்லாம ஆட்டமே இல்லை.
1: ஆமென்.
0: கதாநாயகன் இல்லாம கதையே இல்லை.
1: ஆமென்.
0: விதை இல்லாம விளைச்சல் இல்ல.
1: எஸ்,
0: நீங்க இல்லாம தேவன் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய விரும்பல, உங்களை கொண்டுதான் தேவன் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். He needs you.
1: You.
0: உங்க காலிங்க யாரு கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களை குறிச்சு தேவன் பேசி இருக்கிற காரியத்தை யாரு விமர்சனம் பண்ணிருந்தாலும்
1: பரவாயில்ல,
0: தேவன் உங்களை குறிச்சு சொன்னதே. ஆமென்.
1: ஆமென். Hallelujah. Hallelujah.
0: யார் என்ன சொன்ன என்ன, எத்தனை பேர் எப்படி கிண்டல் பண்ணாலும் தேவன் உங்களுக்குள்ள விதைச்ச காரியம் கண்டிப்பா உண்டும்
1: உண்டும்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப உங்க அப்பாவே பார்ப்பாரு, என்னடா டேய் நாம்பத்த மகனே, என்னடா இது,
1: என்னடா
0: என்னடா நடக்குது?
1: எஸ்,

0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நான் ஒரு வாரியர் சொல்லுங்க. நான் ஒரு வாரியர்.
1: நான் ஒரு வாரியர்.
0: கடைசி கால எழுப்புதலுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் நான்.
1: அப்போஸ்தலன் நான்.
0: ஒரு தீர்க்கதரிசி நான்.
1: தீர்க்கதரிசி நான்.
0: கடைசி கால திருச்சபையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிற அவருடைய சுவிசேஷகன் நான்.
1: சுவிசேஷகன் நான்.
0: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
1: ஃபியூச்சர் பாஸ்டர் நான் தான்.
0: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
1: ஃபியூச்சர் டீச்சர் நான் தான்.
0: அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah.
0: பாக்கியம்.
1: Yes.
0: பெரிய
1: பாக்கியம்.
0: பாக்கியம். அதனால டெவில் என்ன பண்றான், உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ தடுமாறணும், தடம் மாறிடணும், ட்ராக்கை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். அதனால செட்யூஸ் பண்ணி நம்மளை மயக்கி நம்மளை வஞ்சிச்சு நம்மளை சின்ன வயசுல என்ன பண்ணி போட்டுறான்னா, நாசக்காடு பண்ணி போட்டுறான்.
1: Yes.
0: ஆனா உங்க வயசுல இது போல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரு என்னன்னா, நாங்க கடந்து வந்த பாதை வேற, நீங்க இப்ப இருக்கிற காலம் பொற்காலம்.
1: என்ன
0: காலம்?
1: பொற்காலம்.
0: அதனாலதான் இந்த மாதிரி பாரத்தோட யூத் மீட்டிங் எல்லாம் வச்சு விதவிதமான அபிஷேகப்பட்ட தேவதாசர்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை சரியான டிராக்குக்கு நேரம் கொண்டு வந்து விடுற பாக்கியம் எனக்கெல்லாம் அந்த நாட்கள் என்னன்னா இல்ல. அந்த கிளைமேட்ல என்னன்னா
1: இல்ல.
0: ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலிங்க கொடுத்து அந்த காலிங் மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடிய கிளைமேட்டையும் தந்திருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம்.
1: ஆமென்.
0: கொடுத்து வச்ச மகராசிங்க நீங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.

0: இப்பொழுதும் காலம் கட்டு போல இன்னைக்கே வந்துரு.
1: இன்னுமா என் பேர்
0: இன்னைக்கு உன்னை திரும்ப எழுப்புறேன்.
1: அப்பாவின் நண்பை நான்
0: எந்த ஏரியால விழுந்தியோ அதே ஏரியால ஆண்டவர் எழுப்ப

0: செஞ்ச ஆதாம தேடி வந்து டேய் ஆதாமே எங்கட இருக்கேன்னு கேட்டாரா?
1: கேட்டாரு.
0: தெரியாம அவர் படைச்ச தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற அவனை கண்டுபிடிக்க முடியாது அவரால்.
1: முடியும்.
0: ஆனாலும் ஏன் கேட்டாருன்னா, ஆதாமுக்கு உரைக்கணுங்கிறதுக்காக. டேய் எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்கிற,
0: எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: அதே அதே அதே இடத்துலதான் பிசாசு அவனுடைய வஞ்சனையில விழுந்த பிள்ளைங்களையும் வச்சிருக்கிறான். நீ எங்க இருக்க வேண்டியவன்,
1: எங்கடா இருக்க.
0: ஆனால் ஆண்டவர் தூக்கி போட்டுட்டு போகாம தூக்கி தோல்ல போட வந்திருக்கிறார் இன்னைக்கு.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடினேன்.
0: எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினார்.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளி தோடி,
0: என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல.
2: இயேசு அப்பா உம்மை விட்டு
0: இன்னைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறார்,
2: தோடினேன்,
0: மன்னிக்கிறார்.
2: இயேசு

0: எவ்வளோ நாளைக்கு ஓடுவ, எவ்வளோ நாளைக்கு நீ மறப்ப, எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகத்தை நீ ஆடுவ? யாரும் பார்க்கல, ஆனால் நீ ஆடுற நாடகத்தை நான் பார்க்குறேன். இன்னைக்கு நான் மன்னிக்க விரும்புகிறேன், ஆனால் நீ மனம் திரும்பினா அழிச்சு கழிச்சு புது ஆட இந்த ராத்திரியில இருந்து. வெரி சிம்பிள், வெளியில வர முடியலான்னு ஒரு வெளியே கொண்டு வாங்க,
1: கொண்டு வாங்க.
0: வேற யாரும் வரைஞ்ச வட்டம் இல்லை, உனக்கு நீயே வரைஞ்ச வட்டம்,
1: வட்டம்
0: ஈஸியாக வரைஞ்ச. ஆனால் வெளியில் வர உனக்கு என்னன்னா தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உள்ள வந்து தூக்க
1: விரும்புறாரு.
0: எனக்குள்ள வாங்க ஆண்டவரே,
1: வாங்கப்பா
0: எனக்குள்ள வாங்க.

0: ഇന്ന് നമ്പുരാൻ, என்ன ஒரு விஷயம் மாட்டவரேன்னு நீ என்ன நோக்கி கதறுவேனா? உன்னை தூக்கி தோள்ள போடும்படி நான் வந்திருக்கிறேன். சத்ருவே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. நான் இருள்ல இருந்தா என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமா இருப்பா. விழுந்தாலும் எழுந்திருக்க கூடிய ஊழியத்தை எனக்கு செய்ய ஆண்டவர் உண்மையில் அவர்
1: அப்பா. என்
0: சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை, டாடி ஐ அம் சாரி,
2: ஐ அம் சாரி.
0: அவ்வளவுதான், அழிச்சு கழிச்சு போதாட்ட.
2: வெளியே
0: சொல்ல முடியாத வெக்க கேடு, பரவாயில்ல பாஸ்டர், கேவலமான விஷயம், பயங்கர அசிங்கம், பரவாயில்ல. சாம்சனோட காரியம் தான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை
2: பலப்படுத்தும்.
0: இன்னைக்கு ராத்திரி இந்த செஷன்ல இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம். உங்களோட ஆண்டவர் பேசுவார்னா, உங்களை குறித்த திட்டத்தை மனசில் வச்சு, உங்களை குறித்த பெரிய நோக்கத்தை மனசில் வச்சு சீரியஸாக கையை தூக்கி சரண்டர் ஆயிருங்க. இந்த இரவே ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் ஆவார். அந்த குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே தூக்கி தூர போட்டு அப்படி ஸ்லேட்டை கிளீன் ஆக்கிடுவார். அமைச்சிருங்க,
2: ஆமென்.
0: நாளையிலிருந்து ஆண்டவரை புதுசாக எழுதுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சரண்டர் பண்ணுவீங்கன்னா, இந்த இரவு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. எதை விட்டு உன்னால வெளியே வர முடியாம நீ போராடுறியோ அதை விட்டு இந்த ராத்திரி ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர்றாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்க வந்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் என்ன சரண்டர் ஆகிறேன்னு சொல்லுங்களேன்.

0: இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்றாரு.
1: தள்ளி
0: வைக்கல, தூக்கி தோள்ளப்பட

0: இன்னும் நேசிக்கிறேன், இன்னும் மேல பிரியமா
1: இருக்கிறேன்.
0: அவருக்கு நீ முழுசா வேணும், அவருக்கு நீ முழுசா வேணும், நீ வேணும் அவருக்கு, நீ வேணும் மகனே, நீ முழுசா வேணும் மகளே.

0: என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரா பாஸ்டர்? ஆமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். மந்தையில மேய்ச்சிட்டு இருந்த அவனுடைய ஆட்டை ஒரு கட்டுவிரியம் பாம்பு கடிச்சிருச்சான். நல்ல இந்த இடத்துல கொத்திருச்சு. அவ்வளோ பாய்ச்சினானே அந்த விஷம் பரவுனா அந்த ஆடு என்ன செய்யணும்?
1: செத்துறணும்.
0: அதனால ஆடு செத்து போக போகுதுன்னு அவன் அந்த ஆடை பார்த்துட்டு இருந்தா அது தொடர்ந்து புல் மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அவன் முகத்தை பார்க்குறான், பாம்பு கொத்துன அந்த காயம் வீக்கம் எல்லாமே இருந்திருக்கு. அடா, கொத்து வாங்கினாலும் தொடர்ந்து என்ன செய்தேன்னா ஆடு புல்ல மேய்தே. அடுத்த நாள் பார்த்துருக்கிறான், நல்ல முகம் வீங்கி இருந்திருக்கு ஆட்டு. அடுத்த நாள் அது சாகலை. மூணாவது நாள் பார்த்துருக்குறான், லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்தது, மெல்ல மெல்ல அந்த வீக்கம்லாம் வத்தி ஒரு நாலஞ்சு நாளில் பார்க்குறான் அது இயல்பு நிலைமைக்கு அந்த ஆடு தானாகவே என்ன செஞ்சிருச்சுன்னா வந்துச்சு. அப்போ என்னடா ரகசியம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இவ்வளோ பெரிய பாம்பு கடிச்சு அந்த ஆடு ஏன் சாகலை அப்படின்னா, அந்த ஆன்டி வெனம், அந்த பாம்பு கடிச்ச விஷம் முறிவு, அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதே ஆட்டு ரத்தத்தில் தானா?
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: உங்களை பாம்பு கொத்தி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஒன்றும் பண்ண உனக்கு ஒண்ணு ஆகும். நாலு நாள் வலிக்கும், இன்னும் ஒண்ணு இருக்கும், நீ சாக மாட்டேன், நீ சாக மாட்ட. என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் மன்னிச்சு உன் மனசு அப்படி கிளீன் ஆக்குறார், நிம்மதியா தூங்குவார். அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நிம்மதியா நிம்மதியா இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வரும். இயேசுவின் நாமத்துல கன்ஃபஸ் பண்ற ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன். தடைய உடைக்கிறாரு, இந்த ராத்திரி தடைய உடைக்கிறாரு. நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உன்னை தூக்குற, நீ விழுந்து கிடக்குற அந்த பாவ சேற்றில இறங்கி வந்து தூக்குறாரு. பாம்பு கொத்தியிருக்கலாம், பாம்பு உன்னை தீண்டிருக்கலாம், ஆனா ஒரு சேதம் இல்லாம உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், விஷத்தை முறிச்சு போடுகிற ரத்தம் உன்னை மறுபடியும் ஆண்டவர் தூக்குறாரு. நீ வேணும் அவருக்கு, நீ வேணும். அந்த காயத்தோட திரும்ப வந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறப்ப அந்த ஆடு கன்னத்துல ஒரு ஸ்காரு, ஆடோட கன்னத்துல ஒரு ஸ்காரு. அந்த ஸ்கார் இருந்தாலும் அந்த ஆடு தான் இந்த தலைமுறைக்கான ஸ்டார்.
1: எஸ். ஆமென்.
0: ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ பிரச்சனைக்குரிய நபர், ஆனா ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு அவருக்குள்ள மாற்றம் அடைஞ்ச நீ உன்னோட சீசன்ல பிரகாசிக்கிற நட்சத்திர நீதான் ஸ்டாரு. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நட்சத்திரம் இந்த தலைமுறைக்கு நீந்தான் தேவை. இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த தலைமுறைக்கான ஸ்டார் நீங்க தான், இந்த இருள்ல பிரகாசிக்கிற நட்சத்திரம் நீங்க தான். உன் மேல அந்த காலிங் இருக்கு, உன் மேல அந்த அழைப்பு இருக்கு. தப்பே பண்ணிருந்தாலும் உன்னை மன்னிச்சு அந்த பாடத்தோட அந்த அனுபவத்தோட அநேகருக்கு நீ ஊழியம் செய்வ, அநேகரை புரிந்து கொண்டு அவங்களுக்கு மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துவார் மகனே. இன்னைக்கு ராத்திரி அழிச்சு கழிச்சு புதாட்ட. அல்லேலூயா. மனதார ஆண்டவர்கிட்ட சாரி கேளுங்க. தேங்க்யூப்பா. ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. நீங்க கேட்கிற பொழுதே ஒரு புது வல்லமை உங்க மேல இறங்குது. நீங்க சின்சியரா கேட்கும் பொழுதே ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை இப்ப ஆண்டவர் உங்க மேல ஊத்துறாரு. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபயரை ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகத்தை நீ அனுபவிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வந்து அந்த வல்லமைய இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் புதுப்பிக்கிறார். இதோ புதிய பாஷைகளை தர்றாரு. புதுபலன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ இழந்த ஆதி அன்புக்கு நேராக இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் மீண்டுமாக வங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர், இதோ இந்த ராத்திரி வேளையில உன்னை மீண்டும் தூண்டி விடுகிறார். அந்த ஆதி அன்பு, அந்த அக்னி அபிஷேகம், அந்த அந்நிய பாஷை, இதோ மறுபடியுமாக உனக்குள்ள இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் ஊற்றுகிறார். ஒரு விஷயம் மாத்திரம் என்ன பலப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூப்பா.

0: அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார்,
1: தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சுவிசேஷர்களை எழுப்புகிறார், போதகர்களை எழுப்புறாரு, மேய்ப்பர்களை எழுப்புறாரு. நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த ஊழியக்காரன், நீந்தா அந்த அப்போஸ்தலன், நீந்தா அந்த தீர்க்கதரிசி. அந்த ஊழிய அபிஷேகம், அந்த ஊழிய அபிஷேகம் உன் மேல இறங்கி வருது மகனே.
0: தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே பிள்ளைங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை தோன்ற பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஊற்று ஆண்டவரே.
2: Jesus. Jesus.

தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை ராத்திரி வேலையில செப்பன் எடுக்கிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடு, செப்பனிடு. நீ இழந்த அக்கினிய, நீ இழந்த அந்த அனலை இதோ இதோ இதோ ஆண்டவர் மீண்டுமாய் தருகிறார். அந்த தரிசனம், அந்த சொப்பனம், வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த இரவிலிருந்து இந்த நாளிலிருந்து மீண்டும் உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மன கண்களை இந்த தலைமுறைக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த தலைமுறைக்கு பரிமாற விரும்புகிற ரசம் உனக்குள்ள ரிலீஸ் ஆகுது மகனே.

0: வேண்டும்.
1: விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க.
0: பலிபீடத்தில் அக்கினே அவியாமல்
1: விழுந்துரு,
0: எரிந்து கொண்டே
1: விழுந்துரு.

0: வேண்டும்.
1: இன்னைக்கு ராத்திரி என்னைக்கு இல்லாம நீ ஜெபம் பண்ணுவே.
0: முழுவதும்
1: மீண்டும் ட்ராக்குக்கு வர்ற நீ இன்னைக்கு ராத்திரியில இருந்து.

நேரம் உங்க ஏக்கத்தோட வலது பக்கம் இடது பக்கம் சாயாம சரியா உங்க பின்னாடி ஓடி வர ஒவ்வொரு மகனுக்கும்

இழந்த அக்கினி மீண்டும் மூழுகிறது. நீ இழந்த அந்த அக்கினி மறுபடியும் உன்னுடைய இருதயத்துல மூழுகிறது. அந்த அனல், இந்த அனலை நீ ரொம்ப நாளா தொலைச்சிட்ட, இந்த அனலை நீ ரொம்ப நாளா இழந்துட்ட, அந்த அனலை, அந்த அனலை இந்த நாள்ல ஆண்டவர் மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார், மீண்டும் பற்ற வைக்கிறார். அந்த பலிபீடத்துல அக்கினி, அந்த பலிபீடத்து அக்கினி, அந்த பலிபீடத்து அக்கினி மறுபடியும் உனக்குள்ள பற்றி எரிய தொடங்குகிறது, பற்றி எரிய தொடங்குகிறது. ஹல்லேலூயா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி நீங்க போடுங்க ஆண்டவரே. Fresh on a fire, fresh fire.

0: என்ன கட்டுன்னு தெரியல, விடுதலையை கொடுக்கணும். ஒவ்வொரு மகனையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், விடுதலையை கொடுக்க. எதை விட்டு பிள்ளைங்க வெளியில வர முடியல, அதை விட்டு வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமி என்னவரே, உங்க ஊழியம் தேவைப்பா, இந்த தலைமுறைக்கு உங்க தேவை ஆண்டவரே.
1: ஆனால
0: இந்த தலைமுறைக்கு உங்க தேவை

ಇದು ಮಾಡೋಣ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்

தாவீது சவுலுக்கு பயந்து காத் என்ற நாட்டின் அரசன் ஆக்கீசிடம் அடைக்கலம் புகுந்தார். இதை நாம் 1 சாமுவேல் 21:10 வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்தும் தாவீது விரட்டப்பட்டு அதுலாம் என்ற குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 34.

நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்வது என்பதை குறித்து படித்தோம், படித்து முடித்து விட்டோம். அதிலே கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதிலே முன்னோடியாக இருக்கிறார். அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே. அதன் மூலமாக அவர் பெற்ற 6 பயன்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற 6 விதமான பயன்கள். அதன் பிறகு எப்படி மரணத்திலே கூட அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தார் என்று பார்த்தோம். தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து. பிறகு நாமும் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று பார்த்தோம். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்வது ஏதோ தானாக நடந்துவிட்ட ஒரு காரியம் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் சித்தம் கொண்டா தானாக நடந்துடும். தானாக நடக்கலை. அவர் பெரிய தீர்மானம் ஒன்றை செய்து விடாப்பிடியாக நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தே நிறைவேற்றிய தீர்வேன் என்று சகல உணர்ச்சிகளுக்கு எதிராகவும் சகல விதமான தடைகளுக்கு எதிராகவும் அவர் சென்று பெரிய தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். சிலுவைக்கு போகிறது கடினமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு காரியம். மனம் வேதனைப்படுகிறது, பயம் இருக்கிறது. பாடுகளை நினைத்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது, கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானா நடந்துடாத தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய தீர்மானம் மிகவும் அவசியம். ஆகையால் தான் வேதத்திலே சூஸ், தெரிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை அடிக்கடி வருகிறது. தெரிந்து கொள்வது அவசியம். யாரை சேவிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள், யாரை வணங்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? நீங்கள் தீர்மானிக்கிறதுலே தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. தானா அது நடந்துடாது. வாழ்க்கையில் எல்லாமே நாம் தீர்மானிக்கிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அது கர்த்தருடைய சித்தம் தான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம் எப்படியும், யாராவது வருவாங்க கூப்பிட்டு போவாங்கன்னா நடக்காது. அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நான் எழுந்து புறப்பட போகிறேன், எத்தனை வேலை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்தே தீருவேன் என்று அப்படி செய்வது தான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாப்பிடியாய் நாம் தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறோம். கர்த்தருடைய சித்தம் இது என்று அறிந்து நிறைவேற்றுகிறோம். இதை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். அநேக நாட்களாக சங்கீதம் 91 சங்கீதத்தை போதிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். 91 சங்கீதத்தை வருகிற சில வாரங்களுக்கு நாம் போதிப்போம். அனைவரும் அதிகம் விரும்பி படிக்கக்கூடிய சங்கீதம், அதிகமாக அறிந்து வைத்திருக்கிற சங்கீதம் இருக்குதுன்னு தெரியும். அதில் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியும். உண்மையாகவே அதில் என்ன சொல்லி இருக்குது என்பதை அறிந்திருக்கிறோமா என்கிறது வேற ஒரு கேள்வி. ஆனால் 91 சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லாரும் அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை பாடலாக பாடியிருக்கிறோம், அதை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இந்த வரப்போகிற சில வாரங்களிலே ஒவ்வொரு வசனமாக தெளிவாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். 91 சங்கீதத்துக்கு திருப்போம். அதிலுள்ள வார்த்தைகள், அதில் பல வாக்கு தத்தங்கள் அடங்கியிருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. தெய்வீக சுகம் என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. நீடிய வாழ்வு என்கிற வாக்கு தத்தம் அடங்கியிருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மை விலக்கி காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. யுத்த நேரத்தில் நம்மை காப்பார் என்கிற வாக்கு தத்தம் அடங்கி இருக்கிறது. நாச மோசங்கள் நேரிடுகிற வேளையிலே நம்மை அவர் பாதுகாப்பார் என்று இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்கள். சரீர சுகம், நீடிய வாழ்வு, பொருளாதார ஆசீர்வாதம், ஆபத்திலிருந்து விடுதலை, பிசாசிலிருந்து விடுதலை, இப்படி பலவிதமான அருமையான வாக்கு தத்தங்கள் இதிலே இருக்கிறது. ஆனால் இதுலேயும் நாம் அதே தப்பை தான் செய்கிறோம். இங்கே வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாதாரணமாக எல்லாருக்கும் அது நடந்துரும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே தான் சொல்லியிருக்குதுங்க, 91 சங்கீதத்தில் சொல்லியிருக்குது. சொல்லியிருக்கிறதுனால எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமாய் நடந்துவிடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும், இங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு, அத்தனை பேருக்கும் அப்படியே சமமாக என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படியே நடந்து விடும் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை பார்க்க போனால் அப்படி நடக்கிறது இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? 91 சங்கீதத்தில் சரீர சுகத்தை பற்றியும் நீடித்த வாழ்வு குறித்தும் பாதுகாப்பை குறித்தும் பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிக்கிறது பற்றியும்
இன்னும் பல அநேக அரும் பெரும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான், அதை செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். அது சிலருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது, ஆனா சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது இல்லை. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில் அது நடைபெறுகிறது. சிலர் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், நீடிய வாழ்வை பெறுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது கிடையாது என்பதுதான் உண்மை. அதற்காக தேவனுடைய வார்த்தையே அப்படிதான், சிலருக்கு அது நடக்கும் சிலருக்கு அது நடக்காதுன்னு சொல்லலாமா? கிடையாது. தேவனுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் நடக்க முடியும். ஆனால் ஏன் எல்லாருக்கும் அப்படியே சமமாக நடப்பது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு பிரசங்கியார் சொன்னார், ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்தேன், அங்க ஒரு பிரசங்கியார் பேசினார். அவர் சொல்றார், இந்த விசுவாசத்தை குறித்து போதிப்பது, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வது, இதெல்லாம் சும்மா. சிலருக்கு அது வந்து சேரும், சிலருக்கு அது வந்து சேராது. சில நேரங்களில் அது கூடும் கைகூடும், சில நேரத்தில் அது கைகூடாது. சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், எதுக்கு இதை படிக்கணும்? பின்ன நம்மளும் இந்துக்களை மாதிரி ஆயிடுறோம். சிலருக்கு அது பலிக்கும், சிலருக்கு அது பலிக்காது. அவரவர் விதிப்படி அவரவருக்கு நடக்கும். உங்க விதிப்படி உங்களுக்கு நடக்கும், என் விதிப்படி எங்களுக்கு நடக்கும். இப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. கோயிலும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, இயேசுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் அவரவர் விதிப்படி நடக்க போகிறது என்று சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை. எதுக்கு இங்கு வருகிறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நாசமோசங்கள், நமக்கு ஏற்படுகிற தோல்விகள், நாம் காணும் பிரச்சனைகள், வரும் வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள், இவைகளை அனைத்தையும் எப்படி மேற்கொள்வது, நாம் ஏன் மேற்கொள்ளாமல் இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மை, ஏன் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறது, அது நடக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறதுக்காக தான் இங்க வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒண்ணுமே தருணமே கிடையாது என்று சொன்னால், அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்னால், பேசாம வீட்டிலேயே இருந்தெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படும், ஜீவியம் மாற்றப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைவிதி என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு நேரிடுகிற சம்பவங்களை மாற்றலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாச மோசங்களை திருப்பலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய இழப்புகளை நாம் சரிகட்டி நாம் அதை மேற்கொண்டு அதை ஜெயிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் தான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதுக்கு? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 91 சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 91 சங்கீதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடந்துராது, எல்லா விசுவாசிக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்குது. இது ஒரு காயின்ல ரெண்டு சைடு மாதிரி, நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது, கர்த்தர் ஒன்று செய்கிறார். இது வெறும் கர்த்தர் நான் செய்து முடிச்சிடறேன்னு சொல்ல, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் செய்திருவார் நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க அதை பாத்தீங்களா? நீங்க எதை செய்யணுமோ அதை செய்தாதான் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்கிறார். இதற்காக தான் நாம் போதிக்கிறோம். கர்த்தருக்கு இன்னைக்கு போதனை தேவையில்லை. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு 91 சங்கீதத்தை இயேசுநாதருக்கா போதிக்கிறேன்னா அதுன்னு? ஹலோ ஹலோன்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. இயேசுக்கா போதிக்கிறேன், அவருக்கா தேவை இந்த போதனை? அவருக்கு இந்த போதனை தேவையே கிடையாது. இன்றைக்கு நமக்கு போதிக்கிறேன், ஏன்னா நமக்கு தான் இது தேவை. அவருக்கு தெரியும் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்று அவர் அறிவார். அவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார், அவர் பொய் உரையாதவர். நமக்கு தான் இது தேவை, நமக்கு விளக்கி சொல்லப்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் நம்முடைய காரியத்தை சரியா செய்தா அவர் அவருடைய காரியத்தை சரியா செய்வார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியும், நடக்க வேண்டும். ஆனால் சிலர் வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. ஏன் என்று பார்க்க போகிறோம். அதன் நிபந்தனைகள் என்ன? நாம் என்ன செய்தால் இவைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை தான் இந்த வரப்போகிற வாரங்களில் நாம் பார்க்க போகிறோம். 91 சங்கீதம் முதலாம் வசனம் முதல் வாசிப்போம். இந்த சங்கீதத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம், மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். மூன்று பிரிவுகளும் மூன்று நிபந்தனைகளை கொண்டு நாம் பிரிக்கிறோம். மூன்று பிரிவுகளாக ஏன் பிரிக்கணும்னா, மூன்று நிபந்தனைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது, அந்த நிபந்தனைக்கு அந்த நிபந்தனையை நாம் கை கொண்டால், அதன்படி நடந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு அடுத்த நிபந்தனை,
இதன்படி செய்தால் இந்தந்த காரியங்கள் நமக்கு நடக்கும்னு சொல்லி, இன்னொரு அடுத்த நிபந்தனை இதெல்லாம் செய்தால் இன்னும் மீதி உள்ளதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. நம்ம எல்லாம் என்ன நடக்கும்னு மட்டும் வாசிக்கிறோம், ஏன் நடக்கலையு மட்டும் கேட்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறது கிடையாது. வாசிப்போம். முதலாவது பிரிவு 1-8 வசனங்கள், முதலாவது பிரிவு. இரண்டாவது பிரிவு 9-13 வசனங்கள். மூன்றாவது பிரிவு 14-16 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இதுதான் முதலாவது நிபந்தனை. இப்ப 3-8 வசனம் முதல் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் நாம் இருக்க வேண்டும், தங்க வேண்டும், அங்கே சஞ்சரிக்க வேண்டும், அங்கே வசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்னவென்று காண்பிக்கிறேன், அதுதான் காண்பிக்க போறேன். உயர் மறைவு என்று சொன்னால் என்ன? The secret place of God, தேவனுடைய மறைவிடம், அதிலே தங்குவது என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். மறைவிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ்ல தங்குகிறவர்களாக, வசிக்கிறவர்களாக நாம் இருந்தால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா? வசிக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சொல்லவும் வேணும், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த நிபந்தனை கை கொண்டால் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இதெல்லாம் ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல போறேன். என்ன எப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் இதிலிருந்து காக்கப்படுகிறோம் என்பதை விவரிக்க போகிறோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இது நடக்கணும். 9வது வசனம், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, இரண்டாவது பிரிவு, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இது இரண்டாவது நிபந்தனை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொள்ள வேண்டும். Thy habitation, உன்னுடைய உறைவிடமாக, நீ இருக்கும் இடமாக, நீ தங்கும் இடமாக நீ கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் கீழகண்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால், மூன்றாவது பிரிவு, மூன்றாவது நிபந்தனை என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஏன்? நம்முடைய வாஞ்சை, நம்முடைய இருதயம் அவர் மீது இருக்கிறது. அவர் மீது வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 3 பிரிவுகள், 1-8, 9-13, 14-16 வசனங்கள். முதல் பிரிவை நாம் கவனிப்போம். 1-8 வசனங்கள் அவ்வளோத்தையும் இன்னைக்கு முடிக்க போறதில்லை நான். ஆனால் முதல் 2 வசனங்களை இன்றைக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்க போகிறேன். முதலாவது நிபந்தனை என்ன? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவன், அவருடைய சீக்ரெட் பிளேஸ், ஹீ தட் டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை, அவருடைய மறைவிடத்தில் தங்கி இருக்கிறவன், அவனுக்கு வர வேண்டிய வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவனுடைய மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். இது மறைக்கப்பட்ட இடம், இது எங்கே இருக்கிறது, இந்த மறைவிடம் என்றால் என்ன, அதில் எப்படி நாம் தங்க முடியும் என்பதை நாம் கவனிப்போம். யோபு 28வது அதிகாரத்துக்கு திருப்போம். யோபுவிலே ஞானத்தை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஞானம் என்றால் யார்? ஞானம் என்றால் என்ன? அது ஒரு பொருள் அல்ல, அது ஏதோ ஒரு ஞானம் அல்ல, அது ஒரு ஆள். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஞானமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தின் உறைவிடம், தங்கும் இடம் எங்கே என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. 8வது வசனம் முதல்,
துஷ்ட மிருகங்களின் காலத்தில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிற. 7 முதல் ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. அந்த இடத்தை விவரிக்கிறார். 14 ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. இங்கே இல்லை என்னது, ஆழத்தை கேட்டா இங்கே இல்லை என்கிறது, சமுத்திரமும் அங்கே இல்லை என்று சொல்கிறது. 21 அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். இந்த மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ், இது தேவனுக்கே தெரியும். இது சாதாரண இயற்கை மண்டலத்திலே உள்ளது அல்ல, இயற்கையான காரியங்களால் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள ஒரு காரியம் என்பது இங்கு திட்டவட்டமாய் விளங்குகிறது. ஏன், ஆகாயத்து பட்சிகள் அதை கண்டதில்லை, மிருகங்கள் அதை கண்டதில்லை, அதன் கால்கள் அதில் பட்டதில்லை. இந்த மறைவிடத்திலே, இந்த மறைவிடம் சமுத்திரத்திலே இல்லை, ஆழத்திலே இல்லை, இந்த மறைவிடம் பூமியிலே இயற்கையான விதத்திலே நாம் விவரிக்கிற காரியங்களில் இல்லை. இந்த மறைவிடம் என்கிறது இயற்கையான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தல்ல, ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிற காரியத்தை குறித்ததாகும். This secret place is not in the natural realm, it is in the spiritual realm. இந்த மறைவிடமானது இயற்கை மண்டலத்திலே அல்ல, இது ஆவிக்குரிய மண்டலத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களின்படி இதை விவரிக்க வேண்டும். மறைவிடம் என்று சொன்னால் என்ன என்று, உன்னதனர் மறைவிடம் என்றால் என்ன என்பதை ஆவிக்குரிய விதத்திலே தான் நாம் விவரிக்க வேண்டும். அந்த காலத்தில் பாருங்க, கேசல்ஸ், பெரிய அரண்மனைகளைப் போல இடங்கள் நாம் பல வழிகளில் பார்த்திருக்கிறோம். அவைகளிலே ராஜாக்கள் தங்குகிற இந்த பெரிய இடங்களிலே மறைவிடம் என்றும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும், த சீக்ரெட் பிளேஸ். அந்த மறைவிடம் எதற்காக, விரோதிகள் வந்து தாக்கும் போது இந்த ராஜா, இந்த முக்கியமான நபர் யார் அங்கே வசிக்கிறாரோ அவர் ஓடி ஒளிந்து கொள்ளும்படியாக, அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஓடி ஒளிந்து கொள்வதற்காக அந்த மறைவிடம். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் அங்கே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார், அந்த வீட்டிலே ஒரு பகுதியாக இருக்கும், அல்லது இந்த வீட்டிலிருந்து சுரங்கம் மாதிரி சென்று வெளியே கொண்டு போய் இந்த ஆள் தப்பிக்கும்படியாக வழி செய்கிற ஒரு இடமாக அது இருக்கும். அதைத்தான் சீக்ரெட் பிளேஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு போகிற வழி, அந்த மறைவிடத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும், ஒரு பெரிய படமோ அல்லது ஏதோ ஒன்று செவத்தில் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் பல விதத்தில் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செவத்தில் இருக்கிற அந்த படத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், வெறும் படம் தான் மாட்டியிருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த படத்தை தூக்கிட்டு பின்னாடி பார்த்தா அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே ஒரு சாவி போடுற இடம் இருக்கும், அல்லது அங்கே ஏதாவது திருகிறதுக்கு ஏதாவது இருக்கும். இந்த படம் மாதிரி மேலே மூடிக்கொண்டிருக்கிறத பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த படத்தை தூக்கிட்டு அடியில் பார்த்தா அங்கே தான் அந்த மறைவிடத்துக்கு போகிற வாசல் இருக்கும், அதுதான் வாசலாக இருக்கும். கடைசியில் பார்த்தா சில நேரத்தில் செவரு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு செவரு மாதிரி இருக்கும். இது செவரு தான் நினச்சிட்டு இருக்கும், பார்த்தா அது கதவாக இருக்கும், போய் மறைந்து கொள்ளுகிற இடம் அதற்கு பின்னாலே இருக்கும். இந்த மறைவிடமும் கூட, இந்த ஆவிக்குரிய மறைவிடமும் கூட சில நேரத்திலே அப்படிப்பட்டதாக நாம் விவரிக்கலாம். இந்த படம் போன்ற ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு பின்னால் இந்த கதவு மறைந்திருக்கிறது என்று சொல்கிறேன், அல்லது சுவர் போன்ற அலங்கரிக்கப்பட்ட சுவர் போன்ற ஒரு காரியத்துக்கு பின்னாலே அந்த மறைவிடம் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறேனே. வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே தெரியாது, அது முக்கியமல்லாத ஒன்று போல தெரியும், ஏதோ ஒரு சாதாரண ஒரு சுவர் போல.

முழுவதும் இருக்க மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம், பண்டிகையின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும், கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதன் படங்களை கண்டிருக்கிறார்கள், சிலைகளை கண்டிருக்கிறார்கள். பல விதத்திலே அந்த கிறிஸ்து மரணமானார், சிலுவையில மரித்தார், சிலுவை என்று ஒன்று இருந்தது, சரித்திரத்தில் எப்படி நடந்தது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான காரியம் என்று எண்ணி அதை புறக்கணித்து அது ஒன்று முக்கியமில்லை என்று சொல்லி போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸே அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் இருக்கிறது. அவர்கள் ஆபத்து காலத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய, அவர்களை பராமரிக்கக்கூடிய அனைத்தும் அந்த சிலுவை. சாதாரணம் என்று நினைக்கிறார்களே, அந்த சிலுவைக்கு பின்னாலே தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை சற்று ஆராய்வார்கள் என்றால், இந்த சிலுவையை சற்று உற்று நோக்குவார்கள் என்றால், இந்த சிலுவைக்கு பின்னாலே என்ன அர்த்தம் அடங்கி கிடக்கிறது என்று யோசித்து பார்ப்பார்கள் என்றால், அவர்கள் அந்த மறைவிடத்திற்குள்ள திறவுகோலை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளக்கூடிய, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கதவு அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்னாலே. நாம் அனைவரும் கூட ஒரு நாளில் அப்படிதான் நினைத்து வந்தோம், சிலுவைனா அது என்னமோ, அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அடைந்தாங்களாம் அப்படின்னு ஏதோ ஒரு கதை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் சிலுவை குறித்த ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், தேவ மனுஷர் பேசுகிறதை கேட்டோம், சிலுவையை விவரிக்கிறதை கேட்டோம், சிலுவையில் நமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டோம், சிலுவையில் எப்படி ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டோம் என்பதை நாம் கேள்விப்பட்டோம். சிலுவையின் பின்னாலே உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட உடனே என்ன ஆகிறது, அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற கதவை கண்டுபிடித்தது போல ஆகிறது. எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மூலமாக உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படி அறிந்து வைத்திருந்தால் அந்த மறைவிடத்திற்கு செல்லுகிற வாசல் உங்களுக்கு தெரிந்து விட்டது, அங்கே வந்து விட்டீர்கள், அந்த வாசலுக்குள்ளாக நுழைந்து விடுகிறீர்கள். அதற்குள்ளே தான் அந்த மறைவிடம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்து நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக, அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக, பிசாசனுடைய சகல கிரியைகளுக்கும், சகல விதமான ஆசமோசங்களுக்கும், சகல விதமான விரோதியின் அம்புக்கும் கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கும்படியாக ஒரு பெரிய விடுதலையின் சின்னமாக அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை பார்த்து சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த சிலுவையில் என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். அதை அறிந்து கொண்டவர்கள் மறைவிடத்திற்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிதான் துவங்குகிறோம். கொலோசெயர் 3 திருப்போம். அந்த மறைவிடம் என்றால் என்ன? உன்னதரின் மறைவில் என்று சொல்லி இருக்கிறதே, அந்த மறைவிடம் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை லேசாக விவரித்திருக்கிறேன். சிலுவைக்கு பின்னாலே உள்ள மறைவிடம், சிலுவையின் மூலமாக அங்கே செல்லுகிறோம். சிலுவையை சாதாரணமாக எண்ண வேண்டாம். சிலுவை, சிலுவையில் நடந்த காரியங்கள் அவைகள் அறிந்து கொள்ளும் போது அந்த மறைவிடத்துக்கு செல்லுகிற கதவாக இருக்கிறது என்று சொன்னேன். கொலோசியர் 3:1-3 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மறைவிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு காக்கப்படும் ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறைத்து வைக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மறித்தேன்? அவரோடு கூட நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர் தெழுந்தீர்கள். அந்த சிலுவை என்றால் என்ன என்று அனுபவ ரீதியிலே நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிலுவையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக வந்த மீட்பை அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எத்தனை பேருடைய ஜீவன் மறைந்திருக்குதுங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எங்க மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்களை நோக்கி வரும்போது, அம்புகளை எய்யும் போது, கண்ணிகளை, வெடிகளை உங்களுக்கு எதிராக வைக்கும் போது, உங்களை தாக்க நினைக்கும் போது, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த மறைவிடத்தில் இருக்க வேண்டும். அந்த மறைவிடம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய ஒன்று. அந்த காலத்திலே
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ராஜா

0: ராஜாக்களும் பெரிய மனிதர்களும் போர் செய்கிற நேரத்திலே ஓடினார்கள். ஓடி போய் ஒளியறதுக்கு அங்கங்கே கேவ்ஸ், குகைகள், குகைகளுக்குள்ளாக போய் ஒளிந்து கொள்வார்கள். மறைவிடங்கள் அவர்களுக்காக வைக்கப்பட்டது. அவர்கள் ஓடி ஒளியக்கூடிய பெரிய கற்பாறைகள், குகைகள், இவைகள் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஓடி போய் ஒளிந்தார்கள். நாம் இன்றைக்கு எங்கேயும் ஓடுகிறது இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஓடுறது இல்லைன்னு? நாம் ஓடுகிறது இல்லை, நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மறைவிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட மறைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சாத்தான் உங்களை தாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் வெளியே செல்லக்கூடாது. இந்த மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து இதன் பாதுகாப்பை நாம் மறந்துவிட்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே செல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடி செய்யாமற் போகும் போது, இந்த மறைவிடத்திலிருந்து நாம் நம்மை அகற்றி கொள்ளும் போது, இது வேண்டாம் என்று சொல்லி நாம் போகும் போதுதான் பிசாசனுடைய காரியங்கள் நம்மை எதிர்கொண்டு வந்து தாக்க முடியும். இந்த மறைவிடத்திலே நாம் தங்குகிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறைந்திருக்கிற வரை, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்மையுள்ளவைகளாயிருக்கிறது. திரும்ப சங்கீதம் 91 போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிழல் என்றால் என்ன பார்ப்போம். அவருடைய நிழலில் தங்குவது என்றால் என்ன என்றும் பார்ப்போம். அதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ரெண்டு காரியம், நீங்க எங்க இருக்கணும், அவருக்கு உள்ளாக இருக்க வேண்டும், அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்கள். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும், வார்த்தை உங்களிலும். அந்த மறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவர் வெறும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால் நிறைந்தவர். வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட இடம் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் நினைக்கிறாங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ தரப்படும்னு சொல்லியிருக்க, ஏன் கிடைக்க மாட்டேன்னு. ஏன் கிடைக்குமா? நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் என்னிலே இருக்க வேண்டும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த மறைவிடத்துக்குள் சென்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருக்குள்ளே இருந்தால், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்கள் எவைகள் எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா? இப்போ நிழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மறைவிடம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது, ரட்சிக்கப்படுவது, சிலுவையை நம்பி வருவது, சிலுவையில் என்ன நடந்தது என்பதை விசுவாசித்து அவருக்குள் மறைக்கப்படுகிறோம். அங்கு இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகிறோம். அதுதான் மறைவிடம். அந்த மறைவிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய மீட்பின் ஆசீர்வாதத்தின் அந்த போர்வைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அந்த குகைக்குள்ளாக இருக்கிறோம், மறைவிடத்தில் இருக்கிறோம். அங்கே இருப்பது மட்டுமில்லாமல் அவருடைய வார்த்தையால் நாம் நிறைந்திருக்கிறோம். அதுதான் மறைவிடம். சர்வ வல்லவருடைய நிழல் என்று சொன்னால் அது என்ன என்று பார்ப்போம். நிழல் என்று சொன்னால் நாம் நடக்கும்போது சூரிய ஒளி வீசுகிறது. அந்த சூரிய ஒளிக்கு நம்முடைய நடுவில் நம்முடைய உருவம் வரும்போது தரையில் ஒரு நிழல் வருகிறது. அதுதான் நிழல் என்று. நிழல் என்று சொல்லும்போது சாதாரணமாக கருப்பா ஒரு டார்க் இமேஜ், ஒரு கருப்பான ஒரு உருவம் தெரிகிறது. அதுதான் நிழல் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே நிழல் என்று சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ளவருடைய நிழல். எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி? இந்த நிழல் அந்த மாதிரி நிழல் இல்லை. நாம் காண்கிற நிழலை போல எண்ண முடியாது. இது ஆவிக்குரிய கருத்தை கொண்டது. இந்த நிழல் என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டிலே நிழல் என்கிற வார்த்தை இரண்டு முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, மறுரூப மலையிலே கிறிஸ்து தம்முடைய மூன்று சீஷர்களுக்கு முன்பாக பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற சீஷர்களை கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு தரிசனமானார், அல்லது மறுரூபமாக்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 17 திருப்போம். மத்தேயு 17, அங்கே போய் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள்.
1: மூன்றாம் வசனத்திலே. நான்காம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம் என்று. ஐந்தாம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம், இது இருள் அல்ல, இது டார்க் இமேஜ் அல்ல, ஒளியுள்ள ஒரு மேகம். இந்த நிழல் என்று சொன்னால் அது ஒளியுள்ள ஒரு மேகம், அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்பொழுது இவர் நேசகுமாரன் இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிழல் என்பது ஒரு மேகம், அவர்கள் மேல் வந்து இறங்கின ஒரு மேகம். அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, அந்த நிழல் ஒரு மேகம் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்திலே இன்னொரு அருமையான சம்பவத்தை பார்க்கிறோம். பேதுருவின் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆதி திருச்சபையிலே செய்து கொண்டு வரும்போது பேதுரு வண்டியிலே அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். அவருடைய நிழலாவது பட்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை குறித்து என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் எத்தனையோ வருஷமா நினைத்ததுண்டு, பேதுரு போயிட்டு இருந்திருப்பார், அவருடைய அந்த டார்க் இமேஜ், அவருடைய நிழல் பட்டு தான் ஜனங்கள் சுகமாகிறார்கள் என்று. அந்த ஒரு சரீர பிரகாரமான விதத்திலேயே நான் எண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் நன்றாக கவனிப்போம், அப்போஸ்தலர் 5:12-16 வசனங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாடிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் ஆஸ்தாவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேதுருவின் நிழல் படும்படி வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். வெறும் ஒரு மனுஷனுடைய நிழலால் ஜனங்கள் குணமாக்கப்படவில்லை. பேதுரு சர்வ வல்லமையுள்ளவருடைய அந்த மறைவிடத்திலே தங்குகிற மனுஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை வாழுகிறவர், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை உறிந்து கொண்டவர், அந்த மறைவிடத்திலே தங்குகிறவர், வார்த்தையால் நிறைந்திருக்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், கிறிஸ்துவால் நிறைந்திருக்கிறார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள் இருக்கிறது, இவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், அப்படிப்பட்டவர், இவர் கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறபடினாலே இவர் வெளியே நடந்து வரும்போது நிழல் பட்ட போது அவருடைய வெறும் நிழல் அல்ல, அந்த டார்க் இமேஜ் அல்ல, அந்த ஒளி மிகுந்த மேகம், அந்த அபிஷேகம் எண்ணப்பட்ட காரியம், அந்த சுகமாக்குதலின் அந்த அற்புதமான வல்லமை அவருக்குள்ளாக இருந்தது. ஏன்? அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், கிறிஸ்துவின் வார்த்தைகளால் அவர் நிறைந்திருந்தார், அப்படியே அதிலே நிறைந்து போய் ஒரு ஸ்பஞ்சு போல அது அவருக்குள்ளாக ஊறி கிடந்தபடினால் அவர் வெளியே வந்தபோது அவர் அந்த ஒளியினால் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் மூலமாக அந்த தேவனுடைய நிழல், அந்த மேகம் பிரகாசிக்கிறது. ஆகையால் தான் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். மோசே தேவனோடு கூட பேசிவிட்டு 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகத்தை காணக்கூட முடியவில்லை. ஏனென்றால் மகிமை அவ்வளவாக அவர் மீது, அந்த மகிமை, தேவனுடைய மகிமை இருந்தது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஒரு மனுஷன் தேவனோடு கூட அவ்வளவாக ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட இருக்கும்போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய அந்த அபிஷேகம் அந்த மனுஷனுக்குள்ளாக வந்து இறங்குகிறது என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அபிஷேகம் எப்படி வருகிறது? சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை பயிற்சி விக்கிறார், அவரு கூடயே இருக்கிறார். இந்த குட்டி தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி கூடயே இருக்கிறார். போகிற இடமெல்லாம் செல்கிறார், சுகமளிக்கிறத பார்க்கிறார், பிரசங்கிக்கிறத பார்க்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத பார்க்கிறார், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறத பார்க்கிறார். கூடயே சுமந்துட்டு போறார், பொட்டியில தூக்கிட்டு போறார், இங்க வானா வர்றார், போறா போறார். சில நேரத்தில் அவ்வப்போது இவருக்கும் சில சான்சஸ் கிடைக்குது, எங்கேயாவது ஜெபம் பண்றதுக்கு, எங்கேயாவது வேலை பண்றதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கிறது. கொஞ்ச நாள்ல போனா அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், அதே மாதிரி இவரும் மாறிடுறாரு. என்ன ஆச்சு? அவர் கூட இருந்து இருந்து இருந்து அவருக்குள்ள இருந்த ஆவி இவருக்கு ஹலோ ஒட்டிக்குது. அப்படிதான் அபிஷேகம் வருது. நமக்கு எப்படி, நாம் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்? நாம் கிறிஸ்துவுடனே சஞ்சரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினால், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறபடினால், அந்த ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிறது தான் அபிஷேகம். ஹலோ, அதுதான் அபிஷேகம். அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் அந்த நிழலின் மூலமாக கிரியை செய்கிறது. நிழல் படுறதுனால யாரும் சுகமாகிறது இல்லை, அபிஷேகத்தினால்தான் அந்த நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம்
0: கிரியை செய்கிறது. ஆகையால் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறது என்னால் என்னன்னு பார்த்தோம். மறைவிடம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம். அவருக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருக்கிறது. நிழல் என்று சொன்னால் நாம் அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவரோடு கூட ஒட்டி வாழ்வதன் மூலமாக, அவருக்குள்ளாக இருப்பதன் மூலமாக, அவருடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறதன் மூலமாக ஒரு மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிழலை போல ஒரு மேகம். அது என்ன மேகம்? அந்த மேகம் சுகமாக்கும் வல்லமை நிறைந்த மேகம். அந்த மேகம் நம்மை பாதுகாக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் நமக்கு புது பலன் அளிக்கக்கூடிய மேகம். அந்த மேகம் வல்லமை நிறைந்த மேகம். நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிழலாக அந்த மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அவரிலே ஜீவிக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அது என்ன ஆகிறது? நம்மை சுற்றி ஒரு மேகம் போல, ஒரு கொடையை போல வருகிறது. அதுதான் நிழல். அமெரிக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பல இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதாங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாருங்க, எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். எந்த ஊரில் போனீங்கனாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டடம் தான் பெருசாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் எல்ஐசி அவ்வளோ பெருசாக இருக்குது. உலகம் முழுதும் போய் பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ரொம்ப உயரமான கட்டடமாக இருக்கும். ஏன்? ஒன்று காமிக்குது, அது ஜனங்க ரொம்ப இன்சூர்டாக இருக்க விரும்புகிறாங்க. அவ்வளோ பணத்தை அங்கே கொடுத்து அப்படி தானே கட்டினாங்க கட்டடத்தை. ஜனங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பை தேடி அலையிறாங்க. எப்படியாவது பாதுகாப்பு கிடைக்குமான்று. அதுக்கு தான் நமக்கு இராணுவம் வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் போலீஸ் வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் பூட்டு சாவி வச்சிருக்கிறோம், அதுக்கு தான் பேங்க்ல வைக்கிறதுக்கு இடம் வச்சிருக்கிறோம். பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பை தேடி இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் கட்டடத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாதுகாப்பு எவ்வளவு பேர் விரும்புறாங்கன்னு. எல்லாரும் பாதுகாப்பை விரும்பி ஓடுகிறார்கள். ஆனா வேத வசனத்தை போல ஒரு பாதுகாப்பு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. நம்முடைய தேவனை போல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது. சில ஐரோப்பிய நாடுகளில் கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது பிறந்த நாள் முதல் செத்து புதைக்கிற நாள் வரை ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள கவனிச்சுக்கிறாங்களாம். எப்படி? எந்த குறையும் இருக்காது. குழந்தை பிறந்தவொடனே மாதம் இவ்வளோ குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க சில ஐரோப்பிய நாடுகளில். அப்பா அம்மா ஐயோ இந்த குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தைய ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. குழந்தை பிறந்தவொடனே செக்கு மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது. அந்த குழந்தைக்கு வேண்டிய சகல பராமரிப்பு அவங்க கொடுத்துட்றாங்க. டாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுறாங்க, ஆனால் அவங்க காசை கொடுத்துட்றாங்க. அஞ்சு குழந்தை இருந்தால் நல்லா நிறைய காசு கிடைக்கும். அங்கே யாரும் குழந்தைய பெற்றுக்க மாட்டாங்கனால குழந்தைய பெற்றுக்குங்க, நாங்கள் தர்றோன்றாங்க. காசு நாங்கள் தர்றோம், நீங்கள் பெற்றுக்குங்கன்றாங்க. பிறந்த நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு குறையும் வராதுன்றாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆஸ்பத்திரி, அது இது, சிறந்த மருந்துகள், சிறந்த சிகிச்சைகள், சிறந்த படிப்பு, சிறந்த எல்லாம் இருக்குது, சிறந்த வீடுகள் எல்லாம் இருக்க முடியும். முக்கியமாக அந்த ஸ்வீடன், டென்மார்க் என்கிற இரண்டு நாடுகளில் ரொம்ப அதிகமாக உண்டுது. ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. அவன் சாகிற வரைக்கும் பத்திரமா கொண்டு போய் அவன் குளியில் அறக்கிட்டு வருவாங்களே ஒழிய அவனுக்கு எந்த குறையுமே இருக்காம பார்த்துக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்வீடன், டென்மார்க்ல தான் பாருங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகமா. ஹலோ, இந்த ஸ்வீடன், டென்மார்க்ல கிரேடில் டு கிரேவ் செக்யூரிட்டி தர்றாங்க. பிறந்த நாள் முதல் சாகிற வரைக்கும் ஒரு குறைவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே இருக்கிற நாடுகள்ல, அந்த ரெண்டு நாடுகள்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறவங்க அதிகம். இதுல இருந்து என்ன செக்யூரிட்டி இருக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறது எல்லாவற்றை விட மிகப்பெரிய செக்யூரிட்டி. நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுறேன். 91 சங்கீதத்துக்கு போவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று எல்லாரும் சொல்லுங்க. என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாசமோசங்கள், தீமைகள் நடக்கும்போது பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கிய காரணம், நல்ல காரணம், இது ஒண்ணு தான் காரணம் நினைச்சுக்காதீங்க. நினைச்சுக்கிட்டீங்கன்னா வெளியே போகும்போது தப்பா நினைச்சிட்டு போவீங்க, குழம்பி போய் போவீங்க. ஆகையால தான் இந்த போதனையெல்லாம் போதிக்கும் போது நான் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்ன கவர் பண்ணிக்க முடியுமோ கவர் பண்ணிக்கிறேன் நான், இல்லைன்னா அவர் தான் சொன்னார் அப்படின்றவீங்க. ஒரு முக்கிய காரணம், விசுவாசியனுடைய வாழ்க்கையில தீமைகள், நாசமோசங்கள், பலவிதமான காரியங்கள், தோல்விகள் இவைகள் இருக்குமானால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், அந்த விசுவாசி நாவை சரியா பயன்படுத்துறது கிடையாது. நீதிமொழிகள் 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கிற நாசமோசங்கள், தீமைகள்,
1: பலவிதமான தோல்வியுறும் சம்பவங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், அதுல ஒரு காரணம் என்ன, அவர்கள் நாவுகளை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம். விசுவாசியுடைய வாழ்க்கையில தீமைகள் நடக்கும் போது யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவிக்கப்பட்டிருக்கேன், நான் காலயத்துக்கு போறேன், தசமம் வாங்கி கொடுக்குறேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது கேட்கும் போது பலர் பல விதமா பதில் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இது கர்த்தர் செய்யற வேலையாங்க, இது கர்த்தர் செய்யற வேலை. எது கர்த்தர் செய்யற வேலை? எல்லா நாசம் மோசம் தீங்கு, எல்லா விதமான வியாதி நோய் தரித்திரம், எல்லா விதமான தோல்வி, வாழ்க்கையில நாம் காண்கிற விரக்தி, எல்லாம் இது கர்த்தருடைய செயல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரோமர் 8:31 சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனை அவர் தந்தருளி இருப்பார் என்றால் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? தருவாரா தரமாட்டாரா? தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு என்று அவர் தருவார் என்றால் மற்ற எல்லாவற்றை தருவாரா தரமாட்டாரா? அந்த வசனம் சொல்லுது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் பி ஃபார் அஸ், உங்களுக்கு எதிரி அல்ல ஆண்டவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்க சைட்ல இருக்கிறாருங்க, உங்களை ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார், நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார், நீங்க தோத்து நொந்து துவண்டு போய் வரணும்னு விரும்பவில்லை, நீங்க ஜெயிக்க வேண்டும், எத்தனை பேர் விரும்புறீங்க நீங்க ஜெயிக்க வேணும்னு, ஆண்டவர் உங்கள் பக்கத்துல நின்று நீ ஜெயி நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், உன் பட்சத்துல நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த விதமான சத்துருடைய கிரியையா இருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கையின் போராட்டமா இருந்தாலும், ஜெயிக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நீ ஜெயின்றாரு. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்காரு, உங்களுக்கு எதிராக அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு எதிராக போராடினா பேசாம ஓடியே போயிடலாம், பேசாம எங்கயும் ஓடவும் முடியாது. கர்த்தருக்கு உங்களுக்கு எதிராக போராடினாருன்னா நீங்க பொழைக்கவும் முடியாது யாருமே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவிகளை நேசிக்கிறார்னு? பாவிகளா இருந்தப்பவே நேசிச்சாருன்னு சொல்லியிருக்கு நம்மள. எப்ப நேசிச்சாரு? பாவிகளா இருந்தப்ப நம்ம நேசிச்சாரு. அப்ப சொந்த பிள்ளைகளை நேசிப்பாரா நேசிக்க மாட்டாரா? ஹலோ, ஏங்க நீங்க ஊரார் பிள்ளையெல்லாம் நேசிக்கிறவங்களா இருந்தா சொந்த பிள்ளையை நேசிக்க மாட்டீங்க? எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? அதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளையே, எதிர் வீட்டு பிள்ளையே, எல்லா பிள்ளையும் நேசிக்கிறீங்க, உங்க வீட்டு பிள்ளைய நேசிக்க மாட்டீங்க, அதை விட அதிகமா தான் நேசிப்பீங்க. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், தம்முடைய சொந்த பிள்ளைகளை, தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பது எப்படி? கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், அப்ப கர்த்தர் அதுக்கு பிரச்சனைக்கு காரணர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசமோசங்கள் நடக்கிறது, ஏன் தீமைகள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, கர்த்தர் கிடையாதுங்க. அவங்க கத்தர் கத்தர்னு சொல்றவங்களாம் பாருங்க, ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. கத்தர் கத்தர் கத்தர்னு சொல்லுவாங்க, அப்புறம் எந்தெந்த ஊழியர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க முடியுமோ ஜெபம் பண்ணிக்குவாங்க, எப்படி அதுலேருந்து விடுதலை ஆனது. எந்தெந்த டாக்டர் போய் பார்க்க முடியுமோ பார்த்து, இங்கிருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் எப்படி எப்படியெல்லாம் சுகமாக முடியுமோ அப்படியெல்லாம் சுகமாக பார்ப்பாங்க. ஏன்னா கத்தர் கொடுத்தாருனா பேசாமல் வச்சுக்க வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க, அது கத்தர் கொடுக்கல அது தெரியும் அவங்களுக்கு, ஆனால் குழம்பி போயிருக்கிறாங்க. கோயிலில் போனால் அப்படி சொல்லி விட்டுறாங்க, கத்தர் தான் கொடுத்தார் போ வச்சுக்கோனு. கத்தர் கொடுத்தா ஐயோ ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட தாரன் வாங்கிக்க வேணாமா? கர்த்தர் கொடுக்கவில்லை, கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எல்லா விதமான சத்துருடைய காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறேன். இத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்காக கொடுக்கப்படும், கர்த்தர் செய்யவில்லை அது. சரி, கர்த்தர் செய்யலன்னு ரெண்டாவது காரணம் என்ன? பிசாசு தாங்க செய்யறான், தெரியும் எனக்கு, கர்த்தர் இல்லை, இந்த பிசாசு பொல்லாதவன் அவன் தான் செய்யறான். பிசாசின் மூலமாக தான் பாவமும் மரணமும் வியாதியும் நோயும் தரித்திரமும் எல்லாம் வந்தது, அது தெரியும். ஆனா விசுவாசி வந்து பிசாசு தான் செய்யணும்னு சொல்லும்போது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:4 என்று நினைக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, இருக்கிறீங்களா இங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை, அப்பொழுது அவன், அப்புறம் பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிகளே கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப பிசாசு என்ன பிரச்சனை? விசுவாசிக்கு ஒரு பிசாசு ஒரு பிரச்சனையா? அப்படியே பிசாசு வந்து போராடினாலும் அதுக்காட்ட போராயுதங்கள், அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவ்வளவு பட்டயத்தையும் கொடுத்து வச்சு நமக்கு அவனை கொண்டு அவனை துரத்தும்படியாக அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்காரு. பிசாசு ஒரு பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க, யோ இந்த பிசாசு என்ன தாக்கி கொண்டே இருக்கிறான், போன வாரம் என்ன ரொம்ப தாக்கி விட்டான் இந்த பிசாசு. அந்த சாட்சியே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பிசாசு தாக்குறான்னு ஒரு சாட்சியா? விசுவாசிக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசு எதிர்த்து நின்னா பிசாசு ஓடி போயிடுறான். அப்புறம் விசுவாசி வந்து ஐயோ இந்த பிசாசு ரொம்ப என்ன தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. பிசாசு தான் ஓடி போற பிசாசாச்சு, அவன் என்னத்தை தாக்க போறான், அவன் ஓடி போற பிசாசு. நீங்க கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசை எதிர்த்து நிக்கலாம். அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது இங்க வல்லமை அதிகம் இருக்குது. அங்க கீழ்ப்படிந்திருக்கும் போது பிசாசை எதிர்த்து நிக்க முடியுது, அவன் ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஏன் சுற்றி திரியணும்? விழுங்குற சிங்கமா இருந்தா போய் விழுங்க வேண்டியதுதான். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா எல்லாரையும் விழுங்க முடியாது, இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறான்? இவ்வளவு பேர் இருக்காங்களே, யாரையாவது விழுங்க வேண்டியது தானே. விழுங்க வர்றான்னு சொல்லல, விழுங்கும்படியாக யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்துகிட்டே இருக்கிறான். யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க, யாராவது மாட்டுவாங்க. நல்ல விசுவாசிங்க யாரையும் நிறைய மாட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மாட்டுறாங்க? நாம் நம் வாய்மொழிகளால் என்னங்க, நீதிமொழிகள் 6:2, வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால், நல்லா சொல்லுங்களேன், வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அப்ப சாத்தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கால எல்லாரையும் விழுங்க முடியாது அவன். அதனாலதான் அலைஞ்சு திரிகிற சிங்கமா இருக்கிறான். இப்படியே சத்தம் போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சும்மா தாராளமா யாரை வேணா போய் விழுங்கலான்னு கிடையாது, அவனுக்கு முடியாது, அப்படி கொடுத்து வைக்கல அவனுக்கு. அதனாலதான் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கர்ச்சித்து கொண்டு யாரை விழுங்கலாமான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து நம்ம வாயை திறந்து தவறான காரியங்களை பேசினா நம்ம தான் வந்து விழுங்குறான். வாய்மொழிகளால் சிக்குண்டோம், நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிடிபட்டோம். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க மாட்டிக்கிறது. அப்புறம் மாட்டிக்கிட்டு ஐயோ இது ஆண்டவர் செய்தார் எனக்கு. ஆண்டவர் செய்யல, இது யார் செய்தது? நம்ம செய்தது. தேவன் பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா தேவன் விசுவாசியினுடைய பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு பிரச்சனை கிடையாது விசுவாசிக்கு, ஏன்னா பிசாசை எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வலு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல சத்துருடைய வல்லமைக்கு மேலாக விசுவாசிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பிரச்சனையே கிடையாது விசுவாசிக்கு, விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது பிசாசு. எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க அதுக்கு? அப்புறம் யாரு பிரச்சனை? சில சொல்ல என் சூழ்நிலைங்க, என் சூழ்நிலை தாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. தேவன் இல்லை, பிசாசும் இல்லை, என் சூழ்நிலை. சூழ்நிலையை பற்றி வேதம் சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற சூழ்நிலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, அப்புறம் எந்த பிரச்சனை? சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. விசுவாசிக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையா? வேதம் சொல்லுது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடி ஆகும்னு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எந்த மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சூழ்நிலை பிரச்சனையா? ஹலோ, இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தங்க, எனக்கு படிப்பே இல்லைங்க, எங்க அப்பா அம்மா காசே இல்லைங்க, அது ஒரு பிரச்சனையா? இங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னா, ஐயா எனக்கு வேலையும் இல்லை, பெரிய படிப்பும் இல்லை, பெரிய தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் ரட்சிக்கப்பட்ட இப்போ உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றினேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த சூழ்நிலை தாங்க பெரு சார், நான் சொன்ன சூழ்நிலை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. சூழ்நிலைகள்லாம் விசுவாசிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏழைன்றது பிரச்சனை கிடையாது, படிப்பு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, இது இல்லைன்ற அது இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். வருவார், பாவம் அவருக்கு கத்திரிக்கு தரணும்னு ரொம்ப ஆசை, கத்திரிக்கு கத்திரி ஊழியத்துக்காக காசு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, அவரால் 2 ரூபாய்க்கு மேலே தர முடியாது. அந்த 2 ரூபாயை எடுத்து ரொம்ப உண்மையாக ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த கவர் எடுத்து உள்ளே போட்டு போட்டு போட்டு கொடுப்பார் அந்த 2 ரூபாயை. ஒன்றுமே அவர் காசே கிடையாது, அந்த 2 ரூபா கொடுக்குறதே பெரிய காரியம், அவர் வர்றதே பெரிய காரியம். அப்படி கொடுத்துட்டு இருந்தவர் அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிச்சு, அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது ஆண்டவருக்காக, மாசம் மாசம் 1000 ரூபாய்க்கு மேல தர முடியுது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை மாத்திட்டார். அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஆண்டவர் மாத்த முடியுமா? மாத்த முடியாதா சூழ்நிலையை? எந்த மலையும் பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியும். ஒரு பெண் நான் நடத்தின வாலிபர் முகாமிலே, இங்க ஆகஸ்ட் 15 நடத்தின கூட்டத்திலே ஒரு வாலிபர் பெண் வந்தால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண். கடைசி அந்த மீட்டிங், இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்களே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி வந்துச்சு. இந்த மீட்டிங்கில் உட்காந்து நான் பிரசங்கம் பண்ணுறது கேட்கும்போது, நான் பிரசங்கத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தற்கொலையை பற்றி பேசிட்டேன். நான் பேசுகிறதெல்லாம் சில நேரத்தில் சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காகவே பேசுகிறீங்க, யாருன்னு கூட தெரியாது எனக்கு, சில நேரத்தில் உங்களுக்காக நான் பேசல, ஆண்டவர் பேசுகிறார். அப்படி நான் தற்கொலையை பற்றி ஏதோ பேசினேன், அது பேசுறது அது உள்ளத்தில் அப்படியே அந்த பெண் அப்படியே பிடித்து விட்டது. அந்த பெண் போய் தற்கொலை பண்ணிக்காம பிறகு என்னிடத்துல வந்து பேசிச்சு. அதனுடைய பிரச்சனையை கேட்கும் போது நமக்கே கண்ணீர் வரும்.
2: தாய் தகப்பன் எல்லாம் பிரச்சனை, எல்லாம் தலைகளா இருக்குது, எல்லாம் அலங்கோலமா இருக்குது. குடும்பம் ஒன்றும் ஒரு உதவியும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அப்பேற்பட்ட நிலையில் இருக்குது. ரொம்ப அக்கிரமமான வாழ்க்கை, ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வாழ்க்கை நடக்குது. ஐயோ நான் வாழ்க்கையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கொள்ளணும், முடிச்சுக்கொள்ளாம நான் என்னால் வாழ முடியாது, இனி ஒரு நாள் கூட நான் வாழக்கூடாது, எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் சொன்னேன் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன், அன்னைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டுச்சு அந்த பெண். ஆகஸ்ட் 15 நான் சொன்ன இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கியாமா நீ, ஆமாம் எனக்கு இப்படி நடந்ததுங்க, என்ன இப்படி பண்ணாங்க, என்ன அப்படி, நான் சொன்னேன் எல்லாம் மறந்துடு, அதெல்லாம் பழசு, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறியா, அது நடந்திருக்க கூடாது, அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்காத. இனி இயேசு உனக்கு புது வாழ்க்கையை தரப்போகிறார். இன்று முதல் நீ இயேசுடைய வார்த்தைகளை விசுவாசி, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அவளுக்கு அவருக்குள் இரு, அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கட்டும், அவருடைய மறையில நீ ஜீவித்து பாருன்ற அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னேன். இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்னு சொன்ன பெண்ணு இன்னைக்கு போய் படிச்சு காலேஜில் பெரிய பட்டதாரி ஆகி பெரிய இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு இப்ப வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமா வந்துருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், என்னமா எப்படி இருக்குது என்ன, ஐயோ நல்ல காலம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், இன்னைக்கு நான் பாருங்க நல்லா படிச்சு இன்னைக்கு எல்லாம் எனக்கு இந்த அக்கிரம் பிடிச்ச இந்த வாழ்க்கையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நான் அமைச்சிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கலாம், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் மாற்ற முடியும்? கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பிசாசு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிசாசை ஏத்துனா ஓடி போறான். அப்ப பிசாசு பிசாசுன்னு சொல்லாதீங்க, விசுவாசிங்க. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலை போன்ற சூழ்நிலையும் கரைஞ்சு போகும், ஓடி சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை, சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எதுங்க பிரச்சனை? பாயிண்ட்க்கு வரோம், அப்பதான் எங்கேயோ போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தரும் பிரச்சனை இல்லை, பிசாசும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நமக்காக இருக்கிறார், பிசாசு பயந்து ஓடி போறான் நம்மளை பார்த்தா. சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மலையை கூட நம்ம தகுத்துறோம் அப்பேற்பட்ட ஆட்கள். அப்ப என்ன பிரச்சனை? எல்லாம் சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க, விளங்கிடுச்சு நினைக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாவு பிரச்சனை இங்கதான் இருக்குது, மூக்குல இருந்து 2 இன்ச்சுக்குள்ள இருக்குது கீழே, அங்க லொட லொட ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஒண்ணு அது இஷ்டத்துக்கு ஆடுது, நாவு ஒரு சக்தி, அதுல ஒரு சக்தி இருக்குது, மின்சார சக்தி போல. இத ஆட ஆரம்பிச்சதுன்னா, இதை பேச ஆரம்பிச்சதுன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, இது எலக்ட்ரிக் சுவிட்ச ஆன் பண்ண மாதிரி கரண்ட் போய்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுல போய் கையை வைக்க கூடாது. இது பேச ஆரம்பிச்சதுன்னா இது நன்மையாவும் செய்யலாம். இந்த ஃபேன் எல்லாம் ஓட்டும், கரண்ட் ஓட ஆரம்பிச்சத சுவிட்சை போட்டோன்னே கரண்ட் எல்லாம் ஓடுது. அயன் போடணும்னா கொண்டு போய் அந்த அயன் பாக்ஸுடைய அந்த பிளக்கை கொண்டு போய் உள்ள விடுறோம், கிளீன் அது ஹீட் ஆகுது, நல்லா அயன் போட்டு ஜோரா துணியை போட்டுக்கிறோம். அந்த பிளக்கை விடுறதுக்கு பிள்ளை 2 விரலை விட்டா என்ன ஆகுறது? ஹலோ, ஷாக்கு தான் கிடைக்கும். இல்லைங்க, விரலெல்லாம் விட்டா வேலை செய்யாதுங்க, அது பிளக்கை விட்டா நல்லா அயன் பாக்ஸ் இல்லை, எதை விட்டாலும் வேலை செய்யும். அது நான் சொல்லுகிறேன், இந்த நாவு வெறும் வசனத்தை பேசும்போது மட்டும் வேலை செய்யாது, நீங்க எதை பேசினாலும் வேலை செய்யும். எது சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஹலோ, சொன்னா அது நடக்குமா நடக்காதா? பேசிட்டே போயிடுவேன் நான், லேட் ஆகி போச்சு. சொன்னா கண்டிப்பா நடக்கும். ஐயோ அந்த காலத்துல மாப்பிள்ள எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம். கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சொல்றாங்க அப்படிதான், சொன்னா கிடைக்காது. ஏன்னா சொல்லும் போது அது தெரியுது, சொன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஆள் அனுப்பிச்சு திருப்பூருக்கு, போய் இடத்த பாரியா, சபை ஆரம்பிக்கலாம், என்கிட்ட படிச்ச பையன், போய் அங்கே ஒரு இடத்த பார்த்துட்டு வா, ஒரு வீடை பார்த்துட்டு வா, எவ்வளோ வாடகைன்னு சொல்லு, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் தரேன், போய் ஒரு சபை ஆரம்பி, உனக்கு 2 வருஷம் உதவி செய்கிறேன், நீ போய் அப்புறம் சபை ஆரம்பிச்சு நீ நடத்திக்கான்னு. போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த 12 கோத்திரத்துலேருந்து போனாங்களே அது மாதிரி ஒரு வரார் திரும்பி, இந்த 10 பேரை போல திருப்பூரில் என் செலவில் 4 நாள் சுற்றிவிட்டு 4 நாளைக்கு பிறகு என்கிட்ட வந்து, அண்ணே அங்கே கிறிஸ்தவங்கன்னா வீடே தரமாட்டாங்களான்னு. அஞ்சனா உனக்கு நிச்சயமாக கிடைக்காது, நீ போய் வேலையை பாருங்க, இங்கே இவ்வளோ நாள் படிச்சுட்டு நீ அவ்வளோதான் பேசுறேன்னா உனக்கு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது, நீ போய் உன் வேலையை பார்ப்பான்னு நினச்சிட்டேன். திருப்பூர்லேயே கிறிஸ்தவங்கன்னா ஒரு வீடு கூட தரமாட்டாங்களாம் இவர் வந்து எனக்கு சொல்கிறார். நான் போன திருப்பூருக்கு, அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், 1990 பெரிய கூட்டத்தை வச்சு அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய், டிப்டாப் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் பேசினேன், இந்த ஹால் எங்களுக்கு வேணுங்க, எதுக்குங்க அண்ணா, ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணா. ஐயோ நான் கம்யூனிஸ்ட்டுங்க அண்ணா, அதனால நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு போகிறேன்னு. இல்லைங்க நான் கம்யூனிஸ்ட்டுங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொடுங்க, வாடகை வாங்கிங்க, மேலே நான் ப்ரேயர் மீட்டிங் நடத்த போகிறேங்க அண்ணா. வாடகை எவ்வளோங்க அண்ணா? 3300 வாடகைண்ணா. சரி நான் தர்றேங்க வாடகை. எடுத்து மேலே நடத்தணும், அந்த இடமே நிறைஞ்சு வழிஞ்சுது, அந்த அளவுக்கு எடுத்து நடத்தணும். இன்னொரு பையனை பிடிச்சேன், எங்களை படித்த பையனை, நீ போறியா பண்ண, நீ போற நான் போறேன், இவன் வேற மாதிரி பேசுறான், நான் போறேன் நான் செய்யறேன் நான் பண்றேன், சரி போ அனுப்பிச்சேன். ரெண்டே வருஷத்துக்குள்ள இன்னைக்கு 2200 ரூபா வாடகை கொடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்லாம் அவங்களே பே பண்ணி, அவளும் சபையே பே பண்ணி, நாம ஒரு நாள் பேச தர்றதில்ல, அங்க சபை நடக்குது, இன்னொரு இடத்துல நடத்துறாங்க. இப்போ 2200 ரூபா வாடகை மட்டும் தர்றாங்க சபை, எந்த கிராமத்துல எந்த சின்ன ஊர்ல 2500 ரூபா கொடுத்து சபை நடத்துறாங்க வாடகை கொடுத்து. முடியும், முடியும்னு விசுவாசித்தா முடியும், முடியாதுன்னு விசுவாசித்தா முடியாது. நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்துல கிடையவே கிடையாது. ஹலோ, உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். பரமா வந்து கேட்டாங்க, ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் என்ன சொல்றாரு, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றத பார்த்தே நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவார், என்ன நடக்கும்னு. இல்லைங்க, நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க, கேட்கவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். நீங்க என்ன பேசுறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். உங்களை விட பெரிய தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாம் தீர்க்கதரிசி தேடி ஓடாதீங்க, அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க சொல்றதுல சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சிலது நல்லா நடக்கும், சிலது நல்லா நடக்காது. ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா நடக்கும். ஏன், நாவின் அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க சொல்லுகிறது அப்படியே நடக்கும். அவரின் அடைக்கலம் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னா அது என்ன ஆகும், அப்படியே ஹலோ அப்படியே நடக்கும். தெரியலங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருனால தெரியல, இல்லாத மாதிரி இருக்குது, விட்டுட்டார் போல இருக்குது, ஆண்டவரே கைவிட்டார் போல இருக்குன்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். அடுத்த வாரம் தொடருவோம், எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். நான் அதிகாரம் அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றேன். நான் ஆகியால் தான் சொல்றேன், சகித்தார் நான் சொல்லுவேன், என் வாயை திறந்து நான் சொல்லுவேன். இந்த நாவை கொஞ்சம் லைன்ல கொண்டு வரணும், கொண்டு வந்தாதான் சங்கீதம் 91 நடக்க ஆரம்பிக்கும். சங்கீதம் 91 எழுதி இருக்கிறதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல, நான் இவ்வளவுலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பரிசுத்தப்பட்டிருக்கேன், நாவை கரெக்டா லைன்ல கொண்டு வரல, சங்கீதம் 91 சொல்லியிருக்கிறதெல்லாம் வேஸ்டா போகுது, நமக்கு நடக்கவே நடக்காது. கரெக்டா நாவை கொண்டாந்து அது எந்த பிளக்ல எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்தாதான் இந்த பவர் வேலை செய்யும், இல்லைன்னா இது தப்பா வேலை செய்துட்டு இருக்கும். ஹலோ இருக்கிறீங்களா, எல்லாம் கையில உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சங்கீதம் 91 எழுதப்பட்டிருக்கிற அவ்வளவு வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேற வேண்டும். ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது, நிறைவேற முடியும். நிறைவேறும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய மறைவிடத்திலே அவருக்குள்ளாக வாழும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவருக்குள்ளாக வாழுங்கள். அவருக்கு வெளியே இருந்தா பாதுகாப்பு இல்லை, அவருக்கு உள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. அவர் தான் நிழல். அந்த நிழல்னா கொடை மாதிரி, கொடை பிடிச்சா என்ன ஆகுது, ஊரெல்லாம் மழை பெய்யுது, நம்ம தலையில மழை பெய்யுறது இல்லை, அதுதான் அர்த்தம். இந்த நிழல் அப்படிதான், அங்கங்க எல்லா இடத்துலயும் நாசமோசம் நடக்குது, நமக்கு நடக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் தரித்திரம் ஆண்டவம் ஆடுது, நமக்கு தரித்திரம்.

0: போற்றியே.
1: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம், ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்.

கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் உன்னை

இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ்

0: நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் கூடி வர பண்ணி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கண்மலையில் தேனிலும் மேலான தேன் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்படிப்பட்டதான் நம்முடைய வேத வசனத்தை, கலங்கமில்லாத ஞான பாலை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் சபையில் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:12 சொல்லுது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்று. இந்த மனவாளியே என்று சொல்லுவது சபையைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது சபைக்கும் மனவாளனுக்கும் உள்ளதான, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினுடையதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம்தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டுக்கு நடுவில் நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் உண்டு. அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த 8 அதிகாரத்திற்குள்ளே இருக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விசேஷமாக அநேக காரியங்கள் சபைக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியுமே அங்கே வந்து ஒரு காரியம் இருக்கும் உன்னத பாட்டில். பொதுவாக உன்னத பாட்டை நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அது உன்னத பாட்டு புரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வசனமே அப்படி படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்துக்காக நம்ம ஏங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது அந்த ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? இங்கே காலையில் முதல் ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? வரல, வேற ஒரு சர்ச்சில் நடந்துச்சு, அங்கே வந்தவங்க வந்திருக்கீங்களாங்கிறேன். இல்லை இல்லை, அப்படி வந்திருந்தாலும் இது புது செய்தி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவர் அதே தான் எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படி. அதனால் அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறார் போலன்ட்டு தூங்கிடக்கூடாது பாருங்கள். சரி, ஒரு மணி நேரம் படுப்போம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதனால் சொன்னேன். ஆனால் அதிலேருந்து இது கொஞ்சம் மாறுபடும், வேற ஒரு கோணத்துக்குள்ளே இந்த செய்தி போகும், அதுக்கு சொல்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கென்று ஒரு சபை உண்டாக்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா, ஏசாய புஸ்தகம் 5:1-2 வாசிங்கள். ஏசாய 5:1-2 வாசிங்கள்.
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு.
0: என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு
1: திராட்சை
0: தோட்டம் உண்டு.
1: அவர் அதை வேலியடைத்து.
0: அதுதான் உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்றார். இந்த தோட்டத்தை அடைப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலான ஒரு விஷயம் இது. எந்த ஒரு விஷயத்துமே இப்போ வீடு கட்டினா காம்பவுண்ட் சுவர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுருவோம், அதுக்கு ஒரு கேட் போட்டுருவோம். காரணம் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும், தாண்டி உள்ளே வராமல் இருக்க. சில நேரத்தில் மிருகங்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அது வந்து ஒரு தடை, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. அதுதான் அந்த சுற்றி கட்டப்படுவது, அதாவது மதில் சுவர். இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது அதை சுற்றி ஒரு அலங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்கம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தோட்டத்துக்கு, அதாவது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றி ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரோ, அதை சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு, வேலி அடைத்து அப்படின்னு இருக்கு. ஏன் கர்த்தர் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? வேலி அடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார், ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அந்த தோட்டத்திற்கு காவல்காரனைத்தான் கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வாசிங்க பார்ப்போம். 2:15,
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில்
0: அழைத்து கொண்டு வந்து
1: அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
0: அப்ப தோட்டத்துக்கு ஆதாம் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ரெண்டு வேலை இருக்குது, ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். ரெண்டு வேலை தான் கொடுத்தார் ஆண்டவர். பொதுவாக நம்ம இப்போ வந்து ஒரு சயின்ஸ் உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது ஒத்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது நடந்தது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு காரியத்தை பைபிளில் உள்ளது தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது நடந்து 460 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் கணக்கு வந்து இன்னும் 6000 வருஷமே என்ன செய்யலை, நமக்கு இன்னும் முடிவடையலை. 6000 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது பல மில்லியன் வருஷம், அதுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்கலாம், எந்த வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒன்று சில மில்லியன் வருஷம், 10,000 மில்லியன், 20,000 மில்லியன், 1 கோடி வருஷம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காது. ஆனால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கும், கரெக்டாக சொல்லி வச்சுருப்பார் ஆண்டவர். இப்போது 7வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்வார், நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம், 2வது மாதம் 17வது தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த டேட்டு இயரு எல்லாத்தையுமே சொல்வார். எல்லா காலத்திலும் இருக்கும், நோவா காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம இயேசு காலத்தில் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும், எந்த ராஜா அப்போ ராஜாவாக இருந்தார், அப்போ என்ன ராஜ்யபாரம் இருந்துச்சு, எல்லாமே டைமிங்கோட டைம் லைனோடு இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஆண்டவர் எழுதும் போது மிக தெளிவாக தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஆதாமம் படைக்கும் பொழுது, தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் ஏதோ நம்ம சயின்ஸில் படிக்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனுஷன் காட்டு மிராண்டியாக இருந்தான், குகைக்குள்ளே குடியிருந்தான், அப்புறம் ரெண்டு கல்லுகளை வச்சு சிக்கிமுக்கிகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நெருப்பு வந்துச்சு, அந்த மாதிரி படைச்சதாக சொல்லப்பட்டு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல அமீபா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்ஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ஆனால் சயின்ஸுக்கான ப்ரூஃப் இன்னுமே இல்லை. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணதாக சொல்லப்படவே இல்லை, இருந்திருக்கலாம், மேபி, அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தை வாசிங்க,
1: அப்பொழுது தேவன்
0: கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கன்னு மட்டும் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செஞ்சா தப்பா செஞ்சிருவோம், அதனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னார். இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் இருக்குது பாருங்கள், ரெண்டத்தையும் சொல்லும் போது சொல்லுவார், இதோடு எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிலர் இந்த பைபிளுக்கு வியாக்கணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளில் இல்லாத ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதோட சேர்ப்பாங்க, கமெண்ட்ரியில் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரியில் இப்படி இருக்குன்னு. அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க கொண்டு வந்து ஒரு நியூ வேர்ல்டி ரெஃபரன்ஸை சேர்ப்பாங்க, அதுவும் இந்த பைபிளோட கூட்டுவதுக்கு சமம். நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் இதை கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. பைபிளையுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இதை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக உலகத்துக்கே வரல, பைபிள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உலகத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் பைபிளை காப்பாற்றணுன்ட்டு போராடுவாங்க, இந்த பைபிளுக்கு தன்னை அதை காப்பாற்றிக்க தெரியும். ஆண்டவருக்கு யாரை வச்சு இந்த பைபிளை பாதுகாக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பைபிளை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், 6000 வருஷமாக பைபிள் இருக்குது, யார் காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்றணும். அது யார் யாரையோ ஆண்டவர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்மகிட்ட கொடுத்ததும் காப்பாற்றுன்னு சொல்லி கொடுக்கல, உன்னை காப்பாற்றிக்கோன் தான் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்க, உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான். இதை காப்பாற்ற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பல நேரங்களிலே நாம் எதையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போ ஆதாம் இடத்துல தோட்டத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார், நல்லது என்று கண்டார், பர்ஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஆதாமுக்கு வேலை என்ன? அப்பா இதை நீ அப்படியே நல்லா டெவலப் பண்ணுப்பா, இப்போ ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு இதில் நல்லா வீடு கட்டுப்பான்னு கொடுக்கல, தோட்டத்தை கொடுத்துட்டு இதில் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு புதுசு புதுசாக கொண்டான்னு ஒன்று கொடுக்கல, மாடிஃபைடு ஆர்கன்ஸ் கொண்டா, ஜிஎம்ஓ, அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, இதை பண்படுத்து, இதை என்ன செய்ய, மெயின்டைன் பண்ணு. அடுத்து காவல் காக்க, எதுக்காக காக்கவும், இதை காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
1: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
0: நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, அதான் ரொம்ப முக்கியம், சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது. இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது, நாடு. அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போது சர்ப்பமானது காட்டு மிருகம். நாடுனா எது அப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம், அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து வச்சுருந்தார். அதே நம்ம 1:28 சொல்கிறாரு, நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கோம், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டு வச்சுட்டாரு, முழு நாடு அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது, ஒரு நதி புறப்பட்டு 4-6 ஓடியதுன்னு அங்கே இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 2:10 வாசிக்கும் போது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஓடியது, அதில் 2 ஒரு நாடுன்னு இருக்குது. கடைசி 2 இருக்குது பாருங்கள், இத்தேக்கேல் ஐப்ராத்தன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இத்தேக்கேல் ஐப்ராத்தனா என்னென்னா டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 ஆறு. இந்த 2 நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்குது. இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். 2-6 ஒரு நாடுனா 4-6 ஓடி இருக்குது. அப்போ ஏதேனன்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லை, அது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது, அது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார், ஆண்டவர் ஆதாமுட்ட ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அவனுக்கு 2 ஒரு வேலை என்ன சொன்னார், இது உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்க, யார் அப்படி வருவா, இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது, அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழம் சாப்பிட்டது 2 தவறு. முதல் தவறு, காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது. காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டார், உள்ளே விட்டுட்டார். இதுதான் அவர் செய்த முதல் தவறு. இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம். இப்போ ஆதாம் கையில் அதை கொடுத்தாரு. இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன். அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியது அவர் வேலை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. சர்ப்பம் என்பது கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. வாசியுங்கள், கொரிந்தியருக்கு எழுந்த நிருபம் 2 11:3 வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்பம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம், வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம். சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு, உள்ளே வந்து ஆசாரியன் யார், ஆதாம். ஆதாம் கையில் ஒரு சபை ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு, ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார். இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார். யாருக்கு, ஏவாளுக்கு கொடுத்துட்டார். இப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு 3:1 கேட்குது. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார், அப்போ ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்குற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது, வார வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியிலிருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கள்ளோபதேசம் வரணும்னா, ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கள்ளோபதேசம் பேசினா உண்டு, நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு. இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க, ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சபையில் வீட்டுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க, சர்ப்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க. ஆனால் இதை தவிர கள்ளோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொரோனா அப்போ உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது, பல இடத்துலேருந்து உள்ளே வருது. அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம், எது சர்வத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி, ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலா பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ள. இப்போ நீங்களே எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா, இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ போய் பாருங்கள், மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வந்துடுது, வடை வந்துடுது, இட்லி தோசை எல்லாம் வருது, காஃபியோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. முந்தி எங்ககிட்ட மட்டும்தான், ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம், அங்கே காலையில் ஆராதனை நல்லா இருக்குது. சரி, ஜபம் காலையில் எங்கே போயிடலாம், நாலுமாவடிக்கு போயிடுவோம், ஜபிக்கலாம் வாங்க, அங்கே நல்லா இருக்குது. செய்தி எங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம் இல்லை லண்டனுக்கு போயிடுவோம், அங்கேருந்து ரெண்டு பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கு சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்குது பாருங்கள், எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது, கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது, புதுசாக வருது. நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிருச்சு. நிறைய படிக்கிறீங்க, ஹீப்ரூவில் அப்படி சொல்லியிருக்குதா, க்ரீக்கில் இப்படி சொல்லியிருக்குதா, லத்தீனில் இப்படி சொல்லியிருக்குதா, தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமாக முடிக்கல, தமிழ் பைபிளை இன்னும் என்ன செய்யலை, மொத்தமாகவே முடிக்கலை. அதுலேயே இன்னும் தட்டு தடுமாற்றம் நமக்கு இருக்குது. நம்ம 66 புக்கு கரெக்டாக சொல்லினாலே வரிசையாக வரமாட்டேங்குது. திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா கரெக்டாக 12 அப்போஸ்தலர் பேர் வரிசையாக சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், மத்திய யூ, யோவான், ஒன்னு யோவான், ரெண்டு யோவான், அப்போஸ்தலர் பேர் சொல்லிகிட்டே வரான். எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது, யோவான் இருக்குது, அது என்ன ஒன்று யோவான் ரெண்டு யோவான் பார்த்தா புக்கு அப்போஸ்தலர் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த அளவில் தான் நம்முடைய பைபிள் நாலேஜ் இருக்குது. இது பத்தாததுக்கு நம்ம திரும்பி சொல்கிறேன், ஹீப்ரூ க்ரீக்கு படிக்கிறது நான் உங்களுக்கு குற்றமாகவே சொல்லலை. 20 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜில் உருப்படியாக இருங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஹீப்ரூ படிக்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நம்ம லாங்குவேஜில் கொண்டு ஆண்டவர் பைபிள் கொடுத்துட்டு போயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது, ஆனால் இந்தியாவிலேயே முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சால் வர்றது இல்லை, புறப்பட்டு காசு கட்டி 1000 ரூபா கட்டி போகிறது. என்னன்னு கேட்டால், இஸ்ரேல்லேருந்து ரபிமார் வந்து எடுக்கிறாரு. ஏன் இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டிங்களா? சரி, அங்கே தான் போய் படிக்கிறீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஒன்றும் புரியல. போக போக தான் புரியுமா, எப்போ போகணும், 40 கிளாஸ் போனால் தான் புரியுமா. 40வது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தட்டு தடுமாறி போயிடுது. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாண பக்கம் திருப்பிடுறாங்க, இல்லையா கள்ள உபதேசம் அப்படி அடித்து விட்றான். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாகிருங்க. வெளியிருந்து உபதேசங்கள் சர்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்பம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம். ஏன், நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நானுடைய விளைவு. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி. சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது, என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் எத்தனை வாக்கு தத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க, எது கேட்டாலும் இவ்வளோதானா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்படி கேட்டு கேட்டு நம்ம ஒரு 2-3 தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு. அது யோசிச்சு பாருங்கள். இப்போ நாளை காலையில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க வாக்கு தத்தம், அது என்னது, மாத வாக்கு தத்தம் தானே. ஜனவரி மாதம் ஒன்று கொடுத்தாங்க, அது என்னது, அந்த வருஷ வாக்குத்தத்தம் மாசத்துக்கு வராதா, வரும் தானே. ஆனாலும் உங்களுக்கு மாசத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, இருக்கட்டும். இப்போ டெய்லி காலையில் ஃபோனில் வருது இல்லை, அது என்னது, அது டெய்லி வாக்குத்தத்தம். பத்தாததுக்கு மாசம் மாசம் வீட்டுகளுக்கு சைடு வழியா கொஞ்சம் பேர் வராங்கல்ல, அது என்ன வாக்குத்தத்தம்? அது பக்க வழியான வாக்குத்தத்தம். எத்தனை வாக்குத்தத்தம் பாருங்க, இது பத்தாததுக்கு நாலு ஊழியங்கள்ல இருந்து புக்கு வேற வருது உங்க வீட்டுக்கு தானே, அதுல ஒரு வாக்குத்தத்தம். இது பத்தாததுக்கு நீங்க ரெண்டு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. இப்படியே வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் வாங்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது. எவ்வளவு அப்படியே ஆசை, அப்படி அந்த நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. எதுக்கு நீங்க போய் இந்த ஒன்னு ரெண்டுன்னு கஞ்சத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மொத்த பைபிள்ல இருக்க வாக்குத்தத்தமும் நமக்கு தான். எதுக்கு மாசத்துக்கு ஒன்னு ஒன்னுன்னு கேட்குறீங்க? மொத்தமே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த இந்து மார்க்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர், நம்ம இந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. இங்கே வந்தோடனே வேறு ஜோசியம் வேறு இல்லை, அதனால் இப்போ பைபிள் ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கு. அதுவும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாறி ஆகிடுது, அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது. பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டரில் என்ன, இப்போ கேலண்டர்லன்னா என்ன, ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. அதில் அந்த கேலண்டரா அதை விட கொடுமை, மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க. மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்கிறான், மார்ச்சுக்கு வந்துட்டோம், அந்த ஜனவரியை மாற்றுங்க. நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? பெருசாக ஒன்றும் பெருசாக வாக்குத்தத்தெல்லாம் பார்க்குறதில்ல. என்றைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது. இதில் வேற இவ்வளோ வாக்குத்தத்தை வாங்கி குமிச்சிக்கிறீங்க. இது பத்தாததுக்கு இன்னும் போர்டு வேற வாங்கி மாட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க. உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை, நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்தை மேனியால் அலையிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், உங்களுக்கு காது கிணிய காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி உங்களுக்கு சபையில் கொடுக்குற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் இல்லை. எடுத்து வைங்க உள்ள. சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க, ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க அதை வைக்க பாருங்கள், கேமரா இருக்குது, வேணா போகும்போது வாங்கிக்கிங்க அவங்கக்கிட்ட. ஒரு குரூப் இப்படி வேற உட்காந்துருக்கு பார்த்துக்குங்க. சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம், இந்த ஃபோட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். சபைக்குள்ள பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, கை பிடிச்சி கொடுக்க. பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டார் மாப்பிள்ளை கிட்ட, இவன் எடுக்கல, திருப்பி சொன்னான் பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க. என்னடா நடக்குது இங்க, சபை நடத்திட்டு இருக்கிறோமா இல்ல நாங்க என்ன இங்க போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறோமா? சபைக்குள்ள வந்துகிட்டு சேட்டை. இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்ங்கிற பேர்ல மட்டும் இல்ல, நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பா ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும். நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய உண்மையின் நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, வசனம் கொடுக்குறாங்க. உங்களை கேட்க வேணான்னு சொல்லலை, கேட்காம இருந்தால் கூட நல்லது தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போ தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிடு, இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களாம், இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும்னு ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புறீங்க. எப்படி எடுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போ உட்காந்து நல்லா படி, டியூஷன் வேணா ஒன்று அனுப்புகிறேன். அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க, அதே ஒரு ஸ்கூலில் படித்தா தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு, ரெண்டு நாள் போடுவாங்க சரியாகாது, இன்னொரு டாக்டரை பார்க்க போவாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க. ஒரு மருந்தை ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் எடுத்தால் தானே சரியாகும், உடனே ரெண்டு நாளில் பார்ப்பாங்க, இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை, ஆனால் நான் சித்த வைத்தியா போகலான்னு பார்க்குறேன். அங்கே போவாங்க, அந்த ஒரு அங்கே கொடுக்குறதான பச்சையில அதை ஏதோ கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் குடிப்பாங்க, ஒன்றும் கேட்காது. பேசாமல் ஹோமியோபதி போயிடலாமா? இப்படி எல்லாத்தையும் போய் செத்து போனது தான் மிச்சம். நிஜமா தான், ஒரு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும் இல்லை. ஒரு அவங்க சொல்லுவாங்க 21 நாள் எடுங்க, 14 நாள் எடுங்க, எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும்.
2: நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியல, மாத்திட்டே இருக்கிறோமா? இல்ல, நல்ல அறிவாளி என்ன செய்வான், கொடுக்குற மருந்தை கொஞ்ச நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லைனா மாத்துவான். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச். இதுல கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலைத்திருங்கள். இதை விட்டுட்டு அங்க அங்க அங்க அங்கன்னு ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள இறக்குறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க. இன்னைக்கு பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த சர்பத்தை விட்டு விட்டால் என்ன ஆகும், அதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் பாதிக்கப்படுவா? உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, ஒன்னு யோவான்ல வாசிக்கும் பொழுது காயினை பத்தி சொல்ற போது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான. ஒன்று யோவான் 3:12 வசனம் வாசி.
3: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து,
2: பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
3: சகோதரனை கொலை செய்த,
2: தன் சகோதரனை கொலை செய்த
3: காயினை போல் இருக்க வேண்டாம்.
2: காயின் யாரால உண்டானாமா?
3: பொல்லாங்கனால்,
2: பொல்லாங்கனால் உண்டானு. யாரனா? பிசாசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நிறைய பேர் படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வாசிங்க 4:1 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம்
1: 4:1
2: வசனம் தெளிவாக இருக்கு. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான்,
1: அவள் கர்ப்பவதியாகி,
2: அவள் கர்ப்பவதியாகி
1: காயினை பெற்று,
2: காயினை பெற்று
1: கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார்.
2: அவன் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, ஆதாம் என்ன செய்தாராம்? ஏவாளை அறிந்தார், அதனால தான் குழந்தை பிறந்துச்சு. ஆனால் ஒன்னு 3:12 சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது. இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு, அதனால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்றேன். அதுதான் இங்க நடக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான். பழம் சாப்பிட்டுட்டு குழந்தை பிறக்குது. பழம் சாப்பிட்றது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அது நடக்குது. அது நடந்த உடனே பிறக்கிற பிள்ளை பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறது. இன்றைக்கி பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்குத்தான் தோட்டத்துக்குள்ளே பாம்பை விடாதபடி பத்திரமாக பார்த்துக்கணும். தோட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையில் காவல் செய்யும்படி கொடுத்துருக்கிறார். இப்போ தோட்டத்துக்குள்ளே இருந்து, தோட்டத்துக்கு வெளியே இருந்து பாம்பு உள்ளே வருது. இதை அவர் விட்டுட்டார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இனி அதை நானே வேலி அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். தோட்டத்தை என்ன பண்ணுறாராம்? நானே வேலையை அடைச்சிக்கிறேன். ஏன்? நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யல, சரியா செய்யல. ஆண்டவர் கொடுத்த ரெண்டு வேலையில ஒரு வேலையை அவர் என்ன செய்யல, சரியா செய்யல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனை துரத்தி விட்டு. 3:16 ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிங்க பாப்போம்.
3: அவர் மனுஷனை துரத்தி விட்டு,
2: துரத்தி விட்டு
3: ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேறி
2: போய், காவல் காவலை மாத்திட்டாரு. காவலை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்கா பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து, அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்யாவிட்டால் அந்த வேலை வேறு ஒருத்தர் கைக்கு மாற்றப்படும், வேறு ஒருத்தர் கைக்கு கொடுக்கப்படும். அது ஊழியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களோட ஆபீஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாத்தி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார். பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு. அதுக்கு பதிலாக வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தானே, சவுலுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார், அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு. தேர் இஸ் அன் ஆல்டர்னேட். எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல உங்க குடும்பத்தை காப்பாற்றுவது, ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது. பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது. வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் காவல் காக்க சொல்றாரு. இப்ப கர்த்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார். இப்ப தோட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது, தோட்டத்துக்கு பிரச்சனை வேற எங்க இருக்குது, வேற என்ன ப்ராப்ளம் தோட்டத்துக்கு வரும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:5 வாசிங்க.
1: அப்படியே
2: சிம்சோனும் அவன் தாயும்
1: தகப்பனும்
2: திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள்
1: திம்னாத் ஊர்
2: திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது,
1: இதோ கெச்சுகிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது.
2: நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து வந்தது சர்ப்பம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை, தோட்டத்துக்கு உள்ளிருந்து வர மிருகம். இப்போ தோட்டத்துக்கு வெளியிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதை அவன் காவல் காக்காமல் விட்டுட்டான். இப்போ பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போய் கொண்டிருந்த போது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், பாலசிங்கம் தோட்டத்திலிருந்து வந்தது. இது எதை குறிக்கிறது? சபைக்கு வெளியிருந்து வரக்கூடியதான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அது உண்மை, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ நாம் வெளியிருந்த பாவத்திலேருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வெளியிருந்து வர இதை வந்து நம்ம தடுக்க முடியும். என்ன தடுக்கலாம்? கர்த்தர் என்ன பண்ணிட்டார், தோட்டத்துக்கு போகிற வழியை வேலி அடைச்சி பாதுகாத்து, இனி உள்ளுக்குள்ளே வராமல் என்ன பண்ணிட்டாரு, மிருகம் வராமல் பார்த்துக்கிட்டார். எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். இப்போ வெளியிருந்து உபதேசம் எதுவும் வராமல் நீங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலாம், உங்கள் குடும்பத்தை பத்திரமாக காப்பாற்றிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை வேறு. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? தோட்டத்துக்கு உள்ளிருந்தே பிரச்சனை வருது. இப்போ தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாலசிங்கம் ஒன்று இருக்கிறது. இது உள்ளிருந்து வரக்கூடியதான அடுத்த பிரச்சனை. இது சிங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு இருக்கு. இப்போ தோட்டத்துக்குள்ளிருந்தே பிரச்சனை வரும். நாம் வெளியிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு சர்ச்சில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நிறைய பேர் சர்ச்சை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்ச்சுக்கு நான் வந்தேன், அங்கே இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களாம் சபையில் இருக்கிறாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்க? சபையில் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சபையில் பாவி தான் இருப்பான். சபையில் வெறும் பரிசுத்தவான் மட்டும் இருக்கணும்னா பரலோகத்தில் தான் இருப்பான். சபை என்பது பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். வெளியிருந்து உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உள்ளே போனால் ஒரே பேஷண்ட்ஸு, ஒரே வியாதிகாரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பான். அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலு. சர்ச்சு எதுக்கான இடம்? வெளியே இருக்கிற பாவியை கொண்டு வந்து அவனை மனந்திரும்ப பண்ணி சரி பண்ணி பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இங்கே எல்லா விதமான பாவியும் இருப்பான். அதாவது புதுசாக வந்த பாவிகளும் இருப்பாங்க, நல்ல கொஞ்சம் வளர்ந்து அறகுற பாவியும் இருப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட இங்கே சரியாகி கொண்டு தான் இருக்கிறோமே வெறிய, வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஒன். தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதன்லேயே கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. இப்போது இந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து எல்லாம் கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ இருக்க டீச்சர் கிடையவே கிடையாது. அப்போ இருக்க டீச்சர்ஸை சொல்கிறேன், கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எடுக்கிற சப்ஜெக்டில் அவங்க என்னவாக இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் நீங்கள் 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் நிலைமை இன்றைக்கி. இங்கே யாரும் முழுவதுமாக கற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் தி பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஒரு நாள் வரும் இவங்க தி பர்ஃபெக்டாக மாறுவார்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறீங்க? ஓ, சர்ச்சில் எப்படி இது நடக்கலாம், சர்ச்சில் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுறதுக்கு தான் கத்திர கொண்டு இங்கே வச்சுருக்கிறார். அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்போ சபையில் சில நேரத்தில் பாலசிங்கங்கள் இருக்கும். தோட்டத்துக்குள்ளேருந்து இந்த சிங்கம் என்ன செய்யும்? வரும். இது சில நேரத்தில் நம்மை கடிக்க வரும். நாம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? பத்திரமாக பார்த்துக்கணும். இப்போ சிம்சோனுடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்சோன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், அதனால தான் சிங்கம் வந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கம் வராது. சிங்கம் என்ன செய்யாது? வராது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், கர்த்தர் சொல்லுகிற சபையில் இருக்கணும். சிலர் ஒரு சபைக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, கர்த்தர் நாட்டியிருப்பார், இங்கே வருவாங்க, இங்கே ஆராதனை நல்லா இருக்குது, செய்தி சரியில்லை. அப்புறம் மூணு வாரம் கழித்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே செய்தி நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, செய்தியும் நல்லா இருக்குது, ஆராதனையும் நல்லா இருக்குது, ஜனங்க சரியில்லை. இப்படி ஒவ்வொரு இடமா இதை என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் வச்ச இடம்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், உங்களை ரட்சிக்குள்ளே நடத்தி கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறாருல்ல, அதுதான் உங்கள் இடம். கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நாட்டினார் 1992. ஊழியத்துக்கு முழு நேரமாக வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அதுதான் உருவாக்குற இடம். திருப்பியும் சொல்கிறேன், அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு கூடாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதுக்கு ஆண்டவர் என்னங்க வச்சாரோ அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் அங்கே இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தோட்டத்தில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க கர்த்தர் நட முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க, அங்கே போய் உட்காந்தா அங்கே சிங்கம் வரும். அதான் சொல்கிறேன், உங்களை எங்கே கர்த்தர் வச்சாரோ அங்கே இருக்கணும், எங்கே நாட்டினாரோ அங்கே கனி கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். கர்த்தர் லீட் பண்ணுற இடத்துக்கு போங்க, சிங்கம் வராது. இப்போ இங்கே சிம்சோனுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? சிம்சோன் எங்கே போனார்? திம்னாத்துக்கு போகிற வழியில் எந்த இடத்துக்கு போனார்? திராட்சை தோட்டத்துக்கு போகினார். ஆனால் பிரமாணத்தின்படி சிம்சோன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6 என்னாகமத்தின் புஸ்தகம் 6:1-4 வசனங்கள் வாசிங்க. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷத்தை பொருத்தனை செய்தால்
3: அப்படிப்பட்டவன்
2: திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும்
3: விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன்.
2: இவருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ன ஏரியா? திராட்சை தோட்டம். தோல் கூட வாயில் போயிடக்கூடாது, திராட்சை தோல் கூட அவர் வாயில் போயிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் ஏரியா. சார் இப்போ எங்கே நின்னா எங்கே வரும்? நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்தில் என்ன வரும்? நரி தான் வரும். திராட்சை தோட்டத்தில் என்ன வராது? சிங்கம் வராது. நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்தில் இருந்தால் நடக்கக்கூடாதது நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒன்று அங்கே போக சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்வேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைவது நிச்சயம். எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே செத்து போயிட்டான் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் போய். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உன்னை இதை செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, இங்கே போகாதன்னா போகக்கூடாது, இது உனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோத்தான். இன்னைக்கு நாம் கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு விரதத்தை சொல்லும் போது உங்களுக்குன்னு சிலது, அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்காது, உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எல்லாரும் செய்கிறாங்க, நான் செஞ்சால் என்ன? ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் செய்யலாம், நீ செய்யக்கூடாது, ஏன்னா அது உனக்கென்று விசேஷமாக நான் வச்சது. அது எது வேணால் இருக்கணும். சில காரியங்கள் இப்போ பாருங்கள், எல்லாரும் உருளைக்கிழங்கு திம்பான், நீங்கள் திங்க முடியாது. ஒரு சிலருக்கு அவன் எதிரிலேயே உட்காந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடுவான், நமக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டு தின்னிங்கன்னா நைட்டு முட்டி வராது, நைட்டு ஃபுல்லாக ஆ ஆன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க, மறுநாள் காலையில் கை காலெல்லாம் வீங்கிடும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, தெரியாதனமாக ஒரு சிப்ஸை தின்னுவிட்டேன், இது எனக்கு தேவையா? திருப்பி 6 தொடவே மாட்டீங்க. அதை திருப்பி யாராவது சாப்பிட்றத பார்த்தா ஆசை வருது இல்லையா? ஆண்டவர் வேணாம்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரா, நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறுத்திடுறோம். இந்த சுகர் இருக்க ஆட்கள்கிட்ட அதான் ஒரே பிரச்சனை. சுகர் இருக்க ஆட்களுக்கு குலாப் ஜாம் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும், சாதாரண ஆளு கூட இருக்காது அவருக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், சரி இன்னைக்கு மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்போம். எங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், குலாப் ஜாமனை வாயில் படாமல் முழுங்கிட்டால் சுகர் வராதுன்னு சொன்னார். அவருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசை, அவருக்கு ஹை சுகரு, என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை, குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாகணும், சுகரும் வரக்கூடாது. அது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாரு, பல்லு படாமல் குலாப் ஜாமுனை முழுங்கிட்டோம்னா சுகரே வராது அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. அப்போ நமக்கு என்ன தோணுது, இதை செஞ்சோம்னா ஆபத்து வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, உனக்கு அதை ரெஸ்ட்ரிக்டட், நீ போகக்கூடாது அவ்வளோத்தான். எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போகலாம், சாப்பிட்லாம், எல்லாம் செய்யலாம், நீ போகக்கூடாது தம்பி. அப்போ இவர் என்ன பண்ணணும், போகிறவர் திராட்சை தோட்டத்தை பார்த்தா சுற்றி தான் போகணும். ஏன், எனக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் நிறுத்திட்டார். இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுவார். ஏன், சில ஆவிக்குரியவங்க வீட்டுக்கே உங்களை போக வேணாம்பார், போக வேணாம்னா போக வேணாம் தான், தேவையில்லாமல் அங்கே போய் உட்காருவாங்க, வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அங்கே தான், சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் பிரதர். அவரே தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவர் என்னை முழு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னார்னு. அவரே தான் 3 மாதம் கழித்து சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே. இல்லை, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியில் என்ன ஆச்சு, உள்ளது எல்லாம் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னார், நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறத கேட்டுவிட்டால் இழப்பு கம்மி, இழப்பே இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும், பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும், அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், பல நான் சொல்வேன், ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ள வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சிருக்கிற காரியங்கள் அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டது சேஃப் ஜோன்னு நினச்சிக்கிறோம், ஆ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, சேஃப் ஜோன், ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை. ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான், த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜோனும் இதுதான், டேஞ்சர் ஜோனும் இது தான். இங்கேயே ஆபத்தும் இருக்கும், நிறைய இருக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர் என்னது பிரதர், நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார், கூப்பிட்டது என்னது பிரதர், பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் சொன்னாரா, நான் ஜோம் பண்ணலம்மா, கேட்டு வேணா சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்படியா, யாரை கேட்டு சொல்கிறீங்க, என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னது யார், இதெல்லாம் விட்டுருவோம், யாரோ சொன்னாங்கன்னு நம்ம தாட்டில் இருக்குது இல்லை, யாரோ வெளிப்படுத்தினாங்க இவர் தான் எனக்குன்னு சொல்லி, அந்த வெளிப்பாடு கொடுத்தது யார், நிச்சயமாய் கர்த்தர் இல்லை, நிச்சயம் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ளே இருக்குது, உள்ளே உட்காந்துருக்குது, நமக்குள்ளே உட்காந்துருக்குது, சில நேரத்தில் அது தூண்டி விடுது, சபைக்குள்ளேயே தூண்டி விடும், பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும். பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியாக போகும்னு அர்த்தம் இல்லை. If we must be careful, எப்போவுமே எல்லா விஷயத்திலும். அதனால தான் சொல்கிறேன், திராட்சை தோட்டத்தை விட்டு சிங்கம் நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எதுக்கு அர்த்தர் சொல்கிறாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி நின்றுக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது, அதுதான் உண்மை. சில விஷயந்தான் இருக்கும், 1-2 விஷயந்தான் நமக்கு இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு வேண்டாம், இது வேணன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எல்லா பழத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் விலைக்கு வச்சுருக்கிறாரு, அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நிறுத்துக்குன்னா அதை மட்டும் சாப்பிடணும்னு எண்ணம் வருது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார், அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும், அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது, அவர் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொல்லார், வேணாம், ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுனார். இனத்தை விட்டு புறப்படணும்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும், வெறும் சாரால கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும், கூட யாரை கூப்பிட்டு வந்தாரு? லோத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார். திருப்பி ரெண்டாவது ஆண்டர் சொல்வார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. திருப்பி யாரை கூட்டு கிளம்புறாரு? லோத்தை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆண்டர் பார்த்தாரு, சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே, இவனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாம் மெய்ப்பருக்கும் சண்டை ஆரம்பிச்சு அது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வந்து கடைசியாக ஆபிரகாம் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீ எந்த பக்கம் போறியோ போப்பா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். லோத்து புறப்பட்டு போனான். வசனம் தெளிவாக இருக்கும், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதுக்கு காரணம் கர்த்தர் சொல்லாத ஆட்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க. ஜாயிண்ட் வெஞ்சர், கர்த்தர் யார் கூடயாவது சேரக்கூடாதுன்னு வச்சான்னு சொன்னார்ன்னா அங்கே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார் இவங்களோட பேச வேணான்னு. நீங்களே சொல்லுவீங்க, இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் அடிப்பீங்க, அவருக்கு நீங்களே தான் ஃபோன் எடுப்பீங்க. திருப்பி சமாதானம் கெட்டு போகும். திருப்பி சொல்வீங்க, இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோட தான் முடியுது, பேசினாலே கண்ணீரோட தான் முடியுது, இனி இவங்ககிட்ட பேசாமல் தான் தான் நல்லா இருக்கணும். மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க. ஆண்டவர் சொல்வார், வேண்டாம் சில காரியங்களே விளக்கு. இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு, தோல் முதல் கொண்டு. இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன் பிடிக்கப்பட்டார். பிடிக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டார். ஏன் மொட்டையடிக்கப்பட்டார்? மொட்டை அடித்ததுக்கு என்ன காரணம்? சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணை தோண்டினாங்க, அதெல்லாம் உண்மை. ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது, பெலன் இருக்குது, அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு. ஆனால் காரணம், அவங்க பண்ண காரணம் அது, பைபிள் காரணம் அது அல்ல. அதே ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்களா, என்ன ஆகமத்தின் புஸ்தகத்தில், இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா, சாவானதை தொட்டுட்டா, அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்கள். அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமயிரை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில், நல்லா கவனிங்க, அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா, தலைமுடியை சிறைச்சிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்னுட்டாரு. திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு, செத்த சிங்கத்தை பார்த்தாரு, அதில் தேன் இருந்துச்சு, எடுத்தாரு, சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு. இப்போ தீட்டுள்ளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன? இவர் தலை என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும். ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும், எபிரேயர் 11 இவர் வரணும். ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட, நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா, சரி நீ வா ஆசாரியன்ட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணிவிட்டாரு? பாவமும் செஞ்சாச்சு, மொட்டையும் அடிக்க முடியாது. ஏன்? என் முடியில தான் என் பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உன் பவரில் தான் கை வைக்க போகிறேன். ஏன் நீ செய்யக்கூடாததை செஞ்சிட்ட? சில நேரத்தில் கர்த்தர் அதை செய்வார். உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார். ஆண்டவர் அதை எடுப்பார், அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்க விட்டு கொடுக்கலனா ஒரு நாள் எதிரிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு, அவன் எடுப்பான் மொட்டையை. இப்போ அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க, இப்போ அவன் அடிக்கும் போது குருடாக்கி அடிக்கிறான். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்ற காரியங்கள் அதுதான், நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நாம் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளாத்தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, நம்மளாத்தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது, நம்மளாதான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அதை செய்வோம். கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதங்கிற இடத்துக்கு போகிறது, செய்யாதங்கிற இடத்த செய்யறது, சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது, கடைசியாக ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது தெரியாமல் செஞ்சிட்டேன். சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, என்னது? உன் மொட்டை அடிச்சா தான் வேலை, வழியே இல்லை. இல்லை ஆண்டவரே, இந்த தலைமுடியில் தான் என் பவர் இருக்குது, வேறு வழி இல்லை தம்பி, முடிஞ்சிருச்சு. நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையாட பெற்றதை விட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா? நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது. ஏன்னா அங்கே உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிருந்து வர பாம்பு இருக்குதே, அது என்ன பண்ணுனா உள்ளே இருக்கக்கூடியதான ஆதாமை வெளியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாகவே மாற்றிட்டோம். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான். அதைத்தான் நீங்கள் நீங்களும் நானும் பத்திரமாக பார்த்துக்கணும். எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் என்ன பண்ணிட்டாரு, சாவடிச்சிட்டாரு. ஆனால் செத்த சிங்கம் சிம்சனை ஜெயிச்சிருச்சு. செத்த சிங்கத்திட்ட தேன் இருந்துச்சு, இவர் போய் எடுத்தார் சாப்பிட்டாரு, இப்போ அதோடய பரிகாரம் தான் மொட்டை அடிச்சது. பல நேரத்தில் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சில நேரத்தில் செத்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிடும். இது ஒன்றும் இல்லாத விஷயம், சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு போவீங்க பாருங்கள், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும், அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். பல நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும், எங்கே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருப்பான். சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும். பாருங்கள், அப்பேற்பட்ட மோசே, கர்த்தர் முகமுகமாக பேசின மோசே, ஒரு சின்ன மேட்ரு தான், பேசுங்கிற இடத்துல அடிச்சு விட்டார். இத்தனைக்கும் அடிக்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார். அதோடைய விளைவு பாருங்கள், காணானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் பரம காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன் தெரியுமா, இந்த இப்போ உள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். வெளியே இருக்கிறத விட இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு கண்ணு ஜாஸ்தி, பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள் ஒன். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறவன் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகலை, ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பல விதங்களிலே பிசாசு என்ன செய்வான், உள்ளிருந்து வீழ்த்த பார்ப்பான். அருங்க, சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். அப்படி தானே இருக்குது, இருக்கு அஞ்சாவது வசனம் நினைக்கிறேன், ஆறாவது வசனமா வாசிங்க.
3: நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய்.
2: இது முதல் சபைக்கு கர்த்தர் சொன்னது, முதல் சபைக்கு. மூணாவது சபை பெருகமுகிட்ட என்ன சொல்றார் பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பர். அப்படித்தானே இருக்கு, இருக்கா இல்லையா, வாசிங்க. நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில கர்த்தர் வெறுத்தாரு, இவனும் வெறுத்தான். மூணாவது சபையில கர்த்தர் இன்னும் வெறுக்கிறாரு, இவன் ஏற்றுக்கொண்டான். புரியுதா, உபதேசம், கர்த்தர் வெறுக்கிற உபதேசம் ஒரு காலகட்டத்தில் சபை வெறுத்தது, ஒரு காலகட்டத்தில் சபை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு வெளியிருந்து வரக்கூடிய உபதேசங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உபதேசங்களை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. எது வஞ்சகம் தெரியல, உள்ளிருந்து வர சிங்கம் ஏற்றுக்கொள்ளுது, அது ஆபத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெறுத்த அவன் வாணான்ட்டான் எபேசுல, நீ ஏத்துக்கிட்டியப்பா. பல நேரங்களில் இதுதான் நம்ம வீழ்த்துகிற சிங்கம். ஒரு நாளில் நீங்க வேணாம்னு சொன்னதே இன்னொரு நாள் நீங்களே செய்வீங்க. ஒரு காரியத்தை, இப்போ மோசேகிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, எகிப்தில் கோபம், அவர் வந்து ரொம்ப கோபக்காரர், பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு போடுவார். ஸோ இவரை கூப்பிட்டு வந்து சாந்த குணம் உள்ளவராக மாற்றணும். என்ன பண்ணணும், சாந்த குணம் உள்ளவராக மாற்றியாச்சு. இப்போது 80 வருஷம், 120 வருஷத்துக்கிட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று பண்ணுறான் பிசாசு ஜனங்களை வச்சு. அப்படியே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க இவருக்கு வந்துருச்சு கோபம். பேசுப்பா, அந்த கண்மலையை பார்த்து எடுத்து போட்டு நடிச்சு விட்டார். இவன் சொல்லுவான் ஒரு உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன காரணம், நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என் கோபத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிசாசு ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே எனக்குள்ளே இருக்கிறத அப்படி ட்ரிகர் பண்ணும். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருப்போம் நம்ம 6 மாதம், ஒரு நாள் வெடிக்கும் டம்முன்னு,

0: சுபாவங்கள் ஒளிந்து போல ஒளிந்து கொண்டிருக்கின்றன, ஒளிஞ்சு போல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள. அது என்றைக்கோ ஒரு நாள் வெளிப்படுது, சிங்கம் வெளியே வந்துடுது. அது ஒரு நாள் உங்களை மொட்டையடிக்க வச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சாந்தமாக மாறணும்னா மெய்யாகவே சாந்தமாக மாறுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வேறு வழியே இல்லை, ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சி கொடுப்பாரு. ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும், கர்ச்சிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும், அது கூடவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா, உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார். நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க, ஆனால் சிங்கம் கடிக்காது. அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார். அந்த சிங்கத்தோட 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு கிருபை, அது கடிக்காது, ஆனால் கெரிச்சிக்கிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படக்கூடாது. நீங்கள் எலும்பி சிங்கத்தை கொண்டுட்டீங்கன்னா ஆண்டவர் பாபார், சிங்கத்தையே கொண்டியா நீ? நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா, அது கெரிச்சிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப யோசிப்பேன். தானியலை அந்த கெபியில் இறங்கி தூத வாயை கட்டினான்ல சிங்கத்தை, கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாம்ல, விட்டுருக்கலாமா இல்லையா? அவன் விடலை பாருங்க. சிங்கத்துக்கு வாயும் கட்டிட்டான், தானியலையும் இங்கேயே ரெண்டு அவம்பிட்டான். இப்போ சிங்கம் வாய் திறந்திருக்கும் போது இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது, கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதுக்கு எதுக்குடா என்ன உள்ளே கொண்டாந்தீங்க? அதுக்கு சாப்பாடே கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல. சாப்பாடையும் கொடுத்தாச்சு, தானியலையும் கொடுத்தாச்சு, பாக்கம் வச்சாச்சு, வாயும் கட்டியாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்கும் தெரியுமா? அதனால தான் பாருங்கள், தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. வசனம் சொல்லும், அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம், ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்திருக்கு. இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க, வர்றதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோட நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மளை. அதுவும் நம்மளை பார்த்து உரு உருங்கும், நமக்கும் வேறு வழி இல்லை. சில நேரத்தில் நம்மளால் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது, பார்த்தா ரொம்ப ஓவராகும். நம்ம பார்த்து திரும்பி இப்படி பார்த்துக்கின்னு இப்படி காலத்தை ஓட்டிட்டு, எப்போ விடியுமோ, எப்போ கல் எடுப்பாங்களோ, ராஜா எப்போ வருவாரோ, சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா டென்ஷனாக வேறு கத்தோம். பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும், பேசிக்கிட்டே இருக்க நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க, நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு, என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார், இந்த கல் நீக்குவார், நம்மளை தூக்கிட்டு மேலே போவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு பதிலாக வேற ஆளை தூக்கி போடுவார், அது அவங்கள கடிக்க போயிடும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். அந்த நேரத்தில் அது மாமியாராக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், வேறு யாரையாவது அது கடிக்க போகும், நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிறது நிஜம். நான் எப்பவும் சொல்வேன், இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, கழுத தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு, ஆனால் அது என்ன செய்யலை, சாப்பிடல அவனு. அது நல்ல சிங்கம், இஸ்ரவேல் சிங்கம். அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு. இது பாபிலோன் சிங்கம், ஏமாந்தா சாப்பிட்றோம். உங்களுக்கு அமைகிற சிங்கத்தை பொறுத்து, அது இஸ்ரவேல் சிங்கம் வந்தால் உங்களை கடிக்காது, பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை கஷ்டம்தான். அது இல்லை, என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான். இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆமேன் வருது பாருங்க. பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து சம்பவங்கள் நடக்கும், தோட்டத்துக்குள்ளேருந்து சிங்கம் வரும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். பாருங்கள், சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டாரு, ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய்விட்டது. அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லாது, அவன் வந்து விசேஷித்த அழைப்பு. அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை, பின்னாடியும் ஒருத்தன் இல்லை. ஸோ ஜாயிண்ட் இப்பேற்பட்ட யூனிக் காலிங் இருக்கும். அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஒரு விசேஷமாக கத்துறவங்களை பயன்படுத்துகிறாரு, இல்லை விசேஷமாக அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாருன்னா உங்களை தான் அவன் என்ன பண்ணுவான், தட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, மோசையை பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு, இயேசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளணும். சிங்கம் வருதா, அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாய் தோட்டத்துக்குள்ளே இன்னும் ஒன்றும் இருக்கும், அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2:15 வசனத்தை வாசிங்க.
1: திராட்சை தோட்டங்களை
0: நமக்கு பிடியுங்கள்,
1: நம்முடைய

0: திராட்சை தோட்டங்கள்
1: நம்முடைய திராட்சை தோட்டம்
0: பூவும்
1: பூவும்
0: பிஞ்சுமா
1: இருக்கிறது. இப்போ சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சே, அது வந்து ரேர் அனுபவம். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது? சிங்கம் வராது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நரி குழி நரி, இது அங்கேயே தான் இருக்கும். இது 20 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதான பூவும் பிஞ்சும் உருவாகக்கூடியதான அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர்களை கெடுக்கக்கூடியதான சில நரிகள் சபைக்குள்ளே இருக்கும். இது மிக மோசமான ஒரு அனுபவம். இந்த மிருகத்துக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும்? இந்த நரி என்கிறதான உபதேசம் என்ன? இதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்து அது போயிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், சபைக்குள்ளே இருக்கக்கூடாத நரி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி.
0: அவர் அவர்களை நோக்கி,
1: நீங்கள்
0: பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும், ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள்.
1: ஏரோதின் புளித்த மாவை குறித்தும்
0: எச்சரிக்கையாய் இருங்கள்.
1: இந்த ஏரோதின் உபதேசம் ஒன்னு இருக்கு. ஏன் நாம ஏரோதை பார்க்கறோம் அப்படின்னா, அந்த வசனத்தையும் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. லூக்கா 13,
0: இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
1: இந்த நரிங்கிறது ஏரோதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நரியின் காரியங்கள் என்றால் ஏரோதின் உபதேசங்கள் இருக்கு. இயேசுவே சொல்றார் மார்க் 8ல, பரிசேயர் என்கிற புளித்த மாவிற்கும் ஏரோது என்கிற புளித்த மாவுக்கும், ஏரோதுனா நரி, இந்த நரி புளித்த மாவுனா உபதேசம், கள்ள உபதேசம். ஏரோதின் கள்ள உபதேசம் என்ன? சபைகளுக்குள்ளே இருக்கிற ஏரோதின் கள்ள உபதேசம், இது திராட்சை தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்கும். இது பல நேரத்தில் என்ன செய்யுமா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதை நாசம் பண்ணி விட்டுருமா. இது எதை குறிக்குது? இதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஏரோதுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏரோது இதுமேயனாகிய ஏரோதுன்னு வேதத்தில் இருக்கும். இந்த ஏரோது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசாவுடைய சந்ததி. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களை யூதர்களுக்கும் இணைந்து பிறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு பேர் பிறந்து சேர்ந்து பிறங்குறவங்களுக்கு பேர் தான் யாரு? இதுமேயர். அந்த இதுமேயர் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. இந்த ஏரோதுகிட்ட இருக்கிற காரியம் என்னன்னா, ரோம அரசாங்கம் இவனை காற்பங்கு தேசாதிபதியாக வச்சிருக்குது. ரோம கவர்மெண்ட்ல இவன் என்னவா இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணுறவன். இந்த ரோமன் லாவும் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய சட்டமோ உலக சட்டமோ இணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த ரெண்டையும் உள்ள ஒரு ஆள் இருப்பான். இவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை விட உலக சட்டத்தை பெருசாக பேசுவான். உலக சட்டத்தின்படி ஆளுகை செய்யணும்னு சொல்வான். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஏரோதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஏரோது யாருடைய மனைவியை வைத்துக்கொண்டான்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோதுங்கிற எல்லாருமே, ஒரு ஏரோது இயேசு பிறக்கும் போது என்ன பண்ணான்? அவரை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினான். வசனம் அப்படி தானே சொல்லுது, ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது என்ன சட்டம்? நியாயப்பிரமாணம். அதை அவன் என்ன செய்யலை? ஃபாலோ பண்ணல. சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யக்கூடாது, அதாவது அவன் இருக்கும் போதே செய்யக்கூடாது, அது ராங். அதான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. ஆனால் ஏரோதுங்கிறவன் ரோமன் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணக்கார மாதிரி உட்காந்துருப்பான், உபதேசம் பண்ணுவான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ணானா? உபதேசம் பண்ணினான். பேசுறது எல்லாம் சும்மா ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? வேர்ல்டு இருக்கும், உலகம் உள்ளே இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். இன்னைக்கு சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறது. இவனை கேட்டு பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு. உண்மை. அதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தருக்கு கீழ்படியணுமா இல்லையா? பைபிளுக்கு கீழ்படிய மாட்டான், ஆனா எல்லா துறைத்தனத்துக்கும் கீழ்படிவான். எங்க ஜனநாயக கடமை, நாங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஓட்டு போட்டே ஆகணும். அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிருப்பான், நான் என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியாப்பா? சாட்டர்டே பாருங்க, ரொம்ப டயர்டு. ஏன்பா? ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது உன்னால, ஜனநாயக கடமையை கரெக்டாக நிறைவேற்றிடுவேன். நீ ஜனநாயக கடமையை நிறைவேற்றின தப்புன்னு சொல்லலை, அதை நிறைவேற்றுறத விட மிக அதிகமாக ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை விட வேர்ல்டில் ரொம்ப முக்கியம். உதாரணம் தான் சொல்கிறேன், 6 நாள் வேலைக்கு போகிறான், அதுவே நியாயப்பிரமாணம் தான், போகிறான், 1 நாள் தான் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக வேலைக்கு போயிடணும், 9 மணிக்கெலாம் போயிடணும், பிள்ளையோ கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், கரெக்டாக வேர்ல்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நல்லது. அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்தீங்களா, 8:30 ஆராதனை, 8:25 வந்துட்டீங்களா, பிள்ளைக்கு 8:30 ஸ்கூலு, 8:25 உள்ளே போயிடுதுல்ல, வேன் வருது ஆட்டோ வருதுன்னு அடிச்சு பிடிச்சி ஏற்றுறீங்கல்ல, கலங்கத்தால் 5:30 ஏந்திரிச்சு, ஓ ஐயோ டைம் ஆச்சு, வேணும் மத்தியானத்துக்கு வரைக்கும் சாப்பாடு கட்டிட்டு போறீங்க, ஏற்றி விட்டு கரெக்ட் டைத்துக்கு போயிட்டாரா பிள்ளைன்னு பாக்குறீங்களா, அதே வேகம் சர்ச்சுக்கு வரதுல இருக்கா. இங்க வரும்போது 8:25 தான் வீட்டிலயே சொல்றது, இன்னும் ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்கு, இல்லை போறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே, இல்லை இல்லை பாஸ்டர் ஆராதனை தான் நடத்திட்டு இருப்பாரு, செய்தி 9:30 தான். ஏன் அதே மாதிரி சொல்லுங்களேன், பையனுக்கு சயின்ஸ் 3வது பீரியடு தான், 2 பீரியடு போவேன் நான், அது மட்டும் கரெக்டாக போகிறீங்க, ஏன் வேலைக்கு சொல்லுங்களேன், மேனேஜர் 10:30 தான் வருவார், நான் 10 மணிக்காக போகிறேன், நான் 9 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்களேன், அது மட்டும் மேனேஜர் வராரோ இல்லையோ, நாம் நம்முடைய வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அங்கே சாட்சி ரொம்ப முக்கியம், மனுஷங்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம், அதை விட தேவனிடத்தில் சாட்சி வாங்க வேண்டியது முக்கியம். ஏன், மனுஷர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஆதாயமானவர்கள், தேவனோ உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதில் இருக்கிற பர்ஃபெக்ஷன், அதில் காட்டக்கூடிய உண்மைத்தவம், அவ்வளவும் ஒரு படி மேல சர்ச்சில் இருக்கணும். ஆனால் இங்க என்ன இருக்கு, அங்க இருக்கு, அதில் இருக்கு, டாக்ஸ கரெக்டாக சொல்றாங்க, சொல்றாங்க ஐயோ கரெக்டாக டாக்ஸ் கட்டிருந்தாங்க, ஃபைன் நீங்க டாக்ஸ் கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்குரிய தேவனுக்கும் ராயனுக்குரிய ராயனுக்கும், ஆண்டவர் சொன்னார் ராயனுக்கு கொடுத்தியே தேவனுக்கு கொடுத்தியா. இந்த மாதம் தசமாகத்தை கொஞ்சம் செலவாகி போச்சு, அடுத்த மாதம் சேர்த்து போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படி, டேக்ஸும் 2 வருஷம் சேர்த்து கட்டுங்களேன், ஆ அப்படி கட்டினா ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தசமாக நீங்கள் கொடுக்கணுன்றத சொல்லலை, அதுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ உண்மை தேவனிடத்தில் இருக்கணும்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும்ல. நீங்கள் கொடுக்குற நேரத்திலேருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கையிலிருந்து, நீங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பைபிள் வாசிக்கிறதுலேருந்து இருக்கணும்ல. ஸ்கூலில் பேப்பர் திருத்த முடியலன்னு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் கொண்டு வந்து பேப்பர் திருத்துறாங்க நைட்டெல்லாம், இவங்க திருத்தறதுக்கு பக்கத்துக்கு 10வதுக்கு இவங்க திருத்திட்டு வீட்டுக்காரத்தை கூட்டு அதுக்கு டோட்டல் போடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் கொண்டு போகணும், அந்த ஆள் பார்க்குறான் அடங்க, நம்ம தான் இப்போ ஆஃபீஸில் டோட்டல் போட்டு வந்தால் இங்கே வேறு டோட்டல் போட வேண்டியிருக்கு, அதில் வேறு கேட்பாங்க போட்டிங்களா, டைம் ஆகிப்போச்சு, இவ்வளோ பொறுப்பாக பார்க்குறீங்கள, இந்த மாதிரி பைபிள் வாசித்திருக்கீங்க, இன்றைக்கி பைபிள் வாசி நேரம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு, சாயங்காலமாக சேர்த்து வாசிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உலக லாக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது, இருக்கணும், அதை விட ஒரு படி மேலே தேவனுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த ஏரோதோடைய லா இங்கே பிரச்சனை அதான், ஏரோதின் உபதேசம், இவங்க பர்ஃபெக்ஷன் பேசுவாங்க சர்ச்சில், நம்ம அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவாங்க, அரசியல் அப்படி இருக்கணும்பாங்க, நம்ம அதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு ஓட்டு போடணும், ஏங்க அவங்க வந்து கிறிஸ்தவங்க எதிரானவங்க, இவங்க ஆதரவானவங்க, சர்ச்சுக்குள்ள எல்லா பாலிட்டிக்ஸும் பேசுவாங்க, கேட்டால் சொல்லுவாங்க நமக்கு, நம்மளும் சிட்டிசன் இல்லையா, இந்தியா மேலே நமக்கு பாரம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல, அதை விட அதிக பாரம் பரலோகத்தின் மேலே இருக்கணும். பரலோகத்துக்கு என்ன பண்ணிய, இந்தியா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷன் நடக்கும் போது எந்த கவர்மெண்ட் வரணும் எந்த கவர்மெண்ட் வர வேணாம்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்கும் தானே, அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும், அதனால தானே ஓட்டு போட போகிறேன், உங்களுக்கும் இருந்துச்சு இல்லை, இந்த அரசாங்கம் வரணும் அந்த அரசாங்கம் வரணும்னு, அதுக்கு நீங்களும் உங்களா நான் வேலைகள்லாம் பார்த்தீங்க தானே, நேரடியாக போவாட்டி மறைமுகமாக பார்த்தீங்க தானே, எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது எந்த கவர்மெண்ட் வரணும் நீங்கள் ஜோம் பண்ணுமாமா, உங்களுடைய ராஜ்யம் வரணும் தான் ஜோம் பண்ணுமாமா, பரலோகத்தில் உங்களுடைய பரலோகம் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்க, இது தப்பாக சரியாங்கிற இடத்துக்கு நான் வரல, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்கல்ல, 72 மணி நேரம் ஜோம் பண்ணீங்கல்ல, பரலோக ராஜ்யம் வர்றதுக்கு எத்தனை நேரம் ஜோம் பண்ணீங்க, எதுக்கு எத்தனை, உங்களுக்கு அந்த ராஜ்யம் வரணும்னே தோணவே இல்லையா மைண்டில், ஆனால் இதை பேசும்போது என்ன சொல்கிறீங்க, இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணோம், கரெக்டுங்க, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ ஜோம் பண்ணீங்களே, பரலோகத்தின் அரசாங்கம் வரணும்னு எவ்வளோ ஜோம் பண்ணீங்க, அதான் இங்க கேள்வி. நீங்கள் ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க இப்ப, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எழுப்புதல் அவசியம், சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் போகணும்னு நம்ம நினைக்கிறது அவசியம், இதெல்லாம் இயல்பு, அதை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. சர்வ வல்லமை உள்ள ராஜாவின் ஆட்சி வரப்போது அதுக்கு தான் நாம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு இந்த லா இங்க அடி வாங்குது. ஏரோதின் லா இல்ல, முழுக்க முழுக்க ஏரோதின் லா குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதி என்கிற நரி சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே எல்லா பாலிடிக்ஸும் பண்ணோம். அந்த பாலிடிக்ஸ் இப்ப எங்க இருக்கு தெரியுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள அரசியல். ஆவிக்குரிய சபையா இருந்தா இங்க தலைவர் செக்ரட்டரி அந்த போட்டி நடக்குது. இது கொஞ்சம் பாரம்பரிய சபையாக இருந்துச்சுன்னா கமிட்டி மீட்டிங் அங்கே அங்கே போட்டி நடக்குது. அடுத்து எலெக்ஷன் யார் வர்றது, இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த எலெக்ஷன்லாம் இது எங்கேருந்து வந்துச்சு? கண்டிப்பாக பைபிள்லேருந்து வரவே இல்லை, இது வெளியிருந்து வந்த ஏரோதுடைய லா. இப்போ அந்த லா பெருசாயிடுச்சு, அதுதான் முக்கியமாக இருக்கு. நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட், நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன் சொல்லும் போதே, அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை இருந்துச்சு, பெருமை மீன்ஸ் மரியாதை இருந்துச்சு. இன்ன ஊழியக்காரர் போதகர், அவர் இவர் வந்து பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட்டு, இவர் அப்போஸ்தலர், இவர் தீர்க்கதரிசி, இதில் தான் நமக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதையே இல்லை. ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு ட்ரெஷரர், ஐயா சோ அண்ட் சோக்கு பிரசிடென்ட், இதில் தான் பெருமை இருக்குது அவங்களுக்கு. தன்னை பாஸ்டருங்கிறதுலையோ எவாஞ்சலிஸ்ட்டுங்கிறதுலையோ தீர்க்கதரிசிங்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், போஸ்டர் போடும்போது கூட செக்ரட்டரின்னு போட்டு அடிச்சிடணும். நான் சொல்கிறேன், இருக்கிறதுல எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங். அந்த போஸ்டிங் தான் பிரதானமானது, அதுதான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ஏரோதோடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவை வச்சுக்கிட்டு சபை இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் உள்ளே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்களை கூப்பிடும் பொழுது செக்ரட்டரி ஐயா வாங்க, ட்ரெஷரர் ஐயா வாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி வாங்க, சோ அண்ட் சோ ஏரியாவுடைய பிரசிடென்ட் வாங்கன்னு கூப்பிட போகிறது இல்லை. அவன் கூப்பிட போகிறது உண்மையும் உத்தமும் உள்ளவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே தான் கூப்பிட போகிறாங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலே பிரதானமான போஸ்டிங். இப்போ நாம் அந்த லால தான் வாழணும், அதன்படி தான் நாம் வாழணும். இன்றைக்கி ஏரோதோடைய புளித்த மாவை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் சொல்லுது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்குது, அதை பிடிங்கன்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களை முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க உங்களை உலக பிரகாரமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க, அதை சரிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் உண்ணாவிரதத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, உபவாசத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சபை உண்ணாவிரதம் இருக்க போகுது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, உபவாசம் தான் இருக்கணும். நாங்கள் உண்ணாவிரதத்துக்கும் உபவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம், உண்ணாவிரதம் ஏதாவது தெருமுனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, உபவாசம் யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை இல்லை இல்லை, இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கி சபை உண்ணாவிரதத்துக்கு போயிட்டுருக்குது உபவாசத்தை விட்டுட்டு. சபைக்கு தேவனோடு கூட போராடுவது தான் சபையினுடைய வேலை. அரசாங்கத்தோடையோ தெருக்கள்லையோ இறங்கி போராடுவது சபையின் வேலை கிடையாது, அது ஏரோதின் உபதேசம். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனோட போராடுங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்காக யார் பேசுவா? நான் சொல்கிறேன், நமக்காக பேசுவதுக்கு ஆண்டவரை ஆட்களை எழுப்புவார். எந்த கோரேஸை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எடுத்துகிட்டு வர்றார் வெளியே. யார் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர்? இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் ராஜ்ய பாரங்களை கொண்டு வருவார், அதுதான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் ஏரோதின் உபதேசத்துக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் போக வேண்டியது பைபிள் உபதேசத்துக்கு பின்னாடி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள், சில ஊழியர்கள் பூவும் பிஞ்சுமா இப்போ தான் உருவாகி வராங்க, அவங்க மைண்டில் போய் இதெல்லாம் ஏற்றுறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க. அதனுடைய விளைவு என்னவா போக போகுது தெரியுமா? திராட்சை தோட்டம் நாசமாகி போக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடு, இந்த நரியெல்லாம் பிடிச்சிடு. விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், வேற எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வேற எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே தேவனை ஆராதிப்பதுக்கென்று உட்கார வேண்டியவர்கள். வேற எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்கிற உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளில் உள்ளது இதுதான். இதுக்கு பைபிளில் இப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் இப்படி தான் இருக்குது. நீங்களும் நானும் ஏரோதின் உபதேசத்துக்கு எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அது நித்திய ராஜ்யம், அவர் நிரந்தர ராஜா, அவருடைய பிள்ளைகள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய சபை உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த தோட்டத்தை நீர் வேலியடைச்சு பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. இது எங்கள் பாதுகாப்புக்கிட்டே இல்லை ஆண்டவரே. நாங்களே உங்கள் பாதுகாப்பில் தான் பார்க்குறோம். நீங்கள் தான் எங்கள் தோட்டக்காரர். நீங்கள் தான் எங்களை வேலியடைச்சு வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தோட்டத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகளை, சர்ப்பங்களை, உபதேசங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்களை உள்ளே வரக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வேலியடைக்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதுக்கு அந்த உபதேசங்களுக்கு செவிசாய்க்காதபடி கிருபை பாராட்டு. ஃபோன் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, எந்த கல்லோ உபதேசத்தை பிசாசு எவனை விழுங்கிறதுக்காக அனுப்புனாலும் எங்கள் ஆத்துமாக்குள்ளே ஒரு தெளிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன உபதேசத்தை தாண்டி எங்களுக்கு வேறொரு உபதேசம் வேண்டாம். நூதனமான உபதேசம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை செழிப்பு உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்குள் வாழ விரும்புகிறோம். நீரே எங்கள் ஆசீர்வாதம். சர்பத்தின் வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க. கவலைப்படாதீங்க, மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே நிரந்தரமாய் வாழப் போகிறோம். ஆசை காற்ற பிசாசின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. ரெண்டாவதாக, நீர் சொல்லாத இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்கள் கால்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுங்கப்பா. நீர் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். நீங்கள் சொல்லாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கடைசியில் எங்களுடைய முடிவு குருடாக தலை மொட்டையடிக்கப்பட்டு சங்கிலிகளில் கட்டுக்கப்பட்டு வேடிக்கை காட்டுகிறவர்களை போல நாங்கள் மாறிடுவோமே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் தரித்திருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் தரித்திருக்க, நீர் போக சொல்லாத இடத்துக்கு போகாதபடி எங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்த கிருபை பாராட்டுங்க. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோப்பா. எத்தனையோ சிங்கங்களை எங்களை விழுங்கத்துக்கு காத்திருக்கு ஆண்டவரே. திராட்சை தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களோ வென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு வச்ச தோட்டத்தை அல்லாமல் வேறு தோட்டத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கடைசியாய் ஆண்டவரே, இதோ எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சில குழி நரிகள் இருக்கு. எங்களுக்குள்ளேயே கள்ள உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களும் கள்ள கிறிஸ்துகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டபடி, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ண எத்தனையோ நரிகள் எழும்பி தயாராக இருக்கு ஆண்டவரே. அவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏரோதின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்லேயே பெரிய போஸ்டிங் உம்முடைய ஊழியக்காரன் என்கிறதான போஸ்டிங், அது நிரந்தர போஸ்டிங். அதுக்கு எலெக்ஷனே கிடையாது, அதுக்கு எதிரியே கிடையாது. அது கர்த்தரால் ஆர்டர் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. இந்த நரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: என்னுடைய சாட்சியை சொல்லிட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். நான் போகிற இடங்களில் இந்த என்னுடைய சாட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்ல இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. அதுக்குள்ள என்னுடைய சாட்சி கர்த்தரிடம் எப்படி தொட்டார், என் வாழ்க்கை எப்படி மாறினது. வாலிபனே, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லை சார். நான்லாம் ஒரு முறை என்னுடைய ஸ்கூல் மிஸ்ஸு சயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஸ்கூல் மிஸ் கூப்பிட்டு என்னை எழுப்பி நிற்க வச்சு சொன்னாங்க, அப்புறம் ஒரு கேள்வி. என் ஃபுல் நேம் வந்து டேவிட் ஃப்ராங்க்லின், ஸ்கூலில் வந்து டேவிட்னு கூப்பிடுவாங்க. சொன்னாங்க, டேவிட் குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூனா அதில் கூட நீ ஃபெயில் ஆகிடுவடானாங்க. எதுக்கு? அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் அழுதது போல் என்றைக்குமே நான் அழுதது. வந்தேன், என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கிட்டேன். என்னடா இது, என்ன இது? ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய ஊழியக்காரரு, இப்படி ஒரு அசிங்கமா? தேம்பி தேம்பி அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சரியா பேசவோ ஒழுங்கா படிக்கவோ வராத நாட்கள் இருந்தது. சரியா பேசினா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திக்கும், தேம்பி தேம்பி அழுவேன். யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. பாஸ்டரோட பையன், ரொம்ப இருதயத்தில் வேதனையோடு இருப்பேன். ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன், 2012 ஆம் ஆண்டு இதே மாதம் தான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, என் இருதயத்தில் உனக்கு தோணுது உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்பா, ஒழுங்கா பேசவும் தெரியல, ஒழுங்கா படிக்கவும் தெரியல, எனக்கு தயவு செய்து வேணாம். எங்க அப்பா கேட்கல. ஒரு நாள் திங்கக்கிழமை ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க சர்ச்சில் நடக்குது. எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு என் பையனை பாஸ்டர் ஆர்டினேட் பண்ண போறேன்ட்டார். எங்க அப்பா கிட்ட போய் எஞ்சுறேன், பா தயவு செய்து வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் பா. அப்பா, இல்லை, எங்க இருதயத்தில் கத்தர் வச்சுட்டாரு. அப்பா பிளீஸ் பா. மண்டே மார்னிங் இப்படி ஒரு சர்ச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பலிபீடத்தில். நான் எங்கடானா வெள்ளை ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு பின்னாடி ஒரு கும்பலில் உட்காந்துருக்குறேன். உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறேன். இப்போ விட்டா கூட அப்படியே பின்னாடி எழும்பி ஓடிடலாம். கண்ணில் எது கழுகுறேனே தெரியல. எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே வரலை. எங்கேயாவது கூப்பிட்டு நிற்க வச்சு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே நழுவி ஓடி போயிடுவேன். ஜனங்க எதிர்க்க நிற்கிறதுக்கு அவ்வளோ, ஏன் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, அசிங்கப்படுத்து. இந்த ஜனங்களுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துல இருக்கிறத ஒரு சந்தோஷத்தை போல ஜனங்களுக்கு வேற எதுலேயும் கிடையாது. கூப்பிட்டு நிற்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறது. ஒரு சிலர் கத்தர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், அப்போ தான் கத்தர் நம்மளை உருவாக்குறார். வசனம் சொல்லுது, சவுல் அற்பமா எண்ணப்பட்டான், கடைசியா பார்த்தா ராஜாவாயிட்டான். நான் சொல்றேன், யாராவது உன் அற்பமா என்றாங்களா, one of the best sign that God is about to lift you. அற்பமா எண்ணப்படுகிற நீதான் சீக்கிரத்துல உயர்த்தப்படுவாய். அற்பமா எண்ணப்படுகிறது தான் ஒரு பெரிய அடையாளம் கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு. அற்பமா எண்ணப்படும். பின்னாடி அப்பா கூப்பிட்டு அழுகிறேன், எங்கடா பிராங்க்லின் எங்கன்னு அப்பா தேடுறாரு. பின்னாடி அழுது நின்றுக்கிறேன், கூப்பிடறாரு பாடா. அப்பவும் கெஞ்சுறேன், அப்பா வேண்டாம்ப்பா, தயவு செய்து வேணாம்ப்பா ஊழியம். நான் அழுகிறதை பார்த்து எங்க அப்பா அழுகிறாரு, டே என்னடா பண்றது, எல்லாம் வந்துட்டாங்க, ஊழியக்காரெல்லாம் நிற்கிறாங்க, பலிபீடத்தில் போய் முட்டி போட வைக்கிறாங்க, அழுக கண்ணில் வந்துகிட்டே இருக்குது. நான் ஏன் அழுகிறேன், எதுக்கு அழுகிறேனே தெரியல, தேம்பி தேம்பி அழுகிறேன்.
1: சரியா பைபிள் படிக்க தெரியல, சரியா இங்கிலீஷ் படிக்க வரல எனக்கு, ஒரு ஊழியக்காரர் ஒன்னு சொல்லி கொடுத்தார், தம்பி சபையில போய் பலிபீடத்தை புடிச்சுக்கிட்ட ஆளு, பலிபீடத்தை புடிச்சுக்கிட்ட ஆளு உன் கண்ணீர் கேட்கப்படும். அந்த வார்த்தை என் காதல துணிச்சுக்கிட்டே இருக்கும், ஓடி போவேன். எங்க புல்பிட் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்போ அந்த ஒரு ஓரத்துல ஒரு அந்த அந்த முட்டை புடிச்சிட்டு அழுவேன், ஏசப்பா எதிர்காலமே தெரியலப்பா, என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஒன்னும் சரியா வரல ஆண்டவரே, தேம்பி தேம்பி அழுவேன். ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு, ஒரு வெளியூர்ல ஒரு சர்ச்சுக்கு, அமெரிக்கன் சர்ச்சுக்கு ஒரு வர்ஷிப் பாஸ்டரா வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன் நான் நான் சொன்னேன் நான் வரேன், 2015 நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்டர்வியூக்கு போனேன், அமெரிக்கன் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல் தடவை என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னுட்டாங்க, உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, உனக்கு ஒண்ணுமே இல்லை. I was rejected. 2016 வருஷம் அந்த பாஸ்டர் திரும்ப கூப்பிட்டாரு, நீ வந்து எங்க கூட ஊழியம் செய்யறியானார். நான் சொன்னேன் நான் வர்றதுக்கு ஆசை, இவங்க விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூணு காரியம் என்னன்னா, சரியான பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2016 திரும்பவும் நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது விசா கொடுங்கப்பா, இதுலயாவது ஒரு உயர்வை பார்க்கட்டும், எங்க போனாலும் தோல்வியாவே இருக்கு ஆண்டவரே, எங்க போனாலும் அசிங்கமாவே இருக்கு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்றாரு, ஏ இந்த முறை கிடைச்சிடும் அப்படின்றார். ஏன் இருதயத்துல மனசு சொல்லுது 99% உனக்கு விசா கிடைக்காது இந்த முறை, அங்கெல்லாம் அம்மே நீ இங்கேயே ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, அங்க என்னத்தை போய் நீ ஊழியம் செய்ய மாட்டேங்கிற, ஊழியம் செய்ய போறேன்னு என் மனசு சொல்லுது. போய் 2016 நிறைய ஜபம்லாம் பண்ணிட்டு போய் நிற்கிறேன், 99% தெரியும் எனக்கு நான் ஃபெயில் ஆகிடுவேன் இந்த இன்டர்வியூவில், போய் நிற்கிறேன். என் எதிர்க்க போகிறவன் எல்லாருமே ஃபெயில், ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட், யுவர் விசா இஸ் ரிஜெக்டட்னே வருது. நான் போய் லைனில் நிற்கிறேன், கத்தருடைய பலிபீடத்திலேருந்து நான் நின்று சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை, போய் ஒன்றும் சொல்லலை, என் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு, நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்போர்ட்டை கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேருந்து என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் மனசுக்குள்ளலாம் இல்லை, சத்தம் எனக்கா ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது, வெள்ளைக்காரன்லாம் சுற்றி நிற்கிறான், பின்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறான், ஐயோ கேட்குறேன், ஆண்டவரே இது வர இடமோ இல்லை, இது நீங்கள் வர நேரமோ இல்லை, காலையில் வீட்டில் ஜோம் பண்ண அப்பயாவது நீங்க இறங்கிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பெருசா வந்தது இல்லை. அந்த லேடி, அமெரிக்கன் லேடி பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கண்ணை மூடி சிரிக்குது, அதுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ஏதோ கிறுக்கு போல இருக்கு. நீங்க சத்தம் துள்ளிதான் குதிக்கல, மத்தபடி ஆண்டவரே ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டாங்க, நம்ம பதில்லா அந்நிய பாஷையில தான் ரெண்டு மூணு வார்த்தைகள் வாயிலிருந்து வந்து சொல்லிட்டு முடிச்சேன். அந்த லேடி உள்ள பாஸ்போர்ட் எடுத்து போச்சு, திரும்ப வந்துச்சு, வந்து சொல்லிச்சு, யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மேட் கோ அப்படின்னு, உனக்கு விசா கிடைச்சிச்சு நீ போ. எனக்கு என்னன்னா மனசுல, உனக்கு கிடைக்கல நீ போ அப்படி, இப்ப நான் கேட்கறேன் பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் போயிடுறேன், ஏ யுவர் விசா இஸ் அப்ரூவ்ட், யூ மேட் கோ அப்படின்னு. வெளியில வர பின்னாடி இருந்து சிரிச்சவன் தட்டி கேட்கறான், எதையோ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தல, கொஞ்சம் சொல்லு நானும் சொல்லி விசா வாங்கிக்கிறேன். கத்தரிய வாழ்க்கையை மாற்றின அபிஷேக முகங்களை முறிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுக்கு போறேன், திரும்பவும் சொல்றேன், பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை, பலிபீடத்தை புடிச்சாலும் ஐயா இன்னைக்கு நிற்கிற என்ன சரளமா இங்கிலீஷ் பைபிள் படிக்க கத்தர் உதவி செய்தார். அங்க போய் நின்று இங்கிலீஷ்ல தைரியமாய் பேச கத்தர் எனக்கு உதவி செய்தார். ரெண்டு பைபிளையும் மாறி மாறி படிக்க கத்தர் எனக்கு உதவி செய்தார். ஜபம் காரியங்களை மாற்றும், ஜபம் காரியங்களை மாற்றும்,
0: வாலிப நாட்களில் நல்லா முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. நின்றுக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, வண்டி ஓட்டுறப்ப ஜெபம் பண்ணுறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, தட் இஸ் ஓகே, லெட் தட் பி அ சைட். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நேர் முழங்காலில் நின்று பழகுங்க. எப்படி நான் சொல்லித்தரேன், நமக்கு எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, 15 minutes டைம் ஸ்டாப்பர் டைம் வச்சுங்க. 15 நிமிஷம் ஸ்டாப்பர் டைம் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த 15 நிமிஷம் நான் முழங்காலில் தான் நிற்பேன். உனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்தை வை, அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு டைம், இல்லை 10 நிமிஷம் ஒரு ஸ்டாப் டைம் வை, வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே வாயில வருதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம். ஆனா அந்த 15 நிமிஷம் என்ன நடந்தாலும் சரி முழங்கால இருந்து எழும்பாத, முழங்கால நின்று நல்லா ஜெபிங்க. காலையில முடிஞ்சுதா, சாயங்காலம் திரும்ப ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டு ஸ்டாப் டைமை வச்சுக்கிட்டு அந்த டைமை வச்சு இந்த 15 நிமிஷம் முழங்கால இருந்து எழுந்திருக்கவே மாட்டேன். இருதயத்துல தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்க ஜெபிக்க உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Prayer can change anything. Never stop praying. வாலிப நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியங்கள் தெரியுமா? வாலிப நாட்களில் நிறைய உபவாசம் எடுக்கலாம். இந்த வாலிப நாட்களில் தான் நிறைய ஃபாஸ்ட் பண்ண முடியும். 2 வேளை 3 வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஒன்றும் செத்து போக போறது இல்லை. வாலிப நாட்களில் நல்ல உபவாசம் எடுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 2 வேளை உணவை தவிர்த்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே ஒன்று அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கு எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்களது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த சாபங்கள் நம்மை தொடரவே கூடாது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கர்த்தர் அது வராமல் தடுப்பா. ஆமேன் சொல்லுங்க. வாக்கில திறந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நம்மளால உபவாசம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தலை சுத்தம், முழங்கால் வலிக்கும், மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எப்ப பாஸ்டர் உபவாசம் எடுக்கலாம்? இந்த வாலிப நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு உபவாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எடுங்க. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வேளையாவது உணவை தவிர்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்தரை குறித்து வசனம் சொல்லுகிறது, நானும் என் தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் எடுப்போம். ராஜாத்தி அவள் ராஜமேன்மையில் இருந்து அவள் she fasted and she prayed and what was the result? God changed those things. கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். நீ பாவத்தில் இருந்தாலும் சரி உபவாசம் இருந்து ஜெபமன், ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்ன விடுதலையாக்குங்க. Fasting and prayer is very very important in youngster's life. ஜெபி கறி மீன் எப்போ வேணா சாப்பிடலாம், ஒன்னும் நம்மளை விட்டு ஓடி போக போறது இல்ல. பிரியாணியும் சாப்பாடும் அழிந்து போகிற பொருள் இல்ல. ஆனா இந்த வாலிப நாட்கள் நாளாக நாளாக மறைகிறது. These days better fast and pray. வசனம் சொல்றது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் ஒரு சில சாப பிசாசுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப நாட்கள்ல தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா மன தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியும், நான் தான் சொன்னல ஒன்னும் பெருசா ஞானம் இல்ல, பெரிய படிப்பறிவு இல்ல, ஒன்று ஒன்றுதான் தெரியும், உபவாசம் இருந்து பலிபீடத்துல வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இயேசுவே என்னை உயர்த்தி விடுகிறதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். மேன்மைப்படுத்துகிறது 2:1-4 இந்த வசனத்தை வாசிங்க. நான் உடனே பாயிண்ட் மாதிரி சொல்லல, ஆனா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க இருதயத்துல கர்த்தர் வைக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது அடுத்த வருடத்துல உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடைய வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. 1 Nehemiah 29 கடைசி 12 வசனம் எல்லாருமே சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்லுங்க என்ன பார்த்து என்ன என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. யார் பணக்காரரா மாற்றுவா? யாரு சொல்லுங்க? வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில மேன்மை அடையணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள கையை உயர், வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். தேவன் தங்குகிற இடம் இது. We respect God. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. Nothing is wrong in praying like this. வசனம் தாவீது சொல்றாரு, கடைசி நாட்களில் தாவீது சொல்லுகிற வார்த்தை ஐஸ்வர்யமும், இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது? ஹானர், கனம். கர்த்தர் கொடுக்கிறார் ஐஸ்வர்யமும் கனமும், உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எல்லாரும் அந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யாராயிருந்தாலும், யாராயிருந்தாலும் அவர் உயர்த்துவார், அவர் உயர்த்துவார். அதற்கு ஒரு பெரிய சாட்சி இந்த சபையினுடைய காரர். எவராயிருந்தாலும் மனுஷன் தள்ளி விடுறான் சார், சார் அந்தஸ்த பார்த்து பழகிறான் சார், மனுஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறான். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. வெள்ளையா இருந்தா வந்து பேசுறான், கார் வச்சிருந்தா வந்து பேசுறான், பைக் வச்சிருந்தா வந்து பேசுறான், நல்ல வேலையில இருந்தா வந்து பேசுறான். உலகம் அப்படிப்பட்டது. அழுக்கா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், ஓ கேடு உள்ள ஒரு ரூபம் உனக்கு இருந்தாலும், நம்மை கட்டி அணைக்கிறவர், நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். பாரபட்சம் பார்க்காதவர் அவர், எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் அவர். என்னை மேன்மைப்படுத்தினாரையா, தகுதிக்கு மிஞ்சி உயர்த்தினாரையா. போற இடத்துல நான் சொல்றேன், நான் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு சொல்றேன், அடுத்த வாலிபர் கூட்டத்தில் நீ உயர்த்தப்படுவதற்கு இயேசு மாத்திரம்தான் காரணமா இருப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில உதவிகளை கர்த்தரே தடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் உன்னை உயர்த்தினான் சொல்லக்கூடாது, கர்த்தர் உன்னை உயர்த்தினார் சொல்லணும். சம் டோர்ஸ் வில் பி க்ளோஸ்ட், அது கர்த்தரே அடைப்பார். மேன்மை கர்த்தருக்கு மட்டும்தான் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, டு காட் பி த க்ளோரி.

ஒரு ஜபம் நீங்க செய்யறீங்களா? ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்க, கத்தர் நிச்சயமா உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கை உயர்த்துங்க, நல்லா ரெண்டு கை உயர்த்தணும். அடுத்த முறை நீங்க சொல்ல போறீங்க, தயவு செய்து இவரை கூப்பிட்டுறாது, கை கல்லாம் வலிக்கும், கை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் தாழ்மையா இருப்பேன், என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் சபையில பணிவிடை செய்வேன், நான் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செஞ்சுப்பார், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நிறைய பேருக்கு உயர்வு வந்த உடனே பெருமை வந்துடுது, ஜபத்துக்கு வர்றது இல்ல, கர்த்தரை தேடுறது இல்ல. கர்த்தர் நம்மளை நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுன்னா நான் தாழ்மையா இருப்பேன், நம்புங்க. ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சதுன்னா சபையில நான் ஊழியம் செய்வேன், நம்புங்க. எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார் சார். என்ன படிப்படியா நான் சொல்ற, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஓவர் நைட்ல ஒண்ணுமே செஞ்சு பெரிய ஒரு சில காரியங்கள் நடக்குது, ஆனால் வாலிப நாட்கள்ல கர்த்தர் படிப்படியா தான் நம்மளை உயர்த்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயர்வு வரும், படிப்படியா தான் கர்த்தர் உயர்த்துவாரு. எந்த ஒரு பெரிய ஊழியக்காரரையும் யாரையும் எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில மேன்மை வந்தது படிப்படியா தான் வரும். வித ஒரே நாள் முளைக்காது, கண்ணீரோடு விதைக்கப்படுகிற விதை. It takes several years, but remember something, seed never dies. விதைகள் மரித்து போவதில்லை. ஜபம் விதைக்கோப்பாய் வசனம் சொல்கிறது. ஜபம் எதற்கு ஒப்பிடுறாங்க? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம், ஒருவேளை இன்னைக்கு பலன் வராம இருக்கலாம், 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விதை விழுந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா முளைக்க ஆரம்பிக்கும். So the prayer never dies. Vida jabam vidai koppidranga potittu poidrom namma pala varshathukku apuram madaye varala ana andha vida saagave illa vida saagadhu upavasa jabam marithu pogadhu mulangal padittu vaaliba naatkalile nee kannir vittu jebikkira jabangal veen pogadhu veen pogadhu kathar arubadai kodupar pakkathila paathu sollunga nichayama oru naal palan varum. என்ன பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார், நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுப்பார். உபவாசம் இருந்து நிறைய ஜெபிக்கணும், வாலிப நாட்கள்ல தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, வாலிப நாட்கள்ல கடவுளுக்கு நிறைய கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு இப்பதான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. I never mention how much to give. ஒரு நாளும் எங்க சபையிலே கூட எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அப் டு யூ. நிறைய கொடுக்கலாம், ஊழியத்திற்கு நிறைய நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லையா நமக்கு? கவனிங்க, என் சபையை போல நான் நேசிச்சு சொல்றேன், வாலிப நாட்களில் நம்ம தாய் தகப்பனை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, யூ ஹானர் தெம். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணணும். என் பிள்ளை நீ ஆசீர்வாதமாக இருடான்னு சொல்லணும், அது பல கோடிகளுக்கு சமம். பெற்றோருக்கு கொடுங்க, சபைக்கு தேவ ஊழியத்திற்கு கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, வாலிப நாட்கள்ல நிறைய ஊழியம் செய்யலாம். வாலிப நாட்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்காக ஓடலாம், ஏசப்பாவுக்காக நிக்கலாம். வாலிப நாட்கள் நின்னு பார், கத்தர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சார். வெளிநாட்டுக்கு போனேன், அந்த ஒரு சபையில வர்ஷிப் பாஸ்டரா இருந்தேன் ஒரு அமெரிக்கன் சர்ச்ல. ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சுக்க ஆரம்பித்தேன். காலையில் எழுந்துப்பேன், எழுந்து என் இருதயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். என்ன தீர்மானம்னா, சங்கீதம் 119 எடுக்க வேணாம், முழங்கால் படிட்டு வாசிச்சிட்ட பிறகு தான் என் ஃபோனை கையில் எடுப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே 10 மணி ஆயிடுச்சுன்னா இங்கே 11 மணிக்கிட்ட ஆகிடும். காலையில் சீக்கிரமாக எழுந்துப்பேன், ஏன்னா இங்க போன் பண்ண அப்பா அம்மாக்கு. எழுந்து டக்கு டக்குன்னு பிரஷ் எல்லாம்

முழங்கால் படிட்டு 119 சங்கீதம் முழங்கால நின்று வாசிப்பேன். நடுவில் நடுவில் அதுக்கு 10 வசனத்துக்கு கேப் இருக்கும். அந்த நடுவில் நடுவில் என் பைபிளில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதிப்பேன். இந்த 10 வசனம் முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்த 10 வசனம் முடித்த பிறகு இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படி தான் படிப்படியாக என் ஜப வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்ட முயற்சி பண்ணேன். முழங்கால் படிடுவேன் காலையில். ஏன், என்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை ஏசப்பா உங்களை தவிர. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வராத நாட்களே இல்லை. முழங்கால் படிடுவேன். சில நாட்கள் முழங்காலிருந்து ரத்தம் கூட வந்திருக்கு. ஐயோ, ரத்தம் வர்றதுக்காக? நமக்கு அவரை தவிர வேற யாருமே இல்லையே, அவரை விட்டா எங்க போறது? நான் பேசிக்கா ரொம்ப கூச்சப்படுவேன். யார்கிட்டயாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்க கூட எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா எது இருந்தாலும் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் கேட்பேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன சேஃப்டி பின், எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நீங்க எனக்கு தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா. கத்தர் அப்படியே படிப்படியாக உயர்த்தினார். ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போறேன். ஊழியத்தில் போய் ஒரு சின்ன ஒரு சபை, ஒரு வீட்டு ஜபம், உட்காந்து ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அந்த ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட ஜோம் பண்ணிக்கணும்னு வராங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி, வர சொல்லுங்க. நல்லா குண்டா பொட்டெல்லாம் வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்தா நம்மளை குப்பை எடுக்கிறதுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்களே அந்த மிஸ் வராங்க. பக்குன்னு எனக்கு இப்பவும் ஸ்கூல் மிஸ் எங்கேயாவது பார்த்தா நமக்கு அப்படியே பக்கு பக்கு. இப்பவும் எக்ஸாம் அப்படின்னா லைட்டா ஒரு ஃபியர் நமக்கு லைட்டா இருக்குது. வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, டேவிட், ஐ சி எ மிராக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு கை காமிச்சு சொன்னாங்க, நான் ஒரு அதிசயத்தை பாக்குறேன்டா. நீங்களா இப்படி சொல்றீங்க? அப்ப கூட எங்க அடிச்சுட போறாங்கன்ற அந்த ஒரு பயம். டேவிட், ஐ சி எ மிராக்கிள். ஐ நோ அ டேவிட் ஹூ கேனாட் டாக். ஐ நோ அ டேவிட் ஹூ கேனாட் ரீட். பேசிட்டு அவங்க நல்லா தாட்டையா இருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க, எனக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஜோம் பண்ற மிஸ் டக்குன்னு எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டாங்க. எனக்கு எனக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி பயங்கரமா வர ஆரம்பிச்சு. மிஸ் நான் சொல்றேன், எழும்பி நில்லுங்க மிஸ், நீங்க போய் எனக்கு முன்னாடி முழங்கால் படிடலாமா? நோ நோ நோ, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட், யூ ஆர் அ மேன் ஆஃப் காட். அவங்க என் கையை எடுத்து அவங்க தலை மேல வச்சுக்கிட்டு யூ பிளஸ் மீன்றாங்க. டேய், இந்த வாய் தான்டா என்ன சொல்லுச்சு, குப்பை பொறுக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுச்சு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அழுகிற நான், அழுகிற நான், கத்தர் மேன்மைப்படுத்துவார். நான் நிறைய இடத்துல பாதியோடு விட்டுறேன் சாட்சியை. அதனால நான் அதுக்கு பிறகு பிளஸ் டூ முடித்து நல்ல ஒரு ஊழியத்தில் போய் பைபிள் காலேஜ் டிகிரியெல்லாம் முடித்தேன். அதனால் படிக்காமல் இருந்தால் உயர்ந்துடலான்னு நினச்சிடாதீங்க, தயவு செய்து நல்லா படிக்கணும். சரி, ஒரு பாஸ்டர் நீங்கள் போன பிறகு நிறைய பேர் வந்து ஊழியம் செய்கிறேன்னு வந்து நிற்கிறான். ஏண்டா அவர் படிக்காமல் உயர்ந்தார்ல என்ன? டேய், நான் நல்லா படித்து முடிச்சுட்டேன்டா.

0: பலிபீடத்தை பிடிச்சி அழுவேன் பாஸ்டர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, உங்கள் பாஸ்டர் தான் இந்த சபை பாஸ்டர், பாஸ்டர் பென்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் 2009 நினைக்கிறேன் சொல்லுவாங்க. அப்போ பேர் அப்போ ஃப்ராங்க்லின் இப்படிதான் அழுவேன். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன், ஓ இப்படி கூட பண்ணலாமோ. அவங்க இப்போதான் தெரியுது இந்த புல்பிட் சின்னதாகுது, இதை பிடிச்சிக்கலாம், எங்கள் புல்பிட் பெருசாகுது, அதை எங்கே போய் ஃபுல்லாக பிடிக்கிறது. இயேசுவை பிடிச்சிக்கங்க, இயேசுவை பிடிச்சிக்கங்க, இயேசுவை பிடிச்சிக்கங்க. படிக்க சொல்லிக் கொடுப்பாரு, இங்கிலீஷ் பேச சொல்லிக் கொடுப்பாரு இயேசப்பா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இங்கிலீஷ் பேச வரல, இங்கிலீஷ் படிக்க வரல, இங்கிலீஷ் எழுத வரல. ஜீவனுள்ள சாட்சி நான் அனுக்கிறேன், இயேசுவை பிடிச்சிக்கோ, மேன்மைப்படுத்தி உயர்த்தி மாறோ. You should be known by the presence of God. இவன் கர்த்தருடையவன் சொல்லணும், இவள் கர்த்தருடையவள் என்ற பெயர் வாங்கணும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நோவாவின் நாட்களிலே பெரும் மழை பெய்தது. உயர்ந்த மலைகளெல்லாம் அமிழ்ந்தன, ஆனால் பேழை மட்டும் மிதந்தது. அந்த பேழைதான் அருள்நாதர்

நோவா, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். கீழ்ப்படிந்த நோவா காப்பாற்றப்பட்டார். மகனே, மகளே, நீயும் அந்த பேழைக்குள் பிரவேசி

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம். உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிட ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே, நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

Lord Jesus, we worship thee, Lord. இயேசுவே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முன்னினவரும் பின்னினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன்.

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்.

0: உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே பரிசுத்த. ஓ க்ளோரி க்ளோரி, வி வர்ஷிப் யூ ஜீசஸ்.
1: ஆனரபிள் பிஷப் பால் கிருபாகரன்,
2: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
1: அண்ட் டு மிஸ்ஸஸ் ஐரிஸ் கிருபாகரன்,
2: மிஸ்ஸஸ் ஐரிஸ் கிருபாகரன்,
1: அண்ட் ப்ரொஃபஸர் இனியன்,
2: ப்ரொஃபஸர் இனியன்,
1: எல்டர் செல்வராஜ்,
2: எல்டர் மூப்பர் செல்வராஜ் அவர்கள்,
1: அண்ட் ஆல் த ஃபாதர்ஸ் அண்ட் த மதர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அண்ட் ஆல் தோஸ் involved in the ministry.
2: அருமையான விசுவாசிகள், தலைவர்கள், இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
1: It's just a privilege to be in this pulpit.
2: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
1: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
2: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
1: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kribakaran.
2: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
2: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
1: கொள்கிறேன். Dear teacher, Mrs. Malathi Karunakaran, that is Bishop Kribakaran's sister, called a few days ago.
2: நம்முடைய பாஸ்டர் பால்கிருபாகரனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
1: We have been ministering in their church.
2: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
1: In Krompet
2: பகுதியிலே.
1: As a faith prayer assembly.
2: Faith prayer assembly என்கிற இடத்திலே.
1: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunakaran.
2: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunakaran.
1: I called the pastor's wife, teacher amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
2: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
1: And the pastor was so glad to invite me and I'm grateful.
2: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
1: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
2: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
1: One thing we understand, not only our God is with us, our God is for us.
2: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
1: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
2: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
1: Then Romans 8:38, the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
2: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
1: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
2: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
1: Amen. And when Joy was singing, almost she touched the message that I am going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
2: பரிசுத்த ஆவியின் உண்மையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: Joy is the first daughter to pastor's sister and her husband is not feeling good this morning, so he is taking rest.
2: And pastor
1: yes, he is her husband.
2: அவங்க மாலத்தை சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமா இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And of course, teacher Amma has a son, Joel, and his wife Lindsay, and they are coming on the way.
2: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Then another son is Joshua, and his wife Nancy. They got two sons, they are also coming to join us.
2: இன்னொரு மகனுடைய wife Nancy, அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
2: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
1: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ, and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
2: ரஷ்யாவிலும் நான் பல்கேரியாவிலும் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பாஸ்டருடைய மகன் ஈனோஸ் அவர்கள் ரொமேனியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து ஊழியம் செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கும்.
1: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
2: பாஸ்டர் ஐரிஸ், மிஸ்ஸஸ் ஐரிஸ் பால்கபாலனுடைய சிஸ்டர் இன் லா, நான் இப்பொழுது நான் டீச்சர் அம்மா என்று நான் அழைப்பேன்.
1: As a family they are doing a great work, professor.
2: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I just wanted to know, Kripakaran in Sanskrit means the owner of grace.
2: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
1: That's the meaning of Pastor Kripakaran.
2: பாஸ்டர் கிருபாகரன் என்ற கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I have not explained this before, but the Spirit of God told me, and Karunagaran means the owner of mercy.
2: கருணாகர் என்று சொன்னால் அவர் இரக்கம், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
1: So both the brother-in-laws, they got Christ's name in their last name, Kripakaran and Karunagaran.
2: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
1: So what a joy to see God's people wanting to see you all for a long time, but this morning the Lord made it possible to see your wonderful faces.
2: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
1: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, professor, elder, pastor, we want to see overflowing in the church of the living God.
2: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
1: She is American.
2: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
1: So we will see you, God willing, next year.
2: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
1: Like our beloved pastor Paul Kripakaran, his first name is Paul, my last name is Paul.
2: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
1: And I was a Hindu like most of you.
2: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
1: I didn't know anything about Christ.
2: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
1: Just like most of you, I was also a Hindu.
2: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
1: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
2: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
1: I was doing physics in the University of Madras, nuclear physics, and I wanted to do some nuclear physics, and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
2: in Madras University le nan physics nuclear physics endra paadathai nan padithukondirundhen. Apdi atom bomb ella invent panni Pakistan alikka vendum endru solli nan velaiyaataga solugiren.
1: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
2: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
1: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
2: அந்த சிறு வயதிலே கர்த்தர் என்னை ஒரு ஒரு ஆசாரியனாக ஒரு போதகராக எப்படி உங்கள் பாஸ்டரை தெரிந்து கொண்டாலும் அதே போல கர்த்தர் என்னையும் விசேஷமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
2: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
1: I don't have time to drink the cow urine.
2: நான் பசுவினுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
1: They sent me out of the home.
2: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
1: But the Lord God took care of me.
2: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார்.
1: This great man like Pastor Kripakaran and as I said they don't know but all the great men in Chennai was a great example for my life.
2: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
1: I learned great things from this great men and women of God.
2: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் அநேக சத்தியங்களை அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன்.
1: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
2: அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
1: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
2: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பால்கிருபாகரன் அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's what God can do for us.
2: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
1: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years faster.
2: பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் அவர்கள் மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான் வாழ்த்துகிறேன்.
1: Is it above? Amen. He says, Beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
2: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
1: So the real prosperity is all right to have a lot of things in the world. But the real prosperity is to have a good health and strength.
2: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு பேலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
1: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
2: சுகமான ஒரு வாழ்வு நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு.
1: We read in the scriptures Moses was 120 years.
2: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
1: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
2: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களில் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
1: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying yeah. That's the truth. He never been to any kind of medical treatment.
2: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
1: But the 120 years he had such a health and strength.
2: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what the Lord God is promising us through his word.
2: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
1: Every one of you precious to God.
2: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
1: We are kings and priests to the Most High God.
2: நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: We are royal priesthood.
2: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
1: As our bishop says, that's a good place to say hallelujah.
2: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
1: You're a chosen generation.
2: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
1: From nothing God has brought us so far.
2: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
1: We have professors, we have great business people and all of you, we have a great pastor. and pastor's wife in this assembly.
2: இங்க பேராசிரியர்கள் மூப்பர்கள் அருமையான போதகர்கள் போதகர்கள் மற்ற अनेक தலைவர்கள் விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
1: Those who are in the helping ministry, continue to do the work whatever God has given us. Do that for the glory of God.
2: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
1: When I came to Chennai after degree,
2: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
1: Uncle Owen Roberts gave a mat and a pillow to sleep.
2: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
1: So from the little mat and pillow started the ministry.
2: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
1: But God is so gracious.
2: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
1: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
2: MA, MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
1: Just like IMR, education is wonderful.
2: கல்வி மிகவும் விஷயம்.
1: But education without God is an abomination.
2: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
1: But education with God is the greatest asset prosperity in the world.
2: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவளாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
1: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
2: ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரைக்கும் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
2: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: God's people, when you pray, God answers your prayer.
2: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
1: When you, amen. When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
2: நீங்கள் உபவாசத்தோடும் கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
1: ஆமென். His ears and his eyes are open, Professor, 24/7.
2: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
1: We understand. Yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
2: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
1: You can go home and read the scripture.
2: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
1: God was speaking to Solomon.
2: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
1: Now he is speaking to us this morning.
2: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
1: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing. They were seeking God's face.
2: ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
1: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
2: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
1: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
2: Matthew சுவிசேஷ புத்தகம்
1: 21 chapter
2: 21 அதிகாரம்.
1: I will read from 12 onwards.
2: 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
1: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
2: நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
1: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
2: Matthew 21:14 na vasikkum bolude
1: the blind and the lame came to him at the temple and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did and the children shouting in the temple area, Hosanna to the Son of David. Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
2: எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
1: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
2: யோவான் லூக்கா இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம்.
1: Or they can get it, professor, from the audio engineer.
2: Audio tape ninga apraga ningal vaangi kollalam.
1: So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
2: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
1: We are in a house of prayer.
2: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
1: We are in the temple of God.
2: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
1: Not only God's temple, he says your body is also the temple of God.
2: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
1: What an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
2: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
1: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
2: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
1: So house of prayer becomes the people of prayer.
2: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
1: First thing, the Lord is sanctifying the temple.
2: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: He is purifying the temple.
2: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
1: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
2: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
1: He is cleansing the temple.
2: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
2: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
1: Forgive one another.
2: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
1: Forgiving is also forgetting.
2: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
1: Many times when people have done wrong things to you, you say, Pastor, I forgive, but I am unable to forget.
2: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
1: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
2: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
1: A lot of things have happened.
2: அநேக சம்பவங்கள் நடந்தன.
1: You don't come overnight to be a leader before people.
2: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
1: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
2: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
1: So but the Lord God sustained us because we forgive and we forget.
2: என்ன என்று சொன்னால் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
1: So as we are in the house of God, God says you are a people of purity.
2: நாம் ஜெப வீட்டில் நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah.
1: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out through the power of the Holy Spirit.
2: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
1: So the people of prayer are the people of purity.
2: அது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
1: Look at the people, everybody, you know, pray in the world today.
2: உலகத்திலே நாம் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: But you and I have the living God.
2: நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
1: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
2: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: Because our God is not an established religious God.
2: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
1: Our God is not a God of religion.
2: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
1: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
2: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாயிருக்கும்படியாக விரும்புகிறார்.
1: It's not a religion but a relationship.
2: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
1: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
2: உலகத்தில் இருக்கிற எல்லாரும், எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
1: So when you call that great name,
2: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
1: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
2: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன், என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
1: That is the God you and I have.
2: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
1: You have a direct relationship with God.
2: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
2: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
1: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
2: சங்கீதம் 50 and 15 நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு

0: line to heaven is always open bishop
1: ana parlavathil irukra telephone vandu eppozhudume adu adu connection la irukirathu eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam praise the lord
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah hallelujah
0: so cheer up god's people
1: devude janangale neengal kali koorungal
0: people of prayer house of prayer people of prayer people of prayer are people of purity
1: and jabe vittla irukkiravargal avargal sutthirikkapatta parishuddhamaakkapatta janangalaga irukkirargal
0: hosanna means highest praise are saved the king of kings and the lord of lords hallelujah there is a lot of meaning for hosanna
1: hosanna endru sollum bolude rajaadi raja endru solli naam pala arthangal undu
0: as the lord purified the temple he says the blind and the lame came to the lord at the temple and he healed them there
1: anga devan sutthigirippai undu pannina piragu anga devalayathile kurudarum sappaniyarum varumbolude kartar avargalai swasthamaakkinar
0: I call it as people of prayer are the people of power
1: அங்க ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்
0: The power of the Lord was present there professor to heal everyone
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது
0: And the Lord is touching you right now
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது
0: Whatever the sickness you might have
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி
0: Whatever the problem you have
1: என்னப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி
0: Whatever the pain you have in your body
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக
0: it's gone
1: அவர் தேவனாக இருக்கிறார்
0: it's a done deal
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்
0: when the Lord Jesus Christ it is finished everything is finished
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்
0: it's a done deal
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்
0: you're healed
1: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்
0: you're blessed
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்
0: you are delivered
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்
0: in the name of the lord jesus christ
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
0: so we see the people of prayer are the people of power
1: though தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறார்கள்
0: we don't have time to go home and read acts of the apostles I call it acts of the holy spirit 1 and 8 says when the holy spirit comes upon you you shall receive power
1: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் இதோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
0: and you shall be God's witness both in Jerusalem Judea Samaria to the uttermost parts of the world
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்
0: so people of prayer who are you you are the people of power
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்
0: you got power in the name of the lord jesus christ
1: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்
0: the demons flee when you call on that name great name
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்
0: witchcraft will flee when you call on the name of the lord jesus christ
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்
0: powers of darkness flee when you call on that great name
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்
0: hallelujah the power of god has invested bishop in you
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது
0: every child of god oh hallelujah has the power over the power of the enemy
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்
0: when our lord jesus christ rose from the dead he said I will give you power over power of every power
1: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன் அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது
0: என்று சொன்னார் Church of the living God you got the power over every situation circumstances over everything going around you
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லாவிதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது ஹalleluya
0: you can change the situation in this great nation
1: இந்த தேசத்தினுடைய நிலையை நீங்கள் அப்படியே தலையிலாக மாற்ற முடியும்
0: god has given the authority into the hands of god's church
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்
0: church of the living god rise up and go in the strength of the lord today
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்
0: don't be afraid
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்
0: there are 365 fear nots

0: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
1: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
0: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாத என்று அவர் சொல்கிறார்.
1: People of purity, people of power.
0: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38th verse please.
0: Apostles 10:38 yarailum vasikalam.
1: Amen, amen,
0: amen.
1: What else you need?
0: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
1: Our Lord Jesus Christ is the example.
0: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
1: How the Father has anointed.
0: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
1: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
0: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is the power of the living God.
0: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is an experience, not just a denomination.
0: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
1: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
0: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
0: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
1: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: The anointing breaks every yoke.
0: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The anointing breaks every bondage.
0: இதோ அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
1: The anointing of Pentecost cast out all the demonic powers.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
1: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
0: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
1: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
0: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
1: And the difference is the power of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
1: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
0: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
1: And the comforter is the Spirit of Truth.
0: அங்க தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
1: The spirit of truth is the spirit of power.
0: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
1: The spirit of power is a spirit of holiness.
0: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: We need to have right words with our tongue.
0: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
1: Yes, holiness is the word that we can use through our tongue.
0: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
1: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
0: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
1: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
0: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
1: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
1: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people We must be careful what you say.
0: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1: They use various words against us.
0: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
1: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
0: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
1: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
0: துன்மார்க்க ஜனங்கள் அவர்கள் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
1: God is so gracious to us.
0: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
1: People of prayer are the people of purity.
0: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
1: People of prayer are the people of power.
0: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
1: He says in Zechariah, not by might nor by power but by the spirit of the living God, say the Lord of hosts.
0: சகரியாவில் நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
1: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back, hallelujah, in the name of the Lord Jesus Christ.
0: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவ ஆலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
1: We have a overflowing ministry here.
0: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
1: We have a blessed ministry here.
0: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இருக்கிறது.
1: We have a blessed leadership here.
0: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
1: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
0: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
1: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
0: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
1: Hallelujah. God is so gracious.
0: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
1: God is so wonderful.
0: மிகவும் அருமையானவர்.
1: There was a time I didn't have a time. 30 naya paisa sir, 30 years ago professor,
0: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
1: No, not even 30 naya paisa to get a cup of tea.
0: எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பது குடிப்பதற்கு ஒரு 30 naya paisa கூட என்னுடைய கரங்களிலே 30 வருஷத்துக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது.
1: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737, 300 passengers. I am flying from Toronto to Miami.
0: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
1: Yes, sir. As a pilot,
0: அவர் விமானியாக இருக்கிறார்.
1: Even though the senior pilot will be sitting with him,
0: ஒருவேளை சீனியர் பைலட் கூட இருந்தாலும் கூட,
1: he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
0: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
1: அவர் சன்ஸ் வைஃப், ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன், அ சைல்ட் டாக்டர், மெடிக்கல் டாக்டர்.
0: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
1: So both the sons, both the daughters, they are blessed.
0: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகள்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. நானு to serve the Lord.
0: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
1: That's what your children become. Your children also will become.
0: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
1: So be patient.
0: நீங்கள் பொறுத்திருங்கள்.
1: Use your words carefully.
0: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
1: Because there is life and death.
0: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
1: In the power of the tongue. Proverbs, we don't have time. 18 and 21.
0: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
1: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power, and finally you see that in the same scripture when the chief priests and the religious people they began to be jealous, but the children began to praise.
0: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
1: Amen. So the people of prayer are the people of praise.
0: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
1: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
0: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
1: Amen.
0: Amen.
1: There is great power behind your praise.
0: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: There is a great power behind your tongue.
0: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
0: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
1: Thousands and thousands of men and women have gone before us.
0: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
1: So God's people have been blessed for the past 2000 some years.
0: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
1: Millions and millions of saints have gone before us.
0: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: So one thing in common in this great men and women, they were people of prayer.
0: மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவன் தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள்.
1: And these men and women were people of power.
0: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
0: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
1: Only one.
0: Hallelujah.
1: We need to praise our God.
0: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
1: Just read 3 more scriptures, then as I said, our bishop is coming.
0: 3 வசனங்களை பாஸ்ட பிறகு
1: பாஸ்டர். As you know, David was a man of prayer.
0: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
1: 1118 times David's name is mentioned, bishop, in the both old and new testament.
0: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
1: He was an ordinary shepherd boy.
0: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
1: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
0: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரவேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
1: Just read one scripture, Psalm 89 and 12.
0: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
1: That's the prayer David was praying.
0: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
1: The Lord's name, and when you can rejoice in his name.
0: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
1: That's the name that you and I have been given.
0: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
1: Some of you have Christian names.
0: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
1: Some of you have other old names.
0: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
1: But God's name is still the same.
0: பட் தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
1: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
0: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
1: That's the way God wants us to do.
0: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: He says, "Sing unto the Lord a new song."
0: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
1: For example, read Psalm 34, 1 and 2, please.
0: சங்கீதம் 34, 1, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:1-2 வசனங்கள் 34:1-2
1: Yes. What an awesome God we have.
0: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
1: What a wonderful God we have.
0: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
1: Even though he was at that time he was a great king.
0: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
1: Yet my mouth shall praise God continually.
0: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
1: Not just Sundays.
0: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
1: Not just Mondays.
0: திங்கள் மாத்திரமல்ல.
1: But all the days of my life.
0: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
1: He says, I think of my days that when I was feeding the sheep.
0: தோ நான் என்ன மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
1: One time the lion came.
0: ஒருமுறை சிங்கம் வந்தது.
1: One time the bear came.
0: ஒருமுறை கரடி வந்தது.
1: But through the power of the anointing of the Holy Spirit I killed the lion and I tore up
0: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே சிங்கத்தையும் கரடியை நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
1: That's why he says, I will praise the Lord at all times.
0: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
1: My tongue will give him the glory because he is worthy to be praised.
0: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
1: Oh my God is worthy.
0: இதோ என்னுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
1: My God is worthy because he saved my soul.
0: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
1: My God is worthy because he washed me from my sin.
0: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
1: My God is worthy because he has forgiven me.
0: தேவனுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
1: My God is worthy to be praised because he has given me a new name.
0: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: To God be the glory.
0: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: Please read also Psalm 37 and 1 and 2 please.
0: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
1: Completely some Thank you.
0: Nandri.
1: That's what we are asked to do.
0: நாம் அப்படி தான் நாம் செய்ய வேண்டும்.
1: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
0: நாம் இப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனையும் அவர் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார்.
1: Amen. I cannot live holy on my own.
0: நான் என்னாலே பரிசுத்தமாக இருக்க முடியாது.
1: But the grace of God that gives me the strength to live right.
0: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
1: The world doesn't know what you mean by holiness.
0: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
1: The world doesn't know what you mean by righteousness.
0: நீதி என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the grace of God.
0: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்திற்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the mercy of God.
0: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்திற்கு தெரியாது.
1: But God's people, you know the grace of God.
0: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the mercy of God.
0: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the great experience with Christ.
0: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
1: All the psalms he was not ashamed to praise God, David.
0: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
1: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
0: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The word of God is so real, saints of God.
0: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
1: Every word He is helping us to live right and holy before God.
0: தோ தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
1: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
0: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
1: Amen. The church of the living God makes the difference.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: God's people make the difference.
0: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: Amen. You and I make the difference.
0: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
1: Because the righteous blood, the holy blood, the sinless blood, He said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that He shed, wash you and me to live right. And that is the grace of God.
0: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, கழுவப்பட்டு, மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
0: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all we need to increase our prayer life.
0: நமக்கு अनेक ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: We need to pray for our pastor.
0: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: Amen. We need to pray for the pastor's wife.
0: நம்முடைய பாஸ்டர் மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for our elders.
0: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
0: தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: One thing you can give freely, that is your prayer for one another.
0: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
1: Amen. God Amen. Wants us to spend time with God.
0: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
0: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
1: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane he was praying.
0: 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: It's nothing wrong to spend time before television.
0: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
1: Christian television, we listen to God's word, that's all right.
0: Christian channels le nam oruvela devudey vaarthigalai kekkrom.
1: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
0: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
1: I am not saying it is sin.
0: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
1: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
0: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture then we are going to close.
0: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
1: Through
0: 23. 22 வரைக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
0: தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
1: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
0: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
1: God's people, you need revelation.
0: தேவனுடைய ஜனங்களே உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
1: You want anointing?
0: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
1: You want power?
0: உங்களுக்கு வல்லமை தேவை.
1: Seek God's face right now.
0: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
1: Anytime you can go to the presence of God.
0: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
1: Amen. Lord, here I am.
0: தேவனே நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Speak to me, Lord.
0: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
1: When you speak to me,
0: என்னோடு கூட பேசும்.
1: I will obey.
0: நான் கீழ்ப்படுகிறேன்.
1: Many times obedience is lacking among God's people.
0: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்து இருக்கிறது.
1: God's people, we need to obey when God speaks to us.
0: தேவ ஜனங்களே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
1: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
0: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Help me, Lord, to obey what you say.
0: ஆண்டவரே நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
1: Many times we say, Pastor, என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
0: சிலர் நினைக்கிறார்கள் பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
1: That's not our ministry.
0: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
1: Our ministry is to encourage you.
0: இதோ தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
1: Our ministry is to warn you.
0: உங்களை கண்டிப்பதற்கு தான் தேவனுடைய ஊழியம்.
1: Our ministry is to bless you.
0: உங்களை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய ஊழியம்.
1: That's what this leadership is doing to us.
0: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
1: So when the word of God comes to us, let's obey.
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
1: Lord, give me the heart of obedience.
0: ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
1: Lord, give me the spirit of obedience.
0: ஆண்டவரே கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
1: Dear Jesus, give me the mind of obedience.
0: இயேசுவே நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
1: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you will read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
0: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்கு பவுல் சொல்கிற காரியம் இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பிரந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: Amen. When God's word comes to us,
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
1: Lord, it is for me. I want to obey.
0: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
1: I want to give you the glory that you are speaking to me. தேவன்
0: என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
1: Thank you for the spirit of obedience.
0: ஆண்டவரே கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
1: Thank you for the word of God coming to me from heaven this morning.
0: ஆண்டவரே இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: The house of prayer is the people of prayer.
0: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
1: The people of prayer are the people of purity.
0: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
1: The people of prayer are the people of power.
0: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: The people of power are the people of praise.
0: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
1: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
0: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வராய் இருப்பார்.
1: Amen. Cannot use our tongue for anything else.
0: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
1: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds and they began to speak other tongues.
0: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
1: We are reading one more scripture, then we are going to finish.
0: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
1: Amen. That is And the again Acts of Apostles
0: Apostle Nadapadigal
1: 16th chapter
0: 16
1: 25 to 35 please
0: 25 la 35 vasanangal varaikkum
1: Amen, amen, amen. Just imagine, they were beaten, bleeding all over the body.
0: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
1: For the gospel of the kingdom, they were prisoners.
0: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
1: Not for any reason.
0: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
1: And they were not complaining and murmuring inside the prison.
0: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
1: They were not saying any negative things about God.
0: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
1: One thing they did, they began to praise God.
0: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
1: They began to sing a new song.
0: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
1: They began to worship the living God.
0: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
1: That's what God's people we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
0: தேவனுடைய ஜனமே நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
1: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
0: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
1: So much pain in their bodies.
0: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
1: So much things that they can complain about.
0: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
1: And I mean they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
0: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
1: வேண்டும். So they were not complaining about anything.
0: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
1: They began to realize God's power and God's greatness.
0: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
1: And the power of God came like an earthquake.
0: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
1: That's what God can do for you and for me.
0: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
1: When God's people begin to pray together,
0: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
1: when God's people come together in unity in one mind,
0: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
1: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
0: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
1: miracle will happen saints,
0: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்,
1: healings will follow,
0: இதோ சுகம் நம்மை தொடரும்,
1: deliverance will follow,
0: விடுதலை நம்மை தொடரும்.
1: The jailer and the family said, oh Lord, what we must do to get saved?
0: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
1: In the Acts of Apostles, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
0: அவள் சொல்கிறார், கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக.
1: I want everybody to stand.
0: எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: Those of you are praying for your loved ones,
0: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
1: your husband may be a drunkard,
0: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்,
1: a husband is saved, the wife is not saved,
0: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்,
1: I'm going to call our bishop this morning to pray for you.
0: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
1: So believe on the Lord Jesus Christ.
0: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
1: And you and your household shall be saved.
0: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
1: Those of you who have not given your life to Christ,
0: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
1: those who are praying for your loved ones,
0: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
1: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
0: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
1: And God's people begin to praise, the others begin to praise.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
1: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
0: நான் அவ்வளவாக பாட மாட்டேன், பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
1: Maybe Joy, maybe help me to sing a song.
0: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
1: And while Joy is singing, would you please come forward?
0: Joy avargal paadali paadum bolude ungalde veetarukkaga rachippukaga jebikka vendum endru virumbiravargal munbaga kadandu varungal.
1: And the Lord will answer your prayer.
0: Karthar ungalde jebathirku badhil kodupar.
1: Just come forward in the name of the Lord Jesus Christ.
0: Yesuvin naamathinale neengal ellarum kadandu varungal.
1: Our bishop is going to pray for you.
0: Namukkaga bishop pastor avargal ungalkaga jebikka pograrargal.
1: Salvation is real.
0: இதோ ரட்சிப்பு உண்மை.
1: Forgiveness is real.
0: பாவ மன்னிப்பு உண்மை.
1: Deliverance is real.
0: விடுதலை உண்மை.
1: Thank you Lord.
0: நன்றி.
1: Thank you Jesus.
0: நன்றி ஆண்டவரே.
1: Hallelujah. Praise God.
0: Hallelujah.
1: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

0: எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: அல்லேலூயா, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஐ கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட் ஃபார் அவர் வண்டர்ஃபுல் பிரீச்சர் டுடே.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: Today, இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள்.
1: Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I am not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: before we go for the Lord's Supper,
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்?
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: when we step into this May month,
1: நம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகத்திலே 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: யாவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's
1: Alleluia. ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say you have to pray.
1: தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, do you say I will pray?
1: காலையிலயும் ஜெபிக்கிறோம், மாலையிலயும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாஸ் வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்போது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபான்னு சொன்னால் ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: The promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: and 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுதே,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவே நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord gives the deliverance.
1: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness,
1: கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your,
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness of the devil.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering
1: you. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: In Psalm 34:7, how the Lord is delivering you.
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை வாசிக்கும், சங்கீதம் 34:17,
0: 34:17 Psalm,
1: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 18:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered.
1: Hallelujah.
0: From the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: psalmist says the witness,
1: 71:20 சங்கீதம்,
0: psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணினீர்.
0: I mean, from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 ல வாசிக்கிறோம்,
0: Psalm 107,
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness
1: ella and edathile kulambi vidugirathu
0: everything is scattered
1: or periya or vedana inge vandu vidugirathu
0: there will be a great
1: ayyo enna yaar vidudalai aakkuvaar
0: who can be deliver me
1: engar or nilamai varugirathu
0: that kind of situation you face
1: அதுதான் இக்கட்டு
0: that is the trouble
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை
0: you cannot deliver yourself
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே
0: in god's people's life
1: வரலாம்
0: it may come
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்
0: what the lord does
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: psalm 54:7
1: அவர் என்ன எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்
0: the lord delivered me from all the troubles
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே
0: when we are oppressed
1: இக்கட்டான நேரத்திலே
0: at the time of trouble
1: ஆபத்து நேரத்திலே
0: in the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: he sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார்
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்
0: the lord's promise is very important
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் எப்பொழுது விடுவிக்கிறார்
0: whom the lord delivers
1: இங்கே நாம் வாசிக்கிறோம் மிக முக்கியமானது
0: here we read
1: hallelujah
0: importantly
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: psalm 91:14
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he desires upon me
1: அவனை விடுவிப்பேன்
0: i deliver him
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்ட ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்
0: when you are slothful when you don't pray the lord cannot deliver you
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரா
0: whom the lord delivers
1: வாஞ்சையா இருக்கணும்
0: those who are thirstful unto the lord
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: how many of you have come to the church interestingly
1: hallelujah 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க
0: 8 o'clock means they come 12 o'clock
1: 8 மணி சொன்னா
0: 8 o'clock means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு
0: with a desire
1: 12 மணி
0: they come at
1: 11 மணி
0: 11 o'clock
1: 10 மணி
0: 10 o'clock
1: யார் நம்ம கேட்க போறாங்க
0: who is going to ask me
1: நம்ம இஷ்டம்தான்
0: it is our desire
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க
0: the conducting church is not ordinary
1: brother paul சொன்னார்ல
0: pastor paul said
1: hallelujah
0: hallelujah
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்
0: it's a great burden
1: ஒரு கர்ப்ப வேதனை
0: it's a pain
1: hallelujah கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது
0: against god's ministry a lot of things are coming
1: ஊழியத்தை கெடுக்கலாம்
0: how to affect the ministry
1: இடிக்கலாம்
0: how to break the church
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம் யாரும் எழும்ப முடியாது எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்
0: whoever comes against the ministry the lord will not allow
1: தேவ ஜனமே
0: oh god's people
1: என் கேள்வி என்ன தெரியுமா
0: my question is
1: ஜெபிக்கிறீங்களா கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க
0: are you praying means how many of you
1: கையை உயர்த்துங்க
0: come on you say
1: எல்லாரோட கையும் உயரும் ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்
0: you are all praying
1: ஆனா அதல்ல கேள்வி
0: that is not the question
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்
0: we are all praying
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க
0: how many of you praying with a great desire
1: hallelujah
0: hallelujah
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே புகழமத்தை காத்து கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல
0: பிஃபோர் தி ஆபீஸ்
1: அது வாஞ்சான ஜெபம் இல்ல
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுட்டே ஆண்டவரே என்ன காத்து கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க அது இல்ல வாஞ்சை
0: ஸ்லீப் யூ ப்ரே தட் இஸ் நாட் டிசையர்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்
0: as the deer panteth for the water
1: hallelujah
0: you have to come
1: அப்படி ஓடி வர்றீங்களா
0: are you running like
1: that வாஞ்சை இருக்குதா உனக்கு
0: you have that desire
1: hallelujah எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்
0: Elijah had that
1: kind of thirst அவர் கர்த்தாய் ஜெபித்தார்
0: he prayed carefully
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: since he prayed with a desire
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With the meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுதழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing
1: happens. அதான் நினைக்கறாங்க.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு
0: I was like this they prayed
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு
0: they prayed it was good
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே
0: and if they all praying if
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்
0: everyone can pray and they can be successful not like that
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உங்களுக்காக
0: Jesus has finished everything on the cross
1: அதுல உங்களுக்குள்ள இருக்கணும்
0: you must have that faith
1: என்ன வாஞ்சை அப்படி
0: கேட்டீங்கன்னா what is that desire
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை
0: the desire to see the lord jesus
1: நிகால எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: நான் கேட்டேன் how many of you come with that great desire
1: hallelujah
0: hallelujah
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: what desire you have
1: hallelujah இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா
0: do you come to see jesus
1: hallelujah எத்தனை இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க?
0: How many of you come to see Hallelujah. Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
1: அதனால
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடிய மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus.
1: Why did
0: he take that
1: effort?
0: That is the
1: desire. There
0: are lots of
1: multitudes
0: came
1: to see Jesus.
0: They just see the
1: surroundings.
0: Zacchaeus climbed
1: the tree. Not
0: to just look around. Why did he climb?
1: படிப்பட்டவரோ
0: what kind of Jesus he is
1: hallelujah ராத்திரியும் பகலும் ஒரு தூக்கமே வரல
0: night and day he couldn't
1: sleep எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே
0: they all say Jesus
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருது
0: there is the joy இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு
0: hear the name Jesus I want to jump who is that Jesus
1: யார் அந்த இயேசு
0: who is that Jesus
1: 1000 பேர்ல சிறந்தவராமே
0: he is
1: 10000 பேர்ல சிறந்தவராமே
0: beauty among 10000
1: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு
0: what is he having
1: அவர் எப்படிப்பட்டவரோ
0: what kind of Jesus he is
1: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்து
0: வந்து how many of you having desire to see Jesus
1: ஆண்டவரே இயேசுவே
0: oh Jesus
1: நம்மை தேடி வந்திருக்கிறேன்
0: I have come to see you
1: நம்மை பார்க்க வந்திருக்கிறேன்
0: I have come to see you
1: உம்மில கலிகூர வந்திருக்கிறேன்
0: I have come to rejoice
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்
0: how many can say that
1: உன்னத பாட்டின் புத்தகத்துல
0: in the song of solomon
1: இரண்டாம் அதிகாரத்துல
0: second chapter
1: மூன்றாவது வசனத்துல
0: third verse
1: என்ன வாசிக்கிறோம்
0: what we read
1: hallelujah கிச்சிலை மரம் எப்படி இருக்குதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார் அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காரறேன்
0: I sat down with a great delight
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ
0: how many of you having the delightment
1: நான் வெயில் கொளுத்துது
0: hot sun
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு
0: pastor is also preaching again

0: because of the delight hallelujah upon you
1: adhal thanga podapattirukirathu idho saron in roja
0: it's a
1: ullukulle irukkira pushpam
0: it's a rose among the thorn
1: deva janame
0: dear children of god
1: yes sabha
0: my church
1: yeah viswasinga
0: my believers
1: enga irukranga theriyuma
0: where are they
1: mulluku naduvula irukranga
0: they are in the midst of thorns
1: hallelujah
0: hallelujah
1: அவங்களை குத்திக்கிட்டே இருக்குது
0: it is piercing them
1: amen ஏதோ ஒன்னு குத்திக்கிட்டே இருக்குது
0: something is piercing them
1: hallelujah
0: hallelujah
1: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்
0: those who want to keep the righteousness they
1: துன்பம் இருந்துட்டே தான் இருக்கும்
0: they will be undergoing
1: அந்த துன்பத்தின் மத்தியில
0: the midst of suffering
1: அந்த முட்களின் மத்தியில
0: the midst of thorns
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்
0: how many could say
1: நான் நறுமணம் வீசுகிறேன்
0: I am
1: சாட்சியாய் இருக்கிறேன்
0: I am a witness
1: கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறேன்
0: I am glorious for the lord
1: துன்பம் வருகிறது
0: there is trouble
1: சோதனை வருகிறது
0: there is the trial
1: ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when paul
1: முள்ளை எடுக்கல
0: the lord did not take it
1: என் பலன் உனக்கு போதும்
0: in your weakness
1: என் கிருபை உனக்கு போதும்
0: my grace is sufficient
1: hallelujah தேவனுடைய பிள்ளையே
0: children of god
1: thank you jesus saul
0: பவுலாய்
1: மாறும் பொழுது
0: when he became paul
1: ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் ஆண்டவரே நீர் யார்
0: lord who are you
1: hallelujah நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே
0: I am Jesus whom you are persecuting
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா
0: Where are you kicking
1: முள்ளுல உதைக்கிற
0: You are kicking the thorn
1: அது என்னையும் குத்துது
0: It is piercing
1: உன்னையும் குத்துது
0: It is piercing you
1: Hallelujah
0: Hallelujah
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா
0: Why did the Lord say that
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது
0: Nobody can persecute the Lord
1: அவர் எதுக்காக சொன்னார்னா
0: What for he said
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: மீ மீன்ஸ்
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்
0: ஹalleluya about his church
1: இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் வந்திருக்கிறோம்
0: we have come to the lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service
0: that is the communion service
1: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்
0: and we are the body hallelujah. of christ
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies
1: hallelujah நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்
0: I with the delightment I am rejoicing
1: ஜெபிக்கிறேன்
0: I am praying with delightment
1: hallelujah வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்
0: with the desire I do ministry
1: காணிக்கை போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்
0: with the delightment hallelujah. I put the offering
1: hallelujah நான் எத்தனை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன்
0: I went abroad many
1: places அதெல்லாம் காணிக்கை போடு வரும்பொழுது இப்படி மெதுவா வர மாட்டாங்க
0: they don't come slowly
1: dance ஆடினே வருவாங்க
0: they dance and bring the offering
1: நான் கேட்டேன் எதுக்கு dance ஆடுறாங்க அப்படினா
0: why do you dance
1: அவங்க காணிக்கை போடும்போது ஒரே குஷியா
0: joy to give offering
1: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்
0: joy to give
1: அத நடனமாடி நடனமாய் காணிக்க போறாங்க
0: they just dance hallelujah given to the lord
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: யோசி பாருங்க
0: just think about
1: உங்க வாஞ்சை இருக்கா
0: do you have desire
1: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா
0: do you have desire to talk to the lord
1: வாஞ்சை இருக்குதா
0: do you have desire to
1: நான் சும்மா இந்த ஜெபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்னு வெச்சிங்க
0: if I just pray
1: நீங்க உடனே ஜெபிக்க மாட்டீங்க
0: you will not pray
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க
0: எவ்ரிவேர் யூ ஆர் ஹியரிங்
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க
0: எவ்ரி ஒன் சே ப்ரே
1: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க
0: பட் யூ டோன்ட் ப்ரே
1: ஆனா எப்ப திரும்ப ஜெபிப்பீங்க
0: when do you pray
1: உனக்கு ஒரு வாஞ்ச வந்துட்டோம்
0: when you have desire
1: அறைக்கதவை மூடிக்கொண்டு
0: close the door
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்
0: ஹalleluya I prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்ச வந்தா
0: if you have desire
1: யாரு உன்னை ஜெபின் சொல்ல தேவையில்ல
0: others need not force you to pray
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே
0: you will start praying
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே
0: you will talk to the lord
1: ஆண்டவரோட மெல்லிய சத்தத்தை கேட்பே
0: you will hear the lord's voice
1: இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா
0: in this month the lord's
1: promise hallelujah அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he has delight mind in me
1: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை
0: the desire
1: வாஞ்சை
0: the delight
1: வாஞ்சை
0: delight
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்
0: I will be having
1: delight நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்
0: I with the delightment I do ministry
1: சபைக்கு வருவேன்
0: with the desire I come to church
1: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்
0: with the desire I obey to the
1: lord நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்
0: with the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்
0: with the desire I read the scripture
1: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்
0: with the desire I seek the lord
1: thank you lord
0: thank you lord
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: brother paul announced பண்ணார் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
0: brother paul announced
1: hallelujah
0: hallelujah
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: அநேகருக்கு தெரியாது
0: many don't know
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க
0: they are counting the offering
1: 5 ரூபாய் நோட் 10 ரூபாய் நோட்
0: 5 rupees or 10 rupees notes
1: எதுக்கு போடுறாங்க
0: what for they put
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமேன்னு போடுறோம்
0: ரிச்சுவலி தே கிவ் ஆஃபரிங்
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க

0: நல்ல கவனிங்க,
1: லிசன்,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: பிரைஸ் பீ அன்டு காட்.
0: இது கடைசி காலம்.
1: திஸ் ஆர் தி லாஸ்ட் டேஸ்.
0: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
1: தி மினிஸ்ட்ரி ஹஸ் டு பீ பில்ட்.
0: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்,
1: டு பில்ட் தி மினிஸ்ட்ரி.
0: ஊழியம் வளர வேண்டுமானால்,
1: ஃபார் தி growth of the ministry.
0: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
1: You should not be looking around.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
1: The cat on the wall.
0: வந்து நேர்பாங்க சபைக்கு.
1: They come to church.
0: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜோம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
1: They come to church when some celebration is going on.
0: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
1: There is a trouble.
0: ஐயோ,
1: they stop coming.
0: இங்க போனா நம்ம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும்பா.
1: If we go there, we have to give money.
0: மதில் மேல் இருக்கிற பூனை.
1: It's a cat on the wall. திடீர்னு
0: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
1: Suddenly they are in the church.
0: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
1: They don't take part.
0: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
1: The church means
0: ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
1: in Ephesians,
0: முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர்.
1: And he is
0: முழு குடும்பத்துக்கும்
1: for the entire family
0: நாமக்காரணர்.
1: And he is
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
1: Do you know that song?
0: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹalleluya. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
1: We don't sing this song.
0: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
1: We don't think it's family.
0: அது ஒரு குடும்பம்.
1: It's a family.
0: இந்த குடும்பத்துல,
1: in this family,
0: உனக்கு ஒரு பங்கு இருக்குது.
1: There is the part.
0: உனக்கு ஒரு பாகம் இருக்குது.
1: There is the burden.
0: உனக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
1: There is some
0: சும்மா focus. ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வரக்கூடாது.
1: Not just sitting and
0: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தாரு பார்க்கிறதுக்கு வரக்கூடாது.
1: பாஸ்டர்
0: இன்னைக்கு என்ன பேசுறார், யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
1: There are people.
0: Hallelujah. புஸ்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
1: Which one was prepared by Aman and he was hanged on
0: காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீ போடுற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
1: You are going to be hanged.
0: நீ போடுற திட்டங்கள்,
1: your plans,
0: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
1: against the
0: ஊழியத்துக்கு விரோதமாக,
1: against the ministry,
0: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
1: against the minister of God,
0: நீ போடுற திட்டங்கள்,
1: all the plans,
0: அது உன்னை தான் அழிக்கும்.
1: It will destroy.
0: Hallelujah.
1: You.
0: ஒண்ணு, சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு இரு.
1: You have to obey to the word.
0: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்க, அப்படி ஓடி போயிடுங்க.
1: Like others you run.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நடத்த வல்லவர்.
1: The Lord is able to
0: conduct. Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
1: When I started the church there were 10 people.
0: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
1: How they were.
0: 10 பேருமே,
1: all 10 people,
0: கீழ்படிவாங்க.
1: They obey.
0: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
1: They come on time.
0: 10 பேரும் ஜெபிச்சாங்கனா ராத்திரி எல்லாம் ஜெபிப்பாங்க.
1: When they pray throughout night they pray.
0: அந்த 10 பேரே போதும்.
1: That is enough.
0: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: Why, what's the necessity of 1000 people?
0: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
1: They don't support the ministry. What is the use?
0: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
1: That's why the Lord said.
0: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
1: maybe little,
0: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
1: or more,
0: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
1: No barrier to save.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
1: You need not give.
0: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
1: If you give, you
0: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
1: You get part.
0: Hallelujah. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
1: That's why the Lord is asking
0: Alleluia.
1: You to give.
0: அடுத்து நீ ஜெபிக்கணும்.
1: Then you pray.
0: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
1: You have to pray fervently.
0: பாருங்க, மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ, இந்த சபையில மட்டும் தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
1: Every day we have prayer.
0: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மட்டும் தான்.
1: Every day prayer from Monday to Saturday.
0: அது சிலர் மட்டும் தான் வரீங்க.
1: Only few people are coming.
0: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
1: Saturday we have fasting.
0: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
1: We have prayer.
0: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
1: In families.
0: Alleluia.
1: Alleluia.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நாம் ஜெபிக்கிறோம்.
1: We pray.
0: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the church?
0: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
1: Do we pray for the ministry?
0: அப்படி ஜெபித்து பாருங்க.
1: Just start praying.
0: இந்த ஊழியத்தை ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
1: There will be revival.
0: விடுதலையை பார்க்க முடியும்.
1: See the deliverance.
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise?
0: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Shall we all praise God? Hallelujah. For the promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஷபரபரபலபா.
1: Thank you Lord. Thank
0: Amen.
1: You Jesus. Thank you Jesus.
0: ஒவ்வொரு நாளும்
1: Every day.
0: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
1: Many things to be happy.
0: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
1: It should not be burden for the ministry.
0: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
1: You should have the burden.
0: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
1: You have to take the responsibility.
0: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
1: Then the Lord will bless you.
0: சும்மா அப்படியே அம்மனு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
1: Not just looking around.
0: உன்னுடைய பங்கு என்ன?
1: What is your part?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
1: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
0: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க. பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
1: The true believers asked.
0: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க.
1: The true believer they asked.
0: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
1: Others did not.
0: என்னன்னா நடந்துக்கோ.
1: Anything can happen.
0: சபை திறந்தா வரேன்.
1: The church is
0: open.
1: சபை
0: முட்ட போய்டுவேன்.
1: But it is
0: hallelujah.
1: Hallelujah.
0: அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
1: Some group are like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: We are children of God.
0: அப்படி இல்ல.
1: Not like that.
0: எல்லா விதத்திலும்
1: in all things
0: inbathilum
1: in
0: thunbathilum
1: in goodness in
0: porattathilum
1: in trouble
0: uyarvilum
1: in
0: thaalvilum
1: or down
0: kashtathilum
1: in
0: nashtathilum
1: in loss
0: ellavathilum
1: in everything
0: hallelujah nama kooda irkanum
1: we have to be
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: phone panni oru sonnaru
1: somebody
0: ayya na ethrena sabaiku pona
1: I went many to many churches
0: oru thadai na oru kalyanathukku vandhen
1: I came for a wedding
0: idu maari oru magimeya na engume paathadillaya
1: I never seen that glory
0: oru magimeya irundhuchya
1: it was glorious
0: sabaiyila oru magime irukudhiya
1: there is the glory
0: engengeyo porom oru magimeye illenga
1: I don't find any glory
0: enga aachiramaa irundhuchu
1: it was amazing
0: ipdi sila irukranga
1: some people say like
0: adhanal dhaan naanga varren
1: that's why I come
0: here hallelujah
1: hallelujah
0: anegar saatchi solranga
1: many they testify
0: anegar katha thodugiraanga
1: the lord touched many people
0: vaalkaiyil arpadu nadandu kondirukkar
1: many miracles are happening
0: agave pisas erichal adhigama irukku
1: the devil is having
0: agave nammala urumana poduvoma andha velaiyila
1: shall we all have
0: ella karangala uyarthuvoma
1: shall we all
0: in the vaakku thathathukaga ella kathrai stotram pannunga
1: shall praise god
0: hallelujah kathar ellarai thodumbadiyaga ellar urumana padunga andha velaiyila hallelujah vaakile thara ellar vaakilum therakkapadu
1: our mouth
0: கர்த்தரை நோக்கி பார்
1: let us all look at the
0: கர்த்தர் உங்களை தொடுவார்
1: lord will touch you
0: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்
1: god's power will touch
0: ஆவியிலே நிரம்புங்க
1: be filled in the
0: எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க
1: let us all have oneness
0: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்
1: hallelujah
0: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும் இந்த ஊழியம் கட்டப்படட்டும் இது கர்த்தருடைய சபை இது கர்த்தருடைய ஊழியம்
1: hallelujah
0: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல
1: I'm not speaking
0: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்
1: talking
0: to Jesus பேசி கொண்டிருக்கிறார் அதை நீ அசட்ட பண்ணாதே அதை அசட்டையா நினைக்காதே கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் கீழ்ப்படி கீழ்ப்படி பயந்து நட உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்
1: உன்னை
0: ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஷபரபரபரபலபா எல்லாரும் ஒப்புக்கொடுத்த வேளையில ஒருமனப்படும் இந்த வேளையில ஒரு ரகாபா பாபா பாபா உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்
1: Don't pray for yourself.
0: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
1: Pray for the ministry.
0: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்துல ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
1: Holy Spirit is praying for you and me.
0: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
1: Jesus is praying for you and me.
0: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
1: We need not pray for ourselves.
0: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the ministry.
0: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
1: Pray for the soul.
0: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
1: Pray with the burden.
0: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையிலே கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
1: Thank you Jesus.
0: எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்
1: let us all kneel down father
0: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று கொண்டவர்கள்
1: those who took baptism
0: இல்ல பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்
1: be prepared to participate
0: நாம் இப்பொழுது ஜெபிப்போம் பரலோக பிதாவே
1: our heavenly father
0: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
1: bless the communion
0: அப்பத்தியும் இரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்
1: bless the bread and wine
0: இதில கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
1: bless each and every
0: நிறை உண்டாகட்டும்
1: let there be
0: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்
1: let there be blessing
0: ஜெயம் உண்டாகட்டும்
1: let there be victory
0: அற்புதங்கள் நடக்கட்டும்
1: let there be miracles
0: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்
1: let there be oneness
0: சபை தனது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும்,
1: மறுரூபம்
0: அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக, எங்கள் மத்தியில உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுக்காக ஜீவன் தந்தீரே, எங்களுக்காக வரப்போகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, எங்களுக்காக காயப்பட்டீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய கரத்துல ஒப்படுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில்
2: மற்றவர் கூறும் புகழையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
3: உன்னத உறவு நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுடன் பணிபுரியும் நபர் நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடையை குறைத்து பேசலாம். உங்கள் நண்பர் உங்கள் புதிய ஊழிய துவக்கத்திற்கு ஊக்கம் கொடுப்பவராக இருக்கலாம். உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ எப்பொழுதும் உங்களை குறைத்து பேசலாம். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுக்கு அதிக வருத்தத்தை கொடுத்து சோர்ந்து போக செய்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இதற்காக நீங்கள் கோபம் அடைந்திருக்கலாம். இந்த நாள் நிகழ்ச்சியிலே மக்கள் நம்மை குறைத்து பேசுவதையும் நமக்கு புகழாரம் சூட்டுவதையும் எவ்விதம் கையாளலாம் என்பதை கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை திருத்தும் போது அதற்கு சரியானபடி நாம் செயல்பட்டால் நிச்சயம் அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். இதை குறித்த விளக்கத்தை தொடர்ந்து கேளுங்கள்.
2: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம் வாழ்வில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை எப்படி நாம் கையாளுகிறோம்? பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் இதை வித்தியாசமான வழிகளில்தான் கையாளுவோம். சில வேளைகளிலே அதை சரியாக கையாண்டு விடுகிறோம். ஆனால் சில சமயங்களிலோ அதை சரியாக கையாள தெரியாமல் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே நம் வாழ்வில் உள்ள குறைகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது அதை சரியாக கையாள நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் எதிர்கொள்வது புகழ்ச்சியா அல்லது வாழ்வை வடிவமைக்கும் ஆலோசனையா என்பதை குறித்தோ புகழ்ச்சியும் திருந்துவதற்கான ஆலோசனையும் யாரால் தரப்பட்டது? அது நண்பரால் தரப்பட்டதா அல்லது நமக்கு எதிர்த்து நிற்கும் மக்களால் கொடுக்கப்பட்டதா? அது சரியான செயலின் நிமித்தம் வந்ததா அல்லது செய்யப்பட்ட தவற்றிற்காக வந்ததா என்பதையெல்லாம் குறித்து நான் உங்களுடன் பேசப்போகிறதில்லை. மாறாக அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்கப் போகும் கேள்வியாகும். புகழ்வதும் குறைக்கானும் குணமும் யாரால் ஏற்பட்டது? அது எப்படி நம் வாழ்வில் வந்தது? அது சரியானதுதானா என்பது முக்கியமல்ல, நாம் அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆலோசனை மற்றும் புத்திமதிகள் வழங்கப்படுவதை குறித்து வேதாகமும் தெளிவான போதனையை தந்துள்ளது. ஆகவே அதை குறித்த வசனங்களை நீதிமொழிகள் புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆம் அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலோடு கூடிய ஆலோசனை நம் வாழ்விற்கு தேவையான மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது என்று வேதாகமும் தெளிவுபட கூறியுள்ளது. கடிந்து கொள்ளப்படுவதையும் புத்திமதிகளையும் நாம் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதல் நிச்சயம் வாழ்விற்கு பயனுள்ளதாகவே இருக்கும். நாம் ஏன் நம்மை நோக்கி வரும் புகழையும் அதாவது பாராட்டுகளையும் நல் ஆலோசனைகளையும் சரியான முறையில் கையாள தெரியாதவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு நபருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போதும், தன்னை மிகவும் தாழ்வாக எண்ணும் போதும், பெற்றோர்களால் அல்லது மற்றவர்களால் மனோரீதியில் பாதிக்கப்படும் போதும் நடைபெறுவது என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்றும், பூமிக்குத்தான் பாரமாக இருக்கிறேன் என்றும் சொல்லி தங்களையே மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வார்கள். மிகவும் தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்கள் தங்கள் சொந்த எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் மற்றவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்றபடி வாழ முடியாது என நினைத்துக் கொள்வார்கள். யாரேனும் அவர்களிடம் சென்று தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளை கூறினாலும் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் தங்களை உதாசீனப்படுத்துவதற்காக இதை கூறுகிறார்கள் என நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் செய்த தவற்றிற்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்படும் போதும், அதை அவர்கள் சரியான ரீதியில் பார்க்காமல் தங்களை குறை கூறவே இப்படி பேசுகிறார்கள் என அவர்கள் எண்ணிக்கொள்வது உண்டு. சில சந்தர்ப்பங்களில் சிலர் சொல்லும் ஆலோசனைகள் மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையுடன் இருக்கும் நபர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஏற்றதாகவே அமைந்திருக்கும். ஆயினும் அதையும் அவர்கள் தவறுதலாகவே எண்ணிக்கொள்வார்கள். என்னை கவனியுங்கள், பிறர் சொல்லும் புத்திமதிகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளினால் உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் பாதிப்படைய செய்திருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் செய்த தவற்றை எல்லாம் மூடி மறைத்து வாழ்ந்து வருகிறவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, இவ்வுலகில் வாழும் யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. யாவருமே சில சூழ்நிலையில் தவறு செய்து விடுகிறோம். அதை பிறர் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சரி செய்து கொண்டு விடுகிறோம். ஆம் அன்பானவர்களே, சிலரால் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவர்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மைதான். இதுதான் தலையாய காரணமாகவும் இருக்கிறது. இரண்டாவதாக, ஏன் சிலரால் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையை குறித்து பரிபூர்ண கொள்கைகளை கடைபிடித்து வருகிறார்கள். அதற்காக அவர்கள் வாழ்விலே எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களோ தேவனின் எதிர்பார்ப்பை விட மிகவும் சன்மார்க்கமாக வாழ நினைப்பவர்கள். எப்படியாவது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் அவர்களாலோ அவ்விதம் இருக்க முடியாது. தங்களை சன்மார்க்கமாக வைத்துக் கொள்ளும் அவர்கள் யாரும் தங்களை குற்றப்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்றே இலக்குகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் சென்று ஏதாவது ஆலோசனை கொடுத்தால் அதை அவர்கள் தங்களுக்கு வரும் ஆபத்தாக நினைத்துக் கொள்வார்கள். மக்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாததற்கு மூன்றாவது காரணம் பெருமையாகும். நம் இடங்களில் அதை தலைகணம் என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்களிடம் குடியிருக்கும் பெருமை நிமித்தமாக தங்களை யாரும் குறை கூற அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்ளும் அவர்கள், நானா தவறு செய்வேன், மற்றவர்களை காட்டிலும் நான் எவ்வளவு நல்லவன் என்று தங்களை பற்றியே உயர்வாக நினைத்துக் கொள்வார்கள். அன்பானவர்களே, இதே போன்ற பண்பு உங்களிடம் இருந்தால் சரிப்படுத்துவதற்கான நல்ல ஆலோசனைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாரேனும் ஆலோசனை கொடுக்க முன்வந்தால் அதற்கு நம் பதில் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. தொடர்ந்து பிறர் கூறும் ஆலோசனைகளை, புத்திமதிகளை ஒருவர் கேட்காததினால் அவர் வாழ்வில் நிகழும் விளைவுகளை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, ஒருவர் புத்திமதிகளை புறக்கணிப்பாரேயானால் அவராகவே தன் மன ரீதியிலான, உணர்ச்சி ரீதியிலான, ஆவிக்குரிய வகையிலான பலத்தை மட்டுப்படுத்திக் கொள்கின்றனர். நாம் மற்றவர்கள் கொடுக்கும் புத்திமதியினால் நம்மை சரி செய்ய விரும்பாவிட்டால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நான் எந்த ஒரு புதிய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கென்றே சொந்த கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது, நான் அதன்படித்தான் வாழ்வேனே தவிர மற்றவரின் கருத்து எனக்கெல்லாம் தேவையற்றதாகத்தான் இருக்கும் என சொல்கிறோம். மேலும் ஒரு நபர் பிறர் சொல்லும் ஆலோசனைகளை தங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் வளரமாட்டார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக மக்கள் யாரையும் நேசிக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களும் முயற்சி செய்துதான் பார்த்தார்கள். அது இது என மற்றவர்களுக்கு தானம் செய்து அன்பு செலுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களாலோ மற்றவர்களுடைய மனரீதியை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக இணைய முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் அவர்களால் நேசிக்க முடியவில்லை தெரியுமா? அவர்களிடம் தோல்வி பயம் இருக்கிறது. தங்களை யாரும் குறைத்து பேசிவிடுவார்களோ என்ற அச்சம் காணப்படுகிறது. அன்பு நேயர்களே, நீங்களும் நானும் தகுந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எந்த இரு நபர்களும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமன்பானவர்களே, யாரெல்லாம் முற்றிலும் தான் தோன்றிதனமாக வாழ்கிறார்களோ அது அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியடைய விடாது. இதை சற்று கவனியுங்கள். தேவன் நம் பாவத்தை குறித்து உணர்த்தும் போதும், பரிசுத்த ஆவியானவர் நம் பாவத்தை சுட்டிக்காட்டும் போதும் அவர் நம்மை கண்டித்து நம் செயல்களை மதிப்பிட செய்கிறார். இது தவறு. இந்த ஒரு மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் மக்களோ தேவன் தரும் ஆலோசனைகளை கேட்காமல் குறுகிய வட்டத்தினுள் வாழ வருகின்றனர். இரண்டாவதாக, யாரெல்லாம் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்களோ அவர்களால் தங்கள் யார் என்பதை கண்டறிய முடியாமல் போய்விடும். ஆம், ஒரு நபர் புத்திமதிகளை ஏற்காதவரை தங்கள் யார் என்பதை அறியாதே இருப்பார்கள். அவர்கள் தங்களை சில கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். மேலும் தன் யார் என்பதை அவர்களே நிர்ணயித்தும் கொள்வதுண்டு. அவர்கள் ஆலோசனைகளை தங்கள் வாழ்வில் அனுமதிக்காதவரை தங்கள் யார் என்பதை பல கண்ணோட்டங்களில் அறிய மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உண்மையிலும் தான் எப்பேற்பட்டவன் என்பதும் அவர்களுக்கு தெரிய வராது. இதனால் நடப்பது என்ன? அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறைத்துக் கொள்வதோடு தங்கள் யார் என்பதையும் அறிய தவறிவிடுகின்றனர். பிறர் நம்மை பார்க்கும் வண்ணம் யாராலும் நம்மை நாமே பார்க்க முடியாது. மற்றவர்கள் சற்று தொலைவில் இருந்தே நம் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள்தான் மிகவும் சரியாக நம்மை நியாயம் தீர்க்க முடியும். ஆகையால் தான் நம் வாழ்வின் அனைத்து பக்கங்களுக்கும் ஆலோசனை அவசியமாயிருக்கிறது. அதற்காக ஆலோசனை கூறுபவர்கள் மிகவும் கொடூரமாகவும் கடினமாகவும் வன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சற்று தயவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எப்படியாயினும் புத்திமதி நம் அனைவருக்கும் தேவை என்பதை நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டும் அல்லது திருத்த வேண்டும், நாம் ஏதோ குற்றம் செய்துவிட்டோம் என்றால் நமக்கு எந்த வடிவிலாகிலும் ஆலோசனைகள் தேவைதான் படுகிறது. பொதுவாக நம்மை புண்படுத்தும் விதத்தில் குற்றங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிப்போம். அல்லது மற்றவர்களை குறைத்து பேசுவோ அல்லது தவறே செய்யவில்லை என மறுப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, புத்திமதிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவற்றின் மூலம் நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது எனக்கு தேவையா? இதனால் என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு நபர் ஆலோசனைகளை தட்டி கழித்தால் அவர் வாழ்விலே மிகப்பெரிய தவற்றிலே வீழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இது சரியான அணுகுமுறை அல்ல. இதை இவ்விதம் கையாடக்கூடாது. இதை இப்படியாகத்தான் செய்ய வேண்டும். நீ இந்த முறையை பின்பற்றினால் உன்னையே நீ காயப்படுத்துவாய், அது மட்டுமன்றி மற்றவர்களையும் காயப்படுத்துவாய் என்று சொல்லப்படும் புத்திமதியை, நல் ஆலோசனையை அவமதித்தால் அன்பானவர்களே, வாழ்விலே பெரிய தவறுகளை செய்தே விடுவீர்கள். சிலர் கண்டிப்பை கேட்காமல் தவறு செய்துவிட்டு மற்றவர்களையே குற்றப்படுத்துவார்கள். ஆலோசனை இல்லாமல் சிலர் செய்யும் தவறுகள் மிகவும் பயங்கரமானவைகளாகவே இருக்கும். பணரீதியிலே, உறவுகளிலே இப்படிப்பட்ட தவறுகள் இடம்பெறுகின்றன. சிலர் பிறர் சொல்லும் நல் ஆலோசனைகளை கேட்காததின் நிமித்தம் தொழிலை இழக்கின்றனர், வேலையை இழக்கின்றனர், உறவுகளை உடைக்கின்றனர், குடும்பத்தை பிரிக்கின்றனர். தங்கள் வாழ்வில் உள்ள சிக்கல்களை மற்றவர்களும் அறிந்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆலோசனையை ஏற்க மறுக்கின்றனர். மேலும் ஆலோசனை சொல்பவர்களும் வாழ்விலே குறைவுபட்டவர்கள்தானே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் புத்திமதியை ஏற்க ஆயத்தமாக இருப்பதில்லை. ஒரு உண்மை தெரியுமா? நம் அனைவருமே நம் வாழ்வில் உள்ள குற்றங்களை, தப்பிதங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்ட அனுமதிக்க வேண்டும். அவ்விதமே நம் தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். இவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் தப்பிதங்களை சுட்டிக்காட்டுகிறார். நம் வாழ்வில் சரிபடுத்த வேண்டிய காரியங்களை மற்றவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். நம்மை நேசிக்கும், நம்முடன் நன்றாக பழகும், நம்மை ஆதரிக்கும் மக்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொன்னால் அதை நாம் வரவேற்போம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு விரோதியாக இருப்பவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நாம் விரும்ப மாட்டோம், அப்படிதானே? ஆனால் பல சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நாம் விரோதிகளாக எண்ணும் மக்களை கொண்டுதான் நம்மை திருத்த விரும்புகிறார். வாழ்விலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிறர் கூறும் ஆலோசனையை நிராகரிக்கின்ற, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கின்ற மக்கள் தங்களுக்கு சொல்லப்படும் புத்திமதிகள் எங்கே இருந்து வந்தாலும், எந்த வடிவில் வந்தாலும் அதை பற்றி கவலையில்லாமலே இருப்பார்கள். அதனால் எனக்கு எதுவும் லாபமில்லை என சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்கள் மற்றவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். தாங்கள் பணி செய்யும் இடத்திலும், தங்கள் பண விஷயத்திலும், வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் அவர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொண்டு துன்பத்தை தான் அனுபவிப்பார்கள். இதுவரை நாம் சிந்தித்த உண்மைகளின் அடிப்படையில் நமக்கு புத்திமதிகள் வழங்கப்படாவிட்டால் நம் பதில்கள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நமக்கு சொல்லப்படும் ஆலோசனைகள் நமக்கு தேவையானதோ அல்லது நமக்கு பொருந்தாததோ, அது எங்கிருந்து வந்ததோ, அவற்றிற்கு நாம் என்ன பதில் கொடுக்கப் போகிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய அடுத்த கேள்வி. இது மிகவும் தேவையான கேள்வியாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்ட பின்னர் என் வாழ்வில் எதிர்கொள்ளும் புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் இன்ன விதமாக எதிர்கொள்வேன் என்ற தீர்மானத்தை மிகவும் ஞானத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு வரும் ஆலோசனைகளை நிராகரித்துவிட்டு உங்களை தற்காக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். அவ்விதம் செய்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆலோசனையால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு உண்டாகாது. ஆலோசனையை அப்படியே அவமாக்குவது நீங்கள் பெறும் புத்திமதிகளை சரியான வகையில் கையாளும் முறையாக இருக்காது. என்ன சகோதரனே, அவர்கள் சொன்னது என்னதென்றும் அவர்கள் நடந்து கொண்ட முறை எப்படி என்றும் உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு வேண்டியது அதுவல்ல. என்றைக்குமே தரப்படும் ஆலோசனையை எடுத்த எடுப்பிலே தள்ளிவிடாதீர்கள். அதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு யாரேனும் புத்திமதி கூறினால், ஒருவேளை அது மிகவும் வேதனை தருவதாக இருந்தாலும், இது எனக்கு பொருந்துமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். இது மிகவும் சாதாரணமான கேள்விதான். அதை வைத்து நம்மை நிதானித்து பார்க்க முடியும். எடுத்த எடுப்பில் ஆலோசனையை புறக்கணியாமல் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்றால் அதன் மூலம் விலையேறப்பெற்ற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். என்னை சற்று கவனியுங்கள். மிக அதிக தேவையான, நம் அனைவருக்கும் அத்தியாவசியமான ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளும் தன்மை கண்டிப்பாக நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும். இதற்கு நாம் எண்ண வேண்டிய எண்ணங்கள் என்னவென்று சொல்கிறேன். கவனியுங்கள். நான் செய்த செயல் ஒருவேளை தவறாக இருக்கலாமோ என்றும், என் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இதன் மூலம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், இந்த ஆலோசனையின் மூலம் அந்த நபர்தான் என்னிடம் சொல்ல விரும்புவது என்ன என்றும், நான்காவதாக இதன் வாயிலாக தேவன் என் வாழ்வை குறித்து ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறாரா என்றும் கேட்டு பார்க்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் செய்கிறது என்னவென்றால், உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நீங்கள் புறக்கணிக்கவில்லை என்றும், வாழ்வை ஆய்ந்து பார்க்க அதை ஏற்றுக்கொண்டேன் என்றும் கூறுகிறீர்கள். இங்கே நீங்கள் ஆலோசனை கொடுத்தவர்களின் வாழ்வையும் அவர்கள் கேட்ட கேள்வியின் நோக்கத்தையும் ஆய்ந்து பார்க்காமல், தேவனே, இந்த ஆலோசனையின் மூலம் நீர் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீரோ என்று கேட்கிறவர்களாக இருப்பீர்கள். சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு பயனுள்ள வகையில் நான் என் கருத்துக்களை சொல்ல விரும்புவேன் என்றால் ஆலோசனை சொன்னவரிடம் இருக்கும் ஆவிக்குரிய வரம் என்ன? எதற்காக அவர் அந்த ஆலோசனையை எனக்கு வழங்கினார் என்ற கேள்வியை நான் கேட்டு பார்ப்பேன். ஆம் அன்பினேயர்களே, நம்மிடம் வந்து யாரும் ஆலோசனை கூறும்போது அதற்கு நாம் எவ்விதம் பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. சொல்லப்பட்ட புத்திமதிக்கு ஞானமான முறையில் பதிலளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொன்ன ஆலோசனைக்கு நன்றி என்றும், நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவேன் என்றும் சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களிடம் வந்து உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை பகிரங்கமாக ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் அவருக்கும் நீங்கள் நன்றி எனவும், நீங்கள் சொன்ன ஆலோசனையை எனக்கு பிரயோஜனமானது எனவும், வேறு எதையும் சொல்ல விரும்பினால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் நாம் சொல்வதினால் நான் என் ஆவிக்குரிய வாழ்வில் வளர விரும்புகிறேன், என் வாழ்வில் சரியற்று இருப்பதை சரிபடுத்த விரும்புகிறேன், தேவன் விரும்புகிற மனிதனாக வாழ வாஞ்சிக்கிறேன், ஆகவே நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பேன் என்று சொல்கிறவர்களாக இருப்போம். இவ்விதமாக நாம் பதில் சொல்லும்போது நாம் மற்ற மக்கள் மத்தியில் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். நம் வாழ்விலே புகழ்ச்சியையும் மற்றவர்களிடம் இருந்து வரும் புத்திமதியையும் சந்தித்தே ஆக வேண்டும். அவற்றை நாம் எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுதும் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதுமே மற்ற மக்களை பிரியப்படுத்தவும் முடியாது. ஒருவேளை இன்று நீங்கள் ஒருவரை பிரியப்படுத்தி வாழ்ந்து விடலாம், ஆனால் நாளை அது சாத்தியமாக இருக்காதே. இன்று அவர்கள் உங்களை நேசிக்கலாம், நாளைக்கு அந்த அன்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதே. ஆகவே இந்த காரியத்தில் நம் வாழ்வை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதை இப்பொழுதே தீர்மானியுங்கள். மற்றவர்கள் புத்திமதிகளை கூறும்போது நீங்கள் சொன்ன அறிவுரைகளுக்கு நன்றி, அதை நான் கடைபிடிக்க முயல்வேன் என்று சொல்லலாம். அல்லது உண்மையாகவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான், இனிமேல் அவ்விதம் நடக்காதபடி பார்த்துக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். இதை சொல்லாவிட்டால் வேறு எதைத்தான் சொல்ல முடியும்? நாம் அனைவருமே குறைவுபட்டவர்கள், நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், பாவமும் செய்து விடுகிறோம், பிறரை புண்படுத்தும்படி பேசிவிடுகிறோம், பிறர் புரியாத வகையிலே காரியங்களை செய்து விடுகிறோம், அவர்களும் அவ்விதமாகவே நமக்கும் செய்து விடுகிறார்கள். ஆகவே இவைகளை குறித்து தர்க்கம் பண்ணாமல் நம் தவற்றை ஒத்துக்கொண்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டோம் என்பதை அறிக்கை செய்து மனத்தாங்கல்களை விட்டோய வேண்டும். இவ்விதம் செய்யும்போது நம் சுயமானது மனிதனின் அன்பினால் வணையப்படாமல் இயேசு கிறிஸ்துவில் உள்ள உறவில் வணையப்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம் மற்ற மக்களிடமிருந்து பழிச்சொற்களை எதிர்கொள்ளும் போது அதை ஞானத்தோடும் செவ்வையான முறையிலும் கையாள வேண்டும்.
4: நாம் செய்வது தவறு என்று மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படும் போது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு இருக்கும் பெருமை நமக்கு தற்காப்பு கொடுக்க முயற்சிக்கும். அப்படி இல்லாமல் சற்று பொறுமையாக இருந்து மற்றவர்கள் சொல்ல வருவது என்ன என்பதை கவனித்து கேட்கும்போது இன்றைய நாள் நிகழ்ச்சியில் சிந்தித்த உண்மை நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு சிறந்த கருவியாக இருக்கும். நாம் இயேசுவை நம்பும்போது பரிசுத்த ஆவியானவரால் நம் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம் பழைய சுபாவத்திற்கு பழக்க வழக்கங்களுக்கு சென்றுவிட நேரிடுகிறது. எபேசியர் 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
5: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளிருந்து ரிலீஸ் ஆக போகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். அப்ப காலைதோறும் எங்களை எழுப்புறீங்களே, 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ நாங்க ராத்திரி தூங்க போனோம், காலையில 4 மணிக்கு கண்ணு விழிச்சு பாக்குறதே உங்க கிருபப்பா. காலைதோறும் எங்களை நீங்க எழுப்புறீங்களே, எங்க பலத்தால நாங்க எழும்ப முடியாதப்பா, நீங்க தானே தட்டி எழுப்புறீங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கல்விமானி நாளை தருகிறார். நலிந்தோரை நல் வாக்கால் ஊக்குவிக்கிற கல்விமானின் நாவை நீரே தந்தருளுகிறீர். இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு காணொலியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தார்

മനതാര ആശ്രയിക്കുന്നു. உங்க சமூகம் எவ்வளவோ மேலானது, உங்க சமூகம் எவ்வளவு மேலானது, எவ்வளவோ மேலானது, எவ்வளவு மேலானது. உங்க பிரசனத்திலேயே நாங்கள் வாழ்கிறவர்களா, எங்களை மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா. எந்த தரிசனத்தில் இருக்கும்படி எங்க ஒவ்வொருவரையும் நீங்க வச்சிருக்கிறீங்களோ, அந்த தரிசனத்துக்கு நாங்கள் உண்மையாக இருக்க உதவி செய்யும், உண்மையாக இருக்கும் உதவி ராஜா. தாவீது சவுலுக்கு உண்மையாய் இருந்தது போல நாங்கள் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு உண்மையாய் இருக்க உதவி செய்வோம். மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும், வசித்தபடியே எங்களை நடத்துகிறீர்கள். எல்லா துதிகன மகிமையாவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுப்போம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தரே நம்மை எழுப்புகிறார். என்னுடைய மனைவி ரூபா சொல்லுவாங்க, சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க வளர்ந்ததெல்லாம் கல்லல் பகுதியில், கல்லல் இருக்கிற திருச்சபை, நம்முடைய இயேசு நம்மோடு திருச்சபைக்கு ஒரு பாஸ்டர் வருவார்களாம். அவர்கள் சொல்லுவாராம், காலைதோறும் அது அவருடைய இமேஜினேஷன். அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வார். பைபிள்ல எங்க இருக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. காலைதோறும் ஒரு காற்று, நம்ம எல்லாம் தூங்கிட்டே இருக்கிறப்ப அவருடைய காற்று வருமாம், வந்து படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே டச் பண்ண உடனே நம்ம அப்படியே கண்ணு விழிப்போமா, எல்லாரையும் எழுப்பிட்டு அந்த கல்லறை பக்கம் போவோமாம்மா. அந்த காற்று போன உடனே, சாரி இன்னும் நான் கட்டளை பெறவில்லை அப்படின்னு அந்த காற்று திரும்பிடுமா. ஆண்டவர் வருவார், அப்பொழுது கட்டளை கொடுப்பார், நாங்கள் வருவோம், மறித்திருக்கிற நீங்கள் எழும்புவீர்கள், ஆனா இப்ப எங்களுக்கு கட்டளை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு திரும்பி போயிரும். அப்ப இத நினைச்சு நினைச்சு அவர் நன்றி சொல்வாரா? யோசித்து பார்த்தால் டெய்லி ராத்திரி 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் அனுதினமும் சாகிறேன்ற மாதிரி டெய்லி நம்முடைய உயிர் எங்கெங்கயோ போயிட்டு அப்படி அப்படியே வரும். அதான் தாவீது கூட சொல்றாரு, தூங்கும் போது நம்ம பொதுவா சொல்லிட்டு தூங்குவோம்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் அது சொல்லிட்டு படுக்கிறோம். காலில் எழுந்த உடனே ஆண்டவரே என்னை எழுப்புனீங்களே, அப்பா என்னை எழுப்புனீங்களே, உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் விழிப்பது அவருடைய கிருபை, உம்முடைய சாயலால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைய, ஒவ்வொரு மினிட்டையும் நாங்கள் மீனிங்ஃபுல்லாக ஆக்கி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு மினிட்டையும் பக்கத்து ஒவ்வொரு மினிட்டையும் நீங்களும் நானும் நினைச்சா மீனிங்ஃபுல்லாக மாற்றி கொள்ளலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் ஆகலாம். பக்கத்தில் உங்கள் கையை அப்படியே பார்த்து சொல்லுங்கள், எல்லாமே கர்த்தர் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு உத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்துட்டார்ல, ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம்ல, அவருடைய அதிகாரத்தையே கொடுத்து விட்டார். உத்திர சுவிகாரம் எங்கே இருக்கிறதோ அப்பாவின் அதிகாரமும் இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் மறந்து அப்பா ஒவ்வொரு மினிட்டையும் நான் மீனிங்ஃபுல்லா மாத்த எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி, என் உயிரே இந்த மாதம் எல்லாம் காத்தாரா, இப்பதான் 1ஆம் தேதி ஆராதனை வந்தது போல இருந்துச்சா, ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் அவரே உங்களை என்னையும் காத்து இந்த நாளை கொடுத்து இந்த மாதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளை நடத்துகிற

0: நேற்று தினத்தில் ஆண்டவர் எஜமானத்துவம், உக்கிரானத்துவம், ஓனர்ஷிப்பும் ஸ்டுவர்ட்ஷிப் இந்த காரியங்களை குறித்து நம்மோடு அற்புதமான விதத்தில் தேவன் இடைபெற்றார். பெரிய பொறுப்பில் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நம்மளை நம்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தீவிரப்படுறோம், அவசரப்படுறோம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தான் காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிறவர். அந்த கைரோஸ் தருணத்தின் பொழுது, ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரத்தின் பொழுது காரியங்கள் தீவிரமாக என்னென்ன நடக்கும், அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் ஓனர்ஷிப்பை நமக்கு தருவார்.
1: ஆமென்.
0: அவர் நம்மளை வந்து சீட்டில் உட்கார வைப்பார். அந்த சீட்டில் உட்காந்து, அந்த சீட்டில் அமர்ந்து நாம் ஆண்டவருடைய காரியங்களை நாம் ஸ்டுவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி நமக்கு என்னென்ன தேவை, அதை விசாரிக்கிறது, அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன செய்யணும்னா இருக்கணும். ஆண்டவர் அவருடைய அன்பை வாரி வழங்குறார். ஆனால் அவருடைய அதிகாரம்னு வர்றப்ப அவ்வளவு எளிதில் நம்ம கையில் ஆண்டவர் தூக்கி கொடுக்கறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை, ஏன்னா அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆண்டவருக்கு இருக்கு. நமக்கு விரோதமாக தவறு செய்த மனுஷங்க நம்மளை மனசில் நிறைய காயங்களை உண்டாக்கினார்கள். நம்ம மனசில் ஏராளமான ரணங்கள் காணப்படுது. நான் எதுக்கு அந்த ரணங்களை தேவன் அப்படிப்பட்ட தருணங்களை அனுமதித்தார் அப்படின்னா, நம்மளை பண்படுத்துவதற்காக. ஒரு ஏர் வந்து நிலத்தை உழுவதை போல அந்த கடினமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்முடைய மனநிலையை என்ன செய்தார்னா பக்குவப்படுத்தினார். அது நம்மளை பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற நேரம் கைரோஸ் மொமெண்ட்டில், ஆட்டோமேட்டிக்காக க்ரோனோஸில் நமக்கு உண்டான எல்லா காயங்களும் எல்லா ரணங்களும் தானாகவே குணமடைய ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ நாம் எப்படி கன்க்ளூட் பண்ணோன்னா, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது ஜனங்கள் நம்மை கனம் பண்ணுவார்கள். பயன்படுத்தி நம்மளை கனம் பண்ணுகிற தேவன். அப்படி தேவன் நம்மளை கனம் பண்ணும் பொழுது நமக்குண்டான காயங்கள், நமக்கு ஏற்பட்ட ரணங்கள், இது எல்லாமே தானாவே என்னன்னா ஹீல் ஆகுது. இப்ப நாம என்னை ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என் காயத்துக்கு மருந்து போடுங்க, ஐ நீட் A healing touch from you அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்றாட்டை ஏறெடுக்கும் பொழுது அவர் என்னை ஹீல் பண்ணாம அந்த சமயத்துக்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தையை தந்து நமக்கு காரியங்கள் என்னென்ன ரிவீல் பண்றார்.
1: ஆமென்.
0: வெளிப்பாடுகளை தருகிறார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தாவீத வந்து நாபால் ஹர்ட் பண்ணப்போ அபிகாயில் வந்து அபிகாயில கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, தாவீதுனுடைய காயத்தை கட்டல, தாவீதுக்கு தேவைப்பட்ட வெளிப்பாட்டை தந்து.
1: அல்லேலூயா.
0: சம்டைம்ஸ் ஹீலிங் இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க, நமக்கு ரெவலேஷன் இருக்கு. அல்லேலூயா. ஸோ இந்த காரியங்களை குறித்து தான் நேற்றைய தினத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசினார். அநேகர் வந்து குணப்படுறதுனால ஒரு லீடர் வந்து ஸ்திரப்படுறது என்னன்னா
1: இல்லை.
0: இந்த காலமா நாங்கள் போதித்து வருகிற ஒரு தலைமைத்துவ செய்தி இது. அநேகர் குணப்படுவதால் ஒரு தலைவன்
1: ஸ்திரப்படுவது இல்லை.
0: ஆனா ஒரு தலைவன் குணப்படும் பொழுது அநேகர் ஸ்திரப்படுகிறார்கள்.
1: ஆமென்.
0: அதுதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சகோதரர்கள் குணப்பட்டதால பேதுரு ஸ்திரப்படல, பேதுரு குணப்படுத்தி சகோதரரை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார்.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ லீடர்ஷிப் பிரின்சிபிள். தலைமைத்துவ கோட்பாடு. அதனாலதான் ஆண்டவர் வந்து தரிசனம் பெற்ற ஒரு தலைவனை ஏன் அவர் டார்கெட் பண்றார் அப்படின்னா, அவன் தான் அவருடைய காரியத்தை விஷனை கேரியேட் பண்ண போறவன். அவன் பக்குவப்படணும். அவன் கையில தான் பொறுப்பு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒப்படைக்கிறார். அதிகாரம் அவன் கையில கொடுக்கப்படும் பொழுது அந்த அதிகாரத்தை அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆள வேண்டும் என்கிற ஆசை இருந்தா மட்டும் பத்தாது. அந்த மாதிரியான ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நாம் அதை எப்படி கையாள போகிறோம், ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் தட் பொசிஷன், தட் பவர். அந்த ஸ்தானத்தை, அந்த அதிகாரத்தை நாம எப்படி அந்த சமயத்துல கையாளக்கூடிய விஸ்டம் இருக்கா, கையாளக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கா, ஞானம் இருக்கா, முதிர்ச்சி இருக்கா. ஆண்டவரோட உறவாடி உறவாடி பக்குவப்பட்ட ஒரு மனசு, சீசன்ட் ஹார்ட். ஆண்டவரோட உறவாடி உறவாடி பக்குவப்பட்ட ஒரு மனசு அல்லது இருதயம். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப அந்த மனிதனுக்காக தேவன் குறித்திருக்கிற காலம் அவன் வாழ்க்கையில கனிந்து வரும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை அவன் கையாளக்கூடிய ஞானமும் முதிர்ச்சியும் அவன்கிட்ட இருக்குங்கிறது அவனை பார்த்த உடனே அப்பட்டமா தெரியும்.
1: ஆமென்.
0: உப்புல ஊர்னவங்கிறது.
1: எஸ்.
0: உங்க குரோனோஸ்ல எல்லாரும் உங்களை காரி துப்புனாங்க. யோசேப்ப சகோதரர்கள் காரி துப்பினார்கள். போத்திபார் வீடு யோசேப்ப காரி
1: துப்பினது.
0: எல்லாரும் காரி துப்புனாங்க. ஆனா அவனுக்கான கத்தருடைய நேரம் வந்த பொழுதுதான் அவன் நீண்ட காலமா உப்புல ஊர்ன. உப்புல ஊர்னவங்கிறது அவனுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது. உப்புல ஊற வச்ச ஊருகா நீங்க. இந்த ரகசியம் தெரியாம உங்களை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா
1: துப்புகிறார்கள்.
0: ஆனா நேரம் வர்றப்பதான் தெரியும். நீங்க வரலன்னா எல்லாம் சப்புன்னு இருக்கும். நீங்க வரலன்னா எல்லாமே
1: சப்புன்னு இருக்கும்.
0: சப்புன்னு இருக்கும்.
1: நீங்க வந்ததால எல்லாரும் சப்பு கொட்டி சாப்பிடுறாங்க.
0: மாறாத சூழ்நிலை நம்முடைய மனநிலையில உண்டு பண்ண மாற்றம். மாறாத ஒரு சூழ்நிலை நம்முடைய மனநிலையில உண்டாக்கின மாற்றம் மகத்தானது. இந்த மாற்றத்தை நம்மளால திரும்ப பெற முடியாது. You cannot revoke this change. Transformation is something unrevocable. மறுரூபம் என்பது மறுபடியும் நாம நினைச்சா கூட திரும்ப பெற முடியாது.
1: Hallelujah.
0: This is not a transition. This is transformation.
1: Hallelujah.
0: இது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போனதில்லை. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு அடியோடு நிகழ்ந்த மாற்றம்.
1: அடியோடு நிகழ்ந்த மாற்றம். அல்லேலூயா.
0: இந்த மாற்றத்தை ஓவர் நைட்ல என்ன செய்ய முடியாது,
1: பெற முடியாது.
0: எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை உப்புல போட்டு அதை உப்புலையே பல நாட்கள் நாம ஊற வைக்கிறப்ப, சோக் பண்றப்ப அது உப்பு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி எலுமிச்சம்பழம் எதை அப்சர்வ் பண்ணுது,
1: உப்பு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி
0: கம்ப்ளீட்டா அது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனுடைய நிறம் என்னன்னா மாறுது. அதனுடைய சுவையில ஒரு தனித்தன்மை என்னன்னா உண்டாகிறது. எலுமிச்சம்பழம் இருந்து அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு அது ஊறுகாய் என்று அழைக்கப்படுகிறது. இது உப்புல அறுத்து போடப்பட்ட எலுமிச்சம்பழம் படம், ஆனா இது ஊறி மார்க்கெட்டுக்கு வர்றப்ப இதனுடைய நிறம், இதனுடைய தன்மை, இதனுடைய வேல்யூ எல்லாமே மாறுது. இதனுடைய நேம் முதற்கொண்டு என்னன்னா மாற்றம் அடைகிறது. எலுமிச்சம்பழம் என்று இருந்த இந்த காரியம் ஊறுகாய், ஊறுகாய் படம் இருக்காயா? ஊறுகாய் படம் பிக்கில்னு போடுங்க, ஊறுகாய் போடுங்க. அதுக்கு லேபிள் ஒட்டி
1: விலையை நிர்ணயம்,
0: அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி சந்தையில் அதுக்கு இருக்கிற மவுசு,
1: இப்ப கேக்குறப்ப நம்ம வாயில ஊறுது எச்சில்,
0: இலையில அதுக்கு ஒரு இடம் தனியா கொடுக்கறாங்க, அது பேரு டங் ட்விஸ்டர்ன்றாங்க. எப்படி இருந்தது சுத்தமா அடையாளமே தெரியாம என்ன செய்யுச்சுன்னா
1: மாறிடுச்சு. அல்லேலூயா.
0: அதனுடைய தோல் பாருங்க பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழ
1: தோல்
0: தோல் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கிற தோல் வந்து உப்புல நீண்ட காலம் ஊர்னதுனால அது இப்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. கைய வச்சாலே அப்படி மெது மெதுன்னு என்னன்னா
1: இருக்கு.
0: இந்த மாற்றத்தை ஒரு எலுமிச்சம்பழம் திரும்ப பெற முடியுமா?
1: பெற முடியாது.
0: இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி வேண்டாம் நான் என் பழைய நிலைமைக்கே போயிடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் நடக்குமா? அது
1: நடக்காது. திருப்பி மஞ்சள் கலருக்கே மாறிடுறேன், ஹார்டான தோலா மாறிடுறேன்.
0: இது நிரந்தரமான மாற்றம்.
1: எஸ்,
0: ட்ரான்ஸ்ஃபார்ம் தி லீடர்.
1: அல்லேலூயா.
0: எப்படிடா இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன, எப்படிடா இப்படி மொத்தமா நீ மாறிட்ட அப்படின்னா, நீண்ட காலமா உப்புல ஊர்னவன், உப்புல ஊர்ன பொழுது நான் உப்பை உறிஞ்சி உறிஞ்சி உப்பினுடைய சாரத்தை நான் உள்வாங்கி உள்வாங்கி என்னுடைய மொத்தமும் என்னுடைய மொத்த இயல்பும் சுத்தமா என்னன்னா மாறிடுச்சு.
1: அல்லேலூயா.
0: அதனாலதான் குரோனோஸ் பீரியடை ஏன் ஆண்டவர் அலோ பண்றாருன்னா, குறித்த காலம், தேவன் குறித்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கத்திருக்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. இந்த குறிப்பிட்ட காலம் 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ அல்லது காலேப போல 45 வருஷமோ, இந்த குறிப்பிட்ட காலத்தை ஏன் தேவன் அனுமதி

0: இப்போ நாட்கள்ல அவருடைய பிரசன்னத்துல நம்மளை ஊற வச்சிடறாரு.
1: ஆமென்.
0: அவரோட பழகி பழகி நாமளும் யார் மாதிரி ஆயிடுறோம்னா அவரை போல ஆயிடுறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: ஊறுகாய்க்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப எது ஏறிடுச்சு?
1: உப்பின் சாரம்.
0: உப்பினுடைய சாரம் ஏறிடுச்சு. இது எலுமிச்சம்பழத்துல உப்ப தடவி சாப்பிடுற விஷயம் இல்ல. எலுமிச்சம்பழத்தை உப்புல ஊற வச்சு அந்த உப்பினுடைய சாரத்தை எலுமிச்சம்பழம் உள்வாங்கினதுனால அது இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா
1: நீர் வேறு நான் வேறல்ல.
0: இந்த மாற்றம் நிரந்தரமானது.
1: நாம் இருவரும் ஒருவரும்
0: இந்த மாற்றத்தை திரும்ப பெற முடியாது.
1: நீர் வேறு நான் வேறல்ல.
0: This transformation is irrevocable.
1: இருவரும் ஒருவரும்.
0: யோசேப் ஆண்டவர் பயன்படுத்தினப்போ இந்த காலம் 13 ஆண்டுகள் ஏறத்தால அவருடைய வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு கத்தர் அவரை பயன்படுத்தின பொழுது பார்வோனுடைய அரண்மனையில கத்தர் அவரை பயன்படுத்தின பொழுது அவருக்குண்டான கனம் ரொம்ப பெருசு.
1: ஆமென்.
0: சொல்றப்ப ஆண்டவர் தீக்க தரிசனம் ஒன்று சொல்ல சொல்றார். உங்களை பல இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். போத்திபார் வீட்டில் பயன்படுத்தினார். சிறைச்சாலையில் ஆண்டவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஆனா பயன்படுத்தினா அதுக்கான கனம் உங்களுக்கு என்னன்னா இல்ல. எல்லாரும் அவங்க ஆதாயத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டாங்களே ஒழிய உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய கனம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மேன்மை என்ன செய்யப்படல?
1: கொடுக்கப்படல.
0: ஆனா உங்க வேல்யூ என்னங்கிறத தெளிவா அறிஞ்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யக்கூடிய ஒரு தருணம், ஒரு போடியம், ஒரு புல்பிட். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு கைரோஸ் மொமெண்ட்ல அருளப்படும்.
1: ஆமென்.
0: வழக்கம் போல நம்மளை பயன்படுத்திட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி

0: அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து உப்புல போட்டப்ப அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, எலுமிச்சம்பழம் உப்பை பார்த்து சொல்லுது நானும் நீயும். அல்லது உப்பு எலுமிச்சம்பழம் பார்த்து சொல்லுது நீயும் நானும். இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு, நானும்
1: நீயும்
0: நீயும்னு தான் ஆரம்பிச்சிச்சு. நானா நீயா அப்படின்னு ஆரம்பிக்கல. நானா
1: நீயா
0: நீயா பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல,
1: ஆரம்பிக்கல.
0: உறவு நானா நீயானாலே முடிஞ்சு போச்சு கதை. நானா நீயா என்ன செய்யலாம் பாத்திரலாம் அப்படின்னு ஆரம்பிக்கல. நானும்
1: நீயும்
0: நீயும் என்ற நிலையில ஆரம்பமான இந்த உறவு நாளடைவில் எப்படி ஆகி போச்சுன்னா, நீரே

0: ஹல்லேலூயா.
1: ஆரம்பிச்சது எப்படி? நானா நீயா? ஆரம்பிக்கல,
0: நீயும் நானும்.
1: கடைசியில் எப்படி முடிஞ்சிருச்சுன்னா, நீரே எல்லாம்,
0: நீரே எல்லாம்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது டிரான்சிஷன் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
0: டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ஆண்டவர் வந்து யோசேப்பை பயன்படுத்தினப்போ பலர் வந்து பயன்படுத்தி அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியாமலே அவரை பயன்படுத்திட்டாங்க. என்ன சொல்ல போனா, எந்த காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டவன் என்பது தெரியாம அவன் அவங்க வீட்டு காரியத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. ஜெயிலர் வந்து அவன் காரியத்துக்கு அவனை பயன்படுத்திக்கிட்டான். அவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சிலர் அவர்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி உங்களை தூக்கி போட்டாங்களா? திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சிலர் தங்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கலாம். ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற தருணம் வரும் பொழுது நீங்க அவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பது வெட்ட வெளிச்சமாகும், வெளியரங்கமாகும்.
0: ஆமென்.
1: அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும் வேண்டும் என்கிற ஒரு
0: நிர்பந்தத்தை
1: உண்டாக்குவார். சரண்டர்
0: ஆகணும்,
1: ஆகணும். இச்சகம் பேசின அனைவரும் உங்களுக்கு முன்பாக அடங்கித்தான் ஆகணும். உங்களுக்கு எதிராக நின்னவங்க உங்க சார்பில் வந்துதான் ஆகணும்,
0: ஆகணும்.
1: இந்த மாதிரியான ஒரு பெரிய கனத்தோடு ஆதியாகமம் 41 யோசேப்பு நிற்கிறப்பதான் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள், பொறுப்பு, அதிகாரம் எல்லாம் அவருக்கு வாரி என்ன செய்யப்படுகிறதுனா வழங்கப்படுகிறது. காரி துப்புனாங்க, இப்ப கத்தர் வாரி வழங்குறார்.
0: ஆமென்.
1: காரி துப்புன ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கத்தர் இப்ப என்ன செய்யறாரு?
0: வாரி வழங்குகிறார்,
1: வாரி வழங்குறாரு,
0: வாரி வழங்கு.
1: கைரோஸ் மொமெண்ட்ல இந்த சீசன்ல ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை உங்களுக்கு வாரி வழங்குகிற ஒரு தருணத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாரு,
0: வந்துட்டாரு. ஆமென். புத்திர சுவிகாரத்தை பெற்ற உங்களுக்கு அதிகாரத்தை வாரி வழங்குறாரு.
1: ஆரி துப்புனாங்கல்ல,
0: எஸ்,
1: வாரி வழங்குறேன் பாரு நான்.
0: ஆமென்.
1: ஆறி போனவன்னு சொன்னாங்கல்ல, வாரி வழங்க வந்திருக்கேன் உனக்கு.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: வாழ்க்கை நார் அடிச்சாங்க, நார் அடிச்சு நாரி போனவன்னு சொன்னாங்க. ஆனா உனக்கு என்னுடைய அதிகாரத்தை நான் வாரி வழங்குற,
0: ஆமென்.
1: ஒரு தருணத்துக்குல நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்ற ஆண்டவர்.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஆறி துப்புனா,
0: எஸ்,
1: நாரி போனவன்னு சொன்னா, என்னடா நாம என்னென்னமோ சொல்லி இவனை ஓரம் கட்டினா, கடைசியில இவனுடைய நேரம் வர்றப்ப இவனுக்கு ஆண்டவர் காரியத்தை வாரி என்ன செஞ்சிட்டாருன்னா,
0: வழங்கிட்டாரு.
1: உங்களை எல்லாரும் குரோனோஸ்ல ஓரம் கட்டினாங்க, ஆனா உங்களுக்கான நேரம் வர்றப்ப கத்தர் வாரி வழங்குறாரு,
0: வாரி வழங்குறாரு. ஏன்னா நீங்க அவருக்குள்ள ஊறி தெளித்தது.
1: அப்படி சொல்லுங்க, அப்படி
0: உப்பு ஊருகாவுக்குள்ள ஊருந்துனால
1: சூழ்நிலையில இந்த மனுஷனுடைய ரணங்கள் எல்லாமே தானாவே என்னன்னா ஹீல் ஆகுது. அந்த உன்னத அனுபவத்தை குறிச்சு யோசேப்பு பேசும் பொழுது அந்த அதிகாரம் 41:50 பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 பிறந்தார்கள்.
0: அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள்.
1: யோசேப்பு,
0: என் வருத்தம் யாவையும்,
1: என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
0: நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி
1: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
0: நான் சிறுமை பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஹீலிங் அதான் இன்னைக்கு நம்ம தியானிச்சோம். மனாசே அற்புதம் வந்து மனநிலையில மாற்றத்தை உண்டாக்குது, காயங்களை ஆற்றுச்சு. ஆனா எப்ராயீம் பிளஸ்ஸிங் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றம். தனக்கு தானாவே உண்டான ஹீலிங்க நன்றியோடு நினைவு கூறுகிற விதத்துல தான் இந்த மனாசே எப்ராயீம்ங்கிற பேரை யோசேப் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார். இந்த இடத்துல கவனிங்க, இந்த மாற்றத்தை பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. மற்றவங்க தனக்கு செஞ்ச தீமைகளை குறித்து அவர் பேசல, தேவன் தனக்கு செஞ்ச நன்மையை குறித்து மட்டுமே பேசுறார். தேவன் எனக்கு என்ன செய்தார், வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார், பலகி பெருக பண்ணினார். What God has done in my life.
0: Hallelujah. Hallelujah.
1: அதத்த இந்த இடத்துல அவர் ஹைலைட் பண்றாரு.
0: Hallelujah. Hallelujah.
1: ஹீல் ஆயிருச்சுன்னா, நமக்குண்டான காயம் ஆறிருச்சுன்னா, நாம ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத தான் ஹைலைட் பண்ணுவோம். ஒருத்த அவனுக்கு உண்டான காயத்தையே ஹைலைட் பண்றான்னா, மனநிலை என்ன செய்யல, மாறல. அவன் மனசுக்குள்ள வருத்தம் என்னன்னா
0: இருக்கு.
1: இப்ப பாக்குறோம், வருத்தம் இருந்துச்சு, நிறைய வருத்தம் என்னன்னா
0: இருந்துச்சு.
1: வருத்தம்னா என் அப்பா வீட்டை குறிச்ச நினைவு எனக்கு என்னன்னா இருந்துச்சு. ஹோம் சீக்ல நான் என்ன செஞ்சேன்,
0: இருந்தேன்.
1: ஆனா இப்ப எனக்கு எந்த பாதிப்பு என் மனசுல என்னன்னா இல்ல. தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழ்ந்த துயரங்களுக்கு எந்த மனுஷனையும் அவர் குற்றம் என்னன்னா சாட்டவே இல்லை. டோட்டலா அவர் என்ன செஞ்சிட்டார்னா மாறிட்டாரு.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அவருடைய சகோதரர் அவரை சந்திக்க வந்தப்போ அந்த சம்பாஷணையில ஒரு தரம் இருந்துச்சு. தன் சகோதரரோடு தன் சகோதரர்களை அவர் ஹேண்டில் பண்ண விதத்துல ஒரு ஒரு காட்லி கம்பாஷன் இருந்துச்சு.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆண்டவர் யோசேப்ப நம்பி அவருடைய பிரதர்ஸ் வந்து யோசேப்போட கையில ஒப்பு கொடுத்தார். என்ன யோசேப்பு தெரியும், பார வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்றது என்னன்னா
0: தெரியும்.
1: பழிக்கு பழி வாங்க மாட்டான்னு
0: தெரியும்.
1: ஒரே ஒரு உத்தரவுல அவங்க எல்லாரையும் ஜெயில அடைக்க மாட்டான்னு
0: யாரோக்கு நல்லா தெரியும்.
1: என்னுடைய ஆளுநர் அவனது கரத்துல நான் கொடுத்திருக்கிற பொறுப்பை
0: அதிகாரத்தை
1: கவனமாய் கையாளக்கூடியவன், அதற்கான விஸ்டம் அவனுக்கு உண்டு, அதற்கான ரெவலேஷன் அவனுக்கு உண்டு, அதற்கான மெச்சூரிட்டி அவனுக்கு
0: உண்டு
1: என்கிற காரியத்துல தேவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு.
0: எஸ்,
1: அதனாலதான் இஸ்ரவேலின் கோத்திரங்களை நம்பி யோசேப்பு கையில் என்னன்னா ஆண்டவர் ஒப்படைத்தார். யோசேப்பைய உடைச்சு ரெண்டு கோத்திரம் ஆக்கிட்டாரு. எப்ராயீம்
0: மனாசேன்னு
1: மாத்தி விட்டார்.
0: அல்லேலூயா.

0: ஆண்டவரை உறிஞ்சாம அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நினைக்கிறது டேஞ்சரஸ்.
1: எஸ்
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஒரு பிளஸ்ஸிங்கை சுதந்திரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை எவ்வளவு உறிஞ்சணுமோ அவ்வளவு உறிஞ்சிக்கணும்.
1: எஸ்
0: உப்புல ஊறின ஊறுகாய போல.
1: அல்லேலூயா.
0: தேவனை உறிஞ்சு கொள்ளாம தேவனை அப்சர்வ் பண்ணாம ஒரு பிளஸ்ஸிங்க நாம ஹேண்டில் பண்றப்ப எல்லாத்தையும் கெடுத்து போட்டுருவோம். அதனாலதான் ஒரு மகத்தான காரியத்தை ஆண்டவர் தம்முடைய மகிமைய நம்மள நம்பி கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவரை உறிஞ்சணும்னு விரும்புறாரு.
1: எஸ்
0: என்ன உறிஞ்சிக்கோ, என்னுடைய சமூகத்துல வாழ்ந்து நீரே என்னுடைய ஞானம், நீரே என்னுடைய ஜீவன், நீரே என்னுடைய பரிசுத்தம், நீரே என்னுடைய மீட்பு, நீரும் நானும் வேற அல்ல, நீரும் நானும் ஒன்றானோன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: இந்த அனுபவத்துல தன்னுடைய சகோதரரோடு யோசேப்பு பேசினப்போ யோசேப்பினுடைய சம்பாஷணையில ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, காட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனே பேசின மாதிரி இருந்துச்சு. யோசேப்பு பேசின பொழுது சகோதரருக்கு யார் பேசின மாதிரி இருக்கு?
1: தேவனே.
0: ஆதியாகமம் 45 தானே அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவருடைய இருதயம் எப்படி என்ன செஞ்சுச்சு? பொங்குச்சு. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சங்கீதம் 45 சொல்லப்பட்ட மாதிரி ஆதியாகமம் 45 யோசேப்பினுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது,
1: பொங்குது, ஜோடு சேருது.
0: இங்க வந்து யோசேப் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். என்ன பால் வந்து இப்ப யார் கோர்ட்ல கிடக்குன்னா யோசேப்போட கோர்ட்ல இருக்கு. யானைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. அந்த காலம் வந்திருக்குடா.
1: இதுக்கு தாண்டா காத்திருந்தேன்.
0: இப்ப பாரு அவங்கள நான் எப்படி உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு என்னன்னா போல
1: அல்லேலூயா.
0: அவருடைய சம்பாஷணையில அப்படி ஒரு காட்லினஸ். அதான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அருமையா இருக்கும். உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும் என்கிற அந்த மலை பிரசங்கத்தினுடைய வரிகளை அவங்க ரொம்ப அருமையா மொழிபெயர்த்திருப்பாங்க நவீன விதத்துல. இஃப் யூ லாஸ்ட் யுவர் சால்டினஸ் ஹவு பீப்புள் வில் டேஸ்ட் காட்லினஸ். நீ உன்னுடைய சாரத்தை நீ இழந்து போவ அப்படின்னா எப்படி ஜனங்கள் ஆண்டவரை ருசிப்பார்கள்? யோசேப்பு பேசுறப்ப ருசிக்குது. பசியோட வந்தவங்களுக்கு யோசேப்பு பேசுறப்ப ருசிக்குது. பஞ்சத்துல அடிபட்டு வந்த அந்த பரதேசிகளுக்கு யோசேப்பு பேசுறப்ப அவங்க தேவன் என்ன செய்கிறார்கள்? ருசிக்கிறார்கள்,
1: ருசிக்கிறார்கள்.
0: என்னை விற்று போட்டதை குறிச்சு நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம்,
1: விசனமா இருக்க வேண்டாம்.
0: இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை நான் போதிக்கிறேன். உங்களுக்கு ஜீவரட்சனை செய்வதற்காக தான் உங்களுக்கு முன்னாடி என்ன தேவன் என்ன செய்தார்?
1: அனுப்பினார்.
0: உங்களை நான் ஆதரிப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் பாதுகாப்பேன். பொங்குது இருந்த என்ன செய்தேன்னா
1: பொங்குது,
0: பொங்குது. அதுல எந்த கசப்பு என்னன்னா
1: இல்லவே
0: இல்ல.
1: His
0: brothers saw God's standard in Joseph's life.
1: Hallelujah.
0: தேவனுடைய தெய்வீக தரத்தை யோசேப்போட பேச்சில், யோசேப்போட பார்வையில, யோசேப்போட ஒவ்வொரு அசைவிலையும் அவங்க தெளிவு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த நேரத்தில் யோசேப்பு தன்னுடைய வருத்தங்களை மனசுல வச்சு அவரா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அவர் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள என்னன்னா வரல. ஆனா இங்க அவற்றை நம்ம பார்க்கிறது எல்லாமே ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், தரம்,
1: தரம்.
0: யோசேப்போட வாழ்க்கையில கரம் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கண்டது ஒரு காலம். இப்ப யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் மட்டும் இல்ல ஆண்டவருடைய தரமும் இருக்குங்கிறத எல்லாரும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இன்னொரு சீசனுக்குள்ள ஆண்டவர் ஜோசப் என்ன பண்ணியிருந்தார்னா கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: 55 யோசேப்போட மனசு கோபத்துல கொதிக்கல கொந்தளிக்கல.
1: அல்லேலூயா.
0: தன்னுடைய சகோதரர் மேல எந்த ஒரு வன்மத்தையும் அவர் என்னன்னா கக்கல. அவர் வாமிட் பண்ணவே என்னன்னா
1: இல்லை
0: இல்ல, பழிக்கு பழி வாங்க துடிக்கல. கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. அந்தாண்டா உங்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி தன் அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். யோசேப்பு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அந்த அதிகாரம் 45 பொங்கி வழிகிறாரு.
1: பொங்கி வழிகிறார்.
0: அங்க ஆத்திரம் இல்ல, பாத்திரம் பொங்கி வழியுது.
1: ஆமென்.
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் ரொம்ப வழிகிறது. நிரம்பி வழிகிறாரு. அன்புனால நிரம்பி வழிகிறார், மனதுருக்கத்தினால நிரம்பி
1: வழிகிறார்.
0: அவர் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள பொங்கி வழிந்தார்.
1: பொங்கி வழிகிறார்.
0: ஒரு பால் பானை பொங்கி வழியும் பொழுது கம்ப்ளீட்டா அந்த பானை மறைஞ்சிருதா?
1: மறைஞ்சிருது.
0: இதுவரை பாத்திரத்துல பால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த பாத்திரத்தை சூடாக்குறப்ப பொங்கி வழியிற அந்த அனுபவத்துல பாத்திரம் என்னன்னா மறைஞ்சிருது.
1: மறைஞ்சிருது.
0: குரோனோஸ்ல நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிறைஞ்சிருந்ததை உலகம் பார்த்துச்சு. ஆனா உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப உங்களை நிறைச்சிருந்த தேவனுடைய பிரசன்னம் உங்க மூலமா பொங்கி வழிஞ்சு உங்களை முற்றிலுமா மறைச்சு இருக்கிறத இந்த உலகம் பார்க்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஃபுல்லா பொங்கி வழியிறப்ப பொங்கி வழியிற பொங்கல் பானை கம்ப்ளீட்டா என்ன செய்யுதுன்னா
1: மறைஞ்சிருது.
0: ஒரு காலம் தேவனுக்குள்ள சுத்தமா உங்களை நீங்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மறைஞ்சிருந்தது இன்னொரு காலம்.
1: ஆமென்.
0: அதான் உங்களுக்கான மொமெண்ட்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அவரிடத்துல அவரே பார்க்க முடியல.
1: ஆமென். அல்லேலூயா.
0: பொங்கி வழிந்த பாத்திரம் நிரம்பி வழிந்த தேவனுக்குள்ள யோசேப் என்னன்னா டோட்டலா மறைஞ்சிட்டாரு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இப்போ ஒண்ணு இல்ல, தேவனுக்குள்ள நிறைஞ்சுதான் இருக்கோம் எல்லாரும். ஆனா உறவாடுறப்ப எல்லாம் பொங்கி வழிகிறாரு, நம்ம அவருக்குள்ள மறைஞ்சிடறோம்.
1: மறைஞ்சிடறோம்.

0: சுத்தமா யோசேப் என்னன்னா தேவனுக்குள்ள மறைஞ்சிட்டார்
1: மறைஞ்சிட்டார்
0: அந்த அனுபவத்துல யோசேப்பு பேசின பொழுது அந்த பேச்சுல யோசேப்பு தெரியல, யோசேப்பு வழியாக பேசின தேவன் தான் தெரிந்தார். தேவனுடைய நிதானம், தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய பராமரிப்பு. மொத்தத்துல சொல்ல போனா அவன் உப்புல ஊர்ன ஊருகான்றது, உப்புல ஊற வச்ச எலுமிச்சம்பழங்கிறது. அவ்வளவு சாஃப்டா நடக்கிறார்.
1: அப்பட்டமாக தெரிகிறது.
0: தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை யோசேப்பு கையாண்ட விதம் அவருடைய பதவிக்கு அழகு சேர்த்தது. அவரு பதவியில இருந்ததுனால அவரை எல்லாரும் மதிக்கல. அவர் அந்த பதவியில் அமர்த்தப்பட்ட பொழுது அந்த பதவிக்கே ஒரு மரியாதை வந்துச்சு.
1: எஸ்,
0: ஆளுநர்னா இப்படி தாண்டா என்னன்னா இருக்கணும். ஆதரிக்கிறதுக்காக தான், எல்லாரையும் ஆதரிச்சு பஞ்சத்துல அழியாம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசேப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. யாருக்காவது பழைய வருத்தங்கள் ஞாபகம் வருமா? இந்த உன்னதமான அனுபவத்துல
1: ஏ
0: தேவனுடைய கரம் நம்ம லைஃப்ல இருந்தா மட்டும் போதாது, தேவனுடைய தரமும் என்ன செய்யணும் நம்ம லைஃப்ல காணப்பட வேண்டும். அது ஓவர் நைட்ல என்ன செய்யாதுன்னா
1: வராது.
0: இந்த ஸ்டாண்டர்ட நாம அடையிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நம்பி தம்முடைய காரியத்தை நம்மிடத்துல ஒப்படைக்க முன் வருகிறது என்னன்னா இல்ல
1: இல்லை.
0: நீங்க ஆவீத நம்பி சவுல தாவீதனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த தேவன் ஒருமுறை கூட தாவீத சவுளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல சவுல் என்னன்னா நம்ப முடியாது, கொன்னுருவான், வருங்காலத்தை கொன்னு புதைச்சிருவான். அதனால எத்தனை முறை ஈட்டியை வச்சு குறி பார்த்து எரிஞ்சாலும் குறி என்னன்னா தவறிக்கிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: தாவீத சவுளுடைய கரத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே என்னன்னா இல்ல. ஏன்னா சவுள்கிட்ட என்ன இல்லைன்னா தரம் இல்ல. சவுள் இடத்துல தரம் இல்ல. அதே நேரத்தில் தாவீதனுடைய கரத்தில் ஆண்டவர் ஏன் சவுலை ரெண்டு முறை ஒப்பு கொடுத்தாருன்னா தாவீது தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஸ்டாண்ட் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் என்னோட ஸ்டாண்டர்ட் இருக்கு, அவன் என்னோட உறவாடுறவன், அவ்வளவு எளிதில் கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேலே கையை போட்டு குற்றவாளியாக மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பகத்தன்மையை தாவீத குறிச்சு யாற்று இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு இருந்துச்சு. அப்ப ஆவியானவர் தம்முடைய அதிகாரத்தை கைரோஸ் மொமெண்ட்ல நம்ம கையில கொடுக்கிறப்ப வாரி வழங்கும் பொழுது, வாரி வழங்கும் பொழுது சொல்லுவாங்க சாமி வரம் கொடுக்கறது பூசாரி எப்படி இருக்கிறாரா, அவரே தடையா இருக்கிறாருங்கிற மாதிரி. நாம தடையா இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் என்னன்னா
1: இல்லவே
0: இல்ல
1: இல்லை.
0: அப்படி மடையில வர்ற தண்ணி மாதிரி என்ன செய்யணும்னா குபு குபுன்னு பொங்கி வரணும். மடையில வர்ற
1: தண்ணி போல
0: தண்ணி போல
1: குபு குபுன்னு பொங்கி
0: வயல்வெளிக்கு என்னன்னா பாயக்கூடிய இடத்துல இருக்கணும். அதனால நம்மளே தடையா இருக்கிறத தேவன் விரும்பல.
1: எஸ்,
0: நீ தண்ணி ஓடி வருகிற ஒரு மடையாக.
1: எஸ்,
0: மடை என்ன தெரியுதா, ஒரு ரிசர்வாயர்ல இருந்து, ஒரு கண்மாயில இருந்து, ஒரு ஊரணியில இருந்து வயலுக்கு தண்ணி பாயும்படி திறந்து விடுகிற ஒரு சின்ன ஷட்டர் மாதிரி இருக்கும் மடை. கிராமங்களில் ஒவ்வொரு நீர்நிலைகளில் அந்த மாதிரி சின்ன சின்ன மடைகளை வச்சிருப்பாங்க. டேமில் பார்த்தா பெரிய ஷட்டர் இருக்கும், இங்கே வந்து சின்ன மடை. எனக்குலாம் இன்னும் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, நான் வசித்த புல்வாய்க்கரை அப்படிங்கிற கிராமத்துல ஆரஞ்சு மடை, குமிழி மடை, இந்த மடைகள் மூலமா தான் பெரிய அந்த வயல்களுக்கு தண்ணி என்னன்னா கண்மாயிலிருந்து அதை திறந்து விடுவாங்க, மடை வழியா தான் வரும். இது டேம்ல இருக்கிறது, பெரிய அணைக்கட்டுல உள்ளது. ஆனா சின்ன நீர்நிலைகள்ல குட்டி குட்டி மடைகள்லாம் இருக்கும். அந்த மடையை போல நம்ம இருக்கணும், நம்மளே தடையா இருந்துடக்கூடாது. அதனால அவர் பாக்குறாரு, டேய் உனக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், வச்சிருந்து என்ன செய்ய, நீயே தடையா இருக்கிறிய, மடையா இருப்பேன்னு நினைச்சு உன் கையில எல்லாத்தையும் கொடுத்தா நீ என்ன அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியடா, நான் வரம் கொடுத்துருக்கிறேன், நீ தடையா இருக்கிறியடா.
1: மடையான்னு சொல்ல மாட்டேன்.
0: அதனால நாம் அவருடைய காரியத்தை நாம் கையாளும் பொழுது அதில் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார்.
1: ஆமென்.
0: அதனாலதான் 1 Samuel 24 சரி, 1 Samuel 26 சரி, ஆண்டவர் ரெண்டு முறை சவுல தாவீதனுடைய கையில ஒப்பு கொடுத்த அந்த தருணத்துல சவுல் மேல தாவீது கை போட துணியவே என்னன்னா
1: இல்லை,
0: ரொம்ப கவனமா இருந்தார், ஜாக்கிரதையா இருந்தார் அந்த தருணத்தை ஹேண்டில் பண்றதுக்கு. சில அக்கேஷனை, சில தருணங்களை நாம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தேவை பவர் இல்லை, மெச்சூரிட்டி. கூட இருந்த தளபதி அபிசாய் சொன்னது மாதிரி ஒரே குத்தா என்ன செஞ்சிருக்கலாம்,
1: குத்தி போட்டிருக்கலாம்,
0: குத்தி போட்டிருக்கலாம், பழிக்கு பழி என்ன செஞ்சிருக்கலாம்,
1: வாங்கியிருக்கலாம்.
0: அங்கதான் அவனுடைய அந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை பார்த்து பிரமிக்கிறாரு சவுல். ஏன், நான் உனக்கு தீமை செஞ்சேன், நான் உனக்கு தீமை செஞ்சிருந்த நீ எனக்கு இன்னைக்கு என்ன பண்ண, நன்மை செய்ய உங்ககிட்ட நான் பாக்குறது ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட நான் என்ன செய்யறேன், உன் கூட இருக்கிறவன் எனக்கு விரதமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பொழுது அந்த ஸ்டாண்டுக்கு நீ துணை போகாம ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட என்னங்கறத எனக்கு நீ வாழ்ந்து காட்டிட்ட.
1: அல்லேலூயா.
0: நிச்சயம் உன்கிட்ட ஆண்டவருடைய சாரம் இருக்கிறதுனால ஆண்டவருடைய அதிகாரமும் உன் கையில வரும். ஆண்டவர் சாரத்தை ஏத்திட்டு தான் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இந்த சாரத்தை தாவீதுக்குள்ள சவுல் பார்த்த உடனே அவருக்கு தீர்க்க தரிசனம் வருது, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப, இஸ்ரவேலுடைய ராஜ்யம் உன்னுடைய நாட்கள்ல நிலைவரப்படும், நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ மேன்மேலும்
1: பலப்படுவாய்,
0: உன்னுடைய நாட்கள் வரும்போது என் சந்ததியை மட்டும் என்ன செஞ்சிடாத,
1: வேற இருத்துறாத.
0: அதனையா ரிக்வெஸ்ட், ராஜா வருங்கால ராஜாட்ட என்ன வைக்கிறார்னா ஒரு விண்ணப்பத்தை
1: வைக்கிறார்.
0: இப்போதும் நீ எனக்கு பின் இருக்கும் என் சந்ததியை
1: வேறு அறுப்பதில்லை என்றும்
0: என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும்
1: கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்ற
0: வருங்கால ராஜாட்ட என்கிட்ட இந்த ஸ்டுவர்ட்ஷிப் இல்ல, ஆனா உங்ககிட்ட ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால ஐ ரிக்வெஸ்ட் யூ.
1: அல்லேலூயா.
0: இந்த வேண்டுதல, இந்த விண்ணப்பத்தை முன்னாடி நான் என்ன செய்யறேன்,
1: வைக்கிறேன்.
0: சவுல் மேல மட்டும் தாவீது கை போடாம தன்னை காத்து கொள்ளல, அவளுடைய குடும்பத்தார யாரு மேல என்ன செய்யலனா
1: கை போடல,
0: இவனை தன்னுடைய மகனாகிய மேவிபோசேத்தை கொண்டு வந்து தன்னுடைய தன்னோட அசனம் பண்ண வச்சான்.
1: அல்லேலூயா.
0: ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுகள ஸ்டாண்டர்டு இதுதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
1: அல்லேலூயா.
0: இது என்னது
1: ஸ்டுவர்ட்ஷிப்.
0: தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்த ஆவிதுக்குள்ள காணப்பட்ட என்ன என்ன தெரியுமா, ஆண்டவர் வந்து என்ன மாதிரி டீல் பண்றாருங்கிறத யாருக்கு புரியல, ஆவிதுக்கு புரியல. ஏற்கனவே நம்ம தியானிச்ச செய்தியில ஒரு சின்னதை நான் உள்ள சொல்லிட்டு போறேன், இப்பவாவது என் மாமனாரே என்ன நீங்க நம்புவீங்களா, என்னை ஆளுகிற மன்னவரை இப்ப மாதிரி நீங்க என்ன செய்றீங்களா
1: நம்புறீங்களா,
0: உங்க மேல நான் கை போடல பாத்தீங்களா, உங்களை நான் கொலை செஞ்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு உங்க மேல உங்க நலன்ல அக்கறையா இருக்கிற என்னை பார்த்து நான் உங்களுக்கு விரோதமா சதி செய்யறேன்னு சொல்லி ஊரெல்லாம் தூற்றுறீங்களே மாமா,
1: என்ன தெள்ளுப்பூச்சி போல வேட்டையாடுறீங்களே மாமா,
0: இது உங்களுக்கு நியாயமா மாமா அப்படின்னு சொல்லி சவுல் வந்து தன்னை புரிஞ்சுக்கிறவாருன்னு சொல்லிதான் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஆனா அந்த டெஸ்ட் வந்து சவுல் வந்து தாவித நம்புவதற்காக தேவன் வச்ச அனுமதிச்ச சோதனை அல்ல. தாவித நம்ப முடியுமா என்பதை பரிசோதிச்சு பார்க்க தேவன் அலோ பண்ண டெஸ்ட்.
1: ஆமென்.
0: டெஸ்ட்ல யார் பாஸ் பண்ணிட்டா? தாவீது பாஸ் பண்ணார்.
1: ஹல்லேலூயா.
0: இதைத்தான் யாரும் ஹைலைட் பண்றான்னா அபிகாயிலும் ஹைலைட் பண்றா 1 Samuel 25. இவ்வாறு டேவிட் உன்னை கத்தர் நம்புறாரு, உன்னை ஆண்டவர் என்ன செய்றாருனா
1: நம்புறாரு,
0: நம்புறாரு. அதனால நீ கவனமாரு, நீ எப்படி இரு,
1: கவனமாயிரு,
0: கவனமாயிரு. ஆண்டவருடைய நீயா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாத, பர்சனல் ரிவெஞ்ச் என்ன செஞ்சிடாத,
1: எடுத்துறாத,
0: செஞ்சிடாத. நீ ஆண்டவருடைய காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிற, உன்னுடைய மொமெண்ட் கிட்ட வந்துருச்சு, உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்யுது ரொம்ப சமீபத்து வருது. இந்த நேரத்துல மிஸ்டேக் என்ன செஞ்சிடாத,
1: பண்ணிராத,
0: பண்ணிராத. உனக்கு விரோதமா அநேக தப்பு செய்யலாம், நீ தப்பு செஞ்சிடாத, ஏன்னா நீ உப்புல ஊறுறவன்.
1: ஆமென்.
0: உனக்கு வாரி வழங்க போறாரு, நீ தான் வருங்காலம், நீ தான் இஸ்ரவேலின் ஆண்டவன், நீ தான் வருங்கால அதிபதி.
1: இப்ப பிள்ளை ஆண்டான், நீ தான் அதிபதி ஆண்டவன்.
0: ஆண்டவரை நம்புனா நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனா நம்மள ஆண்டவர் நம்பிட்டார்னா அவருடைய மகிமை அப்படி வாரி வழங்கிடுவார்.
1: ஆமென்.
0: நம்மள ஆண்டவர் நம்பினதுனால நம்ம வாழ்க்கையில நாம கண்ட நன்மைகள் எத்தனை? சீரியஸான கேள்விதானே. அதனால கையாள தெரியாதவன் கையில ஆண்டவர் ஆளுகையை கொடுக்கிறது என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல கொடுத்தா எல்லாத்தையும் மொத்தமா என்ன செஞ்சிருவானா
1: எடுத்து போட்டுருவான், அழிச்சு போட்டு.
0: அதனால நீங்க மைனரா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல, நீங்க இன்னும்
1: மைனர்,
0: மைனரா இருக்கிறதுனாலதான்
1: ஓனர்ஷிப்,
0: உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல.
1: எஸ்.
0: நீங்க மேஜர் ஆகுறப்ப
1: நீங்க கேட்காமே கொடுத்துருவாங்க.
0: நீங்க மேஜர் ஆகி மெச்சூர்ட் ஆகுறப்ப ஆண்டவர் கண்டிப்பா என்ன கொடுப்பாருன்னா ஓனர்ஷிப் கொடுப்பாரு. அப்போ உங்க ஸ்டியூவர்ட்ஷிப்ல ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் கைரோஸ் மொமெண்ட் வர்றதுக்காக ஆண்டவர் க்ரோனோஸ்ல நம்மள உப்புல போட்டு ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: நமக்கு he has prepared everything in advance. But the thing is, he wants to prepare you and me. நமக்கான காரியத்தை ஆண்டவர் எப்பவும் என்ன செஞ்சிட்டாருனா ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப அதுக்காக உங்களை என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு.
1: ஆமென்.
0: அறுத்து ஊறுகாய் போட்டு,
1: எஸ்,
0: உப்புல போட்டு.
1: ஆமென்.
0: ஆரம்பிச்சது நீங்களும் நானும் தான் ஆரம்பிச்சோம், ஆனா முடிக்கிறது எப்படி முடியுதுன்னா நீங்க தான் இனிமேல் எல்லாம் முடியும்.
1: நீங்க தான் இனிமேல் எனக்கு எல்லாம்.
0: நீங்க வேற, நான் வேற,
1: இல்லப்பா
0: இல்லங்கிற இடத்துல வந்து முடியறப்ப நம்முடைய அணுகுமுறையில, நம்முடைய பேச்சில், நம்முடைய சம்பாஷணையில காணப்படுறது எல்லாமே டிவைன் ஸ்டாண்டர்ட். பூவோட சேர்ந்த நாரம் மணக்கிறத போல. நம்ம வாழ்க்கையில அவருடைய வாசனை. நீங்க பாருங்களேன், 1 Samuel 30 6 சிக்லாக்கில் வந்து அமலேக்கியர் தாவீதனுடைய காரியம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனப்ப தாவீதோட இருந்த கும்பல் எப்படி மாறுது பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
1: சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால்,
0: தங்கள் குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை
1: திடப்படுத்தி கொண்டார்.
0: அதாவது என்னன்னா, இப்போ தேவனை உறிஞ்சிக்கிட்டான்.
1: எஸ்,
0: அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரஷர்ல தேவன் என்ன செஞ்சுக்கிட்டான், உறிஞ்சிக்கிட்டார். இப்ப ஆண்டவர் அந்த சேனைய கொள்ளையடிச்சவங்களை கொள்ளையடிக்க என்ன செய்யறாருனா, கிருபை செய்கிறார். நீ போ, நீ சகலத்தை என்ன செய்வேன்னா,
1: திருப்பிக் கொள்வாய்.
0: எல்லாரும் எதிரான் என்னப்ப, தாவீதுக்கு சாதகமா தாவீதோடு இருந்து இடைப்பட்டது தேவன் மட்டும்தான்.
1: அல்லேலூயா.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு தேவன் என்ன செய்தா, பேசினார். ஆனா வசனம் 20வது வசனம் பாருங்க, 19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும்,
1: சிறியதிலும்
0: பெரியதிலும்
1: குமாரரிலும்
0: குமாரத்திகளிலும்
1: ஒன்றும் குறைபடாமல்
0: எல்லாவற்றையும்
1: தாவீது திருப்பி கொண்டான்.
0: எல்லா ஆடு மாடுகளையும்
1: தாவீது பிடித்து கொண்டான்.
0: எல்லாம் பாருங்க, தாவீது திருப்பி கொண்டான், தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி,
1: இது தாவீதின் கொள்ளை என்றார்கள்.
0: இது தாவீதின்
1: கொள்ளை.
0: This is David's spoil. David's plunder. This plunder belongs to David. இந்த கொள்ளை யாருடையது?
1: தாவீதினுடையது.
0: தாவீதினுடையது. நான் தாவீது என்ன சொன்னாரு, அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்தாரா?
1: எடுக்கவே இல்லை.
0: ஆக்சுவலா எல்லாரும் ஓனர்ஷிப் யாரு கொடுக்கறாங்க?
1: தாவீதுக்கு கொடுக்கிறார்கள்.
0: ஆனா இவர் உப்புல ஊர்ன ஊருகா.
1: ஆமென்.
0: இவர் தேவனை கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்ட மனுஷன், தேவனை உறிஞ்சிக்கிட்ட மனுஷன்.
1: எஸ்.
0: ஆனால் அவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து இவர் எடுக்கல. டேய், எவனும் தொடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யல,
1: சொல்லல.
0: இவனுக்கு புறம் பாருங்க, நம்மளோட வராத எவனுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, அங்க போய் அடிச்சு புடிச்சு கொண்டு வருவோம். வராம விடாய்த்து போய் உட்கார்ந்தவனுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யணுமா,
1: கொடுக்கணுமா,
0: கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் என்ன செய்யறாங்கன்னா, எடுக்கிறாங்க. வாசிக்கலாமா 21 வசனம்.
1: விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல்
0: பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது,
1: இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள்.
0: தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து
1: அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான்.
0: இதான் ஸ்டுவர்ட்ஷிப். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏண்டா எல்லா பயிலும் சேர்ந்து கல்லெடுத்தீங்க,
1: என்ன
0: கொஞ்ச நேரத்துல மாறிட்டீங்களடா, உங்களை எல்லாம் நம்ப முடியுமா, என்னால மனுஷங்களாடா நீங்க எல்லாம் வந்துட்டு, புத்தி எட்ட பசங்களா,
1: மிருகண்டா நீங்க.
0: அவரு எவ்வளவு நீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு தான் களை போறோம், எங்களுக்கு எல்லாம் களை போறாது, என்ன உங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாம் ஓடுறது ரத்தம், எங்களுக்கு போடுறது சாக்கடையா? இந்த மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் என்ன செய்யல,
1: வாங்கல.
0: என்னப்பா வர்றப்ப டயர்ட் ஆயிட்டீங்கள, என்னாச்சு, ஏன் வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எல்லாரும், ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் ஏன் நல்லா தானே வருவீங்க, ஏன் அப்செட் ஆனீங்க நீங்க அப்படின்னு, ஜஸ்ட் லைக் ஒரு ஃபாதரை போல ஒரு கம்பாஷனேட் என்ன செய்யறாரு, சுக செய்தியை
1: விசாரித்தா.
0: அந்த வசனத்துக்கு வாங்க 21 எப்படி இருக்கு,
1: சுக செய்தி,
0: சுக செய்தியை.
1: இந்த சுக செய்தின்ற வார்த்தைய அருமையான நம்முடைய இலங்கை மக்கள் தான் கேட்பார்கள். சுக செய்தியை சொல்லுங்க பிரதர்.
0: தமிழ்லதான் ரொம்ப அழகா இருக்கு, சுக செய்தியை
1: விசாரித்தான்.
0: நல்லா இருக்கீங்களா, நல்லா இருந்தீங்க. இன்னைக்கு யுத்தத்துக்கு போறப்ப ரொம்ப டயர்டா இருந்தீங்க, ஓய்வு எடுத்தீங்களா கொஞ்சம், ரொம்ப ரொம்ப பயந்துட்டீங்களோ என்ன, ஒண்ணும் இல்ல பயப்படாதீங்க, எல்லாத்தையும் ஒண்ணுதான் நினைச்சாச்சுன்னா திருப்பியாச்சு, இனிமே வந்து நோ வரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெச்சூரிட்டி.
1: அல்லேலூயா.
0: சீசன் லீடர் அண்ட் ஃபாதர். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில்
1: பொல்லாதவர்களும்
0: பேலியாலின் மக்களுமான எல்லாரும்
1: அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க கொடுப்பது இல்லை.
0: அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும்
1: தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டுமே.
0: சாமி வரம் கொடுக்கிறப்ப பூசாரி என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா
1: அடையா நீ
0: இடம் கொடுக்க மாட்டீங்க,
1: இடம் கொடுக்க மாட்டேங்குது.
0: மடையா இருக்கிறாரு அவன் எல்லாம் தடையா
1: இருக்கிறான்.
0: இங்கதான் டேவிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட் சொல்லுவாரு. அதற்கு தாவீது என் சகோதரரே,
1: கர்த்தர் நமக்கு தந்ததை
0: கர்த்தர் எனக்கு தந்ததை அப்படின்னு
1: சொல்லல. அல்லேலூயா.
0: நோ நோ நோ மை பிரதர்ஸ், டோன்ட் பி செல்ஃபிஷ் வித் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன் அஸ்.
1: அல்லேலூயா.
0: Hallelujah. What the Lord has given to me அப்படின்னு சொல்லல. What the Lord has given to us. What the Lord has given to you and me. எனக்கு இது ரொம்ப தொடும் பாருங்க.
1: Hallelujah.
0: எனக்கு கொடுத்ததுன்னு எல்லாரும் ஓனர்ஷிப் யாரு கொடுக்கறாங்க?
1: தாவீதுக்கு.
0: தாவீது கொடுக்கறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, டேய் நீங்க இல்லாம நான் வந்துட்டேன், நம்ம எல்லாரும் சொல்லுங்கடா,
1: நமக்குன்னு சொல்லுங்க,
0: அத்த நமக்கு தந்ததுன்னு சொல்லுங்கடா. Hallelujah.
1: Hallelujah.
0: இங்க ஓனர்ஷிப்பை எல்லாருக்கும் என்ன செய்யறாருன்னா
1: வாரி வழங்குகிறார்.
0: ஆவீது கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில்
1: ஒப்பு கொடுத்தார்.
0: இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பா?
1: யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ
0: அவ்வளவு ரசகலண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும்.
1: சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான்.
0: அப்படியே அன்னால் முதற்கொண்டு நடந்து வருகிறது.
1: அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதாண்டா ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட தான் எல்லாரும் என்ன செய்யணும்,
1: எடுத்தாக
0: இனிமே ஃபாலோ பண்ணணும்னு அங்க ஒரு நியூ ஸ்டாண்டர்ட டேவிட் என்ன செட் பண்றார்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அங்க அந்த வெற்றிக்கான ஓனர்ஷிப் எடுக்கல. தேவன் தனக்கு தந்த அந்த வெற்றியை அவர் கையாண்ட விதம் அது எவ்வளவு அருமையா, அதுல காணப்பட்ட உக்ரானத்துவம் ஸ்டுவர்ட்ஷிப். யூதாவில் இருக்கிற மூப்பர்களுக்கெல்லாம் பங்கு அனுப்பி அதுக்கு ஆசீர்வாத பாகன்னு
1: பேர் வச்சு
0: பேர் வச்சு.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தசமபாகத்திலே திணறவங்க இருக்கிறப்ப ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க ஆசீர்வாத பாகம் வரைக்கும் போறான்.
1: ஆமென். அல்லேலூயா. 26
0: தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது
1: அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி,
0: இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று
1: சொல்லச் சொன்னான்.
0: சொல்லச் சொன்னான்.
1: சொல்லச் சொன்னான். அல்லேலூயா.
0: இந்த கும்பல தான், இந்த அடிதடி கும்பல தான், இந்த அடாவடி கும்பல தான், இந்த கரடு முரடா இருக்கிற கும்பல தான்.
1: அல்லேலூயா.
0: பின் நாட்களில் தாவீதுனுடைய படையில பராக்கிரமசாலிகளாய் மாறுகிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: ரூடா இருந்தவன், ரஃபா இருந்தவன் எல்லாம் தாவீதோட லீடர்ஷிப்ல.
1: அல்லேலூயா.
0: ஒவ்வொருத்தனும் அசகாய சூரனை என்ன செஞ்சிட்டான்னா
1: மாறிட்டான். அல்லேலூயா.
0: பராக்கிரமசாலியோட இருக்கிறவனும் பராக்கிரமசாலியா தானே என்ன செய்வான், இருப்பான்
1: இருப்பான்.
0: இதே மாதிரி இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கைரோஸ் மொமெண்ட்ல நாம ரொம்ப நமக்கு ஸ்டுவர்ட்ஷிப்ல நம்ம திணற கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஓனர்ஷிப்பை நமக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதுக்கான மெச்சூரிட்டியை க்ரோனோஸ்ல நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். நியாயாதிபதிகள் 7 15 வசனம் வாசிக்கலாமா? ஆண்டவருடைய கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவருடைய காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. தேவன் கிரியை செய்ய தொடங்கிட்டார், பிகின் ஆயிருச்சு. கிதியானை கொண்டு மீதியானியருடைய சேனையை ஆண்டவர் கலங்கடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சூழ்நிலையில் வசனம் 25 24 கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி
1: மீதியானியருக்கு விரோதமா இறங்கி
0: பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து
1: அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார்.
0: அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி
1: பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு
0: மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும்
1: சேபையும் பிடித்து
0: ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும்
1: சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு
0: மீதியானியரை துரத்தி
1: ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள்.
0: அவங்களுக்கு பாருங்க, கொஞ்சம் ஜெயிச்ச உடனே அலகால் புரியாம ஆடுறான். ஏழாவது அதிகாரத்தில் பெற்ற வெற்றிய அவங்களால ஹேண்டில் பண்ண என்னன்னா
1: முடியல.
0: ஓரேபையும் சேபையும் தலையில தலையெடுத்தத அவங்களால தலக்கணம் ஏறிடுச்சு. மேல தலையை வாங்கினோன்னு என்ன ஏறிடுச்சுனா தலையில கனம் ஏறிடுச்சு. ஆனா ஏற்கனவே இங்க தேவனால கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தலக்கணம் இல்லாம இருக்கான்.
1: ஆமென்.
0: கிதியோனுக்கு தேவன் கனம் பண்ணுகிற பாத்திரத்துக்கு தலக்கணமே என்னன்னா
1: வரல.
0: அவன் தேவனுடைய சாயலுக்கு ஒரு இலக்கணமா இருக்கான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவன் எப்படி இருக்கிறான்?
1: தேவனுடைய சாயலுக்கு இலக்கணமாக.
0: அவனுக்கு என்ன வரல?
1: தலைக்கணம் வரல.
0: தலைக்கணம் வரல. அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, எட்டாவது அதிகாரம் எப்படி பிகின் ஆகுது பாருங்க.
1: அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி,
0: நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே,
1: இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன
0: என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம்
1: பண்ணினார்கள்.
0: ஏப்பா, நான் என்ன பெரிய தைரியசாலி நினைச்சீங்க? ஊரெல்லாம் கூட்டிட்டு தாப்பா நான் சண்டை போடுன்னு நினைச்சு எக்காலத்தை ஊதி 32,000 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லா பயிலையும் கூட்டிட்டு சண்டைக்கு போலான்னு நினைச்சா நானா ஃபில்டர் பண்ணேன், அவரு தாப்பா ஃபில்டர் பண்ணி.
1: எஸ், 22,000 அனுப்பு, 10,000 வச்சு 9,700 இந்த பக்கம், 300 அந்த பக்கம்னு 300 படையா வகுத்தாரு.
0: ஏப்பா, 32,000 பேர் நான் அழைச்சி கூட்டி சேர்த்துட்டு போனா அவர் 300 பேர் தான்ப்பா தெரிந்து கொடுத்தாரு.
1: எஸ்,
0: இது நான் என்னோட சாய்ஸ் இல்லப்பா, இது அவருடைய
1: சாய்ஸ்.
0: சண்டைக்கு நிற்கிறான். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதிலுக்கு பதில் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் யாரும் கொடுக்கல.
1: இது அவன் கொடுக்கல.
0: ஆக்சுவலா அப்படிதான் கொடுத்துருக்கணும். நார்மலா இருக்கிறவன், மெச்சூர்டா இல்லாதவன் பதிலுக்கு பதில் என்ன செய்வான்? பேசுவான். இங்க பாரு, நான் ஒரு சுய விளக்கம் என்ன செய்யறேன், நான்
1: கொடுக்கறேன்.
0: நடந்தது தெரியாம என்ன செய்யாத,
1: பேசாத.
0: கத்தர் இப்படிதான் எங்களை நினைச்சிருக்கிறார்,
1: நடத்தி இருக்கிறாரு.
0: என்னப்பா நீங்க புரியாம என்ன செய்றீங்க? என்ன
1: பேசுறீங்க?
0: நானும் ஆசைப்பட்டு என்ன செஞ்சு போனேன், கூட்டிட்டு போனேன், சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்கேன் வந்து அப்படின்னு சொல்லி இவரும் என்ன செய்யலன்னா
1: வம்புக்கு வம்பு பேசல,
0: வீம்பு பேசல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே இங்க வீம்பு பேசுறவங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா
1: ஃபில்டர் பண்ணாரு.
0: என்ன அதிகாரம் 7 அப்படிதானே இருக்கு. என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு
1: இடமாகும்.
0: மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு, ஏண்டா ஒரு 2 வயலை கையில கொடுத்தது கேம் போட்டு வீம்பு பேசுறீங்களே, உங்க லட்சணம் தெரிஞ்சுதான்டா ஆண்டவர் முதல்ல ஃபில்டர் பண்ணாரு. இதெல்லாம் இப்ப சொன்னா நீ சண்டைக்கு தான் வருவே. உனக்கு எவனுக்குமே என்ன செய்யாதுன்னா
1: புரியாது.
0: அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவர் தந்து அவர் எவ்வளவு அருமையா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஆஃப் பண்றாரு பாருங்க. அதற்கு அவன்,
1: நீங்கள்
0: இதெல்லாம் கிரீவனுக்கு தெரியும், உடனே குயிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு சிச்சுவேஷன் எல்லாத்தையும். என்ன செஞ்சுட்டாரு? ரீட் பண்ணாரு, ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றாரு.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு அனாயிண்டட்னா ஒரு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுவீங்க, ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பதிலா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க.
1: ஆமென்.
0: அதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
1: ஆமென்.
0: அதனால ஓனர்ஷிப் உங்க கையில இருக்கு.
1: எஸ்.
0: என் கையில மட்டும் கொடுத்தீங்கன்னு வைங்கள, என்ன என்ன செஞ்சிருப்பேன் நீ பெருசா?
1: எல்லாத்தையும் எடுத்து போட்டு
0: தலக்கணம் தான் ஏறி இருக்கும், தங்கு தங்கு ஆடி இருப்ப, மொத்த ஆட்டத்தையும் களைச்சிருப்பி.
1: எஸ்.
0: அதனால ஆண்டவர் உன்னை கனம் பண்றாரு.
1: ஆமென்.
0: ஏன் கனம் பண்றாருன்னா தலக்கணம் இல்லை அவனுக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அதனால சிச்சுவேஷனை குயிக்கா ரீட் பண்ணிட்டார் யாரு?
1: கிதியோன்.
0: ரீட் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றாரு.
1: ஆமென்.
0: எதிர்வினை ஆற்றல, ஒரு ஞானமான பிரதியுத்தரம் சொல்றாரு. அதற்கு அவன், நீங்க செய்ததற்கு நான் செய்ததையும் மாத்திரம் அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா?
1: அதிகமல்லவா?
0: எப்ராயிமரே, உங்களுடைய மீதியான அறுப்பு
1: அதிகமல்லவா?
0: எங்களுடைய முழு அறுப்பை விட அதிகம்ப்பா. நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், நாங்க இவ்வளவு செஞ்சதை விட நீங்க செஞ்ச கொஞ்சம் அதிகம்ப்பா.
1: எஸ்,
0: அப்படிதானே அர்த்தம் அது. அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை. அபியேஸ்ரியர்னா யாரு? கிதியோன், அவன் ஃபேமிலி. எங்களுடைய முழு அறுவடையை விட.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதாவது உங்களோட ஒப்பிடுறப்ப நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன்? உங்களோட நீங்க செஞ்சதோட ஒப்பிடுறப்ப
1: நான் என்ன,
0: நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலையே? தேவன் கிதியோன் வச்சுதான் பெருசா செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படி பேசுறாருன்னா, நீங்க செஞ்சதோட ஒப்பிடுறப்ப நான் ஒண்ணும் பெருசா என்னன்னா
1: செய்யலையே,
0: செய்யலப்பா. இப்ப என்னுடைய முழு அறுவடையையும் உங்களுடைய மீதியான அறுப்பையும் கம்பேர் பண்ணா, என் முழு அறுவடையை விட உங்க மீதியான அறுவடை தான்ப்பா பெருசு.
1: அல்லேலூயா.
0: மீதியான எப்ராயிமரின் மீதியான அறுப்பு
1: அதிகம் அல்லவா?
0: தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே.
1: நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இத சொன்ன உடனே பாருங்க, அம்புட்டு போய கோபம்
1: என்னச்சுன்னா
0: அவ்வளவு வேலை ஆஃப் ஆயிட்டான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது
1: அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சத்துருக்களோட சண்டை, சகோதரரோடு சமரசம்.
1: ஆமென்.
0: இதுதான் ஸ்டாண்டர்ட்.
1: எஸ், அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதுக்கு பிறகுதான் இவங்க எல்லாம் அதிபதியை பிடிச்சாங்க. ஆனா சேபா சல்மனாங்கிற மீதியானுடைய அரசர்களை யாரு வேட்டையாடுறா அதுக்கு பிறகு? பெரிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. சகோதரருக்கு நடுவுல வந்த வாக்குவாதம், அந்த எழுப்புதல் தீ அணைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஞானமா செயல்பட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த பிளேம் அணையாம காத்து கொண்டா இருப்பாருங்க. அதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
1: எஸ்,
0: அதனாலதான் ஓனர்ஷிப் யார் கையில போச்சு?
1: கிதியோன் கையில.
0: கிதியோன் கையில போச்சு. அதுக்கு பிறகு ஜெயிச்ச உடனே எல்லாரும் வந்து மண்டிட்டு, நீங்க தான் எங்களை என்ன செய்யணும்னா
1: ஆளணும்,
0: ஆளுக செய்யணும். நீ ஆளணும், உன் பிள்ளைங்க ஆளணும்,
1: குமாரன் பேர புள்ள ஆளணும்.
0: அப்படிதான் இருக்கு 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியால்
1: நீரும்
0: உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை
1: ஆழக்கடவி
0: பேராண்டி வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு ஆட்சி செய்யணும்ன்றான். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கத்தரே உங்களை
1: ஆழ்வாராக.
0: டவுன் டு எர்த், டவுன் டு எர்த். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பரலோகம் தரையில இறங்கி வந்தா இப்படித்தான் இருக்கும்.
1: எஸ்,
0: தலகால் புரியாம ஆடாது. தரையில இறங்கி வந்த பரலோகம் தலகால் புரியாம
1: ஆடாது.
0: தரையில இறங்கி வந்த பரலோகத்துக்கு தலக்கணம் என்னன்னா
1: இருக்காது.
0: தாழ்த்துற அவருடைய பாத்திரத்தை கனம் பண்ணத்தான் இறங்கி வந்த பரலோகத்துக்கு தெரியும். உங்க கைரோஸ் மொமெண்ட் வந்திருக்கு, இறங்கி வருது, மகிமை இறங்கி வருது. தலக்கணம் பிடிச்சி ஆட போறது இல்ல. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவாரு. நீங்க தரை மட்டும் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொண்டு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அந்த மகிமைய அற்புதமான விதத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுவர்ட்ஷிப், ஆண்டவருடைய காட்லி ஸ்டாண்டர்ட் உங்க மூலமா ரிலீஸ் ஆகிறத கண்டு அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், உங்களுக்காக கர்த்தரை எல்லாரும் புகழுவார்கள். ஆண்டவரே, இந்த வெசலுக்காக

0: நேரம் வந்தாச்சு. எழுதி வச்சுக்கங்க, உங்களுடைய your worst period is over. Hallelujah.
1: Hallelujah.
0: அகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நர்மையான வார்த்தைகளுக்காக நன்றி. வேதத்தில் இருக்கிற கருகலான பகுதிகளை கொண்டு அன்றுவரே நாங்கள் உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய சித்தத்தை, நீர் சிந்திக்கிற விதத்தை, நீர் எப்படி காரியங்களை கையாளுகிறீர் என்பதை அன்றுவரே நாங்கள் கிரகிக்க எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மொமெண்ட்ல நாங்க நிக்கிறப்ப எல்லாரும் சொல்லணும், இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கையும் இவனுக்கு இங்கிருந்து வந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல, ஒரு பக்கம் உங்க பவர், இன்னொரு பக்கம் உங்களுடைய விஸ்டம், இன்னொரு பக்கம் உங்களுடைய மெச்சூரிட்டி, இன்னொரு பக்கம் உங்களுடைய ஸ்டாண்டர்டோட இருந்து வரப்போற ரிவைவலை, வரப்போற கைரோஸ் மொமெண்ட்டை நாங்க ஹேண்டில் பண்ண எங்களுக்கு நீங்க கொடுக்கிற இந்த ஆலோசனைக்காக, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த அருமையான காரியங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கண்ண மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை

பிரியமானவர்களே, யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவில விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான் வாழணும்.

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு சொல்லுவோம்.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீது சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும்

இயேசுப்பா, உம்மோடு வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவோடு நடப்பது, இயேசுவின் முகத்தையே நோக்கி பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து

0: முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்கள்

0: நீதிமொழிகள் 22:6 திருப்பிக் கொள்வோம்.
1: We've been teaching on the subject of biblical parenting.
0: வேதத்திலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Now we began actually with the book of Hosea chapter 4 verses 1 to 6.
0: ஓசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் அதிலிருந்து தான் நாம் ஆரம்பித்தோம்.
1: That strikes at the root cause of all the problems in the society that we see today.
0: சமூகாயத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் என்ன என்பதை குறித்து அது நமக்கு சொல்கிறது.
1: The root cause of all the problems it says is that they have rejected the truth.
0: எல்லா பிரச்சனைகளுக்கும் வேர் வசனம் சொல்கிறது சத்தியத்தை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று.
1: What is truth?
0: சத்தியம் என்றால் என்ன?
1: Jesus said thy word is truth.
0: இயேசு சொன்னார் உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
1: Everything else may be facts.
0: மற்ற எல்லாமே ஒருவேளை நிஜங்களா இருக்கலாம்.
1: At best but they are not truth.
0: ஆனால் அவைகள் சத்தியம் அல்ல.
1: You can learn the truth concerning anything only from God's word.
0: எந்த ஒரு காரியத்தை குறித்தானாலும் அது குறித்த சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
1: It is not enough to hear the truth.
0: சத்தியத்தை கேட்டால் மட்டும் போதாது.
1: You must accept the truth and begin to live by the truth.
0: சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும்.
1: Because the problem with the people of Israel according to Hosea is not that they have not heard the truth or do not know the truth but they did not or they rejected the truth.
0: யோசியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொல்கிறார். அதாவது அவர்கள் சத்தியத்தை கேட்கவில்லை, சத்தியத்தை அறியாதிருக்கார்கள் என்பது பிரச்சனை அல்ல, கேட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டார்கள்.
1: Rejection of the truth is something serious.
0: சத்தியத்தை நிராகரிப்பது தான் ரொம்ப சீரியஸான ஒரு காரியம்.
1: So that means what you do with the truth today when you hear it, that is going to determine your course of life.
0: அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற சத்தியத்தை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
1: It's not that you have heard it that it's going to bless you, but what you do with it is what is going to result in something.
0: நீங்கள் கேட்டதனாலே ஆசீர்வாதம் என்று கிடையாது, கேட்டதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் அதுதான் உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வர போகிறது.
1: Are you going to receive it or reject it?
0: அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது நிராகரிக்க போகிறீர்களா?
1: Receive it means to act upon it and to live by it.
0: ஏற்றுக்கொள்வதன் சொன்னா அதை அதன்படி நடப்பது, அதன்படி வாழ்வது.
1: And to reject it means to consider it not as important to your life.
0: நிராகரிப்பதன் சொன்னா என்னுடைய வாழ்க்கைக்கு அது முக்கியமல்ல என்று எண்ணி அப்படியே விட்டு விடுவது.
1: God created human beings.
0: தேவன் தான் மனுஷர்களை உண்டாக்கினார்.
1: He still creates children.
0: இன்னைக்கும் அவர் பிள்ளைகளை உருவாக்குகிறார்.
1: He is the authority on telling us what to do with the children.
0: பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் தான்.
1: So last few weeks we've been talking about training up a child.
0: ஆகவே கடந்த சில வாரங்களாக பிள்ளை பயிற்சி கொடுப்பதை குறித்து படித்து வருகிறோம்.
1: And let's read Proverbs 22 verse 6.
0: நீதிமொழி 22:6 நாம் வாசிப்போம்.
1: Train up a child in the way he should go. And when he is old, he will not depart from it.
0: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
1: Train up a child.
0: நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து.
1: Everybody say train up.
0: எல்லாரும் சொல்லும் பயிற்சி கொடு.
1: Now this is exactly what we have been talking about. What it means to train up a child.
0: இதை தான் நாம் படித்து வருகிறோம். ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் என்ன?
1: Told you what training is not.
0: என்ன எதெல்லாம் பயிற்சி இல்லை என்று சொன்னேன்.
1: If you told him what is right and what is wrong, that is not training.
0: எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அதல்ல பயிற்சி.
1: No, if you provide him a good home, a good school and good surroundings, that is not training.
0: நல்ல குடும்பம், நல்ல ஒரு சூழல், நல்ல பள்ளிக்கூடம் இதெல்லாம் இருந்தா அதெல்லாம் பயிற்சி.
1: I told you that is why even preachers get kids go very bad.
0: நான் சொன்னல இதனால தான் பிரசங்கியோட பிள்ளைங்க கூட ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படினு.
1: Because they have been raised in a good home, very spiritual home, but they have not been trained.
0: ஏனா ஒரு நல்ல குடும்பத்திலே ஆவிக்குரிய குடும்பத்தில தான் வளர்க்கப்பட்டார்கள், ஆனா நல்ல பயிற்சி கொடுக்கப்படவில்லை.
1: So training is different from just providing an environment.
0: ஆகவே பயிற்சி என்பது வேற, நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேற.
1: Training is really working with the child so that you make sure that he does walk in the ways of the Lord.
0: பயிற்சி என்பது அந்த பிள்ளையோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடக்கும்படி நீங்கள் செய்வது.
1: Teaching him and showing him and making him walk in the way.
0: அவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனுக்கு காண்பித்து அந்த வழிகளிலே அவனை நடக்க செய்வது.
1: Training is a process whereby you control him and teach him to walk in the ways of the Lord.
0: Training என்பது ஒரு வழிமுறை, அதன் மூலமாக அவனுக்கு கர்த்தருடைய வழிகளை காண்பித்து அவனை கட்டுப்படுத்தி அந்த வழிகளிலே அவனை நீங்கள் நடக்க செய்ய வேண்டும்.
1: You want to teach somebody driving or train somebody to drive, you don't just tell them how to drive.
0: வாகனத்தை ஓட்ட ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும்போது இப்படி தான் ஓட்டணும்னு அப்படியே சொல்லி விட்டுட்டு போறது
1: இல்லை. Make him sit in the car and you have to spend many hours to drive.
0: கார்ல அவரை உட்கார வச்சு அவரை ஓட்ட பல மணி நேரங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு.
1: Otherwise the person will never learn.
0: இல்லை விட்டால் அவர் கற்றுக்கொள்ளவே மாட்டார்.
1: You know, and whatever you tell him he is going to soon forget and it's not going to make a difference.
0: நீங்க என்ன சொன்னாலும் சீக்கிரத்துல மறந்து விடுவார். அதனால அவருக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை.
1: So you got to stay with the person and teach him and train him until he is able to drive independently.
0: ஆகவே அவரே தானாக ஓட்ட கற்றுக் கொள்ளுகிற வரையிலே அவரோடு கூடவே இருந்து அவருக்கு சொல்லி தர வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: Told you the training is more than raising a child.
0: சொன்னேன் இல்லையா, பயிற்சி என்பது பிள்ளையை வளர்ப்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியம்.
1: நெல்லூர் ரைஸ் அண்ட் குட் தால் அண்ட் ஃபிஷ் அண்ட் மட்டன் வில் ரேஸ் த சைல்ட் அண்ட் மேக் ஹிம் டால் அண்ட் குட் லுக்கிங்.
0: நெல்லூர் அரிசியும் நல்ல நெய்யும் டால்டாவும் இதெல்லாம் கொடுத்தாலே பிள்ளை நல்லா வளர்ந்துருவான்,
1: உங்களை விட உயரமாக வருவான். பட் தட் இஸ் நாட் ட்ரைனிங், தட் இஸ் ரேசிங்.
0: ஆனால் அதெல்லாம் பயிற்சி, அது வந்து வளர்க்குறது.
1: யூ ரேஸ் அ டாக், யூ ரேஸ் அ கவ், யூ ரேஸ் அ கேட், யூ ரேஸ் அ பிக், பட் அ சைல்டு மஸ்ட் பி ட்ரெயின்டு.
0: ஆட்டை வளர்க்குறீங்க, மாட்டை வளர்க்குறீங்க, பன்றியை வளர்க்குறீங்க, எல்லாத்தையும் வளர்க்குறீங்க, பூனையை கூட வளர்க்குறீங்க, ஆனால் பிள்ளையை வளர்ப்பது அது கிடையாது, பயிற்சி கொடுக்கிறது வேற.
1: Child needs to be trained. I want to emphasize that training is much more than just doing all these things.
0: அதாவது இந்த காரியங்களை செய்கிறதை விட இந்த பயிற்சி கொடுப்பது என்பது ரொம்ப மேலான ஒரு காரியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன்.
1: Just because you sent him to school and paid for his fees and took care of his food doesn't mean you're training him.
0: பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால, ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுனால, சாப்பாடு போடுறதுனால அதெல்லாம் பயிற்சி நினைச்சிடக்கூடாது.
1: What is training?
0: பயிற்சி என்றால் என்ன?
1: The word training is only in this place interpreted as training or translated as train. From the Hebrew language, in all other places in the Old Testament, wherever the same Hebrew word occurs, that is interpreted or translated as train, it is translated as dedicate, inaugurate, or initiate.
0: இந்த ஆங்கிலத்திலே ட்ரெயின் என்ற வார்த்தை வருகிறது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் ட்ரெயின் பயிற்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வேற எந்த இடத்துல அந்த வார்த்தை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாமே பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஆரம்பித்து வைப்பது, துவக்கி வைப்பது என்று இந்த விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட வார்த்தை.
1: To dedicate, to inaugurate, to start or initiate a child on a particular path that he should go.
0: அந்த பிள்ளை அவன் போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட பாதையிலே அவனை அர்ப்பணித்து துவக்கி வைத்து ஆரம்பித்து வைப்பது என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Parents are responsible to get the child started in a path that is different from what his natural nature will take him.
0: இயற்கையான குணம் அவனை எந்த பாதையில கொண்டு செல்லுமோ அந்த பாதையிலே செல்லாமல் அவன் வேறு பாதையிலே செல்லும்படி அவனை துவக்கி வைப்பது பெற்றோருடைய பொறுப்பு.
1: I told you about the nature of a child.
0: ஒரு பிள்ளையினுடைய குணத்தை பற்றி சொன்னேன்
1: இல்லையா? See, the nature of a child is born with a sin nature.
0: அவன் பிறக்கும்போதே பாவ சுபாவத்தோடு பிறக்கிறான்.
1: Innocent when he is very young.
0: பாலகனா இருக்கும்போது ஒண்ணும் அறியாதவனா இருக்கான்.
1: He doesn't do anything bad.
0: கெட்ட காரியத்தையும் செய்வதில்லை.
1: But the seed of everything that is evil and bad is inside of him through the sin nature.
0: ஆனால் பாவ சுபாவம் உள்ள இருக்கிறபடினாலே இந்த பொல்லாத துர்க்குணத்தினுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது.
1: So if you just leave him to himself to do whatever he wants to do, he will always definitely go in the wrong way.
0: ஆகவே அவன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்ய விட்டுவிட்டால் நிச்சயமா தப்பான வழியில தான் அவன் போவான்.
1: Naturally he'll go that.
0: அதாவது இயற்கையாகவே அந்த திசையில தான் போவான்.
1: I can prove it to you how natural it is for people to sin. They never go take tuition to sin. It comes naturally.
0: அத நிரூபிக்கலாம் பாருங்க. மக்கள் பாவம் செய்யிறதுக்கு டியூஷன் எடுப்பதே கிடையாது. அவ்வளவு சர்வ சாதாரணமா வருது அவங்களுக்கு.
1: பாடம் படிக்கிறதுக்கு தான் டியூஷன் தேவை. You have to train him up.
0: அதுக்கு தான் அவனை பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு.
1: Sin comes naturally because it is part of the nature.
0: ஆனால் பாவம் இயற்கையா வருது. ஏன்னா அது அவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
1: So if you just take a child and feed him and leave him to do whatever he likes to do, he will naturally, his path will lead him in the wrong direction.
0: அவர் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனை வளர விட்டு விட்டால் அந்த பாவ சுபாவத்தின் தன்மையிலே தான் அவன் இயற்கையாகவே போக ஆரம்பிப்பான்.
1: That is why, you know, we hear so many testimonies from Christians today. You know, when I was growing up, we used to have the more dramatic the testimony, we invited such people, you know, good dramatic testimonies.
0: ஆகவே தான் பாருங்க, நாங்கலாம் வளர்ந்து வந்தப்ப நிறைய சாட்சி சொல்ல விடுவாங்க சபையில. அவருடைய சாட்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அசாதாரணமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவரை சாட்சி எல்லாத்தையும் சாட்சி சொல்லக்கூடாது.
1: Most of them were drunks and criminals and ended up in jail and and robbed banks and killed and that type of stuff.
0: என்ன சாட்சி இருக்கும்? நான் பெரிய குடிகாரனாகவும் நான் ரொம்ப பெரிய திருடனாகவும் நான் இத்தனை பேரை கொலை செய்தனாக இப்படி பெரிய பெரிய இதெல்லாம் சொல்வாங்க.
1: Now, you know, some young people in my days used to think, well, we didn't do anything so bad, so we don't have a remarkable testimony.
0: ஆகவே என்ன போன்ற வாழ்வுகளெல்லாம் யோசித்தோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பெரிய பாவம்லாம் நாம செய்யலையே, ஆகவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சியே கிடையாதுன்னு யோசித்தோம்.
1: நம்ம ஒரு சில்லற பாவம் தான் செய்தோம், சின்ன சின்ன பாவங்கள். We did only small things.
0: நாங்க சின்ன சின்ன பாவம் தான் செய்தோம்.
1: This man has done big things.
0: ஒரு பெரிய பெரிய பாவம்லாம்
1: செஞ்சிருக்கோம். We don't have such a attractive testimony like he does.
0: ஆகவே இவர போல ஒரு ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய சாட்சி நமக்கு இல்ல.
1: So really I'm telling you my feelings when I heard such testimonies. I wished that I had done some of those things.
0: அதாவது ஆகவே என் மனசுல பட்டு சொல்ல, அவங்க சாட்சி கேட்ட உடனே இப்படிதான் நான் யோசிக்கிறது உண்டு, இந்த மாதிரி சாட்சி நமக்கு இல்லையே அப்படின்னு.
1: ஐயோ விட்டுட்டுமே, ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய சாட்சி இருந்திருக்கு. நேரம் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்லலாம். Which of you would like your child to grow up in a very bad way and then testify saying I was a robber, I was a murderer, I was a cheat and killer and all that?
0: அது நம்மள யார் நம்மளுடைய பிள்ளை இப்படி மோசமா வளர்ந்துட்டு அதன் பிறகு மனம் திரும்பி நான் இப்படி எல்லாம் இருந்தேன், கொலைகாரனா ஏமாத்தறனா இப்ப மாறிட்டேன்னு சொல்ல விரும்போம்?
1: I don't think I want my children to be like
0: that. என் பிள்ளைங்க அப்படி இருக்க நான் விரும்பவே மாட்டேன்.
1: If they had to testify like that later on, I would be very sad.
0: பின்னால அவங்க இப்படி எல்லாம் சாட்சி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும்.
1: I think any parent will feel like that.
0: ஓ எனக்கு எந்த ஒரு பெற்றோரும் அப்படி தான் நினைப்பாங்க.
1: It is not necessary for a child to go through that path and then get saved.
0: ஒரு பிள்ளை அந்த வழியில போய் அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டு வருவதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு காரியம்.
1: I think in the next generation after we are teaching this, we should get children who say, well, I've never done any of those bad things. My father and mother taught me the right stuff. So I believed in the right stuff and I walked in the right way. And here I am. I've always loved the Lord and served the Lord.
0: நான் என்ன நம்புறேன், இந்த போனை எல்லாம் முடித்த பிறகு நினைக்கிறேன் அடுத்த தலைமுறை அவங்க பெருசாகி வளர்ந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட தப்பான காரியம் எதையுமே நான் செய்யல, என்னுடைய பெற்றோர் வளர்க்க வேண்டிய சரியான பாதையில் நான் வளர்த்து வந்திருக்காங்க, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க.
1: Whenever I tried to do something wrong, there was somebody to put the restriction on me.
0: தப்பான வழியில நான் போக முயன்ற போது என்னை கட்டுப்படுத்துவதற்கான ஆட்கள் அங்க இருந்தாங்க.
1: They were strict with me.
0: என்ன ஸ்ட்ரிக்டா வளர்த்தாங்க.
1: And they showed me the real way.
0: சரியான வழி எனக்கு காண்பித்தார்கள்.
1: Corrected me every time.
0: ஒவ்வொரு முறையும் என்னை திருத்தினார்கள்.
1: So I did not ever end up doing anything big, bad, anything big that is bad.
0: பெரிய தப்பான காரியம் எதையும் நான் செய்யாம இருந்துட்டேன்.
1: And I've come to the Lord and I've served the Lord all these years.
0: நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்களா கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: That will be a good testimony.
0: அதுதான் ஒரு நல்ல சாட்சி.
1: Now that's one of the reasons I don't glorify testimonies.
0: இந்த ஒரு காரணம் தான் பாருங்க, நான் அந்த சாட்சிகளை வந்து பெருசாக்குறது கிடையாது.
1: Because such testimonies are attractive in one way, but it's not altogether edifying.
0: அப்படிப்பட்ட சாட்சிகள் ஒரு விதத்துல மக்களை கவர்ந்தாலும் அது முற்றிலும் மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்னு நினைக்க முடியாது. அது
1: when I was little I never went to movies.
0: பாருங்க, நான் சின்ன வயசுல சினிமாக்கெல்லாம் போனதே கிடையாது.
1: My family never took us to movies.
0: என்னுடைய வீட்ல நான் சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க.
1: I don't know what a movie is.
0: ஆகவே சினிமா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது.
1: I heard about movies from the preachers who came and testified saying that they saw 3 movies a day at one time.

0: Don't want to be caught in that way.
1: Avan ayosampa andha maarela namma maata koodaadu.
0: Jesus is coming anytime.
1: Yes, andha nathile vandruvaar.
0: Truly, I thought like that.
1: Paran unmaya apri than ayosithu.
0: You don't want to be found in a cinema theater.
1: Andha nathile pay cinema theaterla maati koodaadu.
0: Because according to them, none of them will go, so you would never even know that Jesus came, you know.
1: Avangala porthu varaikkum yaarume poga maatanga naanga appo Yesu vanda vandara illa nu kuda theriyama poidum.
0: So I never went to a movie.
1: Aave cinema ku ponadhu
0: kediyadhu. But when the preachers told me they saw 3 movies a day.
1: Ana prasangiyargal na oru naalikku 3 padam paathanu sonna bodhu.
0: Then I thought, my goodness, there must be something nice in it.
1: Appo dhaan yosichen idhula edho vishayam irukku nalla vishayam
0: illa irukku. My parents never talked about movie as something great.
1: Ennudaiya petrorla andha cinema la oru periya vishayama pesnadhe kediyadhu.
0: But those people that wanted to give dramatic testimonies told me that there is, you know, they were such movie goers.
1: Ana thangude saachiya konjam perusa apdi pesa verum naatkal na oru naalikku 3 cinema paathanaaga apdi apdi illa solluvaanga.
0: So finally ended up going.
1: Kadaisila na cinema ku poga aarambichiren.
0: And for a long time I never enjoyed it.
1: Romba naala paathala inba edhum kedaikala.
0: While I'm sitting there I was thinking Jesus is going to come anytime.
1: Ena adu paakumode eppo Yesu vandruvaaro nu andha nenippu dhaan.
0: I wanted not to go.
1: ஓ கூட தான் விரும்பினே.
0: But because this fellow said 3 times he see every day 3 movies he saw, I didn't want to just go to heaven and miss all the fun, you know.
1: ஒரு நாளைக்கு 3 படம் பார்த்தனே இவர் சொன்னதுனால பரலோகம் போயிட்டா இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது அப்படி அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு யோசிச்சேன்.
0: I thought before Jesus comes let me do this.
1: ஆவே இயேசு வருதுமானு இதெல்லாம் பண்ணிடுவோம்னு யோசிச்சேன்.
0: Surely in heaven they are not going to have any cinema.
1: நிச்சயமா பரலோகத்துல சினிமாலாம் இருக்க போறது இல்ல.
0: So that is also dangerous. If he came today then I would have never seen a cinema.
1: இதுவும் ஆபத்து. இன்னிக்கே வந்துட்டானா சினிமாவே பார்க்க முடியாம போய்டுமே.
0: So before he comes let me go to a cinema.
1: ஆகாரம் வருது முன்னாடி பார்த்துட்டு வந்துருவோம்.
0: So when I go there also I don't enjoy it.
1: ஆ சினிமாக்கு போனாலும் அதுல சந்தோஷம் கிடையாது.
0: Here James Bond is there but I'm thinking about Jesus.
1: அங்க ஜேம்ஸ் பாண்ட் ஆனா உன் மனசுல வந்து ஜீசஸ் தான்ங்கறாரு.
0: Lord don't come please.
1: ஆண்டவரே இந்த நேரத்துல தயவு செய்து வந்தராதரும்.
0: See sometimes we think testimonies are great but the word I think is better.
1: சில சமயத்துல நாம சாட்சிகள் தான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம் ஆனா வார்த்தை தான் ரொம்ப நல்லது.
0: Sure testimonies have its value now and then we have testimonies here. But I want to glorify the word of God more than testimony.
1: சாட்சிகள் நல்லது தான் அவ்வப்போது சாட்சிகள் கேட்கும்போது நமக்கு பக்தி உறுதி உண்டாகும் ஆனா நான் நினைக்கிறேன் வசனம் அதைவிட மேலானது.
0: And we need to teach people to testify in a very positive way.
1: மக்களுக்கு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு முற்போக்கான விதத்துல சாட்சி சொல்லுங்கன்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்.
0: Amen.
1: Amen.
0: That's the better way to do it.
1: அதுதான் நல்ல விதத்துல சாட்சி சொல்வது.
0: So we don't want to hear anybody going through all this bad stuff become a criminal go to jail and then come and testify how he found the Lord.
1: ஆகவே நான் ரொம்ப மோசமா இருந்தேன் குற்றவாளியா இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதன் பிறகு கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் இந்த மாதிரி சாட்சி எல்லாம் தேவையில்லை அவசியம் இல்லாத.
0: Sure God is gracious and he saves people but we don't want our children to be like that.
1: கர்த்தர் கிருபையுள்ளவர் மக்களை ரட்சிக்கிறார் ஆனா நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: We want to raise them right so that they will live right and they will enjoy the best in their life.
1: அவர்களை வளர்க்கும் போதே சரியான விதத்துல வளர்க்கும் போது அவங்க நல்ல விதத்துல வளருவார்கள் பின்னாலே நல்லா இருப்பாங்க.
0: Amen.
1: Amen.
0: So there are two facets in training that I want to talk about in the next in this week and next week and so.
1: ஆகவே இந்த வாரம் அடுத்த வாரம் அந்த பயிற்சியிலே ரெண்டு அம்சங்கள் இருக்குது அவைகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
0: There are two facets in training.
1: பயிற்சியின் போது ரெண்டு விதமான அம்சங்களை கவனிக்க வேண்டும்.
0: One is controlling and the other is teaching.
1: ஒன்று வந்து கட்டுப்படுத்துவது இன்னொன்று கற்று கொடுப்பது.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துதலும் கற்றுக் கொடுப்பது.
0: Everybody say controlling and teaching.
1: எல்லாம் சொல்லுங்க. கட்டுப்படுத்துவது கற்று கொடுப்பது.
0: Two things.
1: ரெண்டு காரியங்கள்.
0: Controlling and teaching.
1: கட்டுப்படுத்துவதும் கற்றுக் கொடுப்பது.
0: Well, let me just give you the verse first. Turn to Proverbs chapter 29.
1: முதல் வசனத்தை சொல்லிடுறேன். நீதிமொழியில் 29க்கு திருப்போம்.
0: Let me read you verse 15.
1: 15 வாசிக்கிறேன்.
0: The rod and rebuke give wisdom but a child left to himself brings shame to his mother.
1: பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்.
0: Two things bring wisdom it seems.
1: ரெண்டு காரியங்கள் ஞானத்தை கொடுக்கிறதாம்.
0: Rod and reproof.
1: பிரம்பு கடிந்து கொள்ளுதல்.
0: So that is what I have put in my own words that is control and teaching.
1: அதான் என்னுடைய சொந்த வார்த்தையில சொல்லி இருக்கேன். கட்டுப்பாடும் கற்று கொடுப்பதும்.
0: Rod is control and reproof is teaching.
1: பிரம்பு தான் கட்டுப்பாடு கடிந்து கொள்ளுதல் வந்து கற்றுக் கொடுப்பது.
0: So there are two facets to teaching or training up a child.
1: ஆக ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது.
0: And these two aspects of teaching relate to the age group of the child also.
1: இந்த ரெண்டு அம்சங்களும் பிள்ளைகளுடைய வயதை பொறுத்தும் அமைந்திருக்கிறது.
0: According to their age group you have to use one of these two facets.
1: அவர்களுடைய வயது வரம்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டுதுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும்.
0: How many of you know children have various periods in their lives.

0: வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு பாருங்க.
1: One is the infancy.
0: One வந்து குழந்தை பருவம்.
1: Childhood we say.
0: சின்ன பிள்ளை பாலகனா இருப்பது.
1: Then adolescence.
0: அதன் பிறகு அந்த விடலை பருவம் வாங்க.
1: Then becomes a teenager.
0: பிறகு டீனேஜ் வயது.
1: Then becomes a youth.
0: பிறகு வாலிபர் ஆகிறது.
1: Then becomes an adult, right?
0: அதன் பிறகு வளர்ந்தவர்கள்.
1: So a child goes through these various stages.
0: அப்படி ஆக ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில பல பருவங்கள் இருக்கு.
1: It's not just one stage you just all lumped together. It's various stages in which the development happens. Through various means.
0: அதாவது பல்வேறு அதாவது அந்த அந்த பிள்ளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு பருவத்தின் ஊடே கடந்து வருகிறது.
1: So you cannot train him in the same way in all these periods.
0: ஆகவே இந்த எல்லா பருவங்களிலும் ஒரே விதமாக பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க முடியாது.
1: The younger the child is, more the control method must be used.
0: பிள்ளை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அந்த சமயத்தில் கட்டுப்பாட்டை அதிகமாக நாம் பயன்படுத்த முடியும்.
1: The rod must be used more when he is young.
0: சின்ன வயசா இருக்கும் போது தான் இந்த பிரம்பு அதிகமாக பயன்படுத்தணும்.
1: When he is so big you can't use the rod because he'll break the rod.
0: இவ்வளவு பெருசான பிறகு பிரம்பு யூஸ் பண்ணா அதை உடைச்சு போட்டுருவான்.
1: கொஞ்சம் அறிவு இருக்கணும் நமக்கும். Yes, he is stronger than us.
0: நம்மை விட பலசாலியா இருக்கா பாப்பா.
1: But he is afraid of the rod when he is very little.
0: ஆனா சின்ன வயசா இருக்கும்போது பிரம்பை கண்டு பயப்படுகிறான்.
1: That's when it best works.
0: அப்பதான் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும்.
1: So controlling is a method of training a child that must be used when he is very little.
0: ஆகவே பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கிற அந்த முறையை அவன் சின்ன வயசா இருக்கும்போது பயன்படுத்த வேண்டும்.
1: So when the child is younger, more control.
0: ஆகவே சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும்.
1: Less teaching.
0: போதனை குறைவா இருக்கணும்.
1: So we say very little but we control him more.
0: ஆகவே கற்று கொடுப்பது குறைவாகவும் கண்ட்ரோல் வந்து அதிகமாக இருக்கப்போ.
1: Many things he won't understand even if you say. That's why you just simply control.
0: அதாவது ஏன் கட்டுப்பாடு அதிகம் தேவைன்னா பல காரியங்களை சொன்னா அவனுக்கு விளங்காது.
1: Sometimes he'll say why should I do this?
0: சில சமயத்துல கேட்பான் இதை ஏன் நான் செய்யணும்னு.
1: As if he's going to understand if you explain it.
0: சொன்ன உடனே அவனுக்கு விளங்குறது போல கேட்பான் அவன்.
1: But he won't understand. He's too young.
0: ஆனா சொன்னாலும் விளங்காது. ஏன்னா சின்ன பையன் அவன்.
1: So you simply tell him you do it because I say so.
0: ஆகவே நான் என்ன சொல்றோம் நான் சொல்றேன் செஞ்சுட்டு போ.
1: If you don't do it then this is what you're going to get.
0: நீ செய்யலனா இதுதான் கிடைக்க போகுது உனக்கு.
1: This is the rest and I place upon you, you just do it because I saw you, say to you completely and totally obey me.
0: இந்த கட்டுப்பாட்டை உனக்கு விதிக்கிறேன் நான் சொல்றேன் ஆகவே சொன்னதை அப்படியே செய்ய தான் வேணும்.
1: You do very little teaching, more control.
0: கட்டுப்பாடு அதிகம் கற்றுக் கொடுப்பது அங்க குறைவா இருக்கு.
1: But then when the child grows older,
0: ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரியவனாகும் போது
1: teaching must gradually increase and the control must gradually decrease.
0: கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய வேண்டும் கற்றுக் கொடுப்பது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க வேண்டும்.
1: So these two things are to be used in balance and used appropriately at the right period in the child's development.
0: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை நடுநிலை தவறாமல் அந்த பருவத்துக்கு ஏற்றவாறு ஏற்றி அதிகமாக குறைவாக பயன்படுத்த வேண்டும்.
1: So let's talk about a young child.
0: ஆகவே இந்த சின்ன குழந்தை பற்றி பேசுவோம்.
1: Now a young child I would say is a child that's under 13 years of age roughly.
0: பிள்ளை அல்லது குழந்தை பருவம் சொல்லும்போது 12 13 வயசுக்கு கீழே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம்.
1: Now he's not become a a real teenager. He's about 12-13 years old.
0: இன்னும் அந்த டீனேஜ் பருவத்துக்கு வரல. 12-13 வயசு இருக்கு.
1: He's just beginning his teenage years.
0: இப்போதான் அவனுடைய டீனேஜ் பருவத்தை ஆரம்பிக்கிறான்.
1: But he can still be called a young child.
0: ஆனாலும் அவனை பால
1: not an infant but a young child.
0: குழந்தைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைன்னு சொல்லலாம்.
1: Now that's the person we are talking about when we talk about using more control.
0: இந்த பிள்ளையுடைய வயசுல தான் இந்த கட்டுப்பாட்டை அதிகம் நாம் பயன்படுத்த வேண்டும்.
1: He must learn to follow the parents' command to the letter.
0: பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்க அவன் கற்றுக்கொள்ளணும்.
1: He has to learn to live under the law and authority.
0: அதிகாரத்தின் கீழே சட்டதிட்டங்களின் கீழே வாழ அவன் கற்றுக்கொள்ள வேணும்.
1: And the parent must insist on total and complete obedience.
0: பெற்றோர் கூட நீ முழுமையாய் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும்.
1: And you don't have to give him much explanation.
0: அவனுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
1: If he is able to understand, you must first make him obey and after he has obeyed then you can give him instruction.
0: அவனால
1: you don't have to give him any instruction at the beginning.
0: அவனால விளங்கிக் கொள்ள முடியும்னு சொன்னா அது கூட முதல்ல அவனை கீழ்ப்படிய சொல்லுங்க. கீழ்ப்படிந்த பிறகு விளக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லுங்கள்.
1: And a child at that age, 13 years of age or under, is very immature.
0: 13 அது கீழ்ப்பட்டு இருக்கிற பிள்ளை வந்து அந்த அளவுக்கு அறிவு தேர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளை.
1: Very playful.
0: ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும்.
1: So he doesn't behave in a very mature way.
0: ஆகவே அறிவு முதிர்ச்சியோடு கூட நடந்து கொள்ள முடியாது.
1: So a lot of control is necessary.
0: ஆகவே கட்டுப்பாடு அதிகம் தேவைப்படுகிறது.
1: He is born without control. He just wants to do everything without limits. When he plays, he wants to play all day. when he eats, he just wants to eat everything, and that's the way it is.
0: பாருங்க, பிறந்த உடனே கட்டுப்பாடு இல்லாம இருக்கான். விளையாட்டுனா நாளெல்லாம் விளையாட்டு, சாப்பிடணும்னா கண்டதை சாப்பிடணும், இப்படி கட்டுப்பாடே இல்லாம இருக்கான்.
1: Then you take him to the beach, he wants to stay there all day.
0: பீச்சு கொண்டு போனா நாள் முழுக்க அங்க இருக்கணும்னு சொல்றான்.
1: You take him to a restaurant today, he wants to go to the restaurant next day also.
0: ஒரு ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு கூட்டி போனா நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்ன்றான்.
1: Because he does not know how to exercise control. He is immature, he is unable to understand and make his judgment and live in a balanced manner.
0: அறிவு முதிர்ச்சி இல்லாதனாலே, ஒரு கட்டுப்பாடு இல்லாதனாலே நடுநிலை தவறாமல் அவனுக்கு வாழ தெரியவில்லை.
1: That is why restraint must be placed more than teaching.
0: ஆகவேதான் அந்த வயசுல போதனையை விட கட்டுப்பாடு அதிகம் விதிக்கப்பட வேண்டும்.
1: Now we use age 13 as a general measurement.
0: பாருங்க,
1: children grow up and become very mature, you know, at a very early age, and some are not mature even after they are 13.
0: 13 வந்து பொதுவா நான் சொல்றது, சிலர் வந்து 13க்குள்ளேயே ரொம்ப அறிவு முதிர்ச்சி அதிகமா இருக்கு, சிலருக்கு வந்து 13க்கு மேல போன கூட கூட அந்த முதிர்ச்சி வரல.
1: So I think you will know whether he is mature or how much of it he needs.
0: ஆக உங்க பிள்ளைக்கு எது அதிகம் தேவை, எந்த அளவுக்கு அவன் அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும்.
1: But the idea is this.
0: ஆனா என்ன ஐடியானா அதுல?
1: Somewhere around this age, because that age is crucial and critical and it's a dividing line. If he crosses that age and becomes big without learning respect and obedience, then it's very dangerous. You cannot teach him later on.
0: இந்த 13 வயசு இருக்க அது ரொம்ப இக்கட்டான, ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தை அவன் தாண்டிட்ட பிறகு அந்த காலகட்டத்துக்குள்ளே மரியாதையும் கீழ்ப்படியாகவும் கற்றுக்கொள்ளாமல் அவன் வளர்ந்துட்டான்னா அதன் பிறகு அவனுக்கு அதெல்லாம் கற்றுத்தருவது ரொம்ப கஷ்டமான காரியமாயிடும்.
1: I won't say it's impossible, but it becomes difficult, very difficult.
0: அது முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடும்.
1: Isn't that right?
0: இல்லையா?
1: By age 13, there is a goal. You must achieve this.
0: 13 வயசுக்குள்ள ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: What is the parent's goal when by the time he reaches 13?
0: 13 வயசாகிறதுக்குள்ள அவனை குறித்து பெற்றோருடைய லக்கு என்னவா இருக்கணும்?
1: You must train him in such a way that he does what you say without questioning. Unquestioned obedience, total complete obedience.
0: நீங்கள் சொல்வதை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் மறுக்காமல் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய விதத்திலே அவனை வளர்த்து விட வேணும்.
1: By age 13, you know, he may not understand a lot of mathematics, physics and chemistry, but he must understand what respecting and honoring the parent is and what it is to obey unconditionally the parent.
0: 13 வயசுல அவனுக்கு maths, physics, chemistry எல்லாம் விளங்காம போகலாம், ஆனால் பெற்றோருக்கு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும், மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் கற்றறிந்திருக்க வேண்டும்.
1: So when you start to shape him up, he is not like that. You know, when you tell him to do something, he is screaming. You know.
0: ஆகவே அவன் இப்படி எல்லாம் வளர்க்க முயற்சிக்கும் போது அவன் அப்படி இல்லாதனால என்ன சொல்றாங்க, சொன்ன உடனே கூச்சல் போட ஆரம்பிக்கிறான்.
1: Because wickedness or sin is bound up within the child's nature.
0: ஏன்னா அந்த துர்குணம் அல்லது பாவம் என்பது பிள்ளையுடைய சுபாவத்தோடு அப்படியே ஒட்டி போயிருக்கிறது.
1: So he tries to rebel at an early age.
0: கொஞ்சம் சின்ன வயசுல கொஞ்சம் முரட்டாட்டம் என்ன பாக்குறான்.
1: But you have to spend the time.
0: நீங்கள் நேரத்தை செலவிட வேணும்.
1: Because later on you will be spending the time worrying and crying.
0: இப்ப செலவிடலாம் பிற்பாடு கவலையிலே கண்ணீரிலே நேரத்தை செலவிடுவீர்கள்.
1: And going to all kinds of fixing up places.
0: பிறகு பிரச்சனை தீர்க்க பல்வேறு இடங்களுக்கு அலைவீர்கள்.
1: That's a lot of time and money spent.
0: அதுக்கு நிறைய நேரமும் பணமும் வீணாகும்.
1: Many parents are now busy making the money and busy with their job, busy with everything and don't have the time for the kid.
0: பல பெற்றோர் இப்போது பணத்தை சம்பாதிப்பல வேலையில இதுல அதுல நேரத்தை அதிகமா செலவிட்டு பிஸியா இருக்காங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட முடியல.
1: But you have to do it.
0: ஆனா நிச்சயமா செலவிட வேணும்.
1: It is required.
0: அது அவசியம்.
1: When you do it only, you can shape him up.
0: அப்படி செய்யும் போது தான் அவனை சரியான விதத்துல உருவாக்க முடியும்.
1: So this kid who is screaming and doesn't want to do what you say and doesn't want to pick up his stuff, doesn't want to do obey, you've got to somehow work with him. By the time he reaches that age, you've got to get him to a place where next time you say to him, you call him by name, he answers with a very respectful tone. Yes. Daddy, I'm coming.
0: ஆகவே இப்படி முரட்டாட்டம் பண்ணி கூச்சல் போட்டு இதை செய்ய மாட்டேன், என் வேலையை செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றானே, அவனை 13 வயசாகிறதுக்குள்ள சரியான விதத்துல கொண்டு வந்த பிறகு அந்த வயசை கடந்த பிறகு நீங்க ஒரு வார்த்தை அவன் பேரை சொல்லி
1: அந்த வயசுக்குள்ள அப்பா கூப்பிட்டா இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு நம்ம டோன்லயே ஒரு மரியாதை தெரியணும். வாய்ஸ்லயே you must have highest respect and honor. In the very tone of his voice.
0: அவன் தொனியிலே தெரியணும் அவன் மிக உயர்ந்த மரியாதையை கொடுக்கறான் அப்படின்னு.
1: He must leave everything and come and attend to what you are saying.
0: எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொல்றத வந்து அவன் செய்யணும்.
1: By the time he is 13, he must be trained with that level of respect and obedience.
0: பதிமூணு வயசாகிறதுக்குள்ள அப்படிப்பட்ட விதத்துல மரியாதை மதிப்பை கொடுக்கிற அளவுக்கு பயிற்சி கொடுத்துடணும்.
1: If you're calling him and say, go, I'm not coming.
0: நீங்க கூப்பிடும் போது நான் இப்ப வரமாட்டேன் போங்க அப்படின்னா
1: ஒர்க் பண்ண அவர் சார் ஒர்க் வித்
0: கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு அர்த்தம்.
1: Unbridled horse. This is
0: இது
1: disobedient.
0: கீழ்ப்படியாதவன் கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி அது.
1: You got to bring him under control.
0: கட்டுப்படுத்த வேணும்.
1: You got to spend the time and make the effort to do what needs to be done so that he will, before he is 13, learn to totally and completely obey and respect the parent.
0: அவனோட கூட இருந்து வேலை செய்து 13 ஆறுதுக்குள்ள பெற்றோடைய பேச்சை அந்த அளவுக்கு முழுமையாய் மதிக்கக்கூடியவனா அவனை மாற்றிடணும்.
1: I'm glad children are also here.
0: பிள்ளைகளும் இங்க வந்திருக்காங்க, சந்தோஷமா
1: இருக்கு. They also know what we are working at.
0: அவங்களுக்கும் தெரியும் நம்ம அவங்க கிட்ட என்னதான் செய்யறோம் அப்படின்னு.
1: It is for his own good.
0: அது அவனுடைய நன்மைக்காக.
1: Why? Because the Bible says when he's old, he'll never depart from it.
0: ஏன்னா வேதம் சொல்லுது அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாது இருப்பான்.
1: You are leading him literally by making him obey and live under authority. You are teaching him to obey God and his authority. And you are setting him on a path, initiating him, dedicating him, and starting him on a path to victory and success and happiness in life.
0: அதிகாரத்தை மதித்து அவனை கீழ்ப்படிய பண்ணும்போது என்ன செய்கிறீர்கள்? அவனை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறீர்கள். அதன் மூலமாக அந்த நல் வழியிலே அவனை நடப்பதற்கு அவனை அர்ப்பணித்து அவனை ஆரம்பித்து வைத்து துவக்கி வைத்து அவனை அந்த வழியில கொண்டு போகிறீர்கள்.
1: So by the time the child is 10, 11, 12, 13 years of age, his mannerism is his behavior, his tone of voice and his behavior towards you must display that respect and obedience.
0: ஆகவே அவனுக்கு அந்த 10 11 12 வயசு ஆகும்போது அவன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்பதை தன்னுடைய தொனியிலே, தன்னுடைய பழக்க வழக்கங்களிலே, தன்னுடைய குணங்களிலே இதெல்லாம் அவன் காண்பிக்க ஆரம்பிக்கணும்.
1: Confrontation, argument, confrontation and saying I don't want to do, what do you think, you know, all that stuff must be over, pretty much over. By that time
0: அந்த வயசுக்குள்ள இந்த வாதம் தர்க்கம் நானா நீயா பாக்குறது இந்த இதுக்கெல்லாம் இடமே இருக்க கூடாது, அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும்.
1: Say he does it.
0: சொன்னா அவன் செய்து ஆகணும்.
1: Amen.
0: Amen.
1: So how many of you understand that's the goal?
0: எத்தனை பேருக்கு விளங்கிச்சு இதுதான் அந்த லக்கு அப்படின்னு?
1: You got to keep it before yourself and say this is what I'm going to work towards.
0: இத கண்ணு முன்னாடியே வச்சிட்டு இவனுடைய வாழ்க்கையில இதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லணும்.
1: More than giving him a house, more than giving him money, more than giving him anything, you give him this.
0: வீடு பணம் மற்ற காரியங்கள் கொடுக்கிறதுக்கும் மேலாக இதை கொடுங்கள் அவனுக்கு.
1: Because this is going to give him any house, anything that he wants.
0: ஏனா இதை செஞ்சா பிறகு அவனுக்கு வேண்டிய வீடு எது வேணாலும் இது அவனுக்கு கொடுத்து விடும்.
1: Amen.
0: Amen.
1: Now, so that age is very crucial.
0: ஆகவே அந்த வயசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வயசு.
1: By the time he reaches that age, he must love to obey instead of being made to obey.
0: ஆகவே அந்த வயசு வரும்போது அவனை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்க கூடாது. கீழ்ப்படிவதே அவனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அவனை கீழ்ப்படியணும்.
1: That level you must bring him to.
0: அந்த அளவுக்கு நீங்க அவனை கொண்டு வந்துடணும்.
1: Before that there will be many instances where you have to make him to obey.
0: அதுக்கு முன்னாடி பல சமயங்களில் நீ அவனை கீழ்ப்படிய வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும்.
1: He will obey not because he loves to do it, he will obey because he is threatened, his life is threatened.
0: அவன் மனமும் வந்து கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படியலனா அடிவாதம் தெரியும். ஆகவே அவன் கீழ்ப்படிவான்.
1: If he is not going to do it, then he is going to face the consequences. That's why he is going to obey.
0: கீழ்ப்படியலன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு தெரிஞ்சு அதனால தான் அவன் கீழ்ப்படிறான்.
1: You will wean him off of all that and get him straightened out by the time he is 13. By the time he is 13, he will love to obey, not made to obey.
0: ஆனா 13 வயசுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணி சரி கட்டி 13 வயசு ஆகும்போது அவனே மனமுவந்து உங்களுக்கு கீழ்ப்படிகிற மாதிரி ஆக்கிடணும் அவனை.
1: That is the goal.
0: அதான் லட்சியம்.
1: But the thing is, okay, let's go. The thing is, we need to use the two aspects in its balance at the right time.
0: ஆனா என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு காரியங்களையும் சரியான நேரத்துல அதுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தணும்.
1: In the appropriate periods, you must use control, and in the appropriate period of his life and development, you must use teaching.
0: எந்த பருவத்துல கட்டுப்பாடு வேணுமோ அந்த பருவத்துல கட்டுப்பாடும், எந்த பருவத்துல கற்றுக் கொடுப்பதும் போதனை அவசியமோ அப்போது அதை செய்யணும்.
1: And two things work together.
0: இந்த ரெண்டு காரியங்களும் இசைந்து தான் வேலை செய்கிறது.
1: You don't have a choice. You can't say, well, I'm going to teach. I'm not going to control.
0: உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடையாது. நான் கட்டுப்படுத்த மாட்டேன். கற்றுக் கொடுக்க மட்டும் தான் செய்வேன் சொல்ல முடியாது.
1: That's why the Bible says, rod and reproof, give wisdom.
0: ஆகவே தான் வேதம் சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்னு.
1: It didn't say reproof or teaching will give wisdom.
0: வெறும் போதனை மட்டும் ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லல.
1: Rod and reproof for a child gives wisdom.
0: ஒரு பிள்ளைக்கு பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டுமே ஞானத்தை கொடுக்கிறது.
1: Both are necessary.
0: இரண்டுமே அவசியம்.
1: So you got to use both in balance.
0: ஆகவே இரண்டையும் நடுநிலத்தை அவராம பயன்படுத்தணும்.
1: Now controlling a child will enable you to teach him as he grows older and becomes a youth.
0: ஒரு பிள்ளையை கட்டுப்பாட்டோடு வளர்க்கும்போது அவன் வளர்ந்து வாலிபன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பது நமக்கு சுலபமாகிறது.
1: Amen.
0: Amen.
1: Why?
0: Yen?
1: Because he now respects.
0: Yena ipo avan madikkiran.
1: Now in order for a person to learn something from someone else, he needs to respect that person.
0: ஒருவன் இன்னொரு ஆள் கிட்ட இருந்து எதையாவது கற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னா முதலாவது அந்த ஆளை அவன் மதிக்க வேணும்.
1: You want to go to school and learn something from a teacher, you must first respect the teacher.
0: பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கொள்ளணுமா அப்படினா முதலாவது ஆசிரியரை மதிக்கணும்.
1: I was talking to a man who was a headmaster.
0: ஹெட்மாஸ்டர் அந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நானு.
1: And he is talking about how he got the job.
0: அவருக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சின்னு அவர் பேசிட்டு இருந்தாரு.
1: In his younger days he appeared for an interview and the man who interviewed him was the headmaster of the school and he was a very godly man.
0: வாலிபன் நாட்கள்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாரு. இன்டர்வியூ பண்ண ஒரு ஹெட்மாஸ்டர், அவர் ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன்.
1: And so when he appeared before him, he had already got his biodata and everything and he just looked at him and said, do you smoke?
0: ஏற்கனவே அவர்கிட்ட பயோடேட்டா எல்லாம் இருந்தது. ஆகவே ஒரு இன்டர்வியூ போன உடனே எடுத்தவொடனே கேட்டாராம், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களான்னு.
1: Said, no sir, I've never done it.
0: அவர் சொன்னார், இல்ல சார், இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது.
1: All right, join from tomorrow.
0: அப்படின்னா நாளையில இருந்து சேர்ந்துங்கன்ட்டாரு.
1: This man said, that's all he asked me.
0: இவர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவுதான் கேட்டாரு.
1: He never asked me anything else.
0: வேற எதுவுமே கேட்கல.
1: Obviously, to that person, this person's nature and character was more important than anything else.
0: ஆக அந்த ஹெட்மாஸ்டர் க்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இவருடைய குணநலன் அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது பாருங்க.
1: What kind of a person is he?
0: எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் இவர்?
1: Is he going to be a person from whom the children can learn?
0: இவர்கிட்ட இருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஆளா இவர்?
1: Can they learn not only what he teaches but all these people think, well, I'm going to teach mathematics, why do they ask this?
0: இவர் நினைக்கலாம், நான் கணக்கு தான சொல்லி கொடுக்க போறேன், இதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அப்படினு.
1: No, people learn to live through the teacher.
0: பாருங்க, போதனை மூலமாய் மக்கள் வாழ கற்றுக்கொள்கிறார்கள்.
1: So teacher must be a respectable person.
0: ஆகவே டீச்சர் வந்து மதிப்பை பெறக்கூடியவராக
1: இருக்கணும். He stands before the students, must command the respect. They must sit when they tell told to sit, stand when he comes in.
0: மாணவர்கள் கற்றுக் கொடுக்க போகிறவர், ஆகவே இவர் சொன்ன உட்காரணும் நில்லுனா நிக்கணும், அப்படிப்பட்ட மதிப்பை பெறக்கூடியவரா இருக்கணும்.
1: Then only when the person teaches it goes in.
0: அப்பதான் அவர் கற்றுக் கொடுக்கும் போது அது உள்ள போகும்.
1: So the person is so important.
0: ஆகவே அந்த ஆள் ரொம்ப முக்கியம்.
1: Respect is so important on the part of the child.
0: ஆகவே அந்த பிள்ளைக்கு மதிப்பு என்பது ரொம்ப முக்கியம்.
1: Without respecting a person you cannot learn from a person.
0: ஒரு ஆளை மதிக்காமல் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவே முடியாது.
1: Honor and respect enables a parent to teach the child.
0: மதிப்பு மரியாதை தான் ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க உதவுகிறது.
1: Even in the church that's the same way.
0: சபையிலும் கூட அப்படிதான்.
1: If you don't respect a pastor you cannot learn from him.
0: ஒரு போதகரை மதிக்கலன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாது.
1: You can only learn from a pastor whom you respect.
0: யாரை மதிக்கிறீங்களோ அந்த பாஸ்டர் கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும்.
1: If you don't have any respect for him then how are you going to learn?
0: போதகர் மேல ஒரு மரியாதையே இல்லைன்னு சொன்னா பிறகு எப்படி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும்?
1: So a pastor more than anything must live in a respectable manner.
0: ஆகவே ஒரு போதகர் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க விதத்தில் அவர் வாழணும்.
1: I teach young people to be preachers and I oftentimes deal with this thing.
0: நான் வாலிபர்களுக்கு பிரசங்கார போறவங்களுக்கு நான் போதிக்கிறேன், அடிக்கடி இந்த காரியங்கள் சொல்றது உண்டு.
1: So you got to take care to live in a respectable manner.
0: ஆகவே ஒரு மதிப்புக்குரிய விதத்தில் நீங்க முதல்ல அதை வாழணும்.
1: Because if you don't live in a respectable manner you may preach very well but nothing will be accepted.
0: நீங்க உங்களை மதிக்கக்கூடிய விதத்தில் வாழலன்னா பிரசங்கம் ஒருவேளை நீங்க ரொம்ப நல்லா பண்ணலாம், ஆனாலும் அதை ஏற்று உங்களை மதிக்க மாட்டார்கள்.
1: What you preach may be the truth but people will not receive the truth because they see you.
0: நீங்கள் பிரசங்கிக்கிறது சத்தியமாகவே இருக்கலாம், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உங்கள் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
1: In the same way the parents.
0: அதே போல தான் பெற்றோரும்.
1: They need to be respectable people.
0: அவங்களும் மதிப்புக்குரியவளா இருக்கணும்.
1: And the child must have already been taught before he is taught things. He must be already taught obedience and respect. Then only they can go on and teach him in the older years.
0: பிள்ளைக்கு கூட மற்ற காரியங்களை போதிக்கு முன்னாடி கீழ்ப்படிதலை அவள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது மற்ற காரியங்களை அவள் கற்றுக் கொடுக்க முடியும்.
1: So control the period in which they exercise control, the younger days when they exercise more control, is the period where they teach him to absolutely obey and respect, so that later on it becomes easy to teach him by mouth.
0: ஆகவே குழந்தை பருவத்திலே அவனுக்கு இந்த கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வயசிலே கீழ்ப்படிதலை அவர்கள் கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம். அப்போதுதான் அவர்கள் அவனுக்கு சுலபமாய் மற்ற காரியங்களை பெருசாகும் போது கற்றுக் கொடுக்க முடியும்.
1: Now there are some parents who attempt to reverse the order.
0: சில பெற்றோர் இருக்காங்க இது இந்த ஆர்டரை வந்து தலைகீழா அப்படியே ஆக்குவாங்க.
1: The control and teaching, you know, younger days more control, less teaching. Older days more teaching, less control, right?
0: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும், பெரிய வயசாகும் போது போதனை அதிகமா இருக்கணும், இல்லையா? இதுதான் ஒழுங்கு.
1: But some people try to reverse it.
0: சிலர் வந்து அதை தலைகீழாக்க பார்ப்பாங்க.
1: So they say when the child is only 5 years old, they say, well, I'm just going to teach him.
0: என்ன சொல்லுவாங்க, பிள்ளைக்கு 5 வயசா இருக்கும் போது அவனுக்கு கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்வாங்க.
1: And then when he is 15 years old, they're trying to control him.
0: 15 வயசாகும் போது கட்டுப்படுத்த பார்ப்பாங்க.
1: It's a waste, you know.
0: அது waste, அது
1: futility. I mean, when you are when he is 15 years old, it becomes very difficult to control him.
0: 15 வயசாகும் போது அவனை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டம்.
1: Controlling doesn't work.
0: அப்ப கட்டுப்படுத்தினா அது சரிபடாது.
1: But when he is young, it works.
0: ஆனா வாலிப சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலை செய்கிறது.
1: When you're teaching, it doesn't work very well when he's 5 years old because he doesn't understand very well.
0: 5 வயசு பிள்ளைக்கு போய் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அவனுக்கு அதெல்லாம் விளங்காததுனால அவ்வளவு நல்லா அங்க அது எடுபடாம போயிடுது.
1: Sure, he can understand very little, so you can teach little, but not very much.
0: பாருங்க, அவனுக்கு சில காரியங்கள் விளங்கும், அங்க அதுக்கு ஏற்றவாறு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், ஆனா ரொம்ப விளங்காது அவனுக்கு.
1: So the critical thing is not to reverse the order and do it in the right order.
0: ஆகவே இதில் என்ன முக்கியம்னு சொன்னால், இந்த ஒழுங்கை வந்து தலைகீழாக்கிடக்கூடாது, செய்ய வேண்டிய முறையில் அதை செய்யணும்.
1: Then only it'll work.
0: அப்பதான் அது வேலை செய்யும்.
1: So when the Bible says train up a child in the way that he should go, it involves all of these things.
0: ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்துன்னு வேதம் சொல்லும்போது அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது.
1: That is why a parent must learn all of these things and must know when to control and when to teach, when to do more of this and when to do less of that.
0: ஆகவே தான் பெற்றோர் இதெல்லாம் அறிந்து கொண்டு எதை எப்போ அதிகம் செய்யணும், எதை எப்போ குறைவா செய்யணும், இதெல்லாம் அறிந்து அதுக்கேற்றவாறு அவங்க இருந்துக்கணும்.
1: Another area of failure in child training is this.
0: பிள்ளை வளர்ப்புல நாம் தோல்வி அடைகிற இன்னொரு பகுதி என்னன்னா,
1: when they apply these two aspects, that is rod and reproof for control and teaching,
0: இந்த கட்டுப்பாடு போதனை இந்த ரெண்டு காரியங்களை பயன்படுத்தும் போது செய்கிற ஒரு தவறு என்னன்னா,
1: when the child grows older, they go on controlling the child like when they did when he was little,
0: பிள்ளை வள
1: do not care to get on to teaching.
0: பிள்ளை வளர்ந்து பெரியவனாகும் போது கூட சின்ன வயசுல எப்படி கட்டுப்படுத்துறாங்களோ அதே போல இன்னமும் கட்டுப்படுத்துவாங்க, போதனையை கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
1: That is terrible when you keep on controlling and not teach him when he gets old. Then it becomes very difficult for a child to be trained in the right way.
0: பெரியவனான பிறகு கூட அவனை கட்டுப்படுத்திட்டே இருந்து அவனை போதிக்காம விடும்போது அவனுக்கு கற்றுக் கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது.
1: But in more cases, in more instances, we have the other problem where parents have not trained their child to respect authority and obey implicitly and completely and totally.
0: ஆனா அதிகமா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பெற்றோர் பிள்ளைக்கு சொன்னது கேட்டு உடனடியாக கீழ்ப்படியணும், எந்த முரண்டு பண்ணாமல் கீழ்ப்படியணும் தான் கற்றுக் கொடுக்க தவறி விடுகிறார்கள்.
1: Then that is why the later years become a very difficult time.
0: அவே தான் பின்னாட்கள் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது.
1: Some parents do control them, you know, in the later years, and that becomes a problem. But there is more a problem of not teaching him when he is young to completely obey and be under authority.
0: சில பெற்றோர் பின்னாட்களிலும் கட்டுப்படுத்திட்டே இருக்காங்க, ஆனா அதை விட என்ன பெரிய பிரச்சனைனா, சின்ன வயசா இருக்கும் போதே உடனடியா கீழ்ப்படணும் என்பதை கற்றுக் கொடுக்காதனால அது பின்னாட்கள்ல பெரிய பிரச்சனை ஆகுது.
1: When a child is not taught in the later years and is only simply controlled,
0: அதாவது வளர்ந்து பெரியவனாகும் போது பிள்ளைக்கு போதிக்காம கற்றுக் கொடுக்காம வெறும் கட்டுப்பாட்டோட அப்படியே வைத்திருந்தால்,
1: when you don't teach him,
0: அப்ப அவனுக்கு போதிக்காம விட்டுட்டா,
1: then what happens, there is another danger there in that there is another problem. That is the children forsake the standards of their parents which they established in the child.
0: அப்படி செய்யும் போது என்ன ஆபத்துனா, பெற்றோர் பிள்ளைக்குள்ள இப்படி தான் இருக்க வேணும்னு ஒரு
1: கட்டுப்பாடு வளர்த்துருக்குறாங்க, அதை வந்து அவங்க மறந்துடுறாங்க வயசானவங்க. See, when the child is young, why does he obey you? Because if he doesn't obey, he's going to get it, right?
0: பாருங்க, சின்ன புள்ள குழந்தையா இருக்கும்போது ஏன் கீழ்படுகிறானா, கீழ்படியலன்னா அடி கிடைக்கும் தெரியுது அவனுக்கு.
1: So at that time, even if a parent is wrong, like, you know, he may say, don't do this, don't do what I do, do what I say, that will work, you know, because he's too young and he is afraid of you.
0: அந்த சமயத்தில் அப்பா நான் செய்யறத செய்யாத சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லும் போது அப்பாவை பார்த்து அவன் பயப்படுறான், ஆகவே சொல்றதை செஞ்சுட்டு போயிடுறான்.
1: Father will be lying and he'll tell the child, don't lie.
0: அப்பா போய் பேசிட்டு இருப்பாரு, பிள்ளையை பார்த்து போய் சொல்லாத அப்படின்னு
1: சொல்றான். நீங்க போய் சொல்றீங்களே, தட்டிடுவான் படவா, சொல்லாத போய், இதெல்லாம் பேசக்கூடாது. கேட்டுக்கிறான், ஏன்னா அவர் பெரியவர், அடிச்சிருவாரு. He's bigger, so I'll do whatever he says.
0: அவர் பெரியவர், அவர் சொல்றதை செஞ்சுட்டு போறேன்.
1: When he grows up,
0: ஆனா வளரும் போது,
1: because he is now bigger, he will do only what you do.
0: இப்ப அவன் வளர்ந்துட்டதுனால நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் அவன் செய்வான்.
1: Why? Because he is no more afraid.
0: ஏன்னா இப்ப அவனுக்கு உங்க மேல பயமே இல்லை.
1: So, and when you establish certain patterns of behavior by control when they are young,
0: ஆகவே சின்ன வயசுல இப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவனை வளர்த்து விட்ட பிறகு,
1: then when he is older, you have to give him the reason, rhyme and reason for it, and give him the logic for it, give him a teaching about it, so that he will sustain it throughout his lifetime.
0: அவன் வளர்ந்த பிறகு ஏன் இப்படி எல்லாம் அவனை கட்டுப்படுத்துறீங்க என்பதுக்கு சரியான காரண காரியங்களை அவனுக்கு விளக்கி சொல்லணும். அப்போதான் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் வாழ்வான்.
1: When he is young, he obeyed you because you said it.
0: சின்ன வயசுல நீங்க சொன்னதனால உங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சிட்டான்.
1: But he is going to keep it for lifelong because he now understands why this is important.
0: ஆனால் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து அப்படியே அவன் இருப்பான். எப்போது இருப்பான்னு சொன்னா, ஏன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு விளங்க வைத்தால் அப்படியே இருப்பான்.
1: If you simply made him obey when he is young and fail to teach him when he is older, then he will forsake the ways that you have established when he was very young.
0: சின்ன வயசுல கட்டுப்பாடோடு வளர்த்து விட்டு பெரியவனான பிறகு அதுக்கு என்ன காரண காரியங்கள் விளக்கி சொல்லாமல் விட்டு விட்டான், இவ்வளவு நாள் கட்டுப்பாடோடு வளர்த்தீங்களே அதெல்லாம் விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாமல் போய் விடுவான்.
1: Someone else will come along and they'll say, well, you know, you can do like this.
0: வேற யாராவது வருவாங்க, இப்படி கூட செய்யலாமே அப்படினுவாங்க.
1: Because you are not teaching and someone else is teaching.
0: இப்ப நீங்க போதிக்கலாம், ஆகவே இன்னொரு ஆள் வந்து வேற யாரோ போதிக்கறாங்க.
1: The school, the bigger boys are there, they're telling him, hey, you can do like this.
0: பள்ளிக்கூடத்துக்கு போறான், அவனோட பெரிய வயசு பசங்க இருக்காங்க, இப்படி செய்யலாம்டா அப்படினுவாங்க.
1: First he says, no, I can't do that because in our house we don't do this.
0: ஆரம்பத்துல சொல்றான், இல்ல இல்ல இப்படி முடியாது, என்ன எங்க வீட்ல இப்படி எல்லாம் விட மாட்டாங்க,
1: எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. But then the fellow says, no, it's all right, man.
0: அப்புறம் அவன் சொன்னா, இல்ல இல்ல பரவாயில்லடா அப்படின்வான்.
1: Because he is not taught, he is yielding to it, and he will yield to it easier if he is not taught.
0: அவனுக்கு நாம் கற்று கொடுக்காதனால இப்ப அவன் அவங்க பேச்ச கேட்டு அதன்படி நடப்பது அவனுக்கு ரொம்ப சுலபமாயிடுது.
1: So in the older years, teaching becomes very crucial, very important.
0: ஆக அவன் கொஞ்சம் பெரிய வயசாகும் போது போதனை அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது.
1: So let me say this, both things are important. When he is younger, it is very important to control. When he is older, it is so important to teach.
0: ஆகவே இப்படி சொல்லுவேன், ரெண்டுமே முக்கியம். சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவன் ஆகும் போது போதனை ரொம்ப முக்கியம்.
1: Because people say, which is more important?
0: ஏன்னா மக்கள் கேக்குறாங்க, எது ரொம்ப முக்கியம்?
1: Well, when he is younger, control is more important. When he is older, teaching is more important.
0: சின்ன வயசா இருக்கும் போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், பெரியவன் ஆகும் போது கற்றுக் கொடுப்பது ரொம்ப முக்கியம்.
1: You can't fail to control him when he is young. You cannot fail to teach him when he is old. When he is older. You cannot fail to control him when he is young.
0: சின்ன வயசா இருக்கும்போது கட்டுப்படுத்துவதிலே தவறக்கூடாது, பெரியவன் ஆகும்போது அவனுக்கு போதிப்பதிலே தவறக்கூடாது.
1: You got to give due diligence to both these aspects.
0: இந்த ரெண்டு அம்சங்களுக்கும் சரியான விதத்தில் அவனுடைய கவனத்தை செலுத்த வேண்டும்.
1: If you reverse the procedure also, you'll have difficulty.
0: அதை தலைகீழாக்குனாலும் அதுலயும் கஷ்டம்தான்.
1: So everybody say rod and reproof.
0: எல்லாரும் சொல்லும், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும்.
1: Now so both things are important.
0: ஆகவே ரெண்டுமே முக்கியம்.
1: But let's get into the word control.
0: சரி, இந்த கட்டுப்பாடு என்ற வார்த்தையை கொஞ்சம் பாப்போம்.
1: Because I think then we'll understand what we are talking about when we say control.
0: The kattupaduna enna edha velaki sonnala dhaan nam enna pesuronu velangum nenikiren.
1: We discuss this whole the balance between the two things, right? When control must be there and when teaching must be there.
0: Eppo kattupadu avasiyam, eppo kattu kodupadu avasiyam, rendu adha patti pesanum illaya.
1: Let's concentrate on control a little bit.
0: Indha kattupadu adha patti konjam paakalam.
1: Come to teaching a little later.
0: Podanaikku appuram varuvom.
1: What is control?
0: Indha kattupaduna enna?
1: The dictionary definition of control is this.
0: கட்டுப்பாடுனா என்னன்னு, கண்ட்ரோல்னா என்னன்னு டிக்ஷனரி இப்படி சொல்லுகிறது.
1: To have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழாக வைத்திருப்பது.
1: Like military.
0: ராணுவம் போல.
1: Have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய பண்ணுவது.
1: To regulate.
0: ஒழுங்குபடுத்துவது.
1: To check.
0: சோதிப்பது.
1: To restrain. தடைகளை போடுவது.
0: தடை போடுவது.
1: தடை விதிப்பது. to restrain.
0: தடை விதிப்பது.
1: The word train, I told you week before last, I told you the word train means to make narrow.
0: நான் சொன்னேலையா சொன்னதுக்கு முன்ன வாரம் ட்ரெயின் சொன்னா சோக், அதாவது குறுகல் ஆக்குவது.
1: சோக்கிங் இஸ் நாட் பேட், சோக்கிங் இஸ் குட்.
0: சோக் பண்ணது கெட்டதல்ல, நல்லதுதான் அது.
1: When you give the choke in a car, the engine starts firing up better.
0: கார்ல சோக் போட்டேனா என்ஜின் ரொம்ப சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்.
1: That makes the fuel pure.
0: ஏன்னா அந்த எரிபொருள் அது ரொம்ப சுத்தமாக்குகிறது.
1: So choking a child is not bad, it's not choking him from becoming what he wants to become, it is helping him to run his life better.
0: ஆகவே சோக் போடுவது பிள்ளைக்கு நல்லது. அவன் நல்ல விதத்தில் வருவதற்கு தடை செய்வதில்லை அந்த சோக்கு. அவன் இன்னும் சிறப்படைய செய்யும்படி அந்த சோக் போடுறான்.
1: It all has to do with the connotation today. Choke is, has a negative connotation, so I have to explain that.
0: ஏன் அந்த சோக்கை விளக்குறேன்னா, இன்னைக்கு சோக்குன்னு உடனே அது தப்பான அர்த்தத்தில் போகுது. ஏன்னா தப்பான அர்த்தத்தில் தான் எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க.
1: சோக் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், தட்ஸ் ஆல் இட் இஸ்.
0: சோக்குன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு விதிப்பு.
1: ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் குட்.
0: அந்த கட்டுப்பாடு நல்லது.
1: And then finally to direct.
0: கடைசில வழி நடத்துவது, திசை காட்டுவது.
1: Let me say it again.
0: அப்படின்னு சொல்லு.
1: To have under command.
0: தன்னுடைய கட்டளைக்கு கீழே, கட்டளைக்கு பணிய வைப்பது.
1: To regulate.
0: ஒழுங்குபடுத்துவது.
1: To check.
0: சோதிப்பது.
1: To restrain.
0: தடை விதிப்பது.
1: And to direct.
0: பிறகு வழி நடத்துவது, வழி காட்டுவது.
1: Now let me give you the definition of what control is.
0: இப்போ கண்ட்ரோல்னா என்ன? அதோட டெஃபினிஷனை கொடுக்கிறேன்.
1: Based on this and our teaching, let's give a definition.
0: நம்முடைய போதனையின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன்.
1: Control is the force or the pressure by which you exercise your right to your right to rule over the child.
0: கட்டுப்பாடு என்பது பிள்ளையை ஆளக்கூடிய உங்களுக்கு உரிமை உங்களுக்கு இருக்கிறதே, அதை
1: அமல்படுத்துவது.
0: அதை அமல்படுத்தும் உங்களுடைய உரிமை.
1: பிள்ளையை கட்டுப்படுத்த உங்களுக்கு இருக்கிற உரிமையை செயல்படுத்துவது, அதான் கண்ட்ரோல். உரிமை இருக்குது, செயல்படுத்துறது இல்லை. நிறைய பேர், சம் பீப்புள் டோன்ட் எக்ஸசைஸ் த ஃபோர்ஸ் டு டூ இட்.
0: சிலர் வந்து அதை செய்யறதுக்கு தங்களுடைய அந்த வல்லமை அல்லது அதை பயன்படுத்துவது கிடையாது, அமல்படுத்துவது கிடையாது.
1: Now if you are a person with authority, that means you have some power, you can forcefully make a person do it.
0: அதாவது நீங்க அதிகாரம் உள்ள ஆளுன்னு சொன்னா உங்களுக்கு வல்லமையும் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம்.
1: You can tell a person to do it, if he doesn't do it, you can make him do it.
0: ஒரு ஆளை இதை செய்யன்னு சொல்றீங்க, செய்யலனா செய்ய வைக்கலாம் நீங்க.
1: A policeman has an authority.
0: போலீஸ்காரருக்கு அதிகாரம் இருக்கு.
1: He can tell you to do it or he can make you do it.
0: அவர் உங்களை இதை செய்யன்னு சொல்லலாம் அல்லது செய்ய வைக்கலாம்.
1: So authority carries with it the power to enforce it.
0: ஆகவே அதிகாரத்தோடு கூட உங்களை செய்ய வைக்கக்கூடிய வல்லமையும் கூடவே வருகிறது.
1: So control is your pressure or force that you apply to exercise your parental authority of rulership.
0: ஆகவே இந்த கட்டுப்பாடு என்பது என்ன? பெற்றோராய் ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரத்தை அமல்படுத்துவது.
1: Now we talked about this. You as a parent is given a right by God to have authority over your child and rule over your child.
0: இத பத்தி ஏற்கனவே சொன்னேன். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை ஆளக்கூடிய அதிகாரம் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: So to control means that you are using this God given divine authority and the force necessary to cause him to follow your directions, walk in the path that you prescribe.
0: ஆகவே கட்டுப்பாடு என்றால் என்ன? நீங்கள் காட்டுகிற திசையிலே, நீங்கள் போகிற பாதையிலே உங்கள் பிள்ளை நடக்கும்படி நீங்கள் அவனை உங்களுடைய
1: பாதையில செலுத்துவது, உங்களுடைய சக்தியை உபயோகப்படுத்தி அந்த பாதையில அவனை செலுத்துவது. You got to initiate him, you got to inaugurate him, you got to get him going in this direction.
0: இந்த குறிப்பிட்ட பாதையில போ அப்படி நீங்க தான் அவனை ஆரம்பித்து துவக்கி அனுப்பி வைக்க வேணும்.
1: You are using the force and the pressure by divine authority to cause him to go in the way that you want him to go.
0: தெய்வீக அதிகாரத்தின்படி இந்த குறிப்பிட்ட பாதையிலே போ என்று அந்த அந்த வல்லமை, அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
1: Now some people are looking at me like it's very hard, you know, how you want me to force him, you know.
0: சிலர் என்னங்க இவ்வளவு கஷ்டமா இருக்க, நான் உன்னை நிர்பந்திக்கணுமா அப்படின்றாங்க, கட்டாயம் பண்ணுமா?
1: I tell you, I'll show you probably next week, I'll show you how control is love.
0: பாருங்க அடுத்த வாரம் காட்ற எப்படி இந்த கட்டுப்பாடு என்பது அன்பு என்று.
1: Control is love.
0: கட்டுப்பாடு என்பது அன்பு.
1: When you tell a child, do not touch that stove.
0: இந்த ஸ்டவ் தொடாத அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க.
1: That's not, you're not making him a prisoner.
0: அப்படி தொடாதன்னு சொல்றதுனால அவன் கைதி கிடையாது. அவன்
1: தொட்டா கையிலே போடுவேன்னா தப்பே கிடையாது. தொட்டா கை போயிடும் அவனுக்கு. That's why you're telling him because he's going to get hurt.
0: அவனுக்கு அதனை தொட்டா அவனுக்கு தான் ஆபத்து, அதனால தான் தொடாதன்றீங்க.
1: I went to one home, I remember, they had made a play area.
0: ஒரு வீட்டுக்கு போனவங்க விளையாடுறதுக்குன்னே ஒரு ஒரு பகுதி விட்டு வச்சிருந்தாங்க.
1: பியூட்டிஃபுல்லி குஷன்டு ஏரியா, லைக் அ ரூம் சைஸ், யூ
0: நோ, ஒரு ரூம் சைஸுக்கு விளையாடுறதுக்குன்னு அழகா குஷன் போட்டு இருக்குதாங்க.
1: அண்ட் த சைல்ட் இஸ் ஜஸ்ட் லேர்னிங் டு மூவ் அரவுண்ட், வாக் அண்ட் ஃபால் அண்ட் யூ நோ யூ கேன் டு எனிதிங், நதிங் வில், நதிங் பேட் வில்
0: ஹேப்பன். அந்த பிள்ளை அப்பதான் நடக்க கத்துக்குது, ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம், ஒண்ணும் ஆகாது, கீழே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாதுங்க.
1: ஹி ஹஸ் சம் ஸ்பேஸ்,
0: அவனுக்குன்னு இடம் அங்க.
1: பட் அரவுண்ட் இட் வாஸ் எ ஃபென்ஸ் ஆல்சோ,
0: அது சுத்தி ஒரு வேலியும் இருக்கு.
1: சோ வென் ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ், ஹி இஸ் லுக்கிங் ஃப்ரம் தி ஃபென்ஸ் லைக் இட் லைக் லுக்கிங் ஃப்ரம் எ ஜெயில், யூ நோ.
0: அவன் வீட்டுக்கு போனா ஜெயில இருந்து பாக்குற மாதிரி, ஜெயில் கம்பியில இருந்து பாக்குற மாதிரி இருக்குது அவன் என்ன பாக்கும்போது.
1: ஆஸ்க் தி வாட் யூ காட் யுவர் சைல்ட் இன் எ ஜெயில்.
0: நான் கேட்டேன், பிள்ளை என்ன ஜெயில போட்டீங்களா?
1: பிஹைண்ட் தி பார்ஸ்
0: கம்பி எண்ணிட்டு இருக்கானே.
1: நவ இட் லுக்ஸ் லைக் ஹி ஹஸ் நோ ஃப்ரீடம், ஹியர் இஸ் எ பேரண்ட் தட்ஸ் புட் எ சைல்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி இன் எ ஜெயில்.
0: அத பாக்குறதுக்கு எப்படினா, பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னா, பிள்ளைக்கு சுதந்திரமே இல்ல, பிள்ளையை ஜெயில போட்டாங்க அப்பா அம்மான்ற மாதிரி இருக்கு.
1: டு மீ தட்ஸ் தி மோஸ்ட், தட்ஸ் தி பெஸ்ட் பேரண்ட், பிகாஸ் see what he has provided. That child can never possibly hurt himself as long as he stays within that fence.
0: Enna porudha varaikku avanga dhaan siranda appa amma, yenna pilla keela velundhaalum adipada mudiyada padiga andha alavuku siranda paadhugappa yerpaduthirukanga.
1: Child can never run away to the street,
0: pilla theruvukku odira mudiyadu.
1: Never go take the knife and cut himself,
0: poi katti eduthu thana gaayapadutha mudiyadu.
1: Never go break glasses,
0: poi kannadi ellam odaikka mudiyadu.
1: Never go and fall on the hard floor,
0: போய் தரையில விழுந்து அடிபட முடியாது.
1: It's love that has put the restriction.
0: அன்பு தான் அந்த கட்டுப்பாட்டை விதித்து இருக்கிறது.
1: So we'll talk about that. Control is love.
0: அத பத்தி பேசுவோம். கட்டுப்பாடு என்பது அன்பு.
1: So don't, you know, don't sit there and look at me. What do you want me to force the child to do?
0: ஆகவே அங்க உட்கார்ந்து அப்படி யோசிக்க கூடாது. கட்டாயம் பண்ணணுமா? அது என்ன அப்படிን கேட்க கூடாது.
1: I'm talking about a very positive thing.
0: நான் வந்து முற்போக்கான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: The Bible is never negative, my friend. It may appear like negative, but it's always positive. It always brings positive results in our life.
0: வேதம் ஒருபோதும் பிற்போக்காய் பேசுவதில்ல, பார்க்கும்போது பிற்போக்காய் இருக்கும், ஆனா அது முற்போக்கான விளைவுகளை வாழ்க்கையில ஏற்படுத்தும்.
1: So you got to understand the positive aspect of this training.
0: ஆகவே இந்த பயிற்சியில இருக்கிற அந்த முற்போக்கான அம்சத்தை கவனிக்கணும்.
1: You got to force or apply the pressure, all the pressure that you can apply to cause him to walk and inaugurate him, start him out on that path and keep him on the track and when you can keep him like that, when
0: neenga da avane kattayam panni valukattayamaga andha paadhayila nadakkumbadi avan aarambithu vaithu vida vendum nadakkiran enbadai paarkka venum.
1: Amen,
0: amen.
1: You're saying, well, that's impossible, brother, you don't know my child.
0: Nee solla idala nadakkira kaaryama en pullaya pathi ungalukku theriyadhu appdin.
1: I don't know your child, but I know the Bible.
0: உங்க பிள்ளையை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா பைபிள் தெரியும் எனக்கு.
1: பைபிள் சேஸ் ட்ரெயின் அப் யுவர் சைல்ட்.
0: வேதம் சொல்லுது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில
1: நடத்து. அண்டர்ஸ்டாண்ட் தி பைபிள் ப்ராப்பர்லி, தென் இட் இஸ் பாசிபிள்.
0: பைபிளை சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அது முடியும்.
1: வாட் டிஃபிகல்டி இஸ் தேர் ஃபார் யூ டு மேக் தி சைல்ட் ஹூ இஸ் 3 4 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் அப்ளை தி பிரஷர் ஃபோர்ஸ். யூ ஆர் such a big person and he is such a small helpless little thing. What stops you from applying all the force and pressure for the sake of the child's welfare to cause him to walk in the path that he should walk?
0: நீங்க இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க, பிள்ளை 3 4 வயசு குட்டியோட இருக்கான், அவனை பார்த்து நீ இப்படி தான் நடக்கணும், இது தான் செய்யணும்னு நீங்க வலு கட்டாயமா அந்த வழியில நடக்க போனதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? ஏன் பண்ண முடியாது?
1: அத செய்ய முடியலனா அப்புறம் பிள்ளைங்க எது? Then we cannot do it. You can do it.
0: உங்களால முடியும்.
1: That is why God says train up.
0: ஆகவே தான் தேவன் சொல்கிறார், பயிற்சி கொடு.
1: Start him out on that way.
0: அந்த அந்த வழியில அவனை துவக்கி வைத்து விடு.
1: Apply the force and the pressure that you can apply right now to cause him to walk in that way.
0: அவ அந்த வழியில நடப்பதற்கு என்ன கட்டாயம் பண்ண முடியும், என்ன நெருக்கடி கொடுக்க முடியும், அதெல்லாம் பண்ணிடுங்கன்றார். இப்பவே
1: make him walk in that
0: அந்த வழியில அவன நடக்க வைங்க.
1: Don't leave him. Some parents are like this, you know, they got this modern psychology in their minds. Well, I'm just going to let him do whatever he wants.
0: சில பேருக்கு இந்த காலத்து அந்த மனோதத்துவம் பாருங்க, என்ன சொல்றாங்க, அவ இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. நானு
1: You should not restrict a child.
0: ஒரு பிள்ளைய வந்து கட்டுப்பாடுதான் விதிக்கவே கூடாது.
1: Now you are giving a way for all his evil nature to come forth and express itself.
0: அவருடைய எல்லா துர்க்குணமும் பொல்லாத குணமும் தன்னை வெளிப்படுவதற்கு ஒரு வழியை நீங்களே காட்டிறீங்க இப்போ.
1: If you allow him to do what he wants to do and have his own way, naturally his evil nature only will come up.
0: அவருடைய வழியில நடக்க விட்டா, அவருடைய இஷ்டத்துக்கு அவனை விட்டா, இயற்கையிலேயே அவருடைய துர்க்குணம் தான் வெளியே வரும்.
1: You take a child to a grocery store.
0: ஒரு இது grocery store க்கு பிள்ளைய கொண்டு போங்களேன்.
1: In one of these modern stores where you can walk and take a cart and pick up everything you want.
0: இப்ப இருக்கிற department store எல்லாம் நீங்களே அந்த வண்டியை எடுத்துட்டு வித்த என்ன தேவை எடுத்து புள்ள போட்டுக்கலாம்.
1: Have you seen families come there with little children?
0: பிள்ளைகளோட வர குடும்பங்களை பாருங்களேன்.
1: Sometimes I watch them, it's a lot of fun.
0: அவங்க கவனிச்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.
1: Oh, how they beg the child and how they, you know, get the child anything he wants to do whatever they want him to do. They pulla kitta pichai kekkranga avanga, தயவு செய்து ஒன்றும் போனாது, தயவு செய்து அமைதலாரு, தயவு செய்து சத்தம் போடாத, தயவு செய்து எந்திரிப்பா, சொன்ன பேச்ச கேளுப்பா. இவங்க அழுகுறாங்க அவன்கிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. அவன் கண்டுக்கிட்டான், ஆ நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறான் நான் அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் கெஞ்சி பார்க்கலாம். அவன் சாக்லேட் உடனே போய் அது இருந்தா பொடி, அவன் ட்ரைனிங் கொடுத்துட்டான் நல்லா. Yes, train the mother very well.
0: நல்ல அம்மாக்கு ட்ரெய்னிங் கொடுத்துட்டான்.
1: You see, you see a child in the grocery store, you let him do whatever he wants.
0: அந்த கடையில் போய் பாருங்கள், அவன் என்ன செய்ய, அவன் இஷ்டத்தை உங்களை ஆட்டி வைக்கிறாங்க.
1: இல்ல, you let him do what he wants.
0: அதாவது அவன் இஷ்டத்தை அவனை செய்ய விட்டு பாருங்க.
1: You know what he will do?
0: என்ன செய்வான் தெரியுமா?
1: Have you ever child found a child go and pick up some brinjal?
0: என்னைக்காவது குழந்தை கடைக்கு போய் நேரா கத்திரிக்காய் எடுக்கிறத பாத்துக்கிறீங்களா?
1: நோ,
0: கிடையாது.
1: You'll always go where the biscuits are, chocolates are.
0: எங்க பிஸ்கட் எங்க சாக்லேட் இருக்குன்னு தேடி அங்கதான் போவான். கரெக்டா.
1: But the vegetable is healthy.
0: காய்கறி உடம்புக்கு நல்லது.
1: But his nature is such, he will want, you know, he's had some sweet, you gave him some sweet and he wants more.
0: நீங்க ஏற்கனவே சாக்லேட் கொடுத்துருக்கீங்க, ஆக நிறைய வேணும்னு அவன் விரும்புறான்.
1: Some of this training we have given.
0: சில ட்ரெய்னிங் எல்லாம் நாமே கொடுத்துட்டோம்.
1: So he says, more, more, I want more.
0: அவன் என்ன சொல்றான்?
1: Give more.
0: மனம் விரும்புதே மோர்னு அவன் தான் சொல்றான்.
1: So you said, all right, here's more.
0: அவன் அதிகம் வேணும்னா நாமளும் அதிகமா கொடுக்கறதா எடுத்துக்கானே.
1: So you know, he's got more.
0: ஆகவே நிறைய கிடைக்குது அவனுக்கு.
1: And it's never enough for him.
0: அவனுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதல.
1: Sometimes for the parents also it's never enough.
0: இல்ல, பெற்றோருக்கும் போதல பாருங்க சில சமயத்துல.
1: So he doesn't have any control.
0: ஆகவே இப்படி கட்டுப்பாடே கிடையாது அங்க.
1: Like I said, he wants to play all day, he wants to eat all the chocolates one day.
0: நாளெல்லாம் விளையாடணும்னு பார்ப்பான், இல்லாட்டி சாக்லேட் இருந்தால் ஒரே நாள் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு
1: பார்ப்பான். A child, for example, is born without control.
0: பாருங்க, அந்த ஒரு பிள்ளை பிறக்கும்போது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் தான் பிறக்கிறது.
1: If you don't agree, I'll give you proof.
0: ஒத்துக்கலன்னா அதுக்கு நான் ஆதாரத்தையும் கொடுக்குறேன்.
1: Have you heard of diapers?
0: Diapers பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Why do you have diapers?
0: ஏன் டயபர்ஸ் இருக்கு?
1: Because the child has no control.
0: ஏன்னா பிள்ளைக்கு கட்டுப்பாடு கிடையாது.
1: He doesn't know what is happening.
0: என்ன நடக்குதுன்னு குழந்தைக்கு தெரியறது இல்ல.
1: He has no control over the events of the day.
0: கட்டுப்பாடே இல்லனால கண்ட நேரத்துல கண்டதும் பண்ணிட்டு இருக்கு.
1: That is why you are under control.
0: ஆகவே தான் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க.
1: How do you control?
0: எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க?
1: Diapers are the control.
0: டயபர்ஸ் தான் அந்த கண்ட்ரோல் பண்ணுது.
1: You get a lot of diapers because he is out of control. He does not know control. He has not learned control.
0: கண்ட்ரோல்னா என்னன்னே தெரியாதனால நீங்க டயபர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றீங்க.
1: So the child is born without internal controls.
0: ஆகவே உள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பிள்ளை பிறக்கு.
1: That is why you use external control, which is diapers.
0: ஆகவே தான் வெளியில இருந்து நீங்க டயபர் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க.
1: How long do you use the diapers?
0: எவ்வளவு நாள் அந்த டயபர்ஸ்?
1: This external control called diapers are used until he learns internal control.
0: பிள்ளை உள்ள தனக்கு தானே அந்த கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளுகிற வரையில வெளியில இருந்து டயபர் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணுகிறீர்கள்.
1: So diaper keeps the external control.
0: ஆகவே டயபர் வெளியில இருந்து கண்ட்ரோல்.
1: Toilet training is the internal control.
0: Toilet training வந்து உள்ள கண்ட்ரோல் அது.
1: When once he is toilet trained,
0: toilet போன்ற மாதிரி அந்த பயிற்சி வந்த பிறகு,
1: then you don't need diapers.
0: பிறகு டயபர் தேவையில்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because he can control now.
0: ஏனா இப்ப அவனே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்.
1: See, that is what you want to achieve when a child is young. You want to train him up like toilet training. You got to work the controls on the inside of him.
0: Pille
1: he is born without an internal control. It is your responsibility to train him up and internally give him that control.
0: பிள்ளை குழந்தையா இருக்கும்போது இந்த டாய்லெட் கண்ட்ரோல் மாதிரி தான் மற்றதையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். கண்ட்ரோலே இல்லாம பிறக்கிறான், கட்டுப்பாடு இல்லாமல் பிறக்கிறான். ஆனா அந்த வயது வருகிறதுக்குள்ளாக அந்த கட்டுப்பாட்டை அவனுக்கு உள்ளரே நாம் கொண்டு வந்து விடுகிறோம்.
1: So why do you control?
0: ஆகவே ஏன் கட்டுப்படுத்துகிறீர்கள்?
1: Why do you use the rod sometimes?
0: ஏன் சில சமயத்துல பிரம்பு அவசியப்படுகிறது?
1: Because he can only be controlled externally now. Inside he doesn't know enough not to do that.
0: ஏன்னா இப்போ அவனுக்கு உள்ளரே இத செய்ய கூடாதன்ற அளவுக்கு கட்டுப்பாடு இல்ல. வெளியில இருந்து யாராவது கட்டுப்படுத்தணும் ஆகணும்.
1: Only out of that kind of a use of rod he will control. He will be controlled.
0: அந்த பிரம்ப பயன்படுத்தினாதான் அவன் கட்டுப்படுறான்.
1: Only when you use some force he is falling in line.
0: கொஞ்சம் கட்டாயம் பண்ணா கொஞ்சம் அடிக்கடி கொடுத்தாதான் அவன் வந்து சரி படுறான்.
1: But very soon you don't have to do that because he will fall in line. You know, internal controls will develop.
0: ஆனா வெகுசீக்கிரத்துல பாத்தீங்கன்னா உள்ளரே அவனுக்குள்ளே அந்த கட்டுப்பாடு வந்துடுறபடினாலே நீங்க வெளியில இருந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது.
1: All right, enough of toilet training. In the same way,
0: அதே போல
1: they need control over what to eat.
0: என்ன சாப்பிடணும் அதுலயும் கட்டுப்பாடு தேவை.
1: They need control over when to eat.
0: எப்போ சாப்பிடணும் அதுக்கும் கட்டுப்பாடு தேவை.
1: How much to eat.
0: எவ்வளவு சாப்பிடணும்.
1: When to go to sleep.
0: எப்போ தூங்க போகணும்.
1: When to play.
0: எப்போ விளையாடணும்.
1: What to wear.
0: என்ன உடுத்தணும்.
1: How to act.
0: எப்படி நடந்துக்கணும்.
1: In everything he doesn't have any control.
0: பாருங்க இது எதுலயுமே அவனுக்குன்னு கட்டுப்பாடே கிடையாது.
1: Just like he uses the living room like a toilet.
0: எப்படி லிவிங் ரூமே டாய்லெட் ஆக்கிறானோ.
1: In the same way he will do anything at any time at his will if you leave him like that.
0: அதே போல அவ இஷ்டத்துக்கு விட்டீங்கனா எந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்வான். எதை வேணா எந்த நேரத்திலயும் செய்வான் அவன்.
1: Even when he grows up you need to exercise external control until he develops enough knowledge and internal control.
0: அவன் வளரும் போது கூட நீங்க அவனை வெளியில இருந்து கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் உள்ளர் அவன் தனக்குள்ள அந்த கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்கிற வரைக்கும்.
1: I've heard some people say, what can I do, brother? I can't choose his friends.
0: சில சொல்லி கேட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுங்க அவனுக்காக நம்ம நண்பரை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு.
1: அவன் நண்பர்களை நானா சூஸ் பண்ண முடியும்? ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க நம்மளால முடியாதுன்னு. முடியாதுதான். உங்களால முடியும். When he chooses the wrong friends, you can discourage him.
0: தப்பான சிநேகிதரை தேர்ந்தெடுக்கும் போது வேண்டாம் நீங்க சொல்லலாம் அவங்கிட்ட.
1: Who told you not just to watch over and just allow him to do whatever he wants with whichever friend?
0: எந்த friend வேணாலும் தேர்ந்தெடுத்து அவங்க கூட friendship வச்சுக்கலான்னு இருக்க விடலாம் யார் சொன்னது உங்ககிட்ட?
1: You don't have to.
0: நீங்க அப்படி இருக்க விட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You are the boss.
0: ஏன்னா நீங்க தான் அவனை ஒரு எஜமான் போல.
1: He lives under your care.
0: அவன் உங்களுடைய பராமரிப்பின் கீழ
1: வாழ்ந்துட்டு
0: நீங்க தான் அதிகாரம் உள்ள ஆள்.
1: You can encourage him to have the right kind of friends. When you see a right kind of a person as a friend, you can encourage him in that direction. Sorry. And you can discourage him when you see the wrong kind of friendship.
0: சரியான நண்பனோடு பழகும் போது அதை நீங்க சரி நல்லதுன்னு சொல்லி அவனை தட்டி கொடுக்கலாம். ஆனா தப்பான நண்பன் இருக்கும் போது வேண்டான்னு எச்சரிக்க வேண்டிய நீங்க எச்சரிக்கலாம்.
1: External control must be there.
0: வெளியில இருந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்.
1: Like one man said, I have self-control, he said.
0: ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்குன்னு.
1: Self-control is actually two people, he said.
0: சுய கட்டுப்பாடு அவர் சொன்னார் ரெண்டு பேர் அப்படின்னு.
1: One, me the self and my wife the control, he said. Self நானுங்க கண்ட்ரோல் வைஃப்னார். இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியுது. ஆனால் பிள்ளைய மட்டும் கண்ட்ரோல் பண்ணனா புருஷனையே கண்ட்ரோல் பண்ணுறீங்களே பிள்ளைய ஏன் பண்ணக்கூடாது? Amen.
0: Amen.
1: You can control.
0: Control பண்ணலாம்.
1: We try to control the manager. We try to control the managing director.
0: Manager, MD, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம்.
1: பெரிய ஆள் நம்ம ஆளுங்க எல்லாம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டில் பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணுங்க. Control the child.
0: பிள்ளைய முதல் கண்ட்ரோல் பண்ணுங்க.
1: We try to control that man, control this man.
0: அவரை கண்ட்ரோல் பண்ணுது, இவரை கண்ட்ரோல் பண்ணுது.
1: Manipulate this one and manipulate that one.
0: இதை இப்படி பேசுறது, அதை அப்படி பேசுறது.
1: I am telling you, why can't we control our children?
0: நான் என்ன கேக்குறேன், ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது?
1: We see them doing the wrong thing, going with the wrong friends. Why can't, don't we have the right to say, no, you can't do that?
0: தவறான காரியங்களை செய்யும்போது, தப்பான நண்பர்களோடு போகும்போது, இப்படி செய்ய கூடாது, போக கூடாதுன்னு சொல்ல முடியாதா? அந்த உரிமை நமக்கு இல்லையா?
1: We have every right. We have God's authority and right given to us to tell him that.
0: அது சொல்லக்கூடிய சகல அதிகாரத்தை உரிமையும் தேவனே நமக்கு தந்திருக்கிறார்.
1: You will see that when you do it he will himself develop an internal control. He'll say, daddy won't agree with this, so I've let me choose the right kind of guy.
0: நீங்க அப்படியே செஞ்சு பாருங்க, அப்புறம் அவனுக்கே விளங்கிடும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்பா ஒத்துக்க மாட்டாரு, சரியான நண்பனை நாம தேர்ந்தெடுக்கணும், அவனே
1: செய்வான். Not allowed in our house.
0: நம்ம வீட்ல இதெல்லாம் விட மாட்டாங்க.
1: Internal up, then you don't have to worry because he'll always choose the right kind of friend because you trained him.
0: கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத காரியங்களை, அனுமதிக்க கூடாத காரியங்களை தங்கள் வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தா கதவை சாத்தி இருக்கலாம், முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்.
1: Parent fails to provide control for their children.
0: ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை கட்டுப்படுத்த தவறும் போது,
1: in all these areas of life, not only in toilet control.
0: Toilet control மட்டும் கிடையாது, இந்த எல்லா வாழ்க்கையில எல்லா விதத்திலும்,
1: eating, living, talking, everything.
0: அதாவது பேச்சில இருந்து சாப்பாட்டுல இருந்து நண்பர்ல இருந்து எல்லாவற்றிலும்,
1: if you don't provide control in all the areas,
0: இந்த எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கட்டுப்படுத்த தவறும் போது,
1: listen to this,
0: இத கவனிங்க,
1: then that parent is like a parent who does not use diapers.
0: அந்த பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னா, டயபர் பயன்படுத்தாத பெற்றோரை போல இருக்காங்க.
1: டைப்பர் பயன்படுத்தாத வீட்டில் போயிருக்கீங்களா? You won't like to go, right?
0: போக சகிக்காது.
1: Then you got a child that's got no diapers.
0: அப்புறம் டைப்பர் இல்லாத குழந்தை போல இருப்பான் அவன்.
1: Grows up without diapers.
0: டைப்பர் இல்லாமே வளருவான்.
1: Never developed internal control.
0: இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அங்கே கிடையவே கிடையாது.
1: And no diapers also, no external control also.
0: உள்ளே கட்டுப்பாடு கிடையாது, வெளியே கண்ட்ரோலும் கிடையாது, டைப்பரும் கிடையாது.
1: Then when he becomes big, he becomes a nuisance.
0: அப்புறம் வளர்ந்து பெரிய ஆகும்போது தொல்லை தான்.
1: That's the kind of people that cause all kinds of problems.
0: அப்படிப்பட்ட ஆட்களால தான் எல்லா விதமான பிரச்சனையும் ஏற்படுகிறது.
1: Would you like to sit next to a person who does not have toilet control? Toilet training?
0: இப்படி டாய்லெட்

என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா?

ஆசாப் என்ற பக்தனின் ஆசை சங்கீதம் 73:23 வெளிப்படுகிறது. கர்த்தாவே, நான் எப்போதும் உம்மோடுதான், உம் வலக்கரம் என்னோடுதான்.

சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் உமக்கு நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று அன்னால் அன்று அர்ப்பணம் செய்து ஜபம் செய்தார். 1 சாமுவேல் 1:11 இதை வாசிக்கிறோம். இதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாடல் இது.

கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காயத்தமாகவும் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல தலைப்பை வைத்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு டைட்டில். இன்றைக்கி என்ன டைட்டில்? கர்த்தரால் நாம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? நாம் யாரும் எல்லோரும் எப்படி வாழலாம்? வி கேன் லிவ் அஸ் ரிச், வி கேன் ஹாவ் ஹெல்த் வெல்த் பை காட்ஸ் கிரேஸ். கர்த்தரால் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி? இந்த உலகத்தில் நாம் வந்து வறியவர்களாக வாழணும், இல்லாதவர்களாக இயலாதவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்க வாய்ப்பில்லை. செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு தவறான நோக்கமும் அல்ல. நான் ஏழையாக தான் வாழணும் அப்படின்னு யாராவது நம்ம ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் தரித்திரமாக தான் வாழணும், தரித்திராகி நீங்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம தரி

0: பத்திரமாக இருந்தால் தான் நம்மளை பார்த்தபடி சொல்ல முடியும். அதன் பின்னால் இருக்கிற அர்த்தங்கள், அவர் சொன்ன சூழல்கள், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன் திஸ் வேர்ல்டு வி மஸ் ஆல்சோ ஹாவ் த வெல்த். நமக்கு என்ன வேணும்? செல்வத்தை பற்றி பேசுகிற சைலண்டாக உட்காந்துருக்குறீங்க. வேறு டாபிக்னாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை பற்றி பேசுனா நீங்கள் இப்படி இருக்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசுனா உண்மையாக இருக்க இப்படி இருக்கலாம், நற்குணத்தை பற்றி பேசுனா இப்படி இருக்கலாம், செல்வத்தை பற்றி பேசுனா எப்படி இருக்கணும்? ஜாய்ஃபுல்லாக ரொம்ப கிளாடாக இருக்க வேண்டாம். நாம் எல்லோரும் செல்வந்தர்களாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நாம் வறியவர்களாக இல்லாதவர்களாக வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. செல்வந்தர்களாக வாழச் செல்கிற பொழுது முதலாவது செல்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு செல்வந்தரோடு வாழும் வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு சில்வர் தங்கம் வெள்ளி வேணும், அப்புறம் நல்ல வாகனம் வேணும், நல்ல நாலு சொத்து இருக்கணும், இங்காக நாலு சொத்து இருக்கணும். இந்த மாதிரி இது இருக்கிறதா செல்வந்தலாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி கூறுமா? நான் நிறைய வீடு உடையவனாக வாழணும், நிறைய சொத்துள்ளவனாக வாழணும், நிறைய பணம் உடையவனாக வாழணும். ஆனால் இந்த மாதிரி வாழ விரும்புகிறவங்கள நீங்கள் செல்வந்தர்களாக வாழ விரும்புகிறாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமாம், அதனால தானே இதெல்லாம் விரும்புகிறேன். வெல்த்னா என்னது? வீடு, பணம், தங்கம், நம்முடைய திறமை, அறிவு, ஞானம், புத்தி, எல்லாமே இதெல்லாம் என்னதான்? செல்வந்தான். அப்போ செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற பொழுது முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி மஸ்ட் நோ தட் வாட் இஸ் வெல்த். செல்வம் என்றால் என்ன? செல்வம் என்ற ஒன்றே அந்த கரன்சியை ஒட்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது வந்துச்சுன்னா நம்ம யாராக மாறோம்? செல்வந்தர். வி ஆர் ரிச் நவ், வி ஆர் வெல்தி, வெல்டு ஐட்டம். ஆண்டவர் நாம் செல்வந்தர்களாக இருக்கிறதை தான் விரும்புகிறார். நாம் செல்வம் உடையவர்களாக இருக்கணும். ஆனால் செல்வத்தினுடைய நோக்கம் என்ன? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த வெல்த்? வி மஸ்ட் பிகம் ரிச் ஃபார் வாட் பர்பஸ்? இப்போ நீங்கள் வந்து பணம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, வீடு வேணும் ஆசைப்பட்றீங்க, கார் வேணும் ஆசைப்பட்றீங்க, நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து நிறைய வேணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய பேங்க் டெபாசிட் வேணும், கோல்டு வேணும், சில்வர் வேணும், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் ஆசைப்பட்றீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசைப்பட்றீங்க? ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் வாட் பர்பஸ் யூ வாண்ட் டு பொசஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல்த்? சந்தோஷமாக வாழ்றது. சரி, வேற ஒன்று தானா? செல்வங்களுடைய நோக்கம் என்ன? எதுக்கே சம்பாதிக்கிறேன்னு கேட்டால், சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தானே, சந்தோஷமாக இருக்கும்ல சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போங்களேன். யோ, சம்பாதிச்சாதான் நம்ம வந்து சாப்பிட முடியும், உடுக்க முடியும், வாழ முடியும், மருந்து மாத்திரை வாங்க முடியும், கொஞ்சம் வேறு பொழுதுபோக்குள்ள செலவிட முடியும், ஊருக்கு போகலாம் வரலாம், நாலு பேர் நல்லா செய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதை மாதிரி செல்வங்களுடைய நோக்கங்கள் என்ன? நீங்கள் வீடு வேணுங்கிறீங்க, எல்லாம் வேணுங்கிறீங்க, இதற்கு பின்னால் உங்களுடைய வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன், வாட்ஸ் ஒரு மோட்டிவ்? ஆ, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமா? செல்வம் எதுக்கு? அவங்க உண்மை தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு செல்வம் எதுக்கு வேணும்? அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இவங்க உன்னையும் காணாமல் என்ன செய்யணும், மண்டையை போடணும். யாருக்கு சேர்த்துக்கிறீங்க? பிள்ளைங்களுக்கு. ரைட், இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். செல்வங்கள் எதுக்கு? எங்கள் ஆசைப்பட்றீங்க செல்வந்தர் ஆகணும்னு, பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட்றீங்க, சொத்து வேணும்னு ஆசைப்பட்றீங்க, சில்வர் வேணும்னு ஆசைப்பட்றீங்க, கோல்டு வேணும்னு ஆசைப்பட்றீங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு? நெசசிட்டி. நெசசிட்டிக்கு பெரிய செல்வத்தில் ஆக வேண்டிய தேவை கிடையாது, ஓரளவுக்கு போதும் இல்லையா? கவர்மெண்ட்டே இப்போ 30 கிலோ அரிசி எல்லாம் இப்போ பெரும்பாலும் அப்படி கொடுக்குறாங்களா? இப்போ இலவச அரிசி இல்லையா? ரேஷன் கடையே முடியாச்சா? நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் பணக்காரங்க தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போது செல்வந்தர் ஆகணுங்கிறவள்ள ஆண்டவர் கேட்குற அம்மா எதுக்கு செல்வந்தர் ஆக விரும்புகிறேன் அப்படி கேட்பார்ல? இல்லாண்டவர், எனக்கு வீடு பெரிது வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு பேங்கில் நிறைய டெபாசிட் வைக்கணும், அப்புறம் நான் அங்கே என்ன செய்யணும், கொஞ்சம் லேண்டுக்குண்டு வாங்கி போடணும். சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, அப்படி தானே? சாப்பிட்றது எதுக்கு சாப்பிட்றா, கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றேன், அப்புறம் ஹெல்த்துக்கு சாப்பிட்றேன் இப்படி சொல்லுவோம்ல. அப்போது செல்வம் என்றால் எதுக்குன்னா நிறைய நோக்கம் இருக்குது, நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு வெளியே, சந்தோஷம். அது ஒரு காமன் ரீசன் எப்போவுமே இல்லையா. ஆ, பெருமையாக வாழணுமா? ஏன் இல்லை செத்து போயிடுங்களா? பெருமையாக வாழணும்னா செத்து போயிடுங்களா? ம், ஓ, கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நிறைய நகை போட்டுட்டு சிலிப்பிக்கிட்டு போனோம், அதான் அவன் பெருமையாக வாழணும். இது இப்படி இங்கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காரணம் வரும். அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் கேஸ் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் மசாலா தூள் வாங்கணும், இப்படி நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகணும். அப்படி இல்லை, நான் சொல்லுவது செல்வங்களுடைய பிரதான நோக்கங்கள் என்ன, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக செல்வங்களை எதிர்க்க தேவைனா, முதலாவது நம்முடைய பேர் நீட்ஸ், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். வி ஹவ் லாட் ஆஃப் நீட்ஸ், அவர் நீட்ஸ் மஸ்ட் பி மெட். தேவைகள் என்ன தேவை? சாப்பிடணும், உடுக்கணும், ஒரு மழை வெயில் வந்தால் மறைவிடும், நமக்கு ஒரு வீடு வேணும், போக்குவரத்துக்கு வாகன வசதி வேணும், நோய் நொடி வந்தால் மருத்துவம் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வேணும், மனசுக்கு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா. வெறும் சோறு மட்டும் போதுமா? சாப்பிட்டு முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? இப்போ சாப்பிட்ற வேலையே பொழுதுபோக்கு தேவைப்படுதில்ல. முன்னாடி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு பொழுதுபோக்கு, நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு ஈசி சேரில் உட்காந்துட்டு நிறைய டிவியெல்லாம் பார்த்தாங்க, இல்லை அந்த காலத்தில் புக்குக்கு படித்தாங்க, இல்லை மேட்டே ஷோவுக்கு போனாங்க. இப்போ சாப்பிட்ற வேலையே நமக்கு பொழுதுபோக்கு. டீ சாப்பிட்டா நமக்கு பொழுதுபோக்கு வேணும், டிஃபன் சாப்பிட்டா பொழுதுபோக்கு வேணும், அப்புறம் போய் நம்ம படுத்தா பொழுதுபோக்கு வேணும். அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யறோம்? அந்த காலம் ஆண்டவர் நோக்கி பார்த்தா இப்போ, ஆமாம், உட்காந்து முகவில் பார்த்து, சாஞ்சிட்டு முகவில் பார்த்து, அப்படி சாஞ்ச முகவில் பார்த்து, அப்படியே அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு, ஆமாம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுது ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு முன்பால் வைத்திருக்கேன், நான் உருப்பட போகிறதே இல்லை. இருந்தாலும் என்னோடு இருப்பது மொபைல் ஃபோன், நடந்தாலும் என்னோடு இருப்பது, அது போகாத இடமே கிடையாதுங்க. பாத்ரூம் போகுது, டாய்லெட்டுக்கு போகுது, கிச்சனுக்கு போகுது, எங்கே போனாலும் போகாத, அதை ஒரு ஒரு ஒரே ஒரு பொருள்னா இதுதான், உயிரை கூட விட்டுட்டு போவாங்க மொபைல் ஃபோனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே சாஞ்சு, அப்புறம் கர்த்தரை எங்கே பார்க்குறது? தேவையில்லை, கர்த்தர் இவ்வளோ பொழுதுபோக்கெல்லாம் தரமாட்டார். அவன் தேவைகள் நீட்ஸ், அவர் நெசசிட்டிஸ் நீட்ஸ், நீட்ஸ் ஆளுக்கால் நீட்ஸ் வித்தியாசப்படும், தேவைகள் வித்தியாசப்படும். அவன் அந்த தேவைகளை சந்திக்கலாம். ஏழை ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு புடவை கொடுத்தா போதும்னு, அவங்களுடைய தேவை தான் ஒரு புடவை வேணாம் அவ்வளோதான். ஆனால் வசதியானவங்க என்ன பண்ணணும், இந்த புடவை தான் வேணும், இப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக வேணும் அப்படின்லாம் இது பண்ண. அப்போ அவங்கவுங்களுடைய லெவலுக்கு அத்தனை தேவைகள் வித்தியாசப்படும். சரி, முதலாவது தேவைன்னா நம்முடைய தேவைகள், உடல் தேவைகள், மன தேவைகள், நம்முடைய பொறுப்பு சில தேவைகளை கொடுக்குறது. அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்கும், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன செய்யணும், நாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், செல்வங்களுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, நீங்கள் யாரும் சரியாக சொல்லலை, எல்லாம் கடுகு வாங்குறதையும் ஜீரோ வாங்குறதையும் சொன்னீங்க, காசு இருந்தால் எதுக்குன்னா இதுக்கு அதுக்குன்னு. செல்வம் இருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருங்க, வி வில் ஹேவ் எ ஹோப் இல்லையா, ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் நமக்கு செல்வம் இருந்தால் என்ன செய்யலாம், இல்லை நமக்கு செல்வம் வந்தால் நமக்கு சொந்த வீடு வந்துடும்ல, சொந்த வீடு வந்தோம்னா நமக்கு ஒரு தைரியம், ஒரு தடவை நம்மளை என்ன பண்ண மாட்டோம், வாடகை காலி பண்ணி போன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் நமக்கு இன்னும் நாலு வீடு இருந்துன்னு சொன்னால், ஒரு வீடு ஏதாவது ஆனால் கூட இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்யலாம், போய்க்கிடலாம். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்னு நோய் நொடி வந்தால் கூட அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்ல காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பணம் இருக்குல்ல, பயம் இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் நெருக்கடி வருதுன்னா காசை கொடுத்து என்ன பண்ணலாம், எதிகம் எந்த விஷயம் வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சுப்போம், வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல, நம்பிக்கை அப்படித்தானே. அப்போ பணம் எதை கொடுக்கறது? இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் இல்லையா, தோத்தாலும் கூட மறுபடியும் என்ன செய்யலாம், பணம் எல்லாம் கொடுத்து எம்பிகளை எல்லாம் விலைக்கெல்லாம் கூட என்ன செய்யலாம், ஒரு நம்பிக்கை தான். பணம் நம்பிட்ட இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நம்பிக்கை வந்துடும், ரைட். அப்போ நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக பார்ப்போம். செல்வந்தனாக விரும்புகிற பொழுது நீங்கள் என்னவோ மனசில் வச்சுருக்கிறீங்க, பணம் லேண்டு அப்படி இல்லை, எனக்கு செல்வத்தினால் என்ன வரும், ஒரு நான் ஒரு ஹோப்போட வாழ்வேன், ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. மூன்றாவது ஒரு ஜாய்ஃபுல்னஸ், I want to be glad. I want to be happy. I want to rejoice in my life. சந்தோஷம் மனுஷன் தேவைப்படுறான். சந்தோஷம் சொன்னால் சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போல நல்ல ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. புரியுறதா? நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களே அதை மாதிரி சந்தோஷமா இப்போவே இப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் தான் இப்படி இருப்பீங்க. ரைட். அப்போது சந்தோஷம் என்ன இப்போ நம்மளோட காசு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? நல்லா சாப்பிடலாம். வழக்கமாக சாப்பிட்றத விட நல்லா சாப்பிட்லாம். வழக்கமாக கொடுக்குறத விட நல்லா கொடுக்கலாம். நல்லா ட்ராவல் பண்ணலாம், போகலாம், வரலாம், ஃபீஸ்ட் வைக்கலாம், விருந்து வைக்கலாம், பேங்கட் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அப்போது நமக்கு என்ன வருது? நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன வருது? வி ஹேவ் சம் ஜாய். அப்போது செல்வம் எதுக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ உடுத்தோம், ஏதோ ஒரு மூலையில் தூங்கணும், அப்படி இல்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயம் இன்னும் இருக்கிறது. அவைகளை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் என்ன வேணும்? செல்வம் வேணும். அப்போ நிறைய சொத்து இருந்தால் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கலாம். அடுத்தது வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வி நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சந்தோஷமாக இருக்கிறதுல கூட ஒரு திருப்தி தேவைப்படுது இல்லையா? சந்தோஷமாக இருந்தேன், நல்லா சாப்பிட்ருக்கேன், ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட திருப்தியாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் திருப்தியாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ எதுக்கு? வை ஷுட் வி நீட் வெல்த்? ஸோ தட் வி கேன் பி ஹாப்பி, ஆல்சோ வி கேன் ஹாவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தி அப்படி தானே? திருப்தியாக இருக்கு. வீடு நல்லா இருக்குது, வாகனம் நல்லா இருக்குது, வசதி நல்லா இருக்குது, நம்ம இருக்கிறதுக்கான எல்லா காம்ஃபர்ட்ஸ், எல்லா லக்ஸரி, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் குட். திருப்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று விஷயம் இருக்குது, என்னென்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவி பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் வாழ்கிறவள நம்ம மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிற அப்படினால இருந்தால் தானே செய்ய முடியும். இப்போ நம்ம செய்யலை, ஏன் செய்யலை? இல்லை, இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? செஞ்சுருப்போம். இப்போ நம்மகிட்ட இருக்க நமக்கு என்ன செய்யலை? பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். ஆனால் செல்வம் வந்து நான் ஆகிட்டால் என்ன பண்ணிடலாம்? நம்ம நினச்சபடி எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை பேர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நானும் நிறைய பேர் அப்போ பார்க்குறவில்லை. என் மனசுக்குள்ளே நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருந்தால் இவங்களுடைய தேவை என்ன செய்யலாம்? சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய பேரை பார்க்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் வருது. ஆனால் அப்போ நமக்கு செல்வெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லையா? இப்போ நாம் வந்து ஒரு 75 ரூபாய், 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆண்ட வேலை ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க சார்னு கேட்குறான். நமக்கு ஆசை இருக்குது. ஒன்று, நாம் சாப்பிடாம தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? நாமளும் சாப்பிட்டா தான் நம்ம வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ண? இருப்பா, கர்த்தரோட ஆசீர்வாதம் இப்போ போஷிப்பார்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன செய்ய வேண்டியதான்? போயிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிடணும், வேலை செய்கிறது எப்படி நாம்? அப்போ காசு இருந்தால் என்ன பண்ணலாம்? இருந்தால் செஞ்சுருப்போம்ப்பா, செய்ய ஆசைத்தான். ஆனால் என்ன இல்லை, செய்ய வாய்ப்பு இல்லை. சரி, இப்போது என்னாச்சுன்னா இப்போ அதில் வேறு அந்த நிறைய பேர் ஒரு ஹெல்ப்புக்கு அந்த காலத்தில் பட்டுன்னு எல்லாருக்கும் பாக்கெட்டில் என்ன இருந்து காசு இருந்து. இப்போ காசு இல்லை, எல்லாம் கார்டாக இருக்குது, எல்லாம் ஜிபே இபேன்னு இருக்குது. ரைட்டு. இப்போ நம்ம மறுபடியும் சப்ஜெக்ட் உள்ள வந்துடுவோம். செல்வங்கள் எதற்காக? ஆண்டவரே என்னை செல்வந்தனாக்கும், மேக் மீ ரிச், மேக் மீ வெல்த்தி அப்படி கேட்குறவள அது இருக்கட்டும். நான் உன்னை செல்வந்தனாக்குறேன், நோ ப்ராப்ளம். வானத்தையும் பூமியும் படைத்தன சர்வ வல்லவர், உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்கிறேன் செஞ்சிடற. முதல்ல எதுக்கு கேட்குறாத சொல்லு. ஆண்டவரே, நான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உலகத்தில் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். நான் வந்து நம்பிக்கையோட உலகத்தில் வாழணும் இல்லையா? அடுத்த ஒரு தேவை வரவில்லை, என்னால் முடிவும் முடியாதுங்கிறதான ஒரு விதமான மைண்டில் இருக்கக்கூடாது. எனக்கு நம்பிக்கை வேணும். மூன்றாவது, சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சும்மா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்க விரும்பலை. நான்காவது, திருப்தியாக இருக்கணும். ஐந்து, மற்றும் உதவி செய்யணும். இந்த 5 நோக்கத்துக்கு இல்லையா? சரி, இந்த 5 நோக்கம் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன விரும்புகிறோம்? Lord, make me rich. சொத் எனக்கு செல்வங்களை தாரும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல செல்வங்களை தாரும். நிறைய பேர் என்ன வச்சுக்கோன்னா, சாம்சன் பால் வந்து செல்வந்தது பற்றி பேச மாட்டான் அப்படின்ட்டு. அதனால் எப்போ பிரசங்கம் போனாலும் வேறு டாபிக் தான் பேசிட்டுருக்கார். அந்த செல்வம் வசதி என்ன, அதனால் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை தான் பார்க்க போகிறோம். செல்வங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம நிரம்பி வழிகிற செல்வங்களை என்ன செய்யணும்? பெறணும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்னை நான் செல்வந்தன் ஆக்குறப்பா, எனக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது. நான் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆனால் உனக்கு எதுக்கு செல்வங்கிறத மட்டும் எனக்கு சொல்லு. நான் சொல்லிட்டேன், பட்டியல் போட்டு, ஆண்டவரே நான் தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு வந்து நம்பிக்கை உலகத்தில் வாழணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், 4 பேரும் நல்லது செய்யணும். சரி, இப்போது அப்போ அதுக்கு நாம் எதை எதிர்பார்க்குறோம்? செல்வத்தை எதிர்பார்க்குறோம். அப்போ வந்து அடுத்தது ஆண்டவர் கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும்? வீடு, நிலம், அது இதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ இவைகள் உனக்கு இதை தருதாப்பார். இப்போ நீ என்ன கேட்ட? பணத்தை கேட்டேன், வீட்டை கேட்டேன், வாகனத்தை கேட்டேன், வசதியை கேட்டேன், இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் நாலு இடத்துல எனக்கு சொத்து இருக்கணும்னு கேட்டேன், பேங்கில் நாலு பேங்கில் எனக்கு டெபாசிட் கேட்டேன், கோல்டு செலவு எல்லாம் கேட்டு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு ஆண்டவர் கேட்குறாரு, சரி இப்போ நீங்கள் கற்பனை பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, சாலமனை போல் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு என்ன கேட்குறாரு, ரிசல்ட் கேட்குறாரு, ஃபீட்பேக் கேட்குறாரு, எப்படிப்பா கம்ஃபர்டபுளாக இருக்கிறியா? நம்ம கொடுக்கப்பட்டதாக யோசிக்க, நீங்கள் எல்லாம் கொடுக்கப்படும், நமக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நிறைய சில்வர் இருக்குது. இப்போ ஆண்டர் வந்து கேட்குறாரு, சரிப்பா கேட்டதை கொடுத்தாச்சு பக்தனே, ஹவ் ஆர் யூ, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், நல்லா இருக்கிறியா, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆல் ரைட் எல்லாம் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன், அவ்வளோ ஒன்றும் சேர்ஃபுல்லாக என்ன செய்யலை, எப்போ நீ கேட்டதே கொடுத்தாச்சு, அப்புறம் ஏன் அந்த மாதிரி துக்கமாக உட்காந்துருக்குற? அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய நிறைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை. ஏன் சந்திக்கப்படலை? எல்லாம் இருக்குது, காசை கொடுத்து நிறைய பொருளை வாங்க முடியுது, ஆனால் எனக்கு மனசுக்கு சில தேவைகள் இருக்குது, என் மனசில் சில விஷயங்களை எதிர்பார்க்குறேன், அது எது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்துருக்குறோம், காசு இருந்தால் பெட்டை வாங்கலாம், தூக்கத்தை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. காசு இருந்தால் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம், நிம்மதியை வாங்க முடியாது. நல்ல காசு இருந்தால் நான் வசதியான ஒரு பொண்ணை கட்டலாம், அவர் வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, அப்படி தானே? அப்படி நிறைய விஷயம். அப்போது நமக்கு எல்லா செல்வம் கிடைச்ச பிறகு சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையில் அது தானே, எல்லாம் அவனுக்கு அதான் அவன் கேளாத ஐஸ்வர்ய செல்வெல்லாம் கொடுக்கப்பட்டது, அது வெள்ளி சில்வர் ஞான அறிவு புத்தி ஒன்றும் குறைவிட, நத்திங் ஹி வாஸ் லேக்கிங். அப்புறம் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, பிரசிங் ஒன்றாம் பதியோட 14 வசதி வாசு பார்க்கும் பொழுது, மாயை மாய் எல்லாம் மாயை சூரியர்கள் நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ எல்லாம் கிடைக்கப்பட்ட அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான், என்னுடைய நான் எதிர்பார்த்த என்ன செய்யலை, கிடைக்கல. 1000 பேரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, கிரேட் டிஸ்கவரி. 1000 ஆண்களிலே அப்புறம் சொல்ல வேண்டாண்ணா, ஆம்பளைங்க 1000 பேரில் ஒரு தனியாவது ஆம்பளையாக பார்த்தேன், 1000 பெண்களில் ஒன்று கூட பார்க்கலன்ட்டான். 1000 பேர் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணான். சப்ப 1000 பண்ணி அவனால் என்ன பண்ண முடியல, அவன் எதிர்பார்த்ததை கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 55 மத்தேயத்தினுடைய 2 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கு அங்கே பதில் இருக்குது. ஏசாய 55:2,
1: நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள்.
0: பாருங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசை செல்ல, அப்போ பணம் இருக்குது ஆனால் அது என்ன கொடுக்க மாட்டேங்குது, நாம் எதிர்பார்த்தது கொடுக்க மாட்டேங்குது. அப்போது அவர் நீட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி மெட். அப்போது ஆண்டர் செல்வத்தை கொடுத்துட்டாரு, நாம் அப்படியே அசியம் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம், எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மகிட்ட இருக்க பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிட்டாச்சா ரைட்டு, நல்லா உடுக்கிறியா ரைட்டு, நல்ல வீட்டில் இருக்கிறியா இருக்கிறியா ரைட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சு நிறைய பொழுதுபோக்கெல்லாம் பார்க்குறியா பார்க்குற ரைட்டு, அப்புறம் புலம்பிட்டு உட்காந்து என்ன நேசிக்கிறது யாரும் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு, எதுக்கு என்னத்துக்கு நேசிக்கிறது, நீ தான் நல்லா தின்னாச்சு, நல்லா வந்து உடுத்தாச்சு, அப்புறம் வந்து உனக்கு நிறைய கோழு செயின், தங்க செயின், தங்க வளையல், தங்க மோதிரம் எல்லாம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, உட்காந்து என்ன பண்ணுறோம், என்ன நேசிக்கிறதுக்கு? இதை எங்கே போய் வாங்குறது, போத்திஸில் போனால் கிடைக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாலில் போனால் கிடைக்குமா? எனக்கு அன்பு மட்டும்தான் இப்போ கிடைக்கல, அப்புறம் எல்லாம் கிடைச்சப்பறம் என்ன பண்ணுறோம், அன்பு கிடைக்கலங்கிறோம் இல்லையா? அப்போது இன்னும் அப்போ செல்வங்கள் வந்தப்பறம் என்ன கிடைக்கல, தேவை சந்திக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு, கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கிடைத்தது இது என்ன செய்யலை, கிடைக்கல. நல்ல காசு வந்து பணம் வந்தது, எல்லாம் வந்து பெட்டை வாங்கணும், நல்ல ரூம் வாங்கணும், ஏசி எல்லாம் பண்ணிடணும், அப்புறம் பார்த்து காலைல என்ன செய்கிற, நைட்லாம் தூக்கமே வரல, கொஞ்சம் தூக்கம் வரணும் பார்த்து ஏதோ ஒரு பிசாசு வந்து ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுச்சு. அப்புறம் என்னை தூக்கத்தை எங்கே போய் வாங்குறது, பெட்டு விற்கிற இடத்துல பக்கத்து கடைக்காரன் தூக்கமாக வைக்கிறான் இல்லை. அப்போது நம்ம தேவை என்ன செய்யலாம், சந்திக்கப்படலாம். அடுத்தது என்ன தேவை, நெக்ஸ்ட் தேவை என்ன, நம்பிக்கை, ஹோப். எல்லாம் இருக்குது சார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய கோல்டு இருக்குது, நிறைய வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீ நம்பிக்கையாக இருக்கிறியான்னு கேட்டால் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17,
1: இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்.
0: நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை, அப்போ அதை நம்பிக்கை வைக்க முடியல. இப்போ நிறைய பாலிட்டிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து இருக்குது, திடீர்னு ஈடு ரைடு வருது, அப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டாங்க? நம்ம லாஸ்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ்காரனுடைய 14 அக்கௌண்ட்டை என்ன செய்ய பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அவன் அதை அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவே முடியாத லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவன் இருந்து என்ன புண்ணியம், இருந்து என்ன பண்ண முடியலை, அப்போ நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா. அப்போது என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம கிடைக்கிற செல்வங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா? நாம் அதை பற்றியில் சிந்திக்கிறதே கிடையாது. நம்பிக்கை தரது தரல, எனக்கு செல்வம் வேணுங்க, நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறேன் இல்லையா, எனக்கு வீடு வேணுங்க, நான் நிறைய களத்தில் காதலில் போட்டுறவங்கள என்ன மதிக்கிறாலும் மதிக்கலையே, ஆனால் எனக்கு போடணும், நான் போடணும், அவ்வளோதான். நான் போட்டால் மட்டும் உடனே எல்லோரும் பார்த்து உலகத்தில் இவங்க தான் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்க, அவங்க இதை விட நல்லா இருக்குன்னு நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. சும்மா நம்ம திருப்தி தான். சரி, அப்போது நான் என்ன கிடைக்கல, நம்பிக்கை கிடைக்கல. இப்போது உலகத்தில் நமக்கு காசு பணம் செல்வம் எல்லாம் வந்தாலும், இப்போ எல்லோரும் என்ன பண்ண ஆபரா மாதிரி என்ன ஐஸ்வர்யம் வாங்க ஐஸ்வர்யம் வாங்க சொல்கிறேன், ஐஸ்வர்யம் வந்து போச்சு, ஆனால் அது நம்பிக்கை தரலையே. அப்போ நம்பிக்கை தராத ஒன்று வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெல்த்னு சொல்ல முடியுமா? அது பரிபூர்ணமான செல்வம்னு சொல்ல முடியுமா? நான் விரும்புகிறதை செய்கிற செல்வம் சொல்ல முடியுமா? அடுத்தது என்னது? சந்தோஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சாலமனை பார்த்தோம், அவ்வளோ பெற்றுக்கூட சந்தோஷமாக இல்லையே. என்ன சொன்னோம்? பிரசங்கி 1:14 என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், சூரியனுக்கிழே நடந்த எல்லாவற்றையும், ஆல் தட் ஹவ் பீன் டன் அண்டர் த சன், ஐ ஹவ் வாட்ச் வெரி கீன்லி. ஆனால் என்ன கண்டுபிடிச்சா? நத்திங் மேக்ஸ் சென்ஸ், எல்லாம் மாயா இருக்கு, எல்லாம் மாய மனதுக்கு. ஏங்க இவ்வளோ செல்வத்தை வச்சு இப்படியா நீ சஞ்சலமாக இருக்கிற? இவ்வளோ சொத்தை வச்சு நான் சஞ்சலமாக இருக்கிறேன், இங்கே நல்ல சொத்து உள்ளவங்க யாராவது இங்கே சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? நிறைய செல்வம் வச்சுருக்கேன், எங்கேயாவது சஞ்சலமாக இருந்தால் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? உங்கள் கதை எந்த ஊரில் போய் சொல்ல? நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம், எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன மட்டும் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையாக கொஞ்சம் சிரித்தா காமிக்கிறேன், இவனுக்கு அதை கூட முடிய மாட்டேங்குது. செல்வம் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? ஒரு கடமைக்காக சிரிப்போம்னு சிரிக்கிறான், இவனுக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்கு? ஏன்னா அவ்வளோ இருந்தும் அவனுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் இல்லை. எதுக்கு போய் எதுக்குடா நம்ம சிரித்து காட்டணும்? இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் இவன், இவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா இருப்போம், இல்லாத மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது சந்தோஷம் தரலையே, அப்போ என்ன பண்ணுறது? சாலோமனுக்கு செல்வங்கள் என்ன கொடுக்கல? அவன் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கல. அடுத்தது என்னது? திருப்தி. அந்த விஷயத்தில் சாலோமன் இங்கே அவரை எழுதி வச்சுட்டார். 1 பிரசங்கி 5:10 பிரசங்கி 5:10 வாசிக்கும் பொழுது, செல்வம் வருது ஆசைப்படுறான், அதுல வந்து என்ன வரல, திருப்தி இல்லையே. நமக்கு எல்லாம் ரைட்டுங்க, நல்லதான் இருக்குது சாப்பாடு, எல்லாம் விதவிதமாக இருக்குது, சாப்பிட்டு முடிக்கிறவள திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கல, இதை ஒன்று குறையுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அவ்வளோ இன்னைக்கு சாப்பாடு செட் ஆகல அப்படின்ட்டு. அப்போது செல்வப்பிறகு செல்வம் என்ன செய்யலை? திருப்தி கொடுக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய சம்பாதிக்க போகிறதில்ல. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஏன் இருக்கிறதே நிறைய இருக்குது, அதை வச்சு அனுபவிக்கிற ஏன் மறுபடியும் சந்தோஷத்தை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க? ஆக்சுவலி நிறைய வர மனிதனுக்கு இதுவரை வந்ததினால அல்ல, இனி வரப்போகிறதெல்லாம் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறான், அந்த திருப்தி வரும்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம், இன்னும் எனக்கு வீடு வாங்கிட்டேன், என் ஒய்ஃப் பேர்லேயும் வாங்கியாச்சு, பையன் பேர்லேயும் வாங்கியாச்சு, பொண்ணு பேர்லேயும் வாங்கியாச்சு, நாளைக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர்லேயும் என்ன வேணும்? அப்போ அதுவும் வாங்கிட்டோம்னா நிம்மதியாக நம்ம கண்ண முடிக்கலாம், நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மனிதன் வந்து நிறைய வர வர எங்கே சந்தோஷம் இருப்பாங்கன்னா, இனி வரப்போகிறவைகள், வந்தவைகள் இல்லை, வந்தவைகள் அவனுக்கு எதை கொடுக்கல, தே டு நாட் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனால் இனி வரப்போ, அதனால் நம்ம அடுத்த முயற்சிக்கு போகிறோம், இது வந்துட்டா அப்படின்னு. அப்போ என்ன வரல? திருப்தி வரல. கடைசியில் நிறைய செல்வம் இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை? செல்வம் இருந்தால் போதுமா? கொடுக்க மனம் வரணுமே. இந்த செல்வம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுதியும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்ன யார்கிட்டையும் அனுப்பி விட்டுறாத. என்கிட்ட எனக்கு பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ நம்ம எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, புரியுதா? நம்மகிட்ட வந்த பணம் என்ன சொல்லுது? நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன்கிட்ட தான் இருப்பேன். நீ நாலு பேங்கில் போய் டெபாசிட் பண்ணு, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். அதனால் சொத்து வந்தாலும் போக மாட்டேங்குது, காசு வந்தாலும் போக மாட்டேங்குது. நமக்கு தேவையில்லாத பொருள் நம்மகிட்ட இருந்தால் கூட அது எங்கே போக மாட்டேங்குது. பழசாகி போச்சுக்க பொருள், பழசாகி போச்சுதா, அது எங்கே போகுது? ஆமாம், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்ட ஒரு பழைய இந்த டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி, என்ன சாம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நல்ல விதமாக மாறி அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி வண்டி கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில் ரொம்ப ஹோப்போட எலெக்ஷன் ரிசல்ட்டு கடைசி ஓட்டு என்ற வரைக்கும் பார்ப்பாங்கல்ல, ஒரு கடைசி ரவுண்டில் கூட என்ன செஞ்சிடலாம். ஆமாம், அப்போ அவர் இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி போகிறதுக்கு கடைசி ஒரு வண்டி தான் மிச்சமாக இருந்தது. சரி, இது ஒரு நமக்கு வரும்போல்னா கடைசியில் அது இன்னார் வந்து எடுத்துகிட்டு போன்ட்டார். ஒருவேளை இதுவாவது நமக்கு கொடுக்கப்படும் நினச்சா அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில், இது வந்து இன்னார் வந்து அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு. அப்போ அது என்ன இல்லை, ஏன்னா உலகத்தில் வந்து செல்வம் வந்தால் போதாது, பணம் வந்தால் போதாது, அது என்ன விட்டு போகணுமே, அது போக மாட்டேங்குது. என்னையே என்ன செய்கிறது? அப்போது நான் என்ன செய்ய மாட்டேங்கிறத விட மாட்டேங்கிறேன். அப்போது பணம் வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியலை. சரி, இப்போ ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன், செல்வங்கள் வந்தது, இப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ செல்வத்தை கொடுத்தாரு, இப்போ ரிசல்ட்டு ஃபீட்பேக் என்ன? இது உங்கள் தேவையை சந்திக்கிறதா? வாங்கி சொல்லுங்களேன், சந்திக்குது சந்திக்கலை? சந்திக்கலைன்னு சொல்ல முடியாது, சந்திக்குது, நிறைய விஷயங்களை சந்திக்குது, கொஞ்சம் விஷயங்களை சந்திக்கலை. அப்போ இது என்ன செல்வம் கிடையாது, இது நிரந்தரம்லாம் இல்லை. அதாவது இது வந்து அவ்வளோதான், இது கொஞ்சம் தேவையை சந்திக்கும், கொஞ்சம் தேவையை சில நேரத்தில் கை கொடுக்கும், சிலதில் கை கொடுக்காது, சிலதில் ரொம்ப உதவியாக இருக்கும், சிலதில் உதவி என்ன செய்யாது வராது. அப்போ இது என்ன செல்வம் இல்லை. ஆனால் மனுஷன் ஒரு மாயில் கிடக்கிறான், சந்திக்கதோ சந்திக்கல பிரதர், எனக்கு வேணும் அவ்வளோதான், சந்திக்க சந்திக்கலையே எனக்கு என்ன வேணும், எனக்கு வேணும் அவ்வளோதான். அங்கே அந்த மாய்களும் அவன் சிக்கிக்கிறான். அப்போது சந்தோஷம் வரதா வரலையா சொத்து செல்வங்களில்? கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ, செல்வங்களில் சந்தோஷமே வராது. அப்புறம் ஏன் இவ்வளோ ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு தான் செல்வத்தில் சந்தோஷம் வரலாம், கொடுத்துருங்களா எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, அது வருது ஒரு நேரங்களில். செல்வத்தில் என்ன வருது? சந்தோஷம் வருது. ப்ரோ, எனக்கு இயேசுநாதர் தான் ப்ரோ சந்தோஷம், என்கிட்ட எனக்கு எந்த செல்வத்தையும் எனக்கு எந்த சந்தோஷம் கிடையாது. அப்போ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தரலில்ல, எவனா ஆக்கும் போதில் இருக்கும் தேவையில் இருக்கிற அவனுக்கு கொடுத்துருங்க, கொடுப்பாங்களா? இந்த வீட்டில் இருக்கப்படுறது எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், நல்லது காலி பிடி இன்னொருத்தன்னு கொடுத்துட்டு போயிடுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், சந்தோஷமும் வருது வராமலும் போகுது, நம்பிக்கை வருது வராமலும் போகுது. சில நேரத்தில் நம்பிக்கையாக இருக்க முடியுது, சாதிக்க முடியுது, பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறனால, சொத்து இருக்கிறதுனால. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி, கரை கடந்தால் கண்டத்தில் நிற்கும்பாங்க அப்படின்னா, வெள்ளம் வந்து கரையை கடந்தால் கூட என்ன வாங்குமா, கண்டத்தில் என்ன, அப்படி ஒரு லேண்டு வந்து அடிச்சுட்டு போனால் அடுத்த லேண்டு என்ன செய்கிறது, நமக்கு பாதுகாப்புக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரி, இருக்கட்டும், இப்போ நான் சொன்னதை வச்சு நான் எந்த ஊருக்காரங்களும் கண்டுபிடிச்சிடுவாங்க. மக்கள் அந்த விஷயம் சத்தியத்துக்குள்ளே போகிறத விட இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷனில் என்ன செய்வாங்க, ரொம்ப யோசித்து பார்ப்பாங்க, இது எந்த ஊரில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ரைட், இருக்கட்டும். இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா, நம்பிக்கை சொத்துனா வருது வரலன்னு ஒரு தரம் என்ன செய்ய முடியாது, காசு இருந்தால் திம்ப தானே இருக்கிறோம், தைரியமாக தானே இருக்கிறோம். ஆனால் சில நேரம் நம்மளை என்ன பண்ணிடுது, தட் இஸ் ஃபர்ஸ்டிங் எஸ் நம்மளை கைவிட்டுறது. அப்போது நம்பிக்கை வருது வரும்போது, அதுபோல் சந்தோஷம் வருதா வரலையா? வருதுங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. திருப்தி ஒரு நேரம், திருப்தி ஒரு நேரம், திருப்தி இல்லை. வாழ்க்கை எல்லாமே அப்படி தானே, ஒரு நேரம் திருப்தியாக இருக்குது, ஒரு நேரம் திருப்தி, காலையில் திருப்தியாக தான் இருக்குது, சாயங்காலம் திருப்தியாக இல்லை. ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு நல்ல திருப்தி, அடுத்த வேளை சாப்பாடு போனால், ஆமாம், செலவில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ஒரு இடத்துல ஒரு முறை சாப்பிட்டு அதே ஹோட்டலுமே மறுமுறை சாப்பிடுவான், சாப்பிட்டு சொல்லுவான் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கு இல்லைப்பா, அன்றைக்கி வயிற காலி போட்டு வந்திருப்பீங்க, இப்போ அரவியத்தில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு நேரம் போய் சாப்பிட்ற இடத்துல அடுத்த நேரம் போகிறவள்ள அன்னைக்கு அந்த குக்கு மாறி இருப்பானா, ஒன்றும் மாறல, உன் நிலவு மாறிட்டுருச்சு. அன்றைக்கி பசிக்க பசிக்க போய் சாப்பிட்டா ஒன்று நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பசி இல்லை. அப்போ அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் திருப்தி குறைவாக. அப்போது எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிச்ச உண்மை என்னவென்று சொன்னால், உலகத்திலே நமக்கு கிடைக்கிற, நாம் செல்வம் என்று பார்க்கிற பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, புத்தி, ஞானம், அறிவு, இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு தருகிறது தராமலும் போகுது, சந்தோஷம் இருக்குது இல்லாமலும் போகுது, நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது. அப்போது இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன பாரு ஃபீல் பண்ணுற, ஹவு டு யூ ஃபீல்? ஆண்டவரை சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது, எனக்கு என் தேவையெல்லாம் தருது. சில நேரத்தில் நான் எவ்வளோ தான் பணத்தை வச்சுருந்தாலும் என்ன பண்ண முடியலை. நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிக்னஸ் வருது, டாக்டர் சொல்ல, டாக்டர் எவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், அதனால் உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னா முடியுதா? சமீபத்தில் கூட நமக்கு தெரிந்த ஒரு ஆன்டிக்கு உடம்பு நிலை சரியில்லாத பொழுது பிள்ளைகள் போட்டிக்கிட்டு கொண்டு, இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல், எங்கேயா கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், உயிரை காப்பாற்றணும். அங்கே போய் வந்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தாங்க, அவன் என்ன பண்ண முடியல, பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ண முடியலை, பணத்தை வச்சு என்ன பண்ண முடியலை, காப்பாற்ற முடியலை. அப்போது சில நேரத்தில் பணத்தை கூட்டி எல்லாம் சாதிக்க முடியல, சாதிக்க முடியல. எலெக்ஷனில் வரவுள்ள பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற மனுஷத்தை கூட சாதிக்கிறாங்க, அதுவும் செலவில் கைவிட்டுறது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட என்ன செஞ்சுது, ஒரு சிலரை கைவிட்டுச்சு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம், ஆனால் எவ்வளோ பணத்தை செலவிட்டு என்ன பண்ண முடியலை, ஒரு சில இடங்களில் ஜெயிக்க முடியலை. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இப்போ கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், செய்யுது செய்ய மாட்டேங்குது, கொடுக்குது கொடுக்க மாட்டேங்குது, தருகிறது தர மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்? அப்போ இந்த மாதிரி நிலையற்ற, அதனால தான் இருக்கிற நிலையற்ற செல்வத்தின்மே என்ன செய்ய வேண்டாம். நிலையற்றன்னா அது ஒரு நேரம் ஒன்று சந்தோஷப்படுது, ஒரு நேரம். அப்போ செல்வம் என்று சொல்லுகிற பொழுது உலகத்தில் காசு பணம் அந்த கரன்சி நோட்டு வடிவத்தில் பார்க்குறதில்ல. என்னுடைய வாழ்விலே எனக்கு எது அவசியமோ அதை கொடுக்குற செல்வம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு செல்வத்தை சொல்கிறேன், அந்த செல்வத்தில் நீ முதலாக திருப்தி அடை, புரிகிறதா? அந்த செல்வத்தை அனுபவி. அது எந்த செல்வம்? நீ நிறைய பேர் இந்த செல்வம், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து செல்வம் தராங்கன்னா காசு நிறைய தரணும், நிலம் நிறைய தரணும், இல்லை நிறைய சொத்து தரணும், கோல்டு தரணும், வெள்ளி தரணும், சாலமோன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும், ஆபிரகாம் இடத்துல இருந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும், ஈசாக்கிட்ட கிடைத்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய தேவையை தான் பார்க்குற. உன்னுடைய நோக்கம் என்ன? நீ வந்து உன் தேவைகள் சந்திக்கப்படணும், உனக்கு நம்பிக்கை வேணும், உனக்கு சந்தோஷம் வேணும், உனக்கு திருப்தி வேணும், நீ மற்றவங்க உதவி செய்யணும். இப்போ நான் ஒரு செல்வத்தை தரேன் வாங்கிக்கோங்கிறார். அப்போது நாம் எங்கே முடிக்கிறோம், யார் எந்தெந்த சொத்து தருவார், எந்தெந்த ஊரில் தருவார், எத்தனை ஏக்கர் தருவார்? இல்லை, ஆண்டவர் தருகிற செல்வம் என்ன, அதெல்லாம் நம்ம பாட்டு பாடிட்டுருக்கிறோம். ஒப்பற்ற என் செல்வமே யார் வேண்டு நாதா, நீரல்லவா, எது வேண்டு நாதா, பாட்டெல்லாம் அப்படி தான். ஆனால் மனசில் எப்போ சாட்சி சொல்கிறோம், யார் வேண்டு நாதா, நீரல்லவோ சொல்கிறோமா சாட்சி? இங்கே போய் ஆண்டவர் வாழ்க்கையில் வந்துட்டார். எப்போ வீடு வந்து அப்போ சாட்சி சொல்கிறோம், கிரக பயசனம் கிரக பிரவேசம் நடத்தி என்ன பண்ணுறோம், கர்த்தர் அவிதமாக செய்தார். பணம் வந்தால் சாட்சி சொல்கிறோம், எது வேண்டு நாதா உன் அன்பல்லவோ, இங்கே போய் சாட்சி சொல்கிறோமா, ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுத்துருக்க, அன்பை கொடுத்துருக்க, அன்பை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் ஒரு சாட்சி இருக்கேன். இல்லை, ஏதாவது கிடச்சாதான் சாட்சி சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உண்மையான செல்வம் வேணுமா இல்லை ஃபால்ஸ் வெல்த் வேணுமா? உலகத்தினுடைய செல்வம் உனக்கு முழுமையாக என்ன செய்யாது, உனக்கு தேவையானது தராது. அப்போ அந்த முழுமையான செல்வத்தை தருவது என்ன? அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய உறவியரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவனை தந்தல். இவ்வளவாய், அவ்வளவுதான்ப்பா, டு திஸ் எக்ஸ்டென்ட், பியாண்ட் திஸ் ஹி கனாட் ஆஃபர் எனி திங், எதையும் தர முடியாது. அப்போ இதுதான் செல்வம். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் செல்வமா, இது வேணும், ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு பக்திக்காக தான் என்ன, இல்லை ஆண்டவர் வெறும் பக்திக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரல. இந்த உலக வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேணும். இப்போ மறுபடியும் பாயிண்ட் ஒன்று, யாராக இருக்கணும், வி மஸ்ட் பி வெரி ரிச். அதனால் யோ பவுல் சொல்வார், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாகவும் தான் ரிச்னஸ் இல்லையா. நாங்கள் தரத்தில் என்னப்பட்டோம், அநேகர் ஐஸ்வர்யம் ஆக்குறோம். அப்போ செல்வர் தானே ஐஸ்வர்யம் ஆக்க முடியும் அநேகரை, அப்படி தானே? அப்போது அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர் என்றால் என்னவென்றால், ஆண்டவர் எதை செல்வமாக பார்க்கிறார் அதை நீ என்ன செய்ய வேண்டும், செல்வமாக பார்க்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது வாட் இஸ் த வெல்த், வாட்ஸ் த ரிச்னஸ், இதில் அங்கே பார்க்குறேன், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது. மனிதன் உலகம் முழுவதும் ஆயுதப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்போது செல்வம் இருக்கிறவள சில டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாரு, இது இருந்தால் நீ பரலோகத்துக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்குங்கிறார். அப்போ எதை செல்வமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம்? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அங்கே தான் செல்வம் இருக்கிறது. ஆல் த வெல்த் இஸ் ஹிடன் தேர். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சகலவிதமான ஆவிக்குரிய, அப்புறம் எனக்கு சகலவிதமான ஆவிக்குரிய ஹெவன்லி ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஜெபம் பண்ணுற ஆசீர்வாதம், பைபிள் படிக்கிற ஆசீர்வாதம், சுபாவ ஆசீர்வாதம், அப்படி இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அதாவது தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எபோவ். நம்ம இந்திய பொருள் இருக்குது, அமெரிக்க பொருள் இருக்குல்ல, அது மாதிரி சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்னா, இவன் உடனே என்ன பண்ணுறான், அது வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாங்க, இல்லைங்க, உலகத்தில் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் அதில் இருக்குது. அதாவது விண்ணுலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், அதில் நம்முடைய சுபாவம், நம்முடைய மனநிலை, நம்முடைய எண்ணம் எல்லாமே, தெய்வ உறவு, தெய்வ ஐக்கியம் எல்லாமே வருகிறது. அப்போது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரை நமக்கு கொடுத்துருக்கிறார், அவர் தான் உங்களுடைய செல்வம். ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் என்ன செய்யணும், சும்மா செல்வம்னு நினச்சிட்டு இருக்கிறதில்ல, அதை என்ன செய்யணும், யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ மஸ்ட் என்ஜாய். இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் இப்போ பிறகு நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆபிரகாமை காட்டுறாங்க, ஈசாக்கை காட்டுறாங்க, யோசேப்பை காட்டுறாங்க, சாலமனை காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த ப்ராஸ்பர்டி டீச்சிங் பண்ணுறவங்க, செல்வ வளத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இப்போ நியூ டெஸ்ட் வந்து ஒன்றும் எடுத்து காட்ட மாட்டேன், இல்லைங்க, இங்கே இருக்கிறலாம் வார்னிங்ஸ் தான் இருக்குது, செல்வங்களை குறித்த எச்சரிக்கை தான் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க, ஆட்டோ பிடிச்சி எங்கே போகிறாங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது, பல தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அது இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இங்கே ஒரு வசனம் கிடைக்கும், அங்கே ஓடுறாங்க. இப்போது அந்த காலத்தில் இப்போ ஏன் நம்ம எதுக்கு ஆண்டர் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு நம்மளை போக வச்சார், அங்கே போய் பார்க்க வச்சார், ஏன் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம், நமக்கு இங்கே பார்க்க வச்சுக்கலாமே. ஏன்னா இந்த விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொல்வோம் பணத்தை வள்ளி எள்ளி கொடுத்து, நிறைய சொத்துக்களை வாங்கி கொடுத்து, நிறைய கோல்டு வாங்க வச்சு, இந்த மாதிரி உங்களை ஐஸ்வர்யம் வாக்கலைன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் பாருங்கள், தேவன் உங்களை பெரிய பணக்காரர்களாக்கும்படியான சித்தத்தோடு இல்லை. உங்களுக்கு பெரிய செல்வந்தர் அப்படின்னா உலக ரீதியான சொத்துக்களால், சில தங்கம் வெள்ளினால் அப்படி செல்வந்தர்கள் பிளான் இல்லை. நீங்கள் காட்டுங்க இருந்தா, இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல, ஏன் பேசுகிறாங்க, எல்லாம் ஓல்ட் டெஸ்ட் எடுத்து தான் காட்டுறாங்க, முடிந்து போனது இல்லையா. அவள் பழைய ஏற்பாடுனா பழசுங்க, அது அது பழைய ட்ரெஸ், அது பழைய ஏற்பாடு. இவங்க வந்து எங்கே போகிறாங்க, செல்வ வளங்களை குறித்து பேசுகிற எந்த ஒரு போதகராவது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நின்று புதிய ஏற்பாட்டு கொடுக்குற ப்ராமிஸ் வந்து பேசுகிறாங்களா, பேச முடியுமா? ஒன்றும் வேண்டாம், மாதா மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கல்ல போதகர்கள், இவர்களுக்கெல்லாம் ஞான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள்லாம் உண்மையிலே புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் 3-4 மாதத்துக்கு தான் கிடைக்கும், அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும், அப்புறம் மறுபடியும் எங்கே போகணும். எல்லா போதகர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எங்கேருந்து வருது, பழைய ஏற்பாடு. சரி இருக்கட்டும், நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கிறாரா, கொடுக்கலையா? இப்போ ஈசாக்குக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, யோசேப்புக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தியும் அதுக்கு இதுன்னு நிறைய விஷயம் பழைய ஏற்பாடு சொல்லப்படும், நிறைய இடங்கள் ஆசீர் வச்சிருக்கிறார். ஏன் அந்த மாதிரி நமக்கு புதிய ஏற்பாடில் இல்லை? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க மக்களையே, நல்லா புரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கு இந்த உலக பிரகாரமான செல்வங்கள் தான் ஆசீர்வாதங்களாக அறியப்பட்டிருக்கு, அதுதான் ஆண்டவரும் கொடுத்தார். எல்லா ஜாதிகளும் பார்த்தா செல்வங்களை அறிந்து தான் தேவனும் அவர்களுக்கு எதை கொடுத்தார். ஏன்னா அதுக்கு என்ன நடக்கல, உண்மையான செல்வத்தை அவனுக்கு கொடுக்குற காலம் வரல. உண்மையான அந்த ப்ராஸ்பெரிட்டி என்ன, உண்மையான வெல்த் என்ன, உண்மையான ரிச்னஸ் என்ன சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு எழுதியிருக்கல, அதுதான் செல்வம். அந்த செல்வம் பழைய பாட்டுக்காரர்களுக்கு இல்லை, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை அவங்க அனுபவிக்கல, அதை அவங்க தூரத்தெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. அதனால் அவர்களோட மேன்மையான ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கார், வைத்திருந்தாலும் எப்படி நம்ம படிக்கிறோம். அவர்களுக்கு வந்து அவர்களுடைய எல்லா, அதாவது எல்லா விதமான தேவையை சந்திக்கிற அந்த தெய்வீக செல்வம் கொடுக்கப்படலை, தேவன் அவர்களை ஆசீர்வித்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை எடுத்து தான் ஆசீர்வித்தார். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிற கோல்டு, உலகத்தில் இருக்கிற பணம், உலகத்தில் இருக்கிற லேண்டு. அதனால் தான் ஆபிரகாமும் அவங்கவுங்க நிறைய செல்வம் வச்சுக்கணும் பாருமா. அப்போ கூட பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடில் தேவ பிரியர்லாம் வாழ்ந்த எல்லாரும் பணக்காரலாம் இருந்திருக்கிறாங்களா? எத்தனையோ தேவமனை ஒரு ஆபிரகாமை தான் நம்ம திரும்ப திரும்ப வேறு ஆளை கிடைக்காதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஆளுங்களாம் திரும்ப திரும்ப அவருடைய பேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் எலிசாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? எலிசாவு கல்யாண வீட்டில் கூட அந்த எலிசாவு மாதிரி ஆசீர்வதிக்கப்படி சொல்லமுன்னா ஆபிரகாமை போல தான் சொல்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் கிடைச்சாரு பாருங்கள், ஆளுக்கு ஆள் என்ன செய்கிறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. எலிசாவை எலியாவை எலியாவை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. ஏன் சொன்னால் தப்பாக போயிடுமா? கல்யாண ஆகிற அன்னைக்கு கர்த்தர் உன்னை எலியாவை போல ஆசீர்வாதம். பஞ்சம் வந்தால் கூட உனக்கு கேரியத்தில் என்ன கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். அங்கே வத்துனா கூட விதை வீட்டில் போய் ஐயோ தொடக்கமே சிக்கலாக இருக்குதே, விதை வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டிய கண்டிஷன் வந்துடும் போல இருக்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆபிரகம் போல் அநேக வேலைக்காரர்களோட என்ன செய்யணும், நிறைவாக எல்லாம் இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சிங்க, இந்த உண்மையான தெய்வீக செல்வம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரல, அவர்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் வந்து உபாகம் 28 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல நான் என்னுடைய கட்டல் கற்பனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சொல்லணும், போகையிலும் ஆசீர்வாதம் வரைகளும் என்ன ஆசீர்வாதம் அது, நீ கையிட்டு சீக்கிரம் எல்லாம் அவனுக்கு வாய்க்கும், நீ கடன் வாங்குவாய். ஓ தப்பாக சொல்கிறனா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ எல்லாம் என்ன செல்வம் அது, உலக செல்வம். ஆனால் புதிய பாடல ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து பாரபட்சம் பண்ணுறாரா? அவ்வளோ அந்த 28 அவ்வளோ சொன்னாரே, ஏன் ஏசுநாதர் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை? நீ இந்த விதமாக நான் சொல்வதெல்லாம் கேட்டா என்றால் நீ போகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீயோ கடன் கொடுப்பாய், வாங்க மாட்டா. அப்போ நம்ம எல்லாம் கடன் கொடுக்குற யாராக இருக்கலாம், மார்வாடிகளாக இருக்கலாம்ல. ஏன் ஒன்று புதிய பாடாது, அது என்ன அந்த ஆபிரகாமு ஈசாக்கு இந்த ஆளுகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணார், என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளையும் ஒன்று அந்த மாதிரி பண்ணலை? ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்தோடு முடிவடைகிறதான ஆசீர்வாதம். அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டாலும் அது உலகத்தோடு முடியும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உன்னத ஆசீர்வாதம். இது இங்கேயும் வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யும். புரிகிறதா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் மணியை பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு போனால் ஒரு வேல்யூவும் கிடையாது. எங்கேயாவது அதை வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான்ல, ஒரு சில இடத்துல என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஆனால் உங்ககிட்ட ஒன்று ஈரோவோ டாலர்னு வச்சிங்களா, உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் வேல்யூ. புரிகிறதா? எந்த நாட்டுக்காரனும் வாங்கிடுவான். நம்ம இந்தியன் மணியை கொண்டு போனால் பக்கத்துக்காரன் பாகிஸ்தான் கூட வாங்க மாட்டான், அவனும் ஈரோனா வாங்குவான். அவன் அதே மாதிரி தான் தேவன் அளிக்கிற அந்த விண்ணுலக செல்வம் என்பது எல்லா இடங்களுக்கும் செலவினம். அப்போ இங்கே வாங்க, இப்போ நமக்கு செல்வம் என்ன? இதாக ஃபெய்த். ஆண்டவர் சொல்கிறாரு, உலக செல்வத்தை உனக்கு நான் அவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன செய்ய போகிறதில்ல, நல்லா இருக்க. அப்போது தேவ உறவு தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய செல்வம். இந்த தேவ உறவு வருகிற பொழுது அது நம்முடைய உடல் தேவையை சந்திக்கிறது, மனத்தேவையை சந்திக்கிறது. புரிகிறதா? தேவ உறவு வந்தால் நமக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது, தங்குறது வீடெல்லாம் கிடைக்காது, நோய் வந்தால் மருந்து மாத்திரையெல்லாம் கிடைக்காது, போக்குவரத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும், என்ன கிடைக்கும், மனசு சமாதானம். நீ சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்ப, நீ எப்பொழுதும் ஒன்றுமில்லாமல் சமாதானமாக இருப்ப. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோட இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வரதுக்கு உங்களுக்கு இன்னது தேவைன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுறது கூட நமக்கு ஏதாவது ஒரு டீ குடித்தாதான் நம்ம உற்சாகமாக ஜெபம் பண்ண முடியாது. அப்போ டீ கொடுக்கணும்ல முதல்ல, இல்லையா? எதாவது சாப்பிட்டா தான் கொஞ்சம் பிரசங்கமே கேட்க முடியும். அதனால தான் எங்கள் நம்ம கூடுகையில் பெரும்பாலும் சாப்பாடு போட்டுறது. இப்போ ரொம்ப பண்ணலை, அதை கூட்டங்கள் பண்ணலை, ரைட் இருக்கட்டும். இப்போது தேவ உறவில் நம்முடைய உலக பிரகாரம் தேவை சந்திக்கப்படுதுங்க. நீங்கள் தேவ உறவு இருக்குது, ஆனால் ஆண்டவர் எனக்கு உலகத்துக்கு ஒன்றுமே தரல, சாப்பிட தர மாட்டேங்கிறார், உடுக்க தர மாட்டேங்கிறாரு, நல்ல வீடு தர மாட்டேங்கன்னு சொன்னால் எங்கே சம்திங் ப்ராப்ளம். ஒரு காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம சில சூழலை கடந்து போக நேரிடலாம். நாம் சில காரியங்களை தேர்வதற்கும் வளருவதற்கும் தேவனை அறிவதற்கும் நம்ம பஞ்சத்தின் காலங்களையும் இல்லாமல் காலங்களையும் இயலாமல் காலம் கடந்து போக நேரலாம். ஆனால் நாம் ஒரு சூழல்களை வாழ்ந்து பக்குவப்படுகிற பொழுது அந்த தேவ உறவு இந்த உலக வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படி நம்ம கொடுக்கப்படலன்னு சொன்னால் நம்ம எங்கே ஓட்டம் இருக்குன்னு கவனிக்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு சாப்பாடு கிடையாது. தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ பவுல் கூட ஒரு காலகட்டத்தில் பசியோடு இருக்குன்னு சொல்கிறார். அதுக்காக எல்லா காலத்தையும் பசியோடு இருந்தாலும் அர்த்தம் கிடையாது. அதுபோன்ற ஒரு காலமும் வரலாம், வந்தால் என்ன செய்யும், வி ஆர் அக்செப்டிங். ஆனால் தேவ உறவு உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கும், உடையும் கொடுக்கும், உறவிடத்தையும் கொடுக்கும். அடுத்த பதவி நம்பிக்கை. எரேமியா 17 வாசிக்கும் பொழுது கர்த்தர்மே நம்பிக்கை வைத்து, கர்த்தர்மே நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். செல்வங்களுமே நம்பிக்கை வைத்து, செல்வங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் யாரு? அது 5 சொல்லுது. எரேமியா 17:5 வாசிப்போம்.
1: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன்.
0: அப்போ மனுஷனை, உலகத்து பொருள்களை, செல்வத்தை, கோல்ட சில்வரை இவைகளை நம்பி வாழுகிற பொழுது சபிக்கப்பட்டவன். ஹீஸ் அ கர்சர் பர்சன். ஆனால் கடவுளையே நம்பி இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஹீஸ் த பிளஸ்ட் பர்சன். அதே மாதிரி நான் இப்போ எந்த செல்வத்தை பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய செல்வம், ஸ்பிரிச்சுவல், அந்த வெல்த்தை பற்றி பட்டி பார்த்துருக்குறோம். அடுத்த சந்தோஷம், சங்கீதக்காரனாகிய தாவி சொல்கிற பொழுது உம்முடைய சமூகத்தில் எனக்கு. அப்போ அவனுக்கு நிறைய வீடு, வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பெர்ஃபெக்ட் ஜாய் எங்கே தான் என்ஜாய் பண்ணான்? இனி ஒரு ப்ரெசன்ஸ் ஆகாத ஃபுல்லாக செய்ய மனசு நிரப்பிடுதுன்னா. அப்போ எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அது நடக்க மாட்டேங்குது. இந்த தெய்வ உறவுகள் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களோடு பேசுகிற பொழுது யோவான் 15 வாசிப்பார்களோ 11 சொல்லுவார், இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா வாயால் வடை சுடுறதுக்கு இல்லை. போதனை போதனை போதனை, கற்பனை கற்பனை கற்பனை, பிரசங்கெல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான் நம்மால் செய்ய முடிந்தது அப்படி இல்லை. இந்த பிரசங்கத்தையெல்லாம் ஒழுங்காக உருப்படியாக நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உருப்படியாக கேட்கலை. பிரசங்கத்தை மட்டும் கேட்டே போடுறோம், ஆனால் சந்தோஷமாக இல்லையே, அது உங்கள் பிரச்சனை தான். ஆண்டவர் சொன்னார், நான் இவைகளை அந்த வசனத்தை வாசிப்போம்,
1: சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
0: இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? ஆன்மீகம்னா இதெல்லாம் அப்படி தான் பாருங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுதான் ஆன்மீகம். அப்படி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால், என்னில் நிலைத்திருந்தீங்கன்னா என் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது எப்படி இருக்கும்? தர் வில் பி த கம்ப்ளீட் ஜாய், ஆல்சோ த பெர்ஃபெக்ட் ஜாய், தர் வில் பி எவர் லாஸ்டிங். அது நீண்டு நீளமான காலமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்தி. கர்த்தருக்குள் இருக்கிறவன் எப்போவும் இப்படி இருக்கிறான். ஒரு இஸ்லாமிய போதகர் கூட போதிக்கிறவள்ள, அவர் இந்த செல்வங்களை இப்படி பேசுகிறவள்ள ஒரு பாயிண்ட் சொல்வார், அல்லாஹ் வந்து எல்லா செல்வத்தை விட ஒரு செல்வத்தை தான் ரொம்ப விரும்புகிறேன், நீ போதுமன்ற மனதோடு இருக்கணும், தான் பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போ சரி போகல வந்து தெளிவாக சொல்கிறார். அது இஸ்லாமிய போதர் கூட அதை சொல்கிறார், போதுமன்ற மனம்தான் இருக்கிறதுல என்ன செல்வம்? பெரிய செல்வம். அப்போ தேவனோடு இருக்கிறவனுக்கு நிறைய இல்லாமல் இருந்தாலும், பிளண்டியாக இல்லாமல் இருந்தாலும், கொஞ்சம் இருந்தாலும் என்ன பண்ணுறான்? போதுமன்ற மனதுடைய கூடிய தேவ பக்தி இருக்கே, அது நிறைவாக இருக்குது. தேவ உறவு இருக்குது, தேவ ஐக்கியம் இருக்குது, தேவ சிந்தனை இருக்குது, தேவ வார்த்தை இருக்குது, தேவன் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது. அதனால் வேர்ல்டி அந்த மணி பவர் இல்லைன்னு சொன்னால், அந்த வெல்த் பவர் கம்மியாக இருந்தாலும் ஐ ஆம் வெல் சாட்டிஸ்ஃபைடு. போதுமன்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பே 4:11, எந்த நிலைமையிலும். இப்போ எவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு நம்ம என்ன பார்த்தோம்? திருப்தி இல்லைன்னு பார்த்தோம். ஆனால் தேவ உறவில் வாழ்கிறவனுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன இருக்கிறது? மனரம்யம் வந்திருக்குது. அடுத்தது தேவ உறவில் இருக்கிறவனுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தோம், உலக செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டோம், ஏன்னா மைண்ட் அலோவ் பண்ணாது. எல்லாம் உனக்கு வச்சுக்கோ வச்சுக்கோ, நாளை ஒரு தேவைப்படும், எல்லாம் இருக்கிறலாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது நீ. அதுதான் உலகத்தினுடைய நிலைமை. ஆனால் தேவனிடத்தில் தேவ செல்வத்தை அனுபவிக்கவே மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அவன் தேவனிடத்தில் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான், அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவான். குறைஞ்சபட்சம் மற்றவர்களுடைய சந்தோஷம் அழிக்காமலாம் இருப்போம். நீங்கள் சந்தோஷம் மற்றவர்களுக்கு கொடுக்கல, அழிக்காதீங்க. ஏன் அழிக்கிறீங்க? ஏன் அழிக்கிறீங்க? யூ டோன்ட் ஹாவ் எனி ஜாய். ஜாய்லெஸ் பர்சன்ஸ் ஆல்வேஸ் தே வில் டிஸ்ட்ராய் த ஜாய் ஆஃப் அதர்ஸ். சந்தோஷம் இல்லாதவன் மற்றவருடைய சந்தோஷம் அழித்துக்கொண்டே இருப்பான், அரித்துக்கொண்டே இருப்பான், கரையாக அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கணும், ஏன்னா சந்தோஷம் இல்லாத சங்கத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாதவருடைய சங்கத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை சந்தோஷமாக இருக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால நீங்கள் என்ன செய்வீங்க? மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அடுத்த சந்தோஷத்துக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாது. நம்ம போன சண்டை பார்த்தோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதே பிரதர், அதெல்லாம் உடனே மறந்துடணும். அப்புறம் அதெல்லாம் ஞாபகம் வச்சு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் பேசுகிறது எங்கே கொண்டு வைக்கிற? ஸ்டோரேஜ் வேணும்ல, ஃபோன்லலாம் டிலீட் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதனால் அப்படி டிலீஷன் இருந்தால் தான் அடுத்து என்ன செய்ய முடியும், நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால் பிரதர், அந்த பழைய கதையெல்லாம் கேட்காதீங்க. நாங்கள் நீங்கள் புதுசாக புதிய ரசத்துக்கு இடம் விடுறோம், புதிய துருத்தி. ரைட், இருக்கட்டும். இப்போது பிறருக்கு உதவுற நீங்கள் கர்த்தருடைய அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் செல்வத்தை பெற்றிருந்தால் உங்களுடைய கர்த்தருடைய அன்பு பெற்றால் மற்றவங்களுக்கு அன்பு கிடைக்கும், கர்த்தருக்கு சந்தோஷம் பெற்றால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உலக செல்வம் நம்ம ரொம்ப பொசசிவாக இருப்போம். எனக்கு இன்னும் வேண்டாம் இன்னும் வேண்டாம், என் பையனுக்கு ஓகே, பையனுக்கு பையன் பிறந்திருக்கா, நாளைக்கு அந்த பையனுக்கு கூட வளர்ந்து என்ன செய்வான், அவன் கல்யாணம் பண்ணும், அப்போ அவனுக்கு வேணும், நான் செத்து போனால் கூட அடுத்த ரெண்டு மூணு தலைவருக்கு என்ன வேணும், வேணும் அப்படிங்கிறவன். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், நம்ம டைட்டில் என்னது, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், கர்த்தராலம் செல்வந்தர்களாக வாழ்வது எப்படி, கர்த்தருடைய உறவில் வாழ்வது தான். அல்லேலூயா. தெரியுமே இங்கே தான் வந்து முடிப்பீங்கன்னு. இந்த வண்டி எந்த ஊர் போச்சுன்னா கடைசியில் என்ன செய்யும், இந்த இடத்துல தான் வந்து சேரும், வேறு வழி கிடையாதுங்க. சென்னையில் 17D ஒரு பஸ்ஸு போகும், அது எங்கே சுற்றினாலும் கடைசியில் அதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யும், வந்து சேர்ந்துடும். அதை மாதிரி அப்போ தேவ உறவில் வாழ்கிற பொழுது உங்களுக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு திருப்தி இருக்குது, உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய தன்மை. அப்போ உங்களுடைய எல்லாம் ஒரு செல்வம், என்ன செய்யணுமோ அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறது எந்த செல்வம், நாட் த வேர்ல்ட்லி ரிச்னஸ். உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருந்தாலும், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அந்த செல்வம் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்காது. கொடுக்கிற செல்வம் எது, தெய்வீக செல்வம். அல்லேலூயா. அதனால் முதலாவது, அதனால தான் சங்கீதம் 62:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் பெருகுன்னு அதன் மேலே என்ன பண்ணாதுங்க, நம்பிக்கையே வைக்காதீங்க. நிலையில்லாத ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்கணும் பவுல் கூட சொல்கிற பார்க்குறோம். அப்போது தேவ உறவு தான் எல்லா காலங்களிலும், வறட்சியான காலத்தில் அது என்ன செய்யும், நீர்க்கால்களின் உரங்களில் வேர்களை விடுகிற ஒரு மரத்தை போல் என்ன செய்யும், அது எப்பொழுது செழிப்பார்கள். இப்போ நீங்கள் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா, நம்ம செல்வந்தர்களாகிறது எப்படி, தேவகுமாரனுடைய உறவில் நீங்கள் வாழணும். சும்மா நான் இவ்வளோ சொன்னதுனால செல்வம் செல்வம் மைண்டில் சிந்திச்சிட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் செல்வம்னா என்னுடைய மனத்தேவை சந்திக்கப்படுகிறதா, உடல் தேவை சந்திக்கப்படுகிறதா, சந்திக்கப்படலைன்னா அந்த செல்வத்தை நீங்கள் அனுபவிக்கலை. அது உங்களை சந்தோஷப்படுத்துதா, அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, இந்த செல்வத்தினால் மற்றவங்களுக்கு இதை பிரயோஜனம் இருக்குதா. அப்போது தேவன் குமாருங்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம சும்மா ஆன்மீகத்துக்காக சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். சரி, இப்போ நம்ம சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டாபிக். இப்போ அடுத்தது இதெல்லாம் இருந்தாலும் பிரதர், இப்போ நம்ம கடைசி பாயிண்ட்டுக்கு வரோம். இதெல்லாம் இருக்குது, இப்போ நம்ம செல்வம் எது, கர்த்தருடைய உறவு. இந்த உறவு இருந்தால் ஒரு செல்வம் என்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக கொடுக்குறது இதுதான், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு, கர்த்தரோட இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கு. சரி, இப்போ நமக்கு காலைல பால் பாக்கெட் வாங்கணும், அவங்க வந்து ஒரு 5 பாக்கெட் கொடுப்பா, இல்லை 3 பாக்கெட் கொடுங்க, வாங்கினோடனே காசு கொடுங்க கேட்டவுடனே ஜிபேயா இபேன்னு கேட்குறேன், ஒரு பையன் இல்லைப்பா, என்னுடைய செல்வமே கர்த்தர் தான் அப்படின்னு சொன்னால். இல்லை ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான், ஒரு வயசு பையனாக இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு உள்ள விசாரிக்கிறாங்க, பையனுக்கு என்ன இருக்குது, கர்த்தரே செல்வம், கர்த்தரே செல்வம், பொண்ணு கொடுப்பாங்களா, இல்லை பொண்ணு கிட்ட பொண்ணு உள்ள கேட்குறான், என்ன பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு, கர்த்தரே செல்வம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம உலக செல்வம் வேணும் இல்லையா, அப்படின்னா அது இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் வி நீட் இட், புரிகிறதா. இது நமக்கு தேவையான எல்லாம் தராது, உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் தரா, முழுமையான நம்பிக்கை தரலாம், அது தேவை. அப்போ அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும், ஏன்னா நம்ம போய் எங்கேயுமே பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கர்த்தரையின் செல்வம் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும், இல்லை அவன் கியூஆர் கார்டை காட்டுவான், நம்ம எப்படி போய் ஸ்கேன் பண்ணுறது, இல்லை அது நம்முடைய இன்டர்னல் லைஃப். அதான் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நிறைவாக இருக்கிறோம், எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும், பணம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் இப்போ உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, உண்மையான செல்வத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ உங்களுடைய மனம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய வழிகள் கரெக்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக பணம் சம்பாதிப்பதற்கு தகுதியான நபராக மாறிட்டீங்க. Now you start making money. இப்போ நீங்கள் தப்பாக போய் பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, குறுகிற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க, அடுத்தவரை ஏமாறி சம்பாதிக்க மாட்டீங்க, தகுதியற்ற வழியில் சம்பாதிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தேவன் நம்முடைய செல்வம் இதுதான், தேவன் தான் செல்வம். அந்த செல்வத்தை எல்லாம் தேவை சந்திக்கனால அந்த செல்வத்தோடு வாழ்கிறபடினாலே என்னுடைய வழிகள் சரியானவைகள், என்னுடைய நோக்கங்கள் சரியானவைகள், என்னுடைய சுபாவங்கள் சரியானவை, என்னுடைய எல்லா விதமான செயல்கள் சரியானவைகள். இப்போ நான் என்ன செய்யணும்? பணத்தை. அப்போ முதலாவதாக கர்த்தனுடைய செல்வமாக இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு பணம் வேண்டும்.

0: அதனால ஒரு வேலை எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்ற என்ன சொல்றாரு, இரவும் பகலும்
1: வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட.
0: ஏங்க அவ்வளவு தேவ மனிதனுக்கு ஏன் வேலை செய்யணும்? இல்லை, அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொள்கை இருந்தது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கையில் நம்ம யாரையும் சாரக்கூடாது. அனைவருடைய உதவிகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் எந்த உதவியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சாரக்கூடாது. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய அளவுக்கு வி ஆர் நாட் ஸோ வீக். தேவடைய பிள்ளைகள், ஐயோ எங்கள் அண்ணனுடைய ஏதோ மாதம் மாதம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் தங்கச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து தேவனை அறியாத காலங்களுக்கு ஓகே, தேவனை அறிஞ்சிட்டிங்களா, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், நான் ஆண்டவரை சார்ந்து என் தேவைகளை சந்திக்கின்றவனாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோயினுடைய வந்து போச்சு, உங்களால் சம்பாதிக்கவே முடியாது, அப்போது உங்கள் அக்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வழியாக இருக்கும். உங்கள் அண்ணன் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டோடைய வழியாக இருக்கும். உங்களுடைய நண்பர் ஒரு சப்போர்ட் பண்ணுறது ஆண்டோடைய வழியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற ஆற்றல் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழக்கூடாது, பிறர் சார்பு வாழ்க்கை கூடாது. ஏன்னா கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற அந்த தாட்சியடின் பைபிள் என்ன செய்கிறது, இதான் செல்வம். புரிகிறதா? இதான் செல்வம். இப்போ போயிட்டு வந்து நீ எப்படி சாப்பிட்ற? கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய அண்ணன் மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்கிறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய பெரியப்பா இவ்வளோ கொடுக்கிறார், கர்த்தருடைய பெரிதான தயவில் எங்களுடைய சபையில் என்னுடைய நண்பர் ஒரு இவ்வளோ கொடுக்கிறார். இதெல்லாம் ரைட்டுங்க. அது எப்போ எப்போ உனக்கு வேலை செய்ய முடியலை, உனக்கு வேலை இல்லை, அப்போ ரைட். ஆனால் உனக்கு வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், உன்னால் உனக்கு கைக்கு நேரிடுகிறது ஏதோ அதை உன் எல்லா பலத்தோடு என்ன செய்யும், செய்யும். சிலர் பார்த்திங்கன்னா, ஐயோ நான் வேலை செய்யும் பிரதர், என்னுடைய அந்த தகுதி 50,000 குறைஞ்சது கிடைக்கணும், ஆனால் இவன் 25,000 தான் கொடுக்குறான், அதனால் நான் காலம் முழுது என்ன செய்கிறேன், சும்மா இருக்கிறேன், வருத்தம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுகிற சங்கத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஐயா 50,000 ஒரு சம்பளம் தரல. சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இவ்வளோ சம்பளம், அவன் வெளிநாட்டில் இருந்துட்டு போக தொலைக்க வேண்டியதானே, இந்தியாவில் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், தர இவ்வளோ தர முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜிப்மர்லாம் அவ்வளோ கொடுக்குறாங்க, நர்சஸுக்கு ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க. பாவம் அந்த அது இந்த பாண்டிச்சேரியில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாரும் 15,000 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போகிற லேக்ஸுகள் கொடுக்குறாங்க, அவங்களும் அவங்க தான் கடை கடை கடைக்கு சொத்தெல்லாம் வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பிகினருக்கு அவ்வளோ சம்பளம் இருக்காங்க. இதுகளும் நர்சிங் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே படித்து இங்கே படித்து அலையால் அணைஞ்சால் அதிகபட்சம் கொடுத்தா 20,000 இல்லை 25,000, அதுக்கு மேல் எல்லை தாண்டாது. என்ன செய்கிறது? ஜிப்மரில் 100,000 கிடைக்குதாமே, அவ்வளவு கிடைக்கிற ஒரு வேலையை 15,000 வாங்கி நான் எப்படி செய்கிறது? அதனால் செய்ய மாட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட 15,000 வாங்கு. புரிகிறதா? என் தகுதி 50,000, 1,00,000 எனக்கு கிடைக்கல, நல்ல தகுதியான வேலை, தகுதியை வேலை பார்க்காத ஐயா. நீ அடுத்தவரை சார்ந்து வாழ்கிறத விட நீ 50,000 ஒரு தகுதி இருந்தாலும் உனக்கு 20,000 கிடைக்காது, செய்ய அந்த வேலையை. வேலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட அப்போது நாம் வந்து பிறர் சார்பு நிலைமையில் இருக்கக்கூடாது. அண்ணன் சார்பு, அக்கா சார்பு, தம்பி சார்பு, மனைவி சார்பு, இந்த சார்புலாம் என்ன செய்யணும், தேவ சார்பில் வாழணும். ஏன்னா தேவ உறவு வந்துச்சுன்னா உங்களுக்கு இது முடியுங்க. பிலீவ், தேவ உறவு வந்தால் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருப்பார். எப்படி சந்திப்பார்? நீ வீட்டில் இரு தம்பி, நான் அப்படி என்ன செய்கிறேன், மேலே மட்டும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஹோல் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்க, நான் கூரையை பிச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன். இல்லை, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நம் மூலமாக தான் சம்பாதிக்க, வா உனக்கு கொடுத்த ஆற்றல், உனக்கு கொடுத்த சூழலை கூட என்ன செய்யும், உனக்கு முடியாமல் போயிட்டால் நீ வீட்டிலே இருப்பேன். அப்போ என்ன செய்வாங்க, அண்ணனை கொண்டு, தம்பியை கொண்டு, அக்காவை கொண்டு, தங்கச்சியை கொண்டு, வெல் விஷயத்தை கொண்டு, கடவுள் சாப்பிடும். அது கடவுளுடைய வழி. புரிகிறதா? அந்த இடத்துல பெரும் பாராட்டி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ பிற சார்பு நிலைமை. அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது வேலை செய்யாதவன் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிடவும். இது என்னம்மா இப்படியெல்லாம் ஒரு தேவ மனித அன்பை பற்றி, அன்பை பற்றி பேசினவர் இப்படி பேசிட்டார். வேலை செய்யாதவன், ஏன் அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்கிறார் அவர். அப்போது இதன் வழியாகத்தான் கர்த்தனமை ஆசீர்விக்கிறார். அப்போ பிறரை சாராமல் பிறருக்கு உதவணும். அதான் போக சொல்லுவோம். நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அடுத்தவங்கிட்டருந்து திருடி சாப்பிட்டுருந்தீங்க, ஒரு வரம் அந்த வசனம் கரெக்டாக. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும், வேலை செய்து மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போது தேவ உறவு என்கிற மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைகிற பொழுது உங்களுடைய வழிகள் சரியாக இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள், உலகத்தில் யூ மேக் மணி. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சிங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் என்ன எவ்வளோ பேர் சம்பாதிக்க போனாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தவறான பாதையில் போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? நீங்கள் தேவ உறவை அனுபவிக்கிறீங்க. தேவனா

0: தேவனுங்கிற செல்வத்தை அனுபவிக்கிறதுனால அந்த செல்வத்தை இலக்கு விதமாக செல்வம் சம்பாதிக்க போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக சம்பாதிப்பீங்க, நல்லா வாழ முடியும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். எனவே உலக செல்வங்கள் இவ்விதமாக வருகிறது. நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்ன? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. எனவே இந்த உலக செல்வம் கம்மியாக இருந்தாலும் தட் வில் கிவ் அஸ் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரிகிறதா? ஏன்னா நமக்கு ரியல் அந்த வெல்த்து நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ செல்வதெல்லாம் வாழ்வது எப்படி? கர்த்தர் நமக்கு அருளின செல்வத்தை நமக்குள்ளே பெற்று அனுபவித்து அனுதினமும் ஆண்டவர் நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வந்தர்களாகவே வாழ வைப்பார். செல்வங்கள் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் கர்த்தரால் நமக்கு வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சூத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளை காணும்படியாக செய்த கிருபைக்கு உம்மை சூத்திரிக்கிறோம். செல்வம் என்றால் என்னவென்பதையும், செல்வம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்பதையும், எந்த செல்வம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவாக அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நீரே எங்களுடைய உண்மையான செல்வமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு அறிவித்தீர். உண்மை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கிறதை உணர்கிறோம். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்விற்கு தேவையான ஆண்டவரை நாங்கள், எங்களுக்கு தேவையான செல்வங்களை நீர் கொடுக்கிற ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும், நீர்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளாலும், நீர்களுக்கு கொடுக்குற கிருபைகளாலும், நீர்களுக்கு காட்டுகிற வழிகளினாலும் சம்பாதிக்க நாங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னேன். அதன் மூலமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழாமலும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரை வழி ஏற்படுத்தி கொடுக்கிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மைகளை சார்ந்து வாழ தொடர்ந்து கிருபிதாரம் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே.
1: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என் பேர் வந்து நோபல் பால். நான் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன். நோபல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யாருன்னா மிஸ்டர் பிரபுதேவா, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும். அவருடைய படத்தில் எல்லா பாடல்களிலும் நடனத்திலையும் நான் பக்கத்தில் ஆடிட்டுருக்கிற ஒரு டான்ஸர். அவர்கிட்ட ஒரு 11 வருஷம் டான்ஸராக இருந்துட்டு இப்போ நான் டான்ஸ் மாஸ்டராக நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 91லேருந்து சினிமாவில் நான் இருக்கேன். நான் பேசிக்காக ஒரு சினிமாக்காரன் கிடையாது. நான் சினிமாவை சேர்ந்த ஒரு ஆளோ கிடையாது. என்னோடய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ யாரும் சினிமாவை சேர்ந்தவன் கிடையாது. என்னோடய பூர்வீகம் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை பகுதியில் நான் பிறந்தேன். ஒரு சிஎஸ்ஐ பேக்ட்ராப்பில் நான் பிறந்தேன். என் அம்மா ஒரு ஹிந்து, அப்பா ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். ஆனால் நான் வந்து ஒரு பேரளவுக்கு தான் கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் ஒரு சரியான கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. ஆனால் சினிமா எனக்கும் சம்மந்தம் இல்லை. என் குடும்பத்தில் யாரும் பாட்டு கூட பாடினது கிடையாது, டான்ஸ் ஆனது கிடையாது, ஒரு ஆர்டிஸ்ட்டாகவோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் வந்து தெரியல ஏன் இப்படி நான் சினிமாவுக்கு வந்தேன் எனக்கு தெரியல. நான் ஸ்கூலில் டான்ஸ் ஆடிட்டுருந்தேன். இன்றைக்கி தெருவு தெரு நிறைய பேர் ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் காம்படிஷன், எங்கே பார்த்தாலும் டிவியை திறந்தால் டான்ஸு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 15 பேர் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அன்றைக்கி மைக்கேல் ஜாக்சனை பார்த்து டான்ஸ் ஆடின ஒரு குரூப்பு. இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி யாரும் டான்ஸே ஆட மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு ஐயர் ஃபேமிலியிலேருந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க, இவ்வளோதான். டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ஆளே கிடையாது. அன்றைக்கி நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 15 பேரில் நான் ஒவ்வொருத்தர். தமிழ்நாட்டிலே ஒரு 5 பேர் தான் இருப்போம். அன்றைக்கி வெறியாக இதே வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப பிடிச்ச, எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதுலேயே ரொம்ப இதாக பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து அவரோட அம்மா வந்து நாடக நடிகை. அப்போ நான் ஸ்கூலில் நிறைய டான்ஸ் காம்படிஷன் பண்ண ஆரம்பித்து இன்டர் ஸ்கூலில் நிறைய ப்ரைஸு சர்டிஃபிகேட்டு மொமெண்ட்டாலாம் வாங்கினோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே நான் விவேகானந்தா காலேஜ் படித்தேன் சென்னையில். அப்போ அந்த விவேகானந்தா காலேஜில் போனால் அங்கே இருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்தோன்னா இன்னும் வட்டம் பெருசாகிடுச்சு. இன்னும் நிறைய ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்டர் காலேஜ் காம்படிஷன் பல ஊர்களுக்கு போய் காம்படிட் பண்ண ஆரம்பித்தோம். அது நம்ம நல்லா போச்சு, நல்லா பேர். இன்னும் ஒரு 3-4 பேர், 5-6 பேர் சேர்த்துக்கிட்டு நாங்கள் பெருசாக பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் தக்கன் காலேஜ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பேஷனை விட முடியல என்னால். இதுலேருந்து சரி டான்ஸ் எப்படி டப்புன்னு விட்டு வர்றதுன்னு தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் என் கூட இருந்த ஒருத்தரோட அம்மா வந்து நாடக நடிகை. அவன் வந்து அந்த பையன் வந்து என் ஃப்ரெண்டு. அவன் சினிமாவில் டான்ஸராக போயிட்டான், ஹீரோவுக்கு பின்னாடி ஆடுறதுக்கு. அவன் வந்து என்னை வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப ஆசை சினிமாவில் போய் பார்க்கணும், என்னென்னு பார்த்துட்டு வந்துடணும், எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சினிமாவுக்காக நான் பிளான் பண்ணதே கிடையாது. ஆனால் தற்செயல் தான் என் வாழ்க்கையில், ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு போனேன். 2 வருஷத்தில் நான் திரும்பி வந்துடுவேன்ட்டு. ஆனால் இப்போ நான் 25 வருஷமாக இன்னும் இருக்கேன் சினிமாவில், என்னால் திரும்பி போகவே முடியல. ஏன்னா நான் போன இடம் வந்து அப்படிப்பட்ட இடம். நான் வரும்போது தான் பிரபுதேவா அவர்கள் அப்படி வந்துட்டு வளர்ந்து பெருசாகிட்டு வராங்க. அப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட போய் ஒரு ஷூட்டிங்கில் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிது. 40 பேரில் ஒரு டான்ஸராக பின்னாடி ஆடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பெரிய லென்த் ஒன்று கம்போஸ் பண்ணார். அதை எல்லாரையும் ஆட சொன்னார். எல்லாரையும் ஆட வச்சு ஒரு 8 பேரை பொறுக்கி எடுத்தார். அந்த 8 பேரில் நானும் ஒருத்தேன். நாங்கள் அந்த 8 பேர் தான் ஹீரோவுக்கு ஆடி காமிச்சோம். சிரஞ்சீவியின் தெலுங்கு படம் அது. அப்போது சிரஞ்சீவி சாருக்கு ஆடி காமிச்சோம் மெக்கானிக்கல்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 8 பேரில் பார்த்து ஆடி காமிச்சோன்னா பிடிச்சி போய் என்னை பர்மனெண்ட்டாக அவர் கூட வச்சுக்கிட்டார். அவர் கூடவே இருக்க ஆரம்பித்தேன். அவரை விட்டு போக மனசில்லை. அவர் கூடவே இருந்த அவர் அண்ணன் ராஜசுந்தரம் அவர்களோட இன்றைக்கு வரைக்கும் சினிமாவில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னேற ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்துச்சு, நிறைய பணம் வந்தது. 1992-93 பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் சம்பாதிப்பேன். அதாவது இன்றைக்கி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு சமணம். அன்றைக்கி ஒரு அன்றைக்கி வந்து என் வயசு வந்து வெறும் 20 தான், 20-21 வயசு தான் இருக்கும். ஒரு 3 வருஷத்துலேயே நான் வந்து பைக் வாங்கிட்டேன். ஒரு 3 மாதத்துலேயே பைக் வாங்கிட்டேன். ஒரு 1 வருஷத்தில் பெரிய லெவலுக்கு வந்துட்டேன். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 30 நாளும் ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்ல டான்ஸர்னு பேர். ஏன்னா பிரபுதேவா அவர்களோட கூடவே ஆட ஆட என்னை எல்லோரும் கூட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேப் இல்லாமல் உழைக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நாங்கள் அதிகமாக போக நிறைய பணமும் வந்தது, நிறைய ஃபேமும் வந்தது, நிறைய புகழும் வந்தது. அதே மாதிரி கூடவே நிறைய போதையும் என் கூட வந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து என்னோடய அம்மா ஒரு ஹிந்து, அவங்க அவங்க வழியில் போயிட்டுருந்தாங்க. அவங்க இதுக்கும் போவேன், அப்பாவுடைய சர்ச்சுக்கும் போவேன். ஆனால் எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை கிடையாது. இயேசு மேலாம் பெரிய மரியாதையே கிடையாது எனக்கு. அவர் ஒரு சாமி, அவ்வளோதான். இயேசுவை பெருசாக நான் இது பண்ணதே கிடையாது.
ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதுவும் சினிமா ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பேன். வீட்டில் இருக்கிறத விட நான் 23 மணி நேரமும் நான் ஃப்ரெண்டோட இருக்க சொன்னால் இருப்பேன். அந்தளவுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியம். அப்படியே சினிமாவில் போயிட்டு அப்படியே நான் சேர கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்ட ஆரம்பித்த பழக்கம் வந்து சினிமாவில் எனக்கு என்னென்னா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியலனா கூட கெத்தாக தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியுன்ற மாதிரியே காமிச்சிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிகரெட் பிடிக்க தெரியலனா கூட சும்மா நான் சிகரெட் கையில் வச்சுட்டே பேசணும், அப்போ அது வந்து கெத்து. அதாவது நம்மளை வந்து இல்லைன்னா நம்மளை ரொம்ப மொக்க அப்படின்றவாங்க, வேஸ்ட் இவன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது வந்து என்னென்னா அந்த உலகமே ஒரு பந்தாவான உலகம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சவன் பயங்கர பந்தாக இருந்தால் எல்லோரும் மிரளுவாங்க, பயப்படுவாங்க, எல்லோரும் கொஞ்சம் நம்மளை மதித்து சேர்த்துப்பாங்க. பயப்படுறாங்க மிரளறாங்கன்ற கான்செப்டை விட நம்மளை அவங்க டீமில் சேர்த்துக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான் முக்கியமாக பட்டது எனக்கு. அதனால் நான் அவங்கள்ட்ட மிங்கிள் ஆகணுன்றதுக்காக நானே இதை வாண்டடாக பண்ண ஆரம்பித்தேன். யாரும் என்னை கெடுக்கலை, நானே இதை பண்ண ஆரம்பித்தேன். விளையாட்டாக ஒரு பீர் அடிக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி எப்பயோ ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன் பீர். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு அது அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பீரில் போக ஆரம்பித்தேன். பீர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமே இல்லாத சிகரெட் பிடிச்சி, பழக்கமே இல்லாத விஸ்கிக்கு போக ஆரம்பித்தேன். எல்லோரும் வந்து விஸ்கியை பற்றி ஊற்றி கொடுப்பாங்க, சும்மா என்னென்னே தெரியாது, சரி அடித்து பார்ப்போம், அடிச்சுட்டா தலை சுற்றி வாந்தி எடுத்து அதெல்லாம் ஆகிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் சிரித்து, சரி அவங்க முன்னாடி அவமானப்பட்டுடமே நம்ம திரும்ப விடக்கூடாது, நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு திருப்பி விஸ்கியை பிராண்டியெல்லாம் அடிக்க ஆரம்பித்து அவங்க முன்னாடியே பேர் வாங்கி அவங்கெல்லாம் என்னை புகழ்ச்சியாக பேச, இப்படி என் வாழ்க்கை வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் இவன் நல்லாவும் டான்ஸ் ஆடுறான், ரொம்ப சீக்கிரம் தண்ணி அடிக்கிறான், அதை அடிக்கிறான், எல்லாம் நல்லா பண்ணுறானேன்னு எல்லாம் புகழ ஆரம்பித்தோடனே, புகழ் வந்து ஒரு 21 வயசில் ஒரு போதை. 21 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து புகழ்ச்சி வந்து ரொம்ப பயங்கரமான போதை. யாராவது நம்மளை புகழ மாட்டாங்களான்னு, புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இவங்க புகழ புகழ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெரிய லெவலில் குடிக்கணும், இன்னும் என்னென்ன இருக்கோ பந்தாவாக இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அன்றைக்கி 25,000 ரூபாய் 30,000 ரூபான்றது வந்து வயசுக்கு மீறின காசு, அது அவ்வளோ காசு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் பார்க்கும்போது அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. ஸோ ஜாலி தான், விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, ஜின்னு, ரம்மு எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஷூட்டிங் இல்லைன்னா டிஸ்கோ தேக்கில் போய் குடிக்கிறது, கூத்து போடுறது, நைட்டு 2 மணி 1 மணிக்கு வர்றது, ஜாலி, பைக் ஆல்டர் பண்ணுறது, 10 ஷூவு, 25 கண்ணாடி, 40 தொப்பி, ஸ்பேண்ட்டு, ஷர்ட்டை, பைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆல்டர் பண்ணுறது, இப்படி என்ன பண்ணுறது தெரியல. வீட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தா போதும். எல்லாத்தையும் என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை என்னென்னலாம் கொடுக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் நாகரிகம் கருதி சொல்கிறேன், நோபல்னு பேர் போட்டு நீங்கள் எல்லா பாவத்தையும் என் பின்னாடி போட்டுக்கலாம். பட்டம் வாங்கின மாதிரி, எம்ஏ, பிஎஸ்சி, எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னேற ஆரம்பித்தேன். நிறைய நல்ல டான்ஸ் ஆடி நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன். போக முடியாத ஊர்கள், பார்க்காத, நீங்கள்லாம் போகாத பல ஊர்களுக்கு போக ஆரம்பித்தோம். அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார்கில் போர் நடந்தவா, இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் பக்கத்தில் போவீங்க, யாராவது கொஞ்சம் பேர் உங்கள் சிலரில் டெல்லி போவீங்க, இப்போ யாச்சும் ஒருத்தர் பாம்பே போவீங்க. ஆனால் நாங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு வர மாதிரி அடிக்கடி டெல்லி போயிட்டு வருவோம், அடிக்கடி பாம்பே போயிட்டு வருவோம், அடிக்கடி கல்கட்டா போவோம். நீங்கள் போகவே யோசிக்க முடியாத ஊருக்குலாம் நான் போவோம். உதாரணமாக சொல்லணும்னா கார்கில் போர் நடந்த பாகிஸ்தான் பார்டர் அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். சஹாரா பாலைவனம், சிங்கங்கள் அதிகமாக இருக்கிற அந்த கிர் காடு, அப்புறம் பார்த்திங்கன்னா திபெத் பார்டரு, அப்புறம் ஜப்பான் பார்டரு, அப்புறம் அந்த ராஜஸ்தானில் இருக்க கோட்டைகள், ஜெய்ப்பூர், பழைய கோட்டை, ஜெய்சால்மீர், பிகானீர், ஜோத்பூர், இப்படி பல புராதான கோட்டைகளில் போய் ஷூட்டிங் பண்ணுவோம். எங்கேயும் மனுஷன் போக முடியாத குகையாக இருந்தால் கூட நாங்கள் பர்மிஷன் வாங்கி எல்லாேருக்கும், எந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கோ, எல்லாருக்கும், போலீஸ் எல்லாருக்கும் நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் உள்ளே போய் ஷூட்டிங் பண்ணுவோம். எங்கே எங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி பார்த்திங்கன்னா நேபால் கிட்டே போய் ஷூட் பண்ணியிருக்கோம், நேபாளிலேயே போய் ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ஜிலிங் போவோம். அப்புறம் ஹீரோக்கெல்லாம் ஆடுற அந்த ஐஸ் மேல் ஆடுற ஹீரோ ஹீரோயின் ஆடுற ஐஸ் உடந்து டெல்லியிலேருந்து ஒரு 12 ஹவர் உள்ளே போகணும். திபெத் பார்டர் டுவோர்ட்ஸ் அப்படி பண்ண குல்லு மணாலின்னு ஒரு இடம், ரொத்தாங் சோலாங்னு ஒரு இடம், அது உள்ளே போனீங்கன்னா ஐஸ் இருக்கும் அங்கே மலை மேலே. ஸோ நாங்கள் சினிமாக்காரங்க ரொம்ப ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய. இன்றைக்கெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு 2 நாளில் போயிடலாம். நாங்கள் அப்போது 94-93லாம் 3.5 நாள் நாங்கள் ட்ரெயின்லேயே போகணும், 3.5 நாள் ட்ரெயின்லேயே போயிட்டே இருக்கணும். பாம்பே போகிறதுனா 2.5 நாள் ஆகும். இன்றைக்கி வந்து நீங்கள் காலையில் ஏறினீங்க, அடுத்த நாள் மதியானம் போயிடலாம். அன்றைக்கி அப்படி இல்லை, 2.5 நாள் ட்ரெயின்லேயே தான் இருக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஒரு நான் இங்கேருந்து டெல்லி போய் இறங்கி அங்கே ரூம் போடுவாங்க, குளித்து சாப்பிட்டு திருப்பி ஒரு பஸ்ஸில் உட்காந்தா 12 ஹவர் போகணும். எவ்வளோ நேரம் தான் காட்சி ஆடுவீங்க? போர் அடிக்கும்ல, குளிச்சிக்கிட்டே போவோம். நான் ஏன், எனக்கு இருந்த ஒரு கும்பல், நாங்கள் குடிச்சிக்கிட்டே தான் போவோம். எல்லாம் மேலே இருக்க பர்த்தெல்லாம்
எங்களை மாதிரி குடிகாரனுக்கு எனக்கு எல்லா போதையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை எது கொடுக்குதோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்லை. இது என்ன, அது இவ்வளோ கெடுதல் ஆச்சு, அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. என்னோடய வயசுக்கு மீறின பணம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியலை. இப்படியே போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு புதுசாக குடிச்சிட்டே போகும்போது ட்ரெயினில் கஞ்சா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ட்ரெயினில் எல்லாருக்கும் ஒரு டாய்லெட் இருக்கும், சின்னதாக பார்த்துருப்பீங்க. அது உள்ளே கூட்டு போய்ட்டு எப்படி போடணும், நாலு பேர் உள்ளே போய் உக்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி போடணுன்ட்டு. அதை நான் போட்டேன், அதை பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியாது வெளியில் யாருக்குமே. ஏன்னா நான் ஒரு நல்ல டான்ஸர்ன்றதுனால என் பிரபுதேவா மாஸ்டராகட்டும் ராஜசுந்தர மாஸ்டர் என்ன மற்ற எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாமல் பார்த்துப்பேன். ரொம்ப அழகாக செய்வேன் நான் இதை, யாருக்குமே என்னை பார்த்தா நோபல் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்காக நல்லவன், ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எவ்வளோ கெட்டவன்னு யாருக்கும் காட்டிக்க மாட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வேன். என் ரொம்ப சர்க்கிளுக்கு மட்டும்தான், க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் தெரியும் நான் கஞ்சா அடிப்பேன்ட்டு. நான் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன், ரெகுலர் பண்ண மாட்டேன், ஆனால் எப்பப்போலாம் கிடைக்குதோ அப்பப்போலாம் அடிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இது ஒரு புதுசாகவும் இருந்தது. நான் ஒரே குடிச்சு குடிச்சு போர் அடிக்கும் போதெல்லாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சினிமாவுக்கு வெளியில் ஒரு ஃப்ரெண்டு பழக்கமானார், மார்வாடி. அவர் யாருன்னா என்னோடய பழைய ஃப்ரெண்டு. அவர் அவர் வந்து ஒரு போதை சொல்லி கொடுத்தாரு. மார்வாடிக்கெலாம் நம்ம தமிழ்காரங்க மாதிரிலாம் குடிக்கலாம் மாட்டாங்க, போய் ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு உள்ளலாம் மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போதை ஒன்று பண்ணுவாங்க, அது பேர் பாங்கு. பாங்குன்னு சொல்லிட்டு ஒரு போதை, அதை வந்து பாலில் கலந்துட்டு குடிச்சிருந்தோம். ஸோ எனக்கு எதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ரொம்ப ஜாலியாக என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எனக்கு நல்லா சம்பாதிச்சு என் வீட்டுக்கு சும்மா பேர் கொடுத்துட்டு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன தெரியும், என் ஒய்ஃபுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து சினிமாலேயே ஒரு டான்சர் தான். அவங்கள நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம், நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள உடனே வீட்டில் உட்கார வச்சிட்டேன். அவங்க என் ஒய்ஃபு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. ஸோ என் வீட்டில் அம்மாவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன தெரியும்னா, நான் குடிப்பேன், கொஞ்சம் சிகரெட் பிடிப்பேன்னு தெரியும். நான் ரெண்டு பாக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்க ஆரம்பித்தேன் விளையாட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி நான் பண்ணுறது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தேவைன்னா எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், அதுதான் என்னை நான் நினச்சிக்கிட்டே இது எப்போவுமே நிரந்தரம் இப்படி தான் இருக்க போகிறோன்ட்டு. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போகும்போது கொஞ்ச நாளில் பிரபுதேவா அவர்கள் வந்து பாம்பேயில் போயிருக்கிற இந்தி படங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ சில இந்தி மாஸ்டர் இருக்காங்க, அந்த மாஸ்டர் கூட போனோம். ஏன்னா நாங்கள் இந்தினா அலறிட்டு ஓடுவோம், ஏன்னா எங்களுக்கு காசு ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி காசு, அதுக்காண்டி நாங்கள் அங்கே போய் பண்ணுவோம். அப்படி போகும்போதெல்லாம் குடிச்சிக்கிட்டே போவோம், எல்லாம் நான் இதுதான் பண்ணிட்டு போவேன், எல்லாத்தையும் அடிப்பேன். எங்கங்கே என்ன கிடையாது, இப்போ அந்த ஊரில் போயிட்டு இப்போ பொள்ளாச்சி போகிறோம் ஷூட்டிங்க்கு, அங்கே முந்திரி சாராயம் இருக்குன்னா அதையும் வாங்கி அடிச்சிருக்கிறேன். அப்புறம் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங் போகிறோம், அங்கே என்ன கிடைக்குதோ, அங்கே கல் கிடைக்குதுன்னா அந்த கல் வாங்கி அடிப்போம். அப்புறம் சுண்டை கஞ்சி மாதிரி ஒரு மாதிரியான காய்ச்சிற கல்லச்சாராயம் எது கிடைச்சாலும். இப்போ ஹைதராபாத்தில் போனால் ஆர்எஸ் பவுடர் போட்ட ஒரு பெரிய ஒரு கெட்ட சாராயம் ஒன்று இருக்குது, ஒரு கல், அந்த கல்லுலேயே போத ஒரு பவுடர் கலப்பாங்க, அந்த கல்லையும் வாங்கி அடிப்போம். இப்படி எந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அதை பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் அடிச்சிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவையான சந்தோஷம், ஜாலியாக இருக்கணும். எந்த ஊர் போகிறோமோ அந்த ஊரில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி, அந்த ஊர் உணவை சாப்பிட்ற மாதிரி நாங்கள் அந்த ஊர் போதையை எடுத்துக்க ஆரம்பித்தோம். அடுத்து நாங்கள் பாம்பே போக ஆரம்பித்தேன். அப்போ அங்கே இருக்கிற தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல தமிழ் பேசுகிறவங்க, தமிழ்காரங்க, ஆனால் இந்தி ஊரில் இருக்காங்க. தாராவின்றது ஒரு தமிழர் பகுதி, நம்ம ஊர் மாதிரி தான் இருப்பாங்க அங்கே, ஆனால் வெளியில் ஹிந்தி தான் பேசுவாங்க, தானே தமிழ்காரங்க தமிழும் பேசுவாங்க. அதிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு வாக்கில் ஒரு போதையை பற்றி சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டே இருந்தேன், இது என்னன்னா ரொம்ப பயங்கரமான போதை, அது வந்து மாஃபியா ரேஞ்சுக்கு, அது வந்து யாரும் வெளியில் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப அண்டர் கிரவுண்டு சீக்ரெட்டாக பண்ணுறது, ஏன்னா போலீஸ் பிடிச்சா அது வந்து பெயிலே கிடையாது, டைரெக்டாக ஜெயில் தான். எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு அது என்ன போதைன்னா. அவன் சொன்னால் அது பேர் வந்து ஸ்னேக் பைட். ஸ்னேக் பைட்னா பாம்பு கடி. நான் ஆச்சரியமாக கேட்டேன், என்னடா அது பாம்பு கடின்னா, நான் பெரிய பாம்பு வச்சு கடி கொடுவாங்களா. அவன் சொன்னால் பாம்பு தான், ஆனால் பெரிய பாம்பு இல்லை, இந்த இவ்வளோ பெரிய பாம்பு, அது வந்து ஒரு பூரான் மாதிரி இருக்கும், பூரான் சைஸில் கொஞ்சம் பெரிய பாம்பு, கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பாஸ்மதி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக வரும் பாருங்கள், அது மாதிரி அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து பூக்குள்ளே தான் இருக்கும், பூ நாகம்னு வாங்க, பூ உங்களுக்கு தெரியும், நாகம்னா பாம்பு. ஸோ பூவுலேயே இருக்கிற ஒரு பாம்பு, அதை எவனோ போத வியாபாரி அவன் அதை கரெக்டாக தேடி, அது எல்லா பூவுலையும் இருக்காது, அது ஏதோ ஃப்ளவரில் இருக்கும், அதை எடுத்து அவன் அந்த பாம்பை எடுத்து கை அழகாக கடிக்காத அளவுக்கு அதை அழகாக எடுத்து அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுப்பான், ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு மூணு நாள் பாக்கெட்டில் வச்சுப்பான். அதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும், பூவுலேருந்து தான் வரும். அதை எடுத்த உடனே அது சாப்பாடு இல்லாமல் ஒரு மூணு நாள் ரொம்ப கோபமாக இருக்கும். நம்மளை மாதிரி போதை கடிமையான ரொம்ப அதிகமானவங்க குடிச்சியெல்லாம் பத்தாமல் அடுத்த லெவல் என்னன்னு ஆசைப்படுறவங்க போய் நின்னால் நாக்கை நம்ம நீட்டினா அந்த பாம்பு எடுத்து டப்பாலேருந்து நம்ம நாக்கில் விடுவோம், விட்டால்
அது அது சாஃப்டாக இருக்கும் நாக்கு, அது நினச்சிக்கும் பூவில் தான் விட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு கொட்டும், அதுக்குள்ளே ஒரு விஷம் இருக்கும், அந்த விஷம் மனசில் சாகடிக்காது, ஆனால் டைரெக்டாக அது மூளைக்கு தான் போகும், மூளையில் அடித்த உடனே மூளை ஒரு மாதிரி ஆகிடும். அந்த போதை வந்து நம்ம குடிக்கிற, கஞ்சா அடிக்கிற, பாங்கு போடுற, இன்ஜெக்ஷன் போடுற இந்த போதையை காட்டிலும் எக்ஸ்ட்ரானரி போதை. அவன்கிட்ட கேட்டான், எப்படி என்ன நான் பார்க்காத போதை இதெல்லாம் பார்த்துட்டேன், இது என்ன பெரிய அப்படின்னா, அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பார்த்தது இந்த போதைக்கு இதுக்கு வித்தியாசம். இப்போது நான் கேட்ட, எப்படி அது என்ன போதை அப்படின்னா, அவன் சொல்கிறான், இது வந்து சந்திர மண்டலத்தில் போனால் அவங்க நடக்கிறத பார்த்துருக்கியா, புவியீர்ப்பு விசையில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாதனால அவங்க நடக்கும்போது அப்படியே மிதந்துக்கிட்டே தான் போவாங்க, இங்கேருந்து அங்கே மிதந்து தான் போவாங்க, ஓடவே முடியாது, ஓடினா கூட மெல்லமாக தான் போவாங்க, எல்லாம் ஸ்லோ மோஷனில் பண்ணுவாங்க, அதே மாதிரி இருக்கும். இதை நம்ம போட்டோம்னா நம்மளும் அதே மாதிரி மிதந்துக்கிட்டே இருப்போம். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமாடா அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, ஒரு பைட்டுக்கு 5000 ரூபா, அது ஒன்றுமே மேட்டரே கிடையாது, நம்ம தான் 25-30000 ரூபா சம்பாதிக்கிறோமே, எனக்கு என்னென்னா இதை கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாம்பே கிடையாது சென்னை, ஆனால் ஒரு வாட்டியாவது இதை அனுபவிச்சிடணும் அப்படின்னு பிளான் போட்டோம். அப்போது அவன்கிட்ட சொன்னால், இது ரகசியமாக யாருக்கும் சொல்லாத, மற்ற டான்ஸர் யாருக்குமே சொல்லாத, ஏன்னா இது பரவிச்சின்னா நமக்கு ஆபத்து, சினிமாவில் நம்மளை இது பண்ணிவிடுவாங்க. சரின்னு நான் சொன்னேன், நானும் சொல்ல நீயும் சொல்லாத. அப்போ நான் சொன்னேன், இந்த ஷூட்டிங் முடித்தோடனே நீ வந்து நம்ம இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஷூட்டிங் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த ஹீரோவுக்கு கீழே லிகமெண்ட்டு ஜவ்வு கட் ஆயிடுச்சு, சுளுக்கு மாதிரி வந்து கட் ஆகிடுச்சு. அது அவன் ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே டாக்டர் உடனே ஆடக்கூடாது கொஞ்சம் நாளைக்குன்ட்டாங்க. ஸோ ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. எங்களை உடனே துரத்தி விட்டாங்க அங்கேருந்து, ஏன்னா அங்கே எங்களை வச்சா சாப்பாடு, ரூம் ரெண்ட்டு, எங்களுக்கு பேட்டா சம்பளம்லாம் கொடுக்கணும். உடனே எங்களை டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க சென்னை டான்ஸர்ஸை. எனக்கு ரொம்ப வருத்தம், சரி இதை பண்ண முடியலையே, சரி ஒரு நாள் வருவேன்டா கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக இப்படி பாம்பேலேருந்து நான் வந்துட்டேன். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் காத்தாலேயே குடிக்க ஆரம்பிச்சிடும், ஷூட்டிங் இல்லைன்னா. ஷூட்டிங் இருந்தால் 7 மணிக்கு கண்டிப்பாக குடிச்சிடுவோம். அது என்னென்னா அப்படி ஆகிடுச்சு, அப்படி இல்லைனா முடியாதுன்ற மாதிரி அந்த அடிக்ஷன். இந்த வெளியில் தான் கஞ்சா பாங்கு இந்த இன்ஜெக்ஷனு இதெல்லாம் வெளியில் தான், அக்கேஷனல் தான், ஆனால் குடிக்கிறது வந்து மஸ்ட்டு காத்தாலேயே சாயந்தரமும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போது என் வீட்டுக்கு வந்து ஒரு பாஸ்டர் வருவார். அவர் வந்து யாருன்னா, நான் டான்ஸரு, அவர் வந்து ஃபைட்டர். அவர் வந்து 1970 வந்து ரஜினி கமலோட சார், ரஜினி சார் கமல் சாரோட பிகினிங் ஸ்டேஜிலிருந்து அவர் ஃபைட்டராக இருந்தவர். அவர் ஒரு 17 வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டவர். அவர் வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து பாஸ்டர்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேர் முத்து, ஆனால் அவர் ஒரு ரவுடி. அவர் அவர் சினிமாலேயே எல்லோரையும் போயிட்டு ஃபைட் மாஸ்டர்லாம் அடிச்சிருவார், வேலை கொடுன்னு கேட்பார், போயிட்டு கொடுக்கலன்னா அவர் ஏதாவது திட்டி விட்ருவார், அடிச்சு விடுவார். அதனால் அவர் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அவர் பேர் முத்து, ஆனால் அவர் வந்து ரவுடி தர மாட்டதுனால முருடன் முத்துன்னு சொல்லுவாங்க அவர். அவர் என்ன ஆளுன்னா, சாராயத்தை காய்ச்சி அவரே குடிப்பார். அவர் எப்படி, அவர் சொன்ன சாட்சி அது என்னென்னா, பல்லியோட வால் இருக்குல்ல, அந்த பல்லியோட வாலெல்லாம் கட் பண்ணி, இப்போ பல்லி வந்து சாப்பாட்டில் ஊந்துச்சுன்னா அதை சாப்பிட்டோம்னா செத்துருவோம், ஆனால் பல்லியோட வாலெல்லாம் கட் பண்ணி ஒரு 4 பல்லி வாழை கட் பண்ணி போட்டோம்னா பயங்கர போதை வரும். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சி குடிச்சிங்கன்னா செத்துருவீங்க. அரளி விதையோட மேல் தோலை மட்டும் நீங்கள் மேலே இருக்க அந்த காஞ்ச சருக்கு மாதிரி இருக்க அதை தூக்கி உள்ள போட்டிங்கன்னா போதை வரும். அதே மாதிரி பேட்டரியை வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா கருப்பு கலரில் ஒரு தண்ணி வரும், அது பேர் துத்தநாகம் தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஜிங்க். அந்த வாட்டர் தான் முக்கியம் பேட்டரிக்கு. ஸோ அந்த பேட்டரியை கட் பண்ணி உடச்சி அந்த ஜிங்க் வாட்டர், அந்த கருப்பு அழுக்கான அந்த கெமிக்கல் வாட்டரையும் உள்ளே போடுவாங்க. போட்டு ஆர்எஸ் பவுடர்னு இருக்குது, அந்த பவுடரையும் கலந்தால் சாராயம் காய்ச்சறதுக்கு இதெல்லாம் போடுறது. இது வந்து கள்ளச்சாராயம். இந்த மாதிரி சாராயத்தை காய்ச்சி சுட சுட அப்படி டீ கிளாஸில் அப்படி பண்ணி அப்படி குடிப்பார். இது பத்தாமல் என்ன பண்ணுவார், சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு வார்னிஷ் கடையில், பெயிண்ட் கடையில் போய்ட்டு வார்னிஷ் வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போவார். அப்பேற்பட்ட ஒரு ஆள். சிலையை வந்து அவருடைய, அவர் வந்து ஐயப்பன் சிலையை வந்து அவர் தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு தாமல தட்டில் வச்சு கழுவி, பயங்கரமாக கழுவுவார், என் சாமி நீ என் தெய்வம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு சிலையை எடுத்து ஓரம் வச்சுட்டு அந்த தாம்பாள தட்டில் இருந்த அழுக்கு தண்ணியை, சிலையை கழுவுன தண்ணி அப்படியே குடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த அவரோட பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் குன்றத்தூர் பகுதியில் தான் வந்திருக்காரு. அன்றைக்கி அந்த முருகன் கோயில் மட்டும்தான் இருக்கும், சுற்றி எந்த கிராமமும் இருக்காது, ஏதோ ஒன்று ரெண்டு கடைகள் இருக்கும், எங்கேயோ ஒன்று ரெண்டு வீடு இருக்கும். அன்றைக்கி அந்த பக்கத்துலாம் இருந்திருக்கார் அவர். அன்னைக்கு அகோரிகள்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அகோரிகள்னால் அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை சினிமா பார்க்குறவங்களாம் தான், நான் கடவுள்னு ஒரு படம் வந்துச்சு, ஆரியா நடித்த படம், அதில் அகோரிகள் பற்றி தான் கதையை. அவங்க வந்து நிர்வாணமாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருப்பாங்க, அம்மனமாக இருப்பாங்க, உடம்பெல்லாம் விபூதி பூசியிருப்பாங்க, ஜடாமுடி வச்சுருப்பாங்க, நிறைய குளிக்கவே மாட்டாங்க, தலை முடி ஃபுல்லாக அப்படியே ஜட ஜடையாக இருக்கும், அது வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னா நைட்டில் தான் வருவாங்க, பகல்லலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து 1970s 75 குன்றத்தூர் பகுதியில் இருந்திருக்காங்க எங்கேயோ.
அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை என்னென்னா அவங்க சுடுகாட்டில் போயிட்டு எரியிற பணத்தை எடுத்து கடித்து சாப்பிட்றது தான் அவங்க வேலை. அது இல்லாமல் சமாதி மேலே பணத்து மேலாம் உட்காந்து மந்திரம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ அந்த குரூப்பெல்லாம் வந்து காசியில் இருக்காங்க, இங்கே யாரும் இல்லை, ஆனால் அந்த கிரைம் அந்த இருந்திருக்காங்க. இந்த நான் சொல்கிற இந்த மனுஷன், இந்த முருடன் முத்துன்ற அந்த ஃபைட்டரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரு போயிட்டு இவர் கூட இந்த ஆளும் கூட சேர்ந்து எரியிற பணத்தை எடுத்து கடித்த ஒரு ஆள், என்ன செய்கிறோம் போதையில்லைன்னு தெரியாமல் செஞ்ச ஆள், யாருக்கும் பயப்படாதவர். அவர் ஒரு நாள் யாரோ ஒரு பாஸ்டர் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ராக்ஸ் கொடுக்க அந்த பாஸ்டரை போட்டு அடிச்சிருக்கு. அடித்து கொஞ்ச நாளில் போய் ஓடியா அடிச்சு துரத்திட்டு என்னையா இயேசுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவர் முழுமையாக இயேசு ஒப்பு கொடுத்தோன்னு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இந்த தெய்வத்தை போல் ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த சினிமாவே வேண்டாம், நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற 30 லட்சம் 30,000 ரூபா நான் சம்பாதிச்சது போல் 92 அவர் 70s ஒரு 20-25 பார்த்த ஒரு பெரிய ஆள் ஃபைட்டர். அவர் எல்லாருக்கும் தெரியும், முத்தண்ணா அப்படின்னா ஃபைட்டு மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இயேசுவை போல் ஒரு தெய்வம், அந்த இயேசு தான் நிஜமான தெய்வம்னு சொல்லிட்டு நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவே வேணாம், எனக்கு என்ன வருதோ அது போதும், பணம் பார்த்தோட நான் ஊழியம் தான் முக்கியம், இனி வாழ போகிற நாளெல்லாம் நான் இயேசுக்காக வாழ போகிறேன்னு போயிட்டார். அவர் பைபிள் மீஸ் எல்லாம் வழிச்சிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அக்கில் பைபிள் வச்சுட்டு பன்னெண்டு பூலியை கூட்டுன்னு குன்றத்தூரில் ஊழியம் பண்ணுறார். அவருக்கு இயேசு ஒரு பாரம் கொடுத்துருக்காரு. என்ன பாரம்னா, உன்ன மாதிரியே எவன்லாம் போதையில் இருக்கானோ சினிமாவில் விட முடியாமல் தவிக்கிறானோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுன்னு. அப்படி அவர் தேடி வந்த ஒரு வீடு தான் எந்து, தேடி வந்த ஆள் தான் நான். அவர் எனக்காக வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவர் பார்த்தாலே கோபமாக இருக்கும், தலையிலலாம் கை வைக்கக்கூடாது, தூரம் நின்று ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். அவங்க அவர் ரொம்ப பாரப்பட்டு ஒரு ஒரு முக்கியமான ஆளுங்க வீட்டிலாம் போய் ஜெபம் பண்ணுவார். ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணிப்பாங்க, எனக்கு மட்டும் ஜெபம் பண்ண பிடிக்காது. அவரை பார்த்தாலே கோபமாக வரும். அவர் சரி ஓகே நம்ம சினிமாக்காரனாச்சேன்றதுக்காக சரி போனால் போதுன்னு தொடக்கூடாது, தூரம் நின்று ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுப்பாரு, நான் பேசவே மாட்டேன். எங்கள் அம்மாட்ட பேச்சு கொடுத்து எங்கள் அம்மா வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. 59 முருக பக்த எங்கள் அம்மா, மண்ணு சோறு சாப்பிட்டு உருண்டு பிறண்டு அப்படி இருந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து பக்கா தெலுங்கு, அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, அவங்க வந்து பயங்கர அம்மன் பக்தை, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. என் ஒய்ஃப் மட்டும் மாறலை, எங்கள் அம்மா மாறிட்டாங்க, தம்பி அம்மாவும் மாறிட்டாங்க. என் ஒய்ஃப் மட்டும் நான் மாறாதனால என் ஒய்ஃப் அடமாக இருக்காங்க. அப்போ இந்த பாஸ்ட் வந்து எனக்கு சொல்லும்போது நான் விட்ட கேட்டேன், அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், உங்களை மாதிரி ஆகிட்டு நான் வந்து என்னால் குடி இதெல்லாம் சிகரெட் இதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு என்னாவது பரவாயில்ல, கை உதறினாலும் பரவாயில்ல, நான் அதெல்லாம் அடிக்காமல் என்னை அடிக்ட் ஆகிட்டேன், நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன், என்னால் திரும்ப வெளியெல்லாம் வர முடியாது. அப்போ அவர் சொன்னார், உங்களை மாதிரி இருந்த ஆள் தான் நான், இன்றைக்கி நான் இப்படி மாறியிருக்கேன், என்னை மாற்றில ஒரு உங்களை மாற்ற மாட்டாரா, நிச்சயமாக மாற்றுவார், நீங்கள் செய்யுங்க. அப்போ அவர் எனக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னார், உனக்கு என்றைக்காவது தோணும் அப்படி தோணுச்சுன்னா நீ இயேசுவை பார்த்து பேசுங்க. நான் சிரித்தேன், இயேசுவை பார்த்து பேசுனா இயேசு என்ன பண்ணுவார், உடனே நான் மாற்றிடுவாரேன், போங்க சும்மா, வயசில் பெரியவராக இருக்கீங்க, அவர் அப்போயே 65 வயசில் பெரியவராக இருக்கீங்க, நீங்கள் போய் சும்மா போங்க சார் அப்படின்னு இது பண்ணார். அவர் வந்து அன்பா என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார், தோல்மையில் கை போட்டு பேசுவார், தலையெழுத்தேன்னு கம்புன்ட்ருப்பேன், ஏன்னா நல்லா தெரிஞ்ச சினிமாக்காரனாச்சே அப்படின்னு விட்டுருவேன். இப்படி நான் என்ன பண்ணுவேன், டெய்லி 1 மணிக்கு தான் குடிச்சிட்டு வருவேன் வீட்டுக்கு. நான் வரும்போது என் ஒய்ஃபே எங்கள் அம்மா வாசல்லே படுத்து கிடப்பாங்க, ஏன்னா என்னால் பைக்கை ஸ்டடியாக ஓட்டிகிட்டு வருவேன், ஸ்டாண்டு போட முடியாது. சாச்சி சைலன்சரில் பைக்கோட அந்த சூடான சைலன்சரில் காலை அப்படியே பலபலமாக நிது நெருப்பு புண்ணாயிடும், போதையில் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, என் வாட்டர்லேயே எங்கள் அம்மா வாசல்லையே அம்மாவும் ஒய்ஃபும் படுத்திருப்பாங்க, நான் வந்து நிறுத்த தான் முடியும் என்னால் அப்படின்னு கீழே விழுந்துருவேன். அதனால் ஓடியாந்து எங்கள் அம்மா என்ன பிடிச்சிப்பாங்க, என் ஒய்ஃப் வந்து என் பைக்கை பிடிச்சிப்பான், அப்படியே என்னை கொண்டு போய் படுக்க வைப்பாங்க. இதுதான் என் வாழ்க்கை. ஒரு நாள் நான் ஃபுல் போதையில் வந்து 1 மணிக்கு படுத்தேன், தலைகால் புரியாத அளவுக்கு போதை, ஒரு ஃபுல்லு தனியாக அடிப்பேன், 2 ½ பாட்டில் தனியாக அடிப்பேன், யாரையும் சேர்க்கவே மாட்டேன், நான் மட்டுமே அடிப்பேன். அந்தளவுக்கு நான் கேட்டுவிட்டேன். 2-3 பாக்கெட் சிகரெட் ஒரு நாளைக்கு, கஞ்சா இதெல்லாம் அப்பப்போ, பாங்கு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தான், கஞ்சா அப்பப்போ, பாங்கு இன்ஜெக்ஷன் என்றைக்கோ ஒரு நாள் தான். ஆனால் இப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து படுத்தேன், 1 மணிக்கு படுத்து ஒரு கரெக்டாக ஒரு 1 ஹவரில் டக்குன்னு முழிப்பாயிடுச்சு, பிரைட் ஆகிட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணு தெரில, எழுந்து ஒரு தம் வச்சு பார்த்தேன், கீழே போன சுத்தினாக்கத்தின தூக்கமே வரல, காலைல 6 மணி ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங்கு தூக்கமே இல்லை, ஆனால் எனக்கு டயர்டாகும் இல்லை, நான் போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தேன், திருப்பி நைட்டு போய் குடிச்சிட்டு ஃபுல் டைட்டில் வந்து படுத்தா 1 ஹவரில் முடிச்சிட்டேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படியே நடக்குது, எனக்கு ஒரு மைண்ட் சிக் ஆகிடேன் நான், இதே தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படி, எனக்கு என்னன்னு தெரில, என்ன பண்ணுது தெரில, ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கு, யார்ட்டி சொல்ல முடியாது, சொன்னால் என் ஒய்ஃபு அம்மாலாம் திட்டுவாங்க. நடிச்சுக்கிட்டு அப்படியே போவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணேன், அவனுங்க என்ன சொன்னானுங்க, ஒரு வேளை மோகினியாக இருக்கும் உன் பின்னாடி, நைட்டு 1 மணிக்கு வரதுனால மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது பாருது, எலும்பு இது சலங்க சத்தம் கேட்குதா பாரு அப்படிலாம் சொன்னானுங்க.
அப்படிலாம் நானும் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரியுது நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம், பயங்கர போதகதன் பண்ணுறோம், உடம்பு ரொம்ப கெட்டு போச்சோ, தூக்கமே வராதோ, தூக்கம் வரலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி முழிப்பு வந்துச்சு. அப்போ யாரோ என் உள்ளத்தில் சொல்கிறாங்க, இன்றைக்கி செத்துட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை, உன் அம்மாலாம் என்ன ஆவாங்க அப்படின்னு யாரோ உள்ளே சொல்கிறாங்க. எனக்கு அதை தட்ட முடியல. நான் நினச்சிக்கிட்டேன், சரி நம்மளே தான் நினச்சிக்கிறோம், லூஸ் மாதிரி நினச்சி விட்டு போயிட்டேன். அடுத்த நாளும் இதே மாதிரி தோணுது. மொழி போகும்போதெல்லாம் யாரோ என் உள்ளே பேசுகிறாங்க, காதில் இல்லை உள்ளே பேசுகிறாங்க. இன்றைக்கி செத்துட்டீங்கன்னா நீ என்ன ஆவ, யாரா இது பேசுகிறது எனக்கு தெரியல. சரி ஓகே அப்படியே விட்டேன். ஆனால் இப்படியே போயிட்டுருக்கேன் லைஃப், தூக்கமே இல்லை. ஆனாலும் பகலில் தூக்கம் வருது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படியே மேட்ச் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, இயேசு நிஜமான தெய்வமாங்க, மாறி பாருண்டா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அப்பா கிறிஸ்டியன் தானடா, நீயும் வாயண்டா, இந்த போதையிலேருந்துலாம் வெளியே வந்துடலாம் அப்படின்னு. எனக்கு அதில் நம்பிக்கையே வரல. இயேசுவை பார்த்தா எனக்கு ஒரு பாவமான சாமியாக தான் தோணுது. ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுன்னு பாவமாக உட்காந்துக்கிற ஒரு மனுஷன், அவர் சிலுவையிலேருந்து அவரே அவரை காப்பாற்ற முடியல, அவர் இன்னும் என்னத்தை என்னை காப்பாற்றான், இப்படிலாம் திமுற பேசுகிறாள். இயேசுவை பற்றி கெட்ட ஜோக் சொல்லி ஊரெல்லாம் சொல்லி சிரிச்சிருக்கேன் நான். அசிங்கமான ஜோக்கு, அவர் சிலுவையில் கையை காலை கட்டி போட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அவருக்கு ஒரு மாதிரி தப்பான அசிங்கமான அருவறுப்பான ஜோக்கை சொல்லி நான் சிரித்த ஆள். எனக்கு பெரிய இயேசுமான மரியாதை இல்லை. அதனால் இவங்க இயேசுவை பற்றி சொல்லும் போது நம்பிக்கையே வரல எனக்கு. அப்போ இந்த சினிமாவில் வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த பாஸ்ட் எனக்கு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சிது, நம்ம செத்துருவோமோ, யாராவது உள்ளே சொல்கிறது செத்துரு கத்துற போகிறோன்னு பயம் வந்தோன்னே அந்த மனுஷன் சொன்னது ஞாபகம் வந்துடும், நீங்கள் பேசி பாருங்கள் இயேசுக்கிட்டேன்னு. அப்போ நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் இயேசுக்கிட்ட பேசுகிறேன், அப்படி வானத்தை பார்த்து நான் சொல்கிறேன், இயேசுவே நீ நிஜமான சாமின்னு எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு நீ நிஜமான சாமியானு தெரியாது. நீ நிஜமான சாமியாக இருந்தால் நான் கஞ்சா விட மாட்டேன், நான் போதை எதையும் விட மாட்டேன். நான் நீ என்னை மாற்று, நான் மனம் மாறுறேன். எனக்கு டவுட்டு எப்படி மாற முடியும், நான் ரொம்ப போயிட்டேன், என்னால் அதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது அந்த கண்டிஷன். நான் விட்டேன், ஒன்றுமே நடக்கலை. அடுத்த நாள் வந்து டேயில் ஒரு ஷூட்டிங், நைட் ஒரு ஷூட்டிங், அது 3 தொடர்ந்து நடக்குது. அதனால் நான் குடியில. ரெண்டாவது நாளே நான் என்னமோ ஒரு ஆரோக்கியம் மாறிடுன்னு பார்த்தா ஒன்றும் மாறலை. நான் சரி ஷூட்டிங் இதனால் நான் குடிக்காமல் விட்டேன். 4th ஷூட்டிங் இல்லை. நான் நினச்சேன் அந்த இயேசுலாம் சும்மா போல இருக்குது, இந்த இயேசுக்கிட்ட சொல்லி ஒன்றுமே நடக்கலையே. நான் பாட்டுக்கு போய் காலையிலேருந்து 4th காலையிலே போயிட்டேன் குடிக்க. என் ஃப்ரெண்ட்ஸு அதே ஒயின் ஷாப்பு அதே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டேன். ஆனால் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன், நான் இத்தனை நாள் போகிறதுக்கு இந்த இயேசுக்கிட்ட பேசிட்ட பிறகு 4th குடிக்க போன போது யாரும் என் கூடவே வர மாதிரியே இருக்குது. 10 போய் குடிக்கிறோம், அத்தனை பேர் கூட நான் சிரிச்சிட்டு இருக்கேன், கெட்ட வார்த்தை பேசிட்டு ஜாலியாக தான் இருக்கிறேன். ஆனால் என் கூட யாரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி நான் அதை கண்டுக்கல, நான் பாட்டு குடிக்க ஆரம்பித்தேன். 2 வச்சுட்டு ஒரு பாட்டில் தட்டிட்டு குடிச்சிட்டு அடுத்த பாட்டிலை தட்டிட்டு ஓப்பன் பண்ண போகும்போது யாரோ என் பக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க, இதை நாளை குடிக்கலாமே. ஆமாம்ல, எனக்கும் தோணுது, ஐயோ ஆமாம் நம்ம வேறு செத்துருவங்க துருவோம்னு யாரோ உள்ளே சொல்கிற மாதிரி இருக்குது, எதுக்கு இது நாளை குடிக்கலாமே சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டேன். சிகரெட் பாக்கெட் வந்து எப்போவுமே நான் வந்து பாக்கெட்டில் வைக்க மாட்டேன், ஏன்னா டான்ஸ் இருந்ததுனால வேர்வை வந்து ஸ்வெட்டில் டேமேஜ் ஆகிடும், நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் சாக்ஸில் பிளாஸ்டிக் கவர் போட்டு சாக்ஸில் வச்சுருவோம், அங்கே ரொம்ப வேர்க்காது. ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அங்கேயே நைட்டு 2 பாக்கெட் எடுக்கும்போது இந்த கூட இருக்க யாரோ என்கிட்ட சொல்கிறாங்க, இதை நாளைக்கு அடிக்கலாமே அப்படின்னோடனே எனக்கு தோணுச்சு, கரெக்டு தானே, ஏன் நம்ம இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணணும், நாளைக்கு அடிக்கலாம். இப்படி யாரோ என் கூட இருந்து சொல்கிற அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் அது எனக்கு தோணுது, யாரோ என்ன நல்லது தான் சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வருது அந்த திங்கிங். சரி இப்படியே பண்ண ஆரம்பித்தேன், இப்படியே ஓடிந்தது என் வாழ்க்கை 1. ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை உள்ள அந்த வாய்ஸ் சொல்லுது, விட்டுறேன். ஒரு நாள் நடு ரோட்டில் ஒரு குப்பை சந்து, அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தனியாக நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு ஸ்ட்ராங்காக விட்டுருணும் அப்படின்னு தோண உடனே திருப்பி இயேசுவை பார்த்து பேச ஆரம்பித்தேன், இயேசுவை நீ இல்லைன்னு நான் குடியெல்லாம் விட்றேன், என்னால் முடியவே முடியாது, என்னால் சான்ஸே கிடையாது, நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணால் நான் மாறுறேன், ஏன்னா நீலேருந்து நானே குடிக்காமல் இருக்கேன், நான் வஞ்சா போகாமல் இருக்கேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். கஷ்டப்பட்டு குடிக்காமல் இருந்தேன், 1 இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருப்பாங்க பைக்லேயும் கார்லேயும், வந்து அவனை கூப்பிடு போகலாம் அவனை கூப்பிடுன்னு. நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் ஒழிஞ்சிப்பேன், கட்டில் கடையில் ஒழிஞ்சிப்பேன், பக்கத்து வீட்டில் போய் ஒழிஞ்சிப்பேன், மேலே பொட்டை மாடியில் போய் பொக்கை குண்டுக்குள்ளே ஒழிஞ்சு, இப்படி ஏதாவது பண்ணி 1-2 ஆச்சு, 3 ஆச்சு, கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. 1 குடிக்காமல் இருந்தேன். அப்புறம் சிகரெட் மட்டும் பிடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி அந்த குரல், இந்த சிகரெட்டே விட்டானே, சரி ஓகே, கொஞ்சம் தைரியம் வந்தது, சிகரெட்டையும் விட்றான் ஆண்டவரே,
நடு ரோட்டில் நின்று கடைசி கடைசி சிகரெட் அண்டவன் சொல்லிட்டு மூதிட்டு கடவுள் சிகரெட் நான் என்ன காப்பாற்றுங்கன்னு போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிகரெட் பிடிக்காமல் இருக்கவே முடியாது, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு சிகரெட் பிடிச்சிருவேன் அப்படியும். கேப் கிடச்சா சிகரெட் தான் பார்த்துப்பேன். அதுவும் சினிமாவில் வேறு உடனே கேப் கிடச்சா சிகரெட் பிடிப்பாங்களா, கட்சி பற்றி மூக்கு பற்றின்னு ஓடிடுவேன். இப்படியே ஒரு மாதம் இது

மலையோ ஏற்காடோ கொடைக்கானலையோ நல்ல சீதோஷ்ணிலே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னை வச்சு என்னை ஒரு டாக்டரை போட்டு ஒரு சூப்பு 12 மணிக்கு ஒரு ஜூஸு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்லா கீரெல்லாம் கொடுத்து வயிறு லிவரெல்லாம் ரெடி பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. அதே கஞ்சி அடிக்கிறவன், அதே என் ஃப்ரெண்ட்ஸு, அதே சாராயம் குடிக்கிறவன், அதே வெளி ஃப்ரெண்ட்ஸு, அதே சினிமாவில் இருக்கிறவன் எல்லாருமே நடுவில் தான் நான் இருக்கேன். சுற்றி சுற்றி அதே ஆளுகள் கூட இருந்து என்னை மட்டும் தனியாக எடுத்து மாற்றிட்டார். என்னை மட்டும் தனியாக மாற்றி ஒரு பன்னி மாதிரி இருந்தேன் நான். இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆகிட்டார். ஒரு மலத்தோட மலத்தில் நான் அப்படி இருந்தேன், பன்னி மாதிரியே இருந்தேன். இன்றைக்கி டக்குன்னு என்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றி அங்கேயே தான் வச்சுருக்காரு. இன்றைக்கும் நான் சினிமாவில் தான் இருக்கேன், ஆனால் நான் வேறு ஆளாக இருக்கேன். என் கூட குடித்தவங்க ஒரு 2-3 பேர் லிவர் பல்ஜ் ஆகி செத்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயசு, 32 வயசில், 40 வயசே தாண்டலை. மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா 26-27 வயசு விதவைகள், ஒருத்தருக்கு 2 ஒருத்தருக்கு 1னு நான் பேர் சொல்ல முடியாது. ரொம்ப வேதனையாக இருக்கும், அவங்களுக்கு முடியலை. ஆனால் இன்றைக்கி என்ன, இந்த இயேசு என் வாழ்க்கையில் நான் தேடி போகல. இயேசு அசிங்கமாக பேசினாலே யாராவது எனக்கு ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா, என்ன இயேசு அட்ரஸா, இந்த அட்ரஸ் தான்ங்கிறாரா இயேசு அப்படின்னு நான் கேவலமாக கேட்பேன். அந்த நாடார் போட்டலாம் மாதிரி மடித்து சிகரெட்லாம் தட்டியிருக்கேன். ரொம்ப அசிங்கமாக நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றிட்டார். இந்த இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரலன்னா அது எப்படி வந்து எனக்கு நடந்தது எனக்கு தெரியலை. என் வாழ்க்கையில் இயேசு வந்தார், என் வாழ்க்கை தலைகளாக மாறிடுச்சு. இன்றைக்கி நான் வேறு ஒரு மனுஷனாக இருக்கேன். இன்றைக்கும் சினிமாவில் தான் இருக்கேன். நான் இந்த அக்டோபர் வரப்போகிற இந்த அக்டோபர் 2018 வந்தால் நான் 20வது வருஷத்துக்குள்ளே அடி வைக்க போகிறேன். இது வந்து என்னால் முடிஞ்ச என்னோடய நீங்கள் நினைக்கல என்னோடய பெரிய சாமர்த்தியமோ என்னோடய பெரிய வில் பவர் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. பியூர் ஜீசஸ் கிரேஸ். அவரால் இயேசு உள்ளே வந்தார், எனக்குள்ளே இருக்க பிசாசு போயிடுச்சு. நான் போகிற இடத்துலலாம் சொல்லுது, நான் சாத்தானை விடலை, சாத்தான் என்ன விட்டான், அப்படி என்னை மாற்றினார். இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக என் கூட இருக்கவங்களும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. 1 வருஷம் நம்பவே இல்லை என்ன யாரும், 2-3 வருஷம்லாம் கூட நம்பலை போய் சொல்கிறான் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி யாராக இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒய்ஃப் கூட சண்டை வந்தால் போராட்டம் வாங்கிச்சு அப்படிதான். எங்கே சண்டை வந்தாலும் நாங்கள் போராட்டம் வாங்கிச்சு. இப்படி என் வாழ்க்கையில் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்க ஆச்சரியப்படுறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 19 வருஷம் ஆனோடனே அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, இது என்னமோ எப்படி இவன் மாறணும். வாய்ப்பே கிடையாது, வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை, பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி மாறிச்சு தெரியாது, என்னால் மாறிச்சா இல்லை, எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த மாதிரி ஆளுக்கு நான் அவ்வளோ நல்லவன் கிடையாது. ஆனால் இயேசு எங்குள்ளே வந்தார், டோட்டலாக மாறிட்டார், என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றினார். இது என்னோடய ஒரு பக்க இது சாட்சிங்க. ரெண்டாவது, நான் பிரபுதேவா மாஸ்டர்லேருந்து வெளியே வந்தேன். 2004 வரைக்கும் பாய்ஸ் படம் தான் என்னோடய லாஸ்ட் படம், அஸ்டண்டாக இருந்தேன். 2004 நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். டான்ஸ் மாஸ்டர் ஆனோடனே என்னோடய வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். 99 ரட்சிக்கப்பட்டேன். 2004 வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுக்குள்ளே அப்படியே பாட்டு பாட கற்றுக்கிட்டேன், பைபிள் வாசி கற்றுக்கிட்டேன், 2-3 வசனம் மனப்பாடம் பண்ண கற்றுக்கிட்டேன், 91 சங்கீதம், 23 சங்கீதம், இப்படி வசனங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்து அப்படியே ஆண்டுக்குள்ளே நெருக்கி வந்துன்னு சர்ச்சு போகிறது இது போகிறது. அப்போ டிஜே செய்ய உயிரோடு இருந்தாங்க, சீரணி அரங்கத்தில் பீச்சில் கூட நடந்தால் ஓடிடுவேன். இப்படியே கடலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்க கூட எல்லாரும் போயிட்டாங்க, நான் தனி ஆளாயிட்டேன். ஆனால் எனக்கு சந்தோஷம், எனக்கு தான் வேணும்னு. என் ஒய்ஃப் சந்தோஷம், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, கத்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இறந்தாங்க. ஸோ நானும் என் தம்பி என் ஒய்ஃபு என் 2 பிள்ளைங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், இப்படி எங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. நான் டான்ஸ் மாஸ்டர் கார்டு எடுக்கிற வரைக்கும் இனிமேல் நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டராக மாறின பாருங்கள், ஒரு பயங்கரத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என்னோடய 2 காலும் அப்படியே எரிய ஆரம்பிச்சிது. சாதாரண இல்லைங்க, ஜிபு ஜிபு ஜிபு ஜிபுன்னு எரியுது. என்ன பண்ணுறது தெரியலை, அப்படி ஒரு எரிச்சல். என்ன எனக்கு இந்த சினிமாவில் அந்த ரசிக்கப்பட்ட அந்த ஃபைட்டர் தான் எனக்கு பாஸ்டர். அவர் என்னை நடத்த ஆரம்பித்தார். அவரோட சபைக்கெல்லாம் குன்றத்தூருக்கே போவேன், டெய்லி எனக்கு குன்றத்தூர் தான் போவேன், வர வரும். அப்படி போயிட்டு இருந்தேன் இயேசுக்குள்ளே. அப்போது எனக்கு திடீர்னு கால் சினிமாவில் நான் மாஸ்டர் ஆனோடனே எனக்கு அடுத்த லெவல் போ, அடுத்த ரேஞ்சுக்கு போனோடனே கால் எரியுது. எனக்கு என்னென்ன புரியலை, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஆயில் தேய்ச்சி பார்க்குறேன், என்னமோ ஆயில் போடுன்றாங்க, அப்புறம் ஒருத்தர் வந்து கூலான ரோஸ் வாட்டர் போடு, ஒருத்தர் வந்து வேறு என்னமோ போடு, யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரில. 2 பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு பக்கெட்டில் ஒரு கால், இன்னொரு பக்கெட்டில் ஒரு கால் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் சேர் போட்டு. அவ தண்ணிக்குள்ளே காலை விட்டால் நல்லாயிருக்கு, தண்ணியிலேருந்து எடுத்தால் எரியுது. எப்படி எரியுதுன்னா, என்னை மேலே கட்டி தொங்க விட்டு என் கால் கீழே ஃபுல்லாக நெருப்போட்டேன் அப்படின்னு. அப்படி எரியுது கால், ஏன் எரியுதுன்னு தெரில. இந்த பாசிட்டிவ் ஃபோன் பண்ண அவர் வந்தார், ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி 1/2 hour முடிச்சிருவார், 2 hour ஜெபம் பண்ணுறாரு, பாட்டா பாடுறாரு, கடிந்து அடிக்கிறன்றார். என்னம்மா பண்ணிட்டு, என் ஒய்ஃபை வந்து டீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு மொட்டை மடி போயிட்டார். போயிட்டு பிரதர், ஒரு மேட்டர் சொல்கிறேன், பயந்துடாதீங்க. உங்களுக்கு யாரோ செய்வனை பண்ணிட்டாங்க, மாந்திரீகம் பில்லிசூனியை வச்சிட்டாங்க, உங்களால் உங்களுக்கு வந்து இந்த கால் எரியறதுக்கு அதான் காரணம். எனக்கு என்னடா அது என்ன சொல்கிறது தெரியலை.

யார் பண்ணா அப்படின்னு கேட்டேன். வேறு யாருங்க பண்ணுவா, உங்கள் கூட இருக்கிற உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சேர்ந்தவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் முன்னுக்கு வந்தால் யாருக்கு வேலை போகும், உங்கள் போட்டியாளர் யார், அவங்க தான் மந்திரம் பண்ணுவாங்க. எனக்கு நம்ப முடியல, நான் சொன்னேன் யாருங்க, எல்லாம் என் உயிருக்குறான ஆட்கள் தானே, உன்னோட ஒன்றா இருந்தவங்க தானே, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு. வேறு வழி இல்லைங்க, அன்றைக்கி நீங்கள் பிரபுதேவா அவர் கூட இருக்கும்போது நீங்கள் அவர் கீழே இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து தனியாக ஒரு மாஸ்டர், அவங்களும் ஒரு மாஸ்டர், நீங்கள் வந்தால் வேலை அவருக்கு போகும். உங்களை பார்த்து பயப்படுறதுனால தான் உங்களை வரக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறாங்க. உங்களை வராதுன்னு சொல்ல முடியாது, அதனால் பண்ணுறாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை தான். நான் விஜய் அஜித், சூர்யா, அப்புறம் விக்ரம் சார், இப்படி விஜய் சார், அஜித் சார், இவங்க எல்லாரோட பிகினிங்லேருந்து நான் வந்து டான்ஸர். இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஜீவாவாகட்டும், ஆர்யாவாகட்டும், இன்னும் சொல்லிட்டே போகலாம், எல்லாருடைய ஆல்மோஸ்ட் பிகினிங்லேயே நான் இருந்திருக்கிறேன். நிறைய ஹீரோயின்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து, அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டான்ஸர், கூட ஆடிட்டு இருப்போம். தெலுங்குலேயும் அதே மாதிரி தான், ஜூனியர் இண்டியா ஆகட்டும், சொல்லிட்டே போகலாம் நிறைய பேர். ஆக எனக்கு தெரியாத ஹீரோக்களே கிடையாது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா சார், நாகார்ஜுனா சார், வெங்கடேஷ் சார், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திலீப், மம்முடி சார், மோகன்லால் சார், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார். அப்படி எனக்கு எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் ஷூட்டிங் பண்ணனால எனக்கு நிறைய தெரியும். நான் போய் வேலை கட்ட எனக்கு உடனே வேலை கிடைக்கும், ரொம்ப ஸ்பீடாக நான் முன்னுக்கு வருவேன். நான் வந்தேன்னா யாரோ இன்னொருத்தர் யாருக்கோ டான்ஸ் மாஸ்டருக்கு வேலை போகுது, அதுக்காக என்னை மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்காத மந்திரத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் பேய் பிடிச்சி ஆடுறது தானே பார்த்துருப்பீங்க, அதோட பயங்கரமானதெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். நானும் என் மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு ஒரு தம்பி. நான் வேலைக்கு போய் முதல் ஷூட்டிங் போய் ஆந்திராவில் பண்ணிட்டு வந்தேன். விஜய் சார் படத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன், அவரோட தமிழ். அவருக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு ஆந்திரா பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஆந்திராவில் தெலுங்கு படம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். என்னை தெலுங்கில் போய் நோபல் மாஸ்டர்னால் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நான் வச்சுருக்க ஒரு இன்னோவா வந்து அங்கே ஜெயிச்ச இன்னோவா. அங்கே ஒரு கார் காம்படிஷனில், டான்ஸ் காம்படிஷனில் வின் பண்ணது. என்னை வந்து ஆந்திராவில் வந்து இடிவின்னு ஒரு டிவி இருக்குது, அதில் தீன்னு ஒரு ஷோ இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு வின்னர் நான் தான். அது எல்லாருக்கும் ஆந்திராவில் தெரியும், சினிமாவில் எல்லா ஹீரோக்களுக்கும் தெரியும். ஸோ நான் வந்து பிஸியாக ஆரம்பித்தேன், மந்திரம் எனக்கு பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் என் வீட்டு வாசலில் போயிட்டு பால் போட்டிருப்பாங்கள்ல பேக்கு, அதை எடுக்கிறதுக்காக நான் போனேன். பேக் எடுத்துட்டு அப்படியே தற்செயலாக கீழே பார்த்தா அப்படியே ஹார்ட் படப்படம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. இதோ இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 4-5 அடிக்கு வந்து கோழி ரத்தம், ஒரு 5-6 கோழியை கட் பண்ணி கழுத்து மட்டும் போட்டு வச்சுருக்காங்க, குங்கும மஞ்சள்லாம் போட்டிருக்காங்க, காசை வெட்டி மந்திரம் பண்ணி போட்டிருக்காங்க, எலுமிச்சம்பழம்லாம் அங்கங்கே குங்குமம் வச்ச எலுமிச்சம்பழம் அங்கங்கே இருக்குது. எனக்கு அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. என் நல்லா தெரிஞ்சது செய்வினேன், ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு முக்கியம் இது கால் கை தான். இதில் நான் கால் வைக்கணும், என் வாய் கோணி கை கால்லாம் அப்படியே படுத்துக்கணும் அப்படின்னு யாரோ பண்ணியிருக்காங்க. யாரோ மந்திரவாதி எவனோ ஒருத்தன் ஏவி விட்டு, சினிமாக்கார யாரோ ஒருத்தன் எனக்கு விரோதமாக, எனக்கு என் போட்டிக்கு எவனோ அவன் ஏவி விட்டு, இன்னொன்று என்ன ஓப்பனாக சொல்கிறேன், இன்னொரு எவனோ டான்ஸ் மாஸ்டர் ஏவி விட்டு அந்த மந்திரவாதி வந்து 2 மணி 3 மணிக்கு மந்திரம் பண்ணி காவு கொடுத்து என் கை கால் விளங்காமல் போகணுன்னு பண்ணியிருக்கான். எனக்கு நடுக்கமாகிருச்சு. இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணேன், நீங்கள் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு ஓடியாந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு குன்றத்தூர்லேருந்து ஆட்டோ பிடிச்சி ஓடியாந்து பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கி ஜெபம் பண்ணி ஏசு ரத்தமாக மாத்திரம் சொல்லி அவ்வளோ ஜெபம் பண்ணி அதை அழித்து அழித்து ஒன்றொன்னா மந்திரத்தெல்லாம் மட்டுப்படுத்தி எனக்காக வந்து என்னை வீட்டில் வந்து ஃபாஸ்டிங்கிருந்து எனக்காக ஜெபம் பண்ணி அந்த மந்திரம்லாம் அழிஞ்சுது. எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, இது என்னடா இப்படி கூட பண்ணுவாங்களா, கேவலம் பணத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒருத்தனோட லைஃப் அழிப்பானுங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. எனக்கு என் வாழ்க்கையில் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இந்த சினிமாவே வேண்டாம், இது எதுக்கு இந்த வாழ்க்கை, ஐயோ நிம்மதி தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். அப்போ என் பாஸ்ட்டு சண்டை போட்டேன், நீங்கள் தானே இயேசு வந்தால் இயேசுக்குள்ளே வந்தால் நீங்கள் நல்லா ரசிக்கப்பட்டுருவீங்க, நீங்கள் நான் இயேசுக்குள்ளே தானே, மந்திரம் எனக்கு எப்படி அட்டாக் ஆகும், ஆகக்கூடாது தானே. அவர் ரொம்ப கரெக்டான க்வெஸ்சன் பிரதர், நான் பதில் சொல்கிறேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இயேசுக்குள்ளே இப்போ தான் பிறந்த குழந்தை, நீங்கள் இப்போ தான் இயேசுக்குள்ளே பிறந்த கையை கால் ஆடிட்டுருக்கீங்க, படுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் குப்புறை படுக்கணும், தவழணும், எதையா பிடிச்சி நிற்கணும், நடக்கணும், ஓடணும், பறக்கணும், இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் இயேசுக்குள்ளே ஐக்கியப்படணும், ஜபத்தில் இன்னும் நெருங்கணும், நீங்கள் ஐக்கியப்பட மந்திரவாதி உங்களை தொட முடியாது. நான் கேட்டால் மந்திரவாதி எனக்கு தொடக்கூடாது, என்ன பண்ணணும், 2-3 மணி வரைக்கும் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்களா, நான் சொன்ன பண்ணுறேன், 2-லேருந்து பண்ண ஆரம்பித்தேன். நைட்டேந்து ஒய்ஃபெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எழுப்பேன், பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்க முடியலன்னா அவங்கள விட்டு நான் மட்டும் வந்து நிற்பேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் டெய்லி 1 ஹவர் நேர் முட்டியில் நின்று ஜபம் பண்ணுங்கள். என்னால் 1 ஹவர் முடியாது, 5 நிமிஷம் போடுங்கன்னார். 5 நிமிஷம் போட்டு 1 ஹவர் பண்ண ஆரம்பித்தேன் டெய்லி.
ரெண்டுலேருந்து மூணு இல்லைனா மூணுலேருந்து நாலு என் உடம்பு கண்டிஷனை பொறுத்து ஜெபம் ஆரம்பித்தேன். ஒரு மாதம் தொடர்ச்சியாக பண்ணேன், ஒரு மந்திரம் நான் அட்டாக் ஆகலை. மந்திரமே எனக்கு அட்டாக் ஆக பண்ண முடியல. மந்திரம் பண்ணிட்டுருக்காங்க, என்ன பண்ண முடியல ஒன்றுமே. எனக்கு அப்படியே இயேசு லைவாக தெரிஞ்சார். சே, இவ்வளோ உயிரோடு இருக்க தெய்வமா அப்படின்னு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் மந்திரவாதி என்னோட புச்சாலி, நீ தப்பிச்சிக்கிட்ட, உன் பொண்டாட்டி நல்லா இருந்தால் தானடா நீ சினிமாவுக்கு வருவேன், உன் பொண்டாட்டியை பேய் பிடிச்சி ஆட வச்சா நீ எப்படி சினிமாவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை மந்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னை விட்டாங்க. என் ஒய்ஃப் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருந்து அப்படியே அந்த வாசலை பார்த்தா போதும் அப்படியே விழுந்துருவாங்க, அப்படியே விழுவாங்க. ஒரு மரத்தை கீழே அறுத்து அப்படியே ஒரு சட சட சடசடன் விழுவாங்க, அதே மாதிரி விழுந்துருவாங்க. விழுந்து போடி போய் பிடிக்கணும், நல்லா அடிபட்டுரும், அப்படியே கிடப்பாங்க பாருங்கள். என் ஒய்ஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது வெளியில். கமுக்கமாக கதவை முடிட்டு என் ஒய்ஃபை போய் இப்படி தட்டினா கூட சேர்ந்து வராது, அப்படியே கிடப்பாங்க என் ஒய்ஃபு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே பயந்துக்கிட்டு கிடப்பேன். அன்றைக்கி அது மாதிரி தான் விழுந்தாங்க. விழுந்த உடனே சுயநினைவே இல்லை, நெஞ்சில் காது வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துக்குள்ளே எங்கேயும் ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி இருக்கும், டிப்பு டிப்பு டிப்புன்னு. ரொம்ப எங்கள் அம்மா ஒரு நர்ஸு, எனக்கு பல்ஸ் பார்க்கலாம் தெரியும். எங்கள் அம்மா ஒன் மினிட்டுக்கு எவ்வளோ பல்ஸ் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்ஸெல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு ஒன் ஹவரில் செத்துருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ லோ பல்ஸ். என்ன பண்ணுறது தெரியாது, அப்படியே கிடப்போம் பாருங்கள், பார்த்துக்கிட்டே நிற்போம் அப்படியே. நாங்கள் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கழிச்சு ஒரு நாள் அந்த மாதிரி தான் விழுந்துட்டாங்க. என் ஒய்ஃபோட பாடி அப்படியே கிடக்குது, அப்படியே கிடக்குது, கண்ணெல்லாம் மூடி இருந்து டெட் பாடி மாதிரி கிடக்குது. திடீர்னுங்க நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை. என் ஒய்ஃபோட பாடி அப்படியே தன்னால் கூச்சி கூச்சி ரோட்டுக்கு போகுது. சினிமா கதை சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, நான் சொல்வதை பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இயேசு கவனிச்சிட்ருக்காரு. அப்படியே நடந்ததுங்க, அப்படியே கூச்சி கூச்சி கூச்சி ரோட்டுக்கு போகுது. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஓடி போயிட்டு அந்த பாடியை கொண்டு வந்து போட்டுட்டு நெஞ்சில் ஒரு பைபிள், தலைமாட்டில் ஒரு பைபிள் வச்சுட்டு நான் என் பொண்டாட்டி அப்படியே பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் ஒய்ஃப் பாடியை நடுவில் போட்டு ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம், இதான் சொல்ல தெரியும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அந்த பாட்டு பாட தெரியும். அதிசீக்கிரத்தில் முடிந்திரும் லேசான உபத்திரம், இது ரெண்டு பாட்டு தெரியும். தொண்ணூத்தோராம் சங்கீதம் தெரியும். இதை ஒன்றையே சொல்கிறது நாளை தவிர எங்களுக்கு, நாங்கள் அப்போ தான் வந்திருக்கோம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு பெரிய அறிவு இல்லை, ஞானம் இல்லை, ஒரு பவர் வல்லமை கிடையாது, எதுவுமே கிடையாது. இயேசுவை பற்றி நாலேஜே இல்லை, இப்போ தான் வந்திருக்கிறோம். என்ன எங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை, எங்களால் இது பயமாக இருக்குது. என்ன இது, நானே போதை அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றி டிஸ்கோ தெக் கூத்து கும்மாலன்னு ஸ்டைலாக இருந்தாலும் நான் என்னையே கொண்டு வந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிது. அப்போது அதுக்கடுத்த நாள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கேப் விடுவாங்க. நைட் ஆனாலே மந்திரவாதி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எனக்கு பயமாக இருக்கும். நாங்கள் அப்படியே இருப்போம், பயந்துக்கிட்டே வாழ்வோம். அதே மாதிரி தான் இன்னொரு வாட்டி இன்னொரு நாள் என் ஒய்ஃபு சீக்கிரம் விழுந்துட்டாங்க. விழுந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி நெளிய ஆரம்பித்தாங்க. ஒரு பாம்பு என்ன பண்ணும், ஒரு பாம்பு மாதிரியே என் ஒய்ஃப் பண்ணாங்க. அதாவது ஒரு பாம்பு எப்படி தலையில் கை வச்சுட்டு இப்படி ஆடும், அதே மாதிரி கோபமாக பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படிலாம் திரும்பி என்னோடய ஒய்ஃபு, என்னோடய சொந்த மனைவி இப்படி பண்ணுறாங்க. நாக்கெல்லாம் அப்படிலாம் வெளியே விட்டு பாம்பு மாதிரியே முறுக்கி அப்படியே கையெல்லாம் முறுக்கி முறுக்கி முறுக்கி முறுக்கி அப்படியே உருண்டு உருண்டு உருண்டு அந்த முனை என் வீட்டு ஹாலில் அப்படியே உருண்டு அப்படியே பாம்பு மாதிரியே ஊர்ந்து ஊர்ந்து போய் குப்புறப்படுத்துக்கிட்டு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போய் நாக்கெல்லாம் நக்கி மண்ணெல்லாம் நக்கி அப்படியே பாம்பு மாதிரியே நெளிஞ்சு வளைஞ்சி ஆடி ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்துருவோம், அப்படியே படுத்துக்குவோம், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும். அப்புறம் பாம்பு மாதிரியே அப்படி நெளியும் பாடி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த காட்சியில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் புருஷனோ உங்கள் மனைவியோ உங்கள் அக்காவோ தம்பியோ பிள்ளையோ மகனோ யாரோ உங்கள் குடும்பத்தை இருந்தவங்க அப்படி இருந்தால் நீங்கள் நிம்மதியாக வேலைக்கு போவீங்க? கண்டிப்பாக போக மாட்டீங்க, வேலைக்கே போக மாட்டீங்க. நான் எப்படி வேலைக்கு போக ஆரம்பிப்பேன் என் பொண்டாட்டி இப்படி விட்டுட்டு? இந்த இது மூணு அவர் நாலு அவர் அப்படியே அந்த பாம்பு மாதிரியே பண்ணிவிட்டு அதுவா எப்போ போகுது அப்போ தான் எழுந்துப்பாங்க. இந்த பாம்பு மாதிரி பண்ணுறது அடிக்கடி வர ஆரம்பிச்சிது. என் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியும் போயிடுச்சு, நம்பிக்கையும் போயிடுச்சு. என் வாழ்க்கையில் நான் ஐயோ இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே வேணாம், நைட்டு வருதுன்னு யாராவது பயந்துருக்கீங்களா? நான் பயந்துருக்கேன், நைட்டு தான் வருது. ஐயோ கத்தாவே இந்த நைட்டுன்னு ஒன்று உருவாக்காம வந்துடுறேன். ஏன்னா நைட்டானா மந்திரவாதி வந்துடுவான், மந்திரவாதி ஏவல் பில்லி சூன்யம் குட்டி சத்தம் ஏதோ ஒன்று வரும், டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்கும். கதவை மூடிட்டு இருப்போம், வாசலில் யாரோ கட கடன்னு ஓடுற மாதிரி இருக்கும், சர சர சரசரன்னு சவுண்டு கேட்கும். பூனைலாம் கிடையாது, நல்லா தெரியும் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்ட்டு. வெளியே போக பயம், நைட்டு இப்படியே கிடப்போம் வீட்டுக்குள்ளே. நெஞ்சில் பைபிளை எடுக்கவே மாட்டேன் என் ஒய்ஃப் நெஞ்சில், இப்படியே வந்துட்டு இருக்கோம். நரகத்தை கண் எதிர்க்க நான் பார்த்தேன். ஒரு நாள் அமாவாசை, அமாவாசைன்னா மந்திரவாதி பயங்கரமாக பவர் வரும். அந்த அமாவாசை அன்றைக்கி இதே மாதிரி தான் என் ஒய்ஃப் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து கொஞ்ச நேரத்துக்கெலாம் சரி போயிடுச்சு.
பதினொன்றரை மணி வரைக்கும் சூரியன் வரல, ஆறு மணிக்கு விழுந்தவங்க அஞ்சரை வரை கிடக்குறாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியாது, ஏன்னா தெரியும் இது மந்திரம். பதினொன்றரை மணிக்கு எழுந்து என் ஒய்ஃபு கதறாங்க, என்னை காப்பாற்றுங்க, ஐயோ எனக்கு கண்ணு தெரில, எனக்கு கண்ணு தெரிலன்னு போய் இங்கே இடிச்சிக்கிறது அங்கே இடிச்சு, நான் ஓடி போய் என் ஒய்ஃபை பிடிச்சோன்னே, என்னை தலைமை எங்கே இருக்கீங்க நீங்கள், எங்கே இருக்கீங்க, ஏன் எனக்கு கண்ணு தெரில, ஏன் கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படியே காலை பிடிச்சி கதறாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, என்ன மாதிரி பண்ணுங்க, என்னால் தாங்க முடியலங்க, ப்ளீஸுங்க, என்னை மந்திரவாதி கொண்டு போய் ஒரு பணத்தோடு வச்சு எனக்கு கட்டுறான், என்னை கட்டுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது என்னை கட்டுறான், என்னை கட்டிட்டான் ஆல்ரெடி, நான் எனக்கு தாங்க முடியல, என்னை காப்பாற்றுங்க, என்னை கட்டுறான் கட்டுறான் கட்டுறான் கட்டுறான்னு போது சுயநிலை போயிடுச்சு. ஐயா அந்த இந்த காட்சியை கொஞ்சம் இந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் நேராக வந்தால் அவனை வெட்டலாம் குத்தலாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் கத்தி எடுத்து இது பண்ணலாம் துப்பாக்கி எடுத்து சுடலாம் கரண்ட் ஷாக் வைக்கலாம் நாலு பேரை வச்சு அடிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஒரு பொம்மை குட்டிச்சாத்தானையும் ஒரு பொம்மையையும் அவன் அனுப்புகிற ஏவலியும் பில்லி சாத்தானையும் புள்ளி சுண்ணித்தையும் ரத்த காட்டேரியையும் மந்திரவாதி அனுப்புகிற காரியம் நான் எங்கே போய் தேடுவேன், எதை வச்சு அடிப்பேன், செவுத்தில் முட்டி முட்டி எழுதுருக்கேங்க, கையில் அடித்து அடித்து என் ஃபுல் பவரில் கையில் அடிச்சிருக்கேன், அடித்து அடித்து எழுதுருக்கேன், என்ன பண்ணுறது தெரியலை எனக்கு, இதை எப்படி இதை சந்திக்கிறது என்ன செய்யணும் இதுக்குன்னு கூட தெரியலை. என் வாழ்க்கையில் நாங்கள் பயங்கர மோசமான கண்டிஷனில் என் வாழ்க்கையில் நான் போயிட்டுருந்தேன். யாராவது உங்கள் வீட்டில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் டீ பொற பண்ணு சாப்பிட்டு உயிர் வந்திருக்கீங்களா, நாங்கள் வந்திருக்கோம், ஏன்னா சமைக்கவே முடியாது என் ஒய்ஃபால், இந்த மந்திரம் கிரியைகள்லாம் வந்து இந்த பேய் பிசாசெல்லாம் வந்து உடம்பை அடித்தா ஒரு இருபத்தஞ்சி போர் போட்டு மிதி மிதின்னு மீச்ச மாதிரி இருக்கும், நார் நாராக வலிக்கும் உடம்பு, காலையில் எங்கேருந்து சமைக்கிறது, பசங்க எங்கே ஸ்கூலுக்கு போகிறது, பசங்களோட ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடுங்க எப்படி தெரியாது, ஆனால் பசங்க சிக்காயிடும், எனக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக வலிக்கும், ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டாக வலிக்கும், ஏதோ என்னோடய கை கால் எல்லா ஜாயிண்ட்டை கத்தியால் வெட்டி விட்டா எப்படி இருக்கும், அப்படி வலிக்கும், ஷூட்டிங் போகவே மனசு வராது, படுத்தே கிடப்பேன், வேலைக்கு போகாதனால காசு இல்லை கையில், இப்படி ஒரு கண்டிஷனில் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது, வீட்டை பூட்டியே வச்சுருப்போம், ஏன்னா வெளியில் எல்லாருக்கும் போய் சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தான் போடுவாங்க, பேய் பிடிச்சி சாண்டி அந்த வீட்டில் அப்படின்னு போய் ஊரெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. வெறும் டீ போகிற பண்ணு சமையலே கிடையாது, என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து யாராவது கொடுத்துருப்பாங்க புளியோதரை, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் புளியோதரை எங்களுக்கு, பிஸ்கட்லேயும் டீலேயும் பொறையிலையும் அந்த கையில் வரும் பாருங்கள் அப்பளம், அந்த அப்பளம் பாக்கெட்லேயும் நாங்கள் ரெண்டு மாதம் உயிர் வந்திருக்கோம், ரெண்டு ரெண்டரை மாதம் கூட இருக்கும், நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். மாவழி அமாவாசைன்னு ஒரு அமாவாசை வந்தது, அந்த அமாவாசை தான் அமாவாசையில் பெரிய அமாவாசை, அன்றைக்கி மந்திரவாதி ஒருத்தனை சொல்லி டேட்டு குத்து சாவடிக்கன்னா சாவடிச்சிடுவோம், அந்த அமாவாசை அன்னைக்கு இருக்கிறதே பெரிய பயங்கரத்தை நான் பார்த்தேன், என்னென்னா அன்னைக்கு என் ஒய்ஃபு விழுந்துட்டாங்க, விழுந்து சரியாக 12 மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு பொம்பளை ஆம்பளை மாதிரி பண்ணால் நல்லா தெரியும் நமக்கு, அந்த ஃபெமினானிட்டி இருக்கும்ல பெண்மைத்தனம் அது கொஞ்சம் கூட இல்லை, உருவம் என் பண்டாட்டி உருவம் தான், ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் வேறு, ஒரு ஆம்பளை மாதிரியே கையெல்லாம் அப்படி பண்ணிட்டு தாடியெல்லாம் அப்படி பண்ணிட்டு கோபமாக அப்படி பண்ணிட்டு முடியெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே அப்படி இது பண்ணிட்டு இப்படி பண்ணி அப்படியே முறுக்கி உடம்பெல்லாம் முறுக்கி கால் மேலே கால் போட்டு அப்படியே உக்காந்துட்டு அப்படியே கோபமாக அப்படியே உரு அப்படியே எரிச்சலாக கோபமாக இருந்தேன், என் நல்லா தெரிஞ்சது என் பொண்டாட்டி கிடையாது உருவம் தான் என் பொண்டாட்டி, மெல்லமாக போய் என் ஒய்ஃப் பேரை சொல்லி தொட்டேன், சரியாக நட்டிங்க, ஒரு பொம்பளையால் அப்படி அடிக்கவே முடியாது, ஒரு ஆம்பளையால் தான் அப்படி அடிக்க முடியும், அந்த அடி அந்த எனக்கு இன்னும் மறக்கலை, அந்த அடி அப்படிப்பட்ட ஒரு அடி அடித்தா என் ஒய்ஃப் அடிச்சுட்டு அப்படியே கண்ணெல்லாம் என அதாவது ஒரு பரம்பரை கொலக பகையாளியே, ஒரு கிராமத்தில் ரெண்டு கிராமத்தில் சண்டை பரம்பரை ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை இருக்கிறவங்க எப்படி கொலவெறியாக இருப்பாங்க அப்படி பார்த்து அந்த கண்ணில் கொலவெறிய பார்த்துட்டு சொல்கிறா, சினிமா கடை வர நீ வந்து சினிமாவில் இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் பொலப்பெல்லாம் கெடுப்பியா, ஏய் உன் பொண்டாட்டிக்கு நீ நைட் செத்துருவாட அந்த அமாவாசைக்கு, உன் ரெண்டு பிள்ளைங்க அனாதை போனமாக சாவும், நீ நோய் பொந்து ராயப்பேட்டையில் ஜிஹெச்லையோ நீ சாவலை அனாதை போனமா, என் பேரை மாற்றிக்கிறண்டா, உன் இயேசுவா என் மந்திரமா சவால், இப்படி இப்படி இப்படி சொல்கிறான், எதிர்க்க நின்றுட்டுருக்கேன், சத்த நாடி ஒடியும் போச்சு, பேசுகிறது மந்திரவாதி அவள் பாடியில் வந்து ஆவியில் பேசுகிறான், நம்புவீங்களா, கூடு விட்டு கூடு போயிடுறதுன்னு ஒரு சித்தர்கள் காலத்தில் ஒரு முறை இருக்குது, அதெல்லாம் பொய் இல்லைங்க அத்தனையும் உண்மை, அனுபவிச்சுட்டு சொல்கிறேன், நான் மந்திரவாதியை பெருமைப்படுத்த சொல்ல இதெல்லாம் விடுவிச்ச இயேசுவை பெருமைப்படுத்த தான் சொல்லிகிட்டு இருக்கேன், கூடு விட்டு கூடு பாயிற வித்தையில் அவன் எங்கேயோ மந்திர பீடத்தில் படுத்துக்கிட்டு அவன் ஆவியை பிரித்து எடுத்து வந்து என் மனைவி மேலே உக்காந்து எனக்கு சவால் விடுறான், உன் இயேசுவா என் மந்திரமானு அப்படி பேச்சு வரல அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போ தூங்குனேன்னு தெரியாது, முழிச்சு பார்க்குற மணி ரெண்டு மத்தியானம், ஆளாளுக்கு பிள்ளைங்க ஒரு பக்கம் ஊந்து கிடக்குது, தம்பி ஒரு பக்கம் ஊந்து கிடக்குறான், என் ஒய்ஃப் எங்கேயோ ஊந்து கிடக்குறான், எப்போ நான் தூங்குனேன்னு தெரியாது, நான் துடிச்சு போய் என் ஒய்ஃபை தான் தூக்கி பார்த்தேன், உயிர் இருக்கான்னு, ஆண்டவர் கிருபையால் சாவலை,
அவன் சொன்ன மாதிரி இந்த அமாவாசைக்கு சாகலை. எடுத்து பார்க்குறேன், ரணரமா எங்கே தொட்டாலும் ஆடு கத்துறா, எங்கே தொட்டாலும் வலிக்குது பாடி அவளுக்கு. அவ்வளோ பெரிய செய்வினை பண்ணி வச்சுருக்கான். நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு. என் ஒய்ஃபை தூக்குனேன், அவள் காதுகிட்ட போய் சொன்னேன், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன், அவளை கண்ணு கூட திறக்க முடியல, அவ்வளோ அங்கே கூட வலிக்குது, கண்ணெல்லாம் ரணரணமாக வலிக்குது. அவட்ட சொன்னேன், நான் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அப்படியே பார்க்குறாள் என்ன, பேச முடியல அவளால், நம்ம செத்துருவோமான்னு கேட்டேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றுது. அவள் ரெண்டு கையை இருக்கிற பவர்லாம் வச்சு கையை எடுத்து கும்பிட்டுட்டு இன்றைக்கே செத்துருவோமான்னு கேட்குறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏதாவது ஒரு ஷூட்டிங் போகிற கிராமத்தில், ஆந்திராவோ கர்நாடகாவோ எங்கேயோ இத்து போன ஒரு கிராமத்தில் போய் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு நல்லா பிரியாணி வாங்கி என் பிள்ளைங்களையும் கூட்டின்னு போயிட்டு தம்பிக்கு இந்த வீடை கொடுத்துட்டு, இந்த காரு வீடெல்லாம் தம்பிக்கு கொடுத்துட்டு நேராக போயிட்டு நானும் என் பிள்ளைங்களும், பிள்ளைங்களுக்கு சொல்லாமல் சின்ன பிள்ளைங்க தான் எல்லாம் போ, ஒரு அஞ்சு வயசு பொண்ணு ரெண்டு வயசு பையன், அதுங்களுக்கு விஷம் ஊற்றி பிரியாணி சாப்பிட்டு ரூமை போட்டுட்டு எந்த ஐடி கார்டு கொண்டு போகாமல் உள்ளே செத்துருவோம். ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் பணத்தை நாத்தடிச்சு அவனை திறந்து கார்பரேஷன் ஆஃபீஸில் விட்டுருவோம். ஏதாவது ஒரு நார்த் இந்தியா எங்கன்னா போய் இப்படி செத்துருவோன்னு பிளான் பண்ணிட்டோம் நம்புவீங்களா? சாகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியம் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நடந்த கதை என்ன தெரியுமா? வேதம் ஒரு வசனம் சொல்லுது, அன்றியும் ரோமர் 8:28, அன்றியும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எவரிடத்தில் அன்பு கூறுவர்கள் எவர்களுக்கோ அவர்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எல்லாமே நன்மைக்கு நடக்குதுன்னு வேதம் சொல்லுது. வேதம் சொல்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், இந்த சாவது இந்த மந்திரத்தில் இருக்கிறது, சாவை முடிவெடுத்தது, இதெல்லாம் நன்மைக்கா? சம்மந்தமே இல்லை இல்லையா? ஆனால் வேதம் போய் சொல்லாதே, நன்மைக்கு தான். என்ன நன்மை? இப்படி இந்த நான் இப்படி உயிரோடு வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது நீங்கள் கேட்கணும் பாருங்கள், அதான் அந்த நன்மை. என்ன நடந்தது தெரியுமா? நான் என் ஒய்ஃபை அவங்க அம்மாக்கிட்ட கூட சொல்ல முடியாது, அவங்க அம்மாலாம் பக்கா இந்து, ஏசு ஏசுன்னு போனேன், அதான் உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு அக்காவை பார்த்துக்க சொல்லிவிட்டு வீடெல்லாம் மூடிட்டேன், தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு பிள்ளைங்களாம் பார்த்து சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, கையில் காசு இல்லை சோத்துக்கு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறேன், காசு கடன் வாங்குறதுக்காக போனேன். நான் போய் ஒரு சிக்னல் நிற்கிறேன், என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் ஜான் கில்பர்ட், அவரும் நானும் சிக்னலில் மீட் பண்ணுறோம். நானும் அவரும் அயனாவரத்தில் ஒன்றா இருந்தோம், சென்னை அயனாவரத்தில். அவர் என்னோட ஒரு 4 வருஷம் 3 வருஷம் பெரியவர், ஆனால் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. நாங்கள் நான் அப்படியே சினிமாவுக்கு போகிறேன் 12 வருஷமாக, அவர் 12 வருஷமாக ஊழியத்துக்கு போகிறார். அவர் பயங்கரமான விச் கிராஃப்டில் அவங்க வீட்டில் யாரோ பாதிக்கப்பட்டு அதை அவர் கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்து, அவர் இதே மாதிரி அவருக்கு ஒரு பாரம் கர்த்தர் கொடுத்து, இதே மாதிரி எனக்கு யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களை போய் நான் ஜெபம் பண்ணோம், அந்த வரம் கொடுக்குன்னு அவர் கேட்டு, அவர் ஃபாஸ்டிங்கை தெரியும், மாதக்கணக்கில் ஃபாஸ்டிங்கு, கர்த்தர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து அவர் வந்து தற்செயலாக என்னை பார்க்குறாரு. நான் அவரை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு அவரை பார்த்து நான் அழ வந்துருச்சு எனக்கு. அவர் என் கதையெல்லாம் கேட்டு அவர் என்கிட்ட சொன்னார், கவலைப்படாத, இயேசு நல்லவர், நான் இந்த ரூட்டில் வர வேண்டிய ஆளே கிடையாது, நான் வேறு ரூட்டில் போக வேண்டியவன், என்னமோ தெரியல இந்த பக்கம் வந்தேன், உனக்காக தான் கத்தர் கொண்டு வந்தார், இன்றைக்கி நைட்டு உன் வீட்டுக்கு வரோன்னு. நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க ஒரு 10 பேர் வந்தாங்க, 7 நாள் நைட்டெல்லாம் ஜெபம். எப்படிப்பட்ட கடவுள் வரம் கொடுத்துருக்காருன்னா, ஒரு பொம்மை குடிசதான் பொம்மை எங்கன்னா இருந்ததுன்னா அதை எடுத்து கையாலேயே இயேசு ரத்தத்தால் அழிக்கிறேன்னு அழிப்பார். அந்த மந்திர வல்லமைகள் அழிஞ்சு அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்காங்களோ, அவங்க கை வராமல் கால் வராமல் இருக்கிறவங்க அன்றைக்கி நடந்துருவாங்க. அப்படி லைவாக ஆண்டவர் அவர் மேலே க்ரியேட் பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய வரம் அவர் கொடுத்துருக்காரு. அவர் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் தள்ள கை வச்சேன்னா என் ஒய்ஃபு சுற்றி சுற்றி ஓடி போயிட்டு என் வீட்டு வாசலில் விழுந்தான், அங்கே தோண்ட சொன்னார். தோண்டினா நூலில் செஞ்ச குடிச்சாத்தான் பொம்மை, நல்லா இவ்வளோ பெரிய பொம்மை, அதை அழித்து தண்ணியில் போட்டு நல்லா அழித்து அதை எரித்து பண்ணார். என் ஒய்ஃப் தள்ள கை வைக்க ஒன்னொரு மந்திரமாக எடுத்து கொடுக்குறான், என் பைக்கில் மந்திரம், என் தொப்பியில் மந்திரம், என் கண்ணாடியில் மந்திரம், என் ஷூவில் மந்திரம், ட்ரெஸ்ஸில் மந்திரம், என் பிள்ளைங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் மந்திரம், படிக்கக்கூடாதுன்னு படிப்பில் படிக்கக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு மந்திரம், பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் மந்திரம், பசங்க சிக்காயின்னுட்டு, என் ஒய்ஃபோட பட்டுப்படையில் மந்திரம், அப்புறம் யாரோ எனக்கு என்னென்னமோ கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, ஷோ கேஸில் கிஃப்ட்டில் போய் யாரோ பார்த்தா யாரோ கொடுத்த கிஃப்ட், அதில் மந்திரம் பண்ணி கொண்டு வந்து கிஃப்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிருக்கான். இப்படி சுற்றி மந்திரத்தில் நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம், எங்களுக்கு தெரியலை. எத்தனையோ வருஷங்கள், 7 வருஷம் 8 வருஷம் மந்திரத்தில் இருந்துருக்குறோம். என் வாழ்க்கையில் நான் பயந்தான் அன்னைக்கு பார்த்து, ஒன்று ஒன்றா ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு போட்டாருங்க இயேசு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மந்தம் பண்ணுறாங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்ன இன்றைக்கி வரைக்கும் பண்ணுறாங்க, சவாலாக சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் நான் இருக்கக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணிட்டு என் வேலையே கூட ஆஃப் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல.
ஆனால் கடவுள் என்னை இங்கேருந்து ஆந்திரா கூட்டு போனார். ஆந்திராவில் நான் பெரிய லெவலில் நான் சம்பாதித்தேன். சம்பாதிச்சு 20 லட்சம் வீடு கட்டினேன். காரு, பங்களா, நல்ல வாழ்க்கை, பேர், புகழ் அப்படியெல்லாம் கொடுத்தாரு. திருப்பி தமிழில் கொண்டு வந்து எங்கே கேவலப்படுத்தினானோ, என்ன என்னை துரத்துனாங்களோ, அதே இடத்துல என்னை திரும்ப கொண்டு வந்து கும்கின்னு ஒரு படம், அதில் சுவை சுவைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுத்து அந்த பாட்டில் என்னையும் ஆட வச்சு ஹிட் பண்ணி அந்த பாட்டை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் மொபைலில் ரிங்டோனாக வச்சுக்கிற அளவுக்கு அது ஹிட் ஆகி எத்தனையோ மாத கணக்காக அதை வச்சுருந்து டிவியில் போட்டு போட்டு போட்டு என் முகத்தை ஃபேமஸ் ஆகி என்னை மறைச்சவன் மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியல. அவனால் என் மூஞ்சை ஃபேமஸ் ஆக்கி உடனே அடுத்த 2 மாதம் அப்புறம் கயல்னு ஒரு படம் பண்ணி அந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், டியாலோ டியாலோன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் ஒரு 30 கிறிஸ்மஸ் ஆத்தா நடுவில் நான் ஆடிட்டுருப்பேன். அந்த பாட்டு சர்ச்சு பின்னாடி லைட் எல்லாம் பண்ணி ஆடிட்டு இருப்போம். கையெழு ஒரு படம், டியாலோ டியாலோ பாட்டு, அந்த பாட்டில் என்னை ஃபேமஸ் ஆக்கி என்னை எல்லோரும் திரும்ப 2 மாதத்துலேயே திரும்பி இன்னொரு ஹிட்டு. உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டான்னு ஒரு பாலகுமாரான ஒரு படம், அதில் டிங்கு டாங்கு பெல்லுன்னு ஒரு பாட்டு, எத்தனையோ பாட்டு இருக்குது அதில். ஆனால் இந்த பாட்டு மட்டும் நாங்கள் வந்து ஆடிட்டு ஆடி போவோம். அந்த பாட்டு டிவியில் போட்டுக்கிட்டே இருந்து நான் வந்து தெரிய வச்சுக்கிட்டே இருந்து என் பேரை பெருமைப்படுத்து எப்படி என்னை சினிமா விட்டு துரத்தணும், நான் கை கால் ஊந்து பாய் கோணி படுத்துணும், நோயில் செத்துடணும், என் குடும்பமே அழிஞ்சிடணும், எவன்லாம் மந்திரம் பண்ணானோ அவனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அவன் முன்னாடியே என்னை உயர்த்தி இன்னைக்கு இதே சினிமாவில் என்னை உலாத்த விட்டுட்டுருக்காரு. என்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இல்லை, ஆள் அம்பு அரசியல்வாதி செல்வாக்கு எதுவுமே கிடையாது. என்னை அடிச்சுப்பட்ட கூட எனக்கு எதுவுமே எனக்கு என்னை கேட்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இயேசுன்னு ஒருத்தருடைய சமாதானம் எனக்கு இருக்குது, என்னை பாதுகாக்கிறாருன்ற அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது, என் கூட இருக்கிறாருன்ற அந்த சந்தோஷம் இருக்குது. எது இருக்குதோ இல்லையோ நிம்மதியாக இருக்குது, நிம்மதி சமாதானத்தோடு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். போதையில் சாக வேண்டிய நான், பில்லி சுனியத்தில் சாக வேண்டிய நான், என்னை அங்கேருந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்து எவங்களாம் என்னை கேவலப்படுத்தினா அவங்க முன்னாடி என் தலையை உயர்த்தி என்னை எல்லா தமிழ்நாடையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ரோட்டில் நடந்தால் என் கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிற அளவிற்கு என் பேரை உயர்த்தி எத்தனையும் செஞ்சு என்னை தலையை உயர்த்தி வச்சிருக்கிறது இந்த இயேசு. இந்த இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில் வரலன்னா மக்கி மண்ணாக நோபல் அப்படின்ற ஒரு 5 பேர் ஒரு ஃபேமிலி மண்ணோட மண்ணாக போய் புல் மோச்சிருக்கோம். அவர் என் வாழ்க்கையில் வந்தார், நான் தேடி போல, அவரை திட்டினேன், அவரை கேவலமாக பேசினேன், ஊழியக்காரங்களை அவமானப்படுத்தினேன், ஆனால் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கி அவருக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச சாட்சியை முடிஞ்ச சர்ச்சைகளை என் ஷூட்டிங்கில் நான் போய் நான் செஞ்சிட்ருக்கேன். என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறார், அவரை கேவலமாக பேசுகிறவங்க பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறாரு, ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். என் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் நோபல் அப்படின்னா நோபல் டான்ஸ் மாஸ்டர் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு என் பேரை பெருமைப்படுத்தி வச்சுருக்கிறார். இது இயேசுன்ற ஒருத்தர் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த இயேசுவை போல் ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லைங்க. இந்த இயேசு உங்கள் வீட்டில் வந்தார்னா உங்களோட தலையெழுத்தே மாற்றி போட முடியும். நான் என் போர் இடமெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எதோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, மந்திரவாதியால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, பெரிய மகானால் சமாதானம் தர முடியாது, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களால் சமாதானம் தர முடியாது, கங்கா நதி நீரோ புனித நீரோ எதுவுமே மனுஷனுக்கு சமாதானத்தை தர முடியாது. நீங்கள் செஞ்ச புண்ணியம் வேணால் கொஞ்ச நாள் தலை காக்கலாம், ஆனால் உங்களுடைய டோட்டலாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை நான் புண்ணியத்தை வச்சு சமாதானம் வராது. எந்த மனுஷனாலையும் யாராலையும் எவ்வளோ பெரிய சக்தியாலையும் சமாதானம் தரவே முடியாது. இயேசு ஒருவராலும் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இன்றைக்கி ஒன்றே ஒன்று, கடைசியாக நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் இயேசு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், நீங்கள் நம்பி பாருங்கள் இந்த இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 ஹவர் நான் பேசியிருக்கேன். நான் அமெரிக்காவில் பணம் வாங்கிட்டு வந்து பேசலைங்க. அமெரிக்காவில் பணம் வாங்குறவங்க கூட இவ்வளோ இதுவாக பேச மாட்டான். இது உள்ளேருந்து வர்றது, பட்ட வேதனை அனுபவிச்சு அனுபவம் எவனாலையும் காப்பாற்ற முடியாது. என்ன, எந்த கவர்மெண்டாலும் காப்பாற்ற முடியாது, எந்த சக்தியாலும் என்னை காப்பாற்ற முடியாது. இயேசுவால் மட்டும்தான் பிசாசு செய்வினா அழியும். என்னை அழித்து என்னை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. பணம் கொடுத்தவங்க கூட பணத்தை வாங்கிட்டு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் குடும்ப கதையாக வரான், பணம் வருதுன்றதுக்காக, ஒருவேளை பணம் வருது நீங்கள் நினைக்கலாம், பணம் நிறைய வருது போல இருக்கு சொல்கிறாரு. எவனா சொந்த குடும்ப கதையை கொண்டு வந்து ரோட்டில் இப்போ நான் சொல்கிற மீடியாவில் இது எத்தனை பேருக்கு போகப்போதோ, எத்தனை பேர் பார்க்க போகிறீங்களோ, அத்தனை பேருக்கும் என் சொந்த குடும்ப கதையை நான் கேவலப்படுத்தி போனால் யாராக செய்வீங்களா? ஒருவேளை தவறாக நடந்தால் கூட அப்படி நடக்கல, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோன்ற மாதிரி தான் உலகத்தில் காமிச்சிப்பாங்க. நான் என் சொந்த கதையை எப்படி நான் சந்தி சிரிக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன் என்ன மாதிரி இருக்கிறவன் நீ நம்பணுன்றதுக்காக தான். ஒரு சான்ஸ் பண்ணி பாருங்கள்,
உங்கள் வீட்டில் யாராவது நல்லா இருந்தவங்க சிக்காயிட்டாங்களா? நிறைய 10 ஆட்டோ வச்சுருந்தீங்களா? 1 ஆட்டோ வச்சா? பெரிய குடும்பத்தில் நிறைய சந்தோஷமாக இருந்தீங்களா? குடும்பம் 2 போயிடுச்சா? உங்கள் குடும்பத்தில் நல்லா இருந்த ஒரு திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? நல்லா இருந்த அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுதா? அடிக்கடி செத்துக்கிட்டே இருக்காங்களா? அது சாபம், அது செய்வினையாக இருக்கலாம். மந்திரவாதியால் சுகத்தையும் பலத்தையும் சமாதானம் தர முடியாது. இயேசுவை நம்பி பாருங்கள். நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த இயேசு எப்படி உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையை மாற்றுறாருன்றதுக்கு நான் தான் உலாத்திட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிற சாட்சி. இந்த இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவரை நம்பினவர்கள் ஒருத்தம் கூட வைக்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நான் கெத்தாக வச்சுருக்காரு, தெம்பாக இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியதும் பலத்தோடவும் கடவுளை என்னை உயர்த்தி வச்சுருக்காரு. இந்த இயேசு உங்களுக்கு வேணாமா? இந்த இயேசுவை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தலையிலாக மாற்றுவார். இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த தெய்வம் சதா சாலங்களிலும் நம்முடைய தெய்வம். உங்களை கடைசி வரைக்கும் இந்த தெய்வத்தை நீ நம்பிட்டீன்னா உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எத்தனை வம்சம் உங்களுக்கு அப்புறம் வரப்போதோ அத்தனை வம்சமும் பாதுகாக்கப்படும். இதுக்கு நான் கேரண்டி, என் வாழ்க்கை தான் கேரண்டி. ரொம்ப நன்றி. என் சாட்சியை கேட்ட அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு சான்ஸ் இயேசு கொடுத்து பாருங்கள். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை தலையில் மாற்றுவார். தேங்க்யூ. எல்லோரும் என் சாட்சியை கேட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ பிரச்சனையிலேருந்து சினிமாவில் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காரு, திரும்ப ஏன் அவர் சினிமாவில் இருக்காருன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்வி எழும். நியாயமான கேள்வி தான், நான் பதில் சொல்கிறேன். இப்போது சினிமாவில் இருந்து ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விட்டு நான் ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போயிடலாம். நாளைக்கே நான் போயிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ரொம்ப அப்படியே கரெக்டாக மற்றவங்கள போல் நான் ஒரு நல்ல ஒரு பாஸ்டரை போல் ஒரு பரிசுத்தமான அவர்கள்லாம் இருக்கிற மாதிரி நல்லபடியாக நான் மாறிட முடியும். கலர் சட்டைலாம் போடாமல் நான் அப்படி இருந்துட முடியும். இதை நான் செய்ய விரும்பலை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்புற தோற்றம் மட்டும் மாறுறது முக்கியம் இல்லை, உள்ளே மாறிடுச்சு அது உங்களுக்கே தெரியும். என்னோடய செயல்கள் எல்லோரும் பார்த்துட்டாங்க. 19 வருஷம் எந்த போதை இல்லாமல் இருக்கிறனால அது பெரிய ஆச்சரியம். அது கடவுள் தான் செஞ்சார். கேட்டால் அது எல்லாமே மாறி போச்சு. ரைட்டு, என்ன மாதிரியே இருக்கிற மற்றவங்களோட கதி அவங்களுக்கு யார் சொல்லுவா? பால் தினகரனோ, ஐயா பால் தினகரன், ஐயா மோகன் சி லாசரஸ், இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டு நான் இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பி, இயேசு மெய்யான தெய்வம், இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டா போயிட்டு வாங்கன்ட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா எங்காளுங்களை பற்றி எனக்கு தான் தெரியும். அது உள்ளே இருந்த ஒருத்தன் அதுலேயே இருந்தவன் தனியாக வெளியே வந்து அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வேற ஒரு ஆளாக நிற்கும் போது அவங்க யோசிப்பாங்க, நிச்சயமாக இங்கே என்னமோ நடக்குது, இதை விட்டுட்டு போகலை, ஆனால் இங்கேயே இருக்கிறான், மேற்கொண்டு இவன் எந்த கெடுதல் பாவத்தில் விழ மாட்டேங்கிறானே, எந்த ஒரு தப்பு இவன் பண்ணவே மாட்டேங்கிறானே, எப்படி இவனால் முடியுதுன்ற கேள்வி அவனுக்கு ஒரு ஒரு நாளும் எழுந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ அவனுக்குன்னு சொந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும். துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஒரு நாள் பிரச்சனை வரும். அப்படி அவன் வரும்போது அவன் யோசிப்பான். யோசிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மந்திரவாதிகிட்டையும் போவாங்க, சாமியார்கிட்டையும் போவாங்க, குறியும் கேட்பாங்க, எல்லாம் பண்ணி பார்த்து எதுவும் நடக்கலை. 7.5 சனி நடக்குதுன்னு வாங்க, 7.5 சனி நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் மேலே வர முடியாமல் திரும்ப திரும்ப பாவ 7.5 சனி நடக்கிறதுனால ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. 7.5 சனி முடிஞ்சவனே அவன் குடியை விட்டுறணும்ல, எல்லாத்தையும் விட்டுறணும்ல, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்ல, நல்ல மனுஷன் ஆகிடணும்ல, கெட்ட பேர் வாங்கினவங்கள நல்ல பேரை மாறணும்ல, மாறலையே யாரும். அப்போ என்ன அர்த்தம்? அதையும் தாண்டி என்னமோ ஒரு உள்ள மனமாற்றம் வர வேண்டியதாக இருக்குது. அது எந்த மந்திரவாதியாலும் தர முடியாது, எந்த பெரிய ஆளாலும் தர முடியாது, இயேசு ஒருவராலும் தர முடியும். இதை உணர்ந்ததுனால தான் என்ன மாதிரி என்னுடைய சகோதரர்களுக்கு, நான் எத்தனை நாள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகிறேன்னு அத்தனை நாள் சினிமாவில் தான் இருப்பேன். சினிமா விட்டு ஒரு நாள் வரமாட்டேன். இதை மோகன் சி என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. கத்தர்குள் நித்திரடைந்த என்ன நடத்தின பிரதர் ஜான் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல் முதல் எனக்கு சொன்னார், டே எந்த காலத்து சினிமா விட்டு வெளியே வந்துடாது, நான் போய் சொல்ல முடியாதுரா, சத்தியம் கேட்க மாட்டாங்க, நீ சொன்னால் கேட்பாங்க, சினிமா விட்டு வந்துடாதீங்க. அவர் சொன்னபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. எனக்கு இந்த வேலையை தவிர வேறு வேலை தெரியாது. ஆனால் உள்ளே இருந்தேன். திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் சகோதரர் மோகன் சி அண்ணன் மூலிமா கர்த்தரன் சொன்னார், பிரதர் ஒரு நாள் அந்த இடத்த விட்டு வந்துடாதீங்க, நீங்கள் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் சினிமாவில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருங்க, அது ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆத்து மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அவங்க இவன் டான்ஸராக இருந்தவன், இவன் ஃபைட்டராக இருந்தவன், இவன் டைரக்டராக இருந்தவன், இவன் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவன், இவெல்லாம் அப்படி மாறிட்டானேன்னு பார்க்கும்போது அந்த மங்கி போன எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற கண்டிஷனில் இருக்கிற அந்த இருட்டு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கும் ஒரு ஓரமாக. அதுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு வரும். அந்த நாளுக்கு நீங்கள் தேவைப்படுவீங்கன்னு அண்ணன் சொன்னார். எனக்கு அது இன்னும் பசுமையாக பச்சை குத்துன மாதிரி, உள்ள பச்சை குத்துன மாதிரியே பதிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இதாக இருப்பேன், இங்கே தான் இருக்கேன், இன்னும் இருப்பேன்.
எவ்வளோ பெரிய பணக்கம் வந்தாலும் வாழ்வு வந்தாலும் நிச்சயம் அதை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரியே இருக்கும், ஒரு நாள் என்னை தேடி வருவான், அவனுக்கு நான் ஒரு லைட்டாக இருப்பேன், இருக்க போகிறேன், இருக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நிறைய சர்ச்சஸில் போயிட்டு சாட்சியாக கூப்பிடுவாங்க, 1 ஹவர் கொடுப்பாங்க, சாட்சியாக பேசுவேன். ஒரு வாட்டி சர்ச்சைக்கு சாட்சி கொடுக்க போகிறேன்னா அடுத்த வாட்டி வந்து மெசேஜ் கொடுக்குவாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி சாட்சி கொடுத்ததுக்கெல்லாம் திருப்பி மெசேஜ் கொடுக்க போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படி போகிறேன், புதுசாக போகிறதுக்கெல்லாம் சாட்சி. நடு ரோட்டில் நிறைய ஸ்டேஜ் போட்டு பேசுவாங்க, அதில் போய் பேசியிருக்கேன். இப்போ 18 கிராமத்தில் இப்போ போய் நான் சகோதரர் ஜான் கில்பர்ட், நான் எனக்கு டெலிவரன்ஸ் எனக்கு பண்ணி இந்த பேய் பிசாசுலாம் விரட்டினேன். அவர் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் அக்னி ஜபக்குழுன்னு ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். சினிமா ஊழியம் எல்லாமே இந்த ஊழியம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஐநாவரத்தில் அந்த அக்னி ஜபக்குழு நாங்கள் 30-40 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி கிராமத்துக்கு போய் நாங்கள் நடு ரோட்டில் போயிட்டு இயேசுவை பற்றி நாங்கள் அறிவித்து, மாட்டு வண்டி மேலே ஏறி சொல்கிறது, வண்டிக்கு மேலே ஏறி பேசுறது, இப்படிலாம் நாங்கள் கூட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். இது பத்தாதுன்னு சின்ன சின்ன ஊழியங்கள், சின்ன சின்ன ரோட்டில் போகிறது, போகிறப்பெல்லாம் பேசுகிறது, இப்படி என்னால் முடிஞ்சதை இயேசுவை பற்றி நான் சொல்கிறேன். யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என் கடமை சொல்கிறேன், அது ஒரு நாளில் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும், அவங்க நிச்சயமாக வருவாங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா செய்தது நான் அல்ல, செய்ய போகிறது அவர். என் வேலை அங்கே போய் நின்று பேசுறது அவ்வளோதான் என் வேலை. இதே என்னோடய கர்த்தர் கொடுத்த ஊழியமாக ஆண்டவருக்காக நான் செய்துட்டு வரேன்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போவதற்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டுவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றா போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவரை மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுபடியும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளவுக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தும பண்ணி பார்த்தார்கள்.
ஆனால் கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே, அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமான மைல் கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவள் சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள், அதற்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்துப்போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான், ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது, மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும்பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்கு, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும், எலும்பு தான் தெரியும். அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா, அந்த சங்கீத 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும் முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடி போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள் அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனை போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா, ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறைந்தார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் இது தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஹாலேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டா கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராக இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால்
இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல் காணப்படுகிறார்களே என்றுதான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24 அதிகாரத்திலே 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமார்களை, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார். அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11 அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்ற, ஆம் ஆண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர் தெழுதலின் நாளில் அவன் உயிர் தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி,
அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென். எல்லாத்தையும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல் அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துலேயும் உங்கள் பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்கள் பேர் எதிலுக்கு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நிச்சயப்படுத்தி வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனால் ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுருவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைனா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், ஆமென், அல்லேலூயா, தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார், இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க, காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18 வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, பதிமூணாவது வசனத்தில் படிங்க. அப்
நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13வது வசனம் என்ன வாசிக்கிறீங்க? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா, ஆமேன். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான், தேவனுடைய பிள்ளைகளே? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா, யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான். ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று. ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு. சரி, ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தானே இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான

முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கே நிருபம் 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர்கள் நிருபம் 9:14 பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயர்கள் நிருபத்தில் 2 வாசிக்கும் பொழுது காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது கொலோசியர்கள் நிருபத்தில் 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 படிங்க. பதிமூணுலேருந்து படிங்க. கொலோசியர் 2:11.

0: பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல், என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நல்லா கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்லா கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு? இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க? இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு போடுவாங்க. ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. அல்லேலூயா. அதை தான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14வது வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சொத்திரம். எபிரேயர் 1வது அதிகாரத்தில் சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்ல கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாள முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும்? ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே ஒரு வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர், மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா, அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உரபா சந்தர போலி லபாக்கரா அலேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு ரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் ரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்க உயிர் தெரிஞ்சுட்டு எங்களோடய இருந்த உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாமே, எங்களை ஆசிரியர் வச்சிருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தால் சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனா உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றர் வாழ நிறுத்து கொண்டே இருக்கு. என்ன, நான் போகிறபடியினால் அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்கிறாங்களே அப்படின்னும் பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் கையில் ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் உங்கள் கையில், அதை காமிங்க. அது என்ன சர்டிஃபிகேட்டு? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்த வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்குத்தத்த வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாறி வராங்களா? தேள் வடிவத்தில் வராங்களா? வரட்டும், அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டீங்களா? எபிரேயருக்கு நிருபம் 10 நீங்கள் எடுத்து வாசிங்களா? புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை. திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியை தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சரியா அந்த பஸ்கா பண்டிகையில, எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டம் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வருஷம் வரும் அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போறாரு, ஜீவனை கொடுக்க போறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான்? ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் ரத்தமாய் மாறிற்று. இப்ப கூட இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு, 17 சந்திரன் ரத்தமாய் மாறுமாம். அல்லேலூயா. வருஷத்தில் 3 முறை 4 முறை சந்திரன் ரத்தமாய் மாறுது. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சந்திரனையே ரத்தமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். ரோமருக்கு நிருபம் 6 அங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6 புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தரே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க பெரிய சலாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயருக்கு நிருபம் 10 சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான, எல்லாம் சொல்லுங்க புதிதும், அல்லேலூயா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிள்ல மதம் போட்டுக்கிதோ பார்த்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது, மதம் கிடையாது. நம்மெல்லாம் மதம் பிடிச்சவங்க இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம், என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தில் அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமர்கள் நிருபம் 8:34 வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க இப்பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 வசனத்திலிருந்து படிங்க. எப்படி போனாரு பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டகர்வம் பிடிச்சவனுங்க சொல்றாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர் தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன? ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சிருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொண்டு போய். அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா? அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது, கந்தவர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமோ. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சாங்க. அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யல எதுவுமே, எல்லாருடைய பார்வையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டா அந்த கல்லறைக்கு போறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க, ஆண்டவர் இல்லை. சிலைகள் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்றாரு, எங்க விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலேயோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயோ ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்குத்தான் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக? எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா, ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று யோவான்ல நீங்க வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்க படிக்கலாம். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசா நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற, அல்லேலூயா. ஏயா எப்ப பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம் தான் ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்ட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம்? பாவம் இல்லாத ஒரு ஆள், அல்லேலூயா, பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம். பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா, பாவம் இல்லாதவர். இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யறியோ அது மாதிரி நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 படிங்க. 16, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசர அவசரமாக போனார்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக, ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ, ஆறாவது பாசம், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை, நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அது ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சிலாக்கி என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு இன்றைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம். எபிரேயர் 7:24 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு. அல்லேலூயா. வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை. அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை, இப்படி ஃபோன் பண்ணாங்க அங்கே போனால் யாரும் இல்லை, இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்கிறாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால் எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு எல்லாம் சொல்லுங்க, முற்றுமுடிய சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு? முற்றுமுடிய, முற்றுமுடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 படிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் இவ்விதமான பிரதாசார ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த 12:24 வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டான் கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய அல்லேலூயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக என்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்ப இங்க வாசம் என்ன வாசம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு இங்க இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தாதான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, ஹல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடியினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 தேரா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்கள் வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்கள் சொல்லி பாருங்க, அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலனா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு, நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாயிருக்கிறார் அவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறபடினால். எவ்வளவு ஆபிரகாம குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனாரு, கட்டையை அடுக்கினாரு, புள்ள கேட்குறான், அப்பா எங்க ஆட்டுக்குட்டி? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பாரு. போடாத, நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்க இருந்து இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொந்த பிள்ளைய கூட பலியிடுற அளவுக்கு எப்படி எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயருக்கு ரோமருக்கு நிருபம் 4:17 ஏறப்படிங்க. அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளைப் போல் அழைக்கிறவமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:17 எபிரேயர் 11:18 17 மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க. மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம், பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா? பாவனையாக பெற்றுக்கொண்டானா? தைரியமா நீங்க சொல்லலாம், இந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 4:4 பாருங்க. ரோம் சாரி 1 பேதுரு 4:4 ஒன்று பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும், சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது, சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோர்லிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. ஷபரபரபரபலபா உரகபபபபபா ஷக்குரபரபரபலபா உரகபரபலபரபா மகிமை உண்டாட்ட எல்லாம் கத்துற எல்லாரும் கத்துற மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஷபரபரபலபா ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: சாமுவேல் 22:3 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என்னை வல்லடிக்கு நீங்கள்

0: இறைவன் நம்மை குறித்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களே. இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்து விடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல, முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே